ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 பாத்திரபத மாதம் 4 நாள் ஸ்ரீ பராபவ வருடம் ஆவணி 9 நாள் 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 26 தேதி புதன்கிழமை 101.8 பண்பலை வரிசையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் மற்றும் வேவ்ஸ் ஓடிடி இணைய வழியிலும் இன்று எமது ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நேயர்கள் அனைவருக்கும் திருவோணம் மற்றும் மிலாது நபி நல்வாழ்த்துக்கள். நேரம் இப்போது 5:56. மங்கள இசை கேட்கலாம். ராகம் கவுளை.

மங்கள இசை கேட்டீர்கள். தொடர்வது குறளமுதம் அதிகாரம் 6, வாழ்க்கை துணை நலம். குறள் எண் 4. குறள், பெண்ணின் பெருந்தக்க யாவுள கற்பெனும் திண்மை உண்டாக பெறின். பொருள், கற்பு எனும் வலிமை ஒரு பெண்ணிடம் இருக்கும்போது அதைவிட பெருமை வேறு இல்லை. குறளும் பொருளும் மீண்டும். குறள், பெண்ணின் பெருந்தக்க யாவுள கற்பெனும் திண்மை உண்டாக்க பெறின். பொருள், கற்பு எனும் வலிமை ஒரு பெண்ணிடம் இருக்கும்போது அதைவிட பெருமை வேறு இல்லை. குறளமுதம் கேட்டீர்கள். நிலையத்தில் நேரம் 6 மணி. நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். இன்று ஒலிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் நா அரவிந்த்குமார் அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள், சென்னை அஞ்சல். 6:55 இயற்கையின் மொழி. சுற்றுச்சூழலுக்கு உதவும் பறவை இனங்கள் குறித்த தகவல்களை வழங்குகிறார் உதகை அரசு கலைக்கல்லூரி ஆராய்ச்சி மாணவி த்ரிஷயா அவர்கள். 7 மணிக்கு காலை கதிர், நலமுடன் வாழ. கீழ் முதுகெலும்பு தேய்மானத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்படும் சிகிச்சை முறைகள் குறித்து இயன்முறை மருத்துவர் பிரவீனா அவர்கள் வழங்கும் தகவல்கள். தொடர்ந்து திரைக்காலம் நிறைவாக சட்டமறிவோம். போலி சுயவிவர மோசடி குறித்து தகவல்களை வழங்குகிறார் வழக்கறிஞர் ஹீனா ரஹ்மான் அவர்கள்.

ஏழு பதினைந்துக்கு தமிழில் செய்திகள், 7:25 குட் மார்னிங் நில் கிரீஸ். புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள், புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 4 பருவம் நிறைவாக சிகரம் தொடு. உதகமண்டலம் அரசு பாலிடெக்னிக் கல்லூரி விரிவுரையாளர் சுபத்ரா அவர்கள் வழங்கும் வேலைவாய்ப்பு தகவல்கள். 8 மிலாது நபி பெருநாள் உரை வழங்குகிறார் பேராசிரியர் ஆ. முகமது இஸ்மாயில் அஷ்னி அவர்கள் படைப்பு, திருச்சி வானொலி நிலையம். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 8:30 டீ கடி பேச்சு, நகைச்சுவை நிகழ்ச்சி தொடர்ந்து திரைகாணம். 8:45 டிரைவ் டைம் பீட்ஸ் ஓணம் ஸ்பெஷல். 9 ரெட்ரோ ராகங்கள் வில்லேஜ் வைப்ஸ். 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:15 ரெட்ரோ ராகங்கள். 9:30 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம். தொடர்ந்து கல்லூரி மாணவிகள் வழங்கும் ஓணம் சிறப்பு நிகழ்ச்சி. 10

0: என்சிஇஆர்டி வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 10:30 உழவர் மனம், 11:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல், 11:02 என் கேள்விக்கு என்ன பதில் தொடர்ந்து. எண்ணங்களின் வண்ணங்கள், தலைப்பு பண்டிகை வாழ்த்து, உங்கள் சாய்ஸ், நேரில் சொல்வதா ஒரு ஸ்டிக்கர் அனுப்புவதா. 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், பிற்பகல் 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல், மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 1:10 ஓணம் சிறப்பு நிகழ்ச்சி, நிறநிறைஞ்ச பூக்கள், 1:45 மாநில செய்திகள், 1:55 திரைகாணம், 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 நீலமலை நேரம் தொடர் பாடல்கள், 2:30 உழைப்பவர் அரங்கம், பெண் ஆட்டோ ஓட்டுநர் சபீனா அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. இரண்டு வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல், பிற்பகல் 3:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 3:02 ஹலோ ஊட்டி, மாலை 4:00 எதிரும் புதிரும் பொது அறிவு வினா, குவிஸ் வித் க்ளூஸ் ஜி கே, 5:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர் மாஸ்ட்ரோ ஸ்பெஷல், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 விளக்கேற்றும் வேளை திரையில் ஒழித்த பக்தி பாடல்கள், 7:10 விழுப்புரம் மாவட்ட செய்திகள், 7:30 தோட்டமும் தொழிலும், தடிமரங்களின் அரசன் தேக்கு மரம் குறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் முனைவர் முன்னாள் முதன்மையர் கே டி பார்த்திபன் அவர்கள் வழங்கும் உரையின் 2 பகுதி, தொடர்ந்து கிராமிய பாடல் தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:30 அரங்கிசை, 10:45 காற்றோடு கலந்திடவா, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: Good morning. This is Akashvani. The news read by Saira Mujtaba. Prime Minister Narendra Modi has stressed the need to explore common utility corridors for infrastructure services wherever feasible, particularly while planning major transport and infrastructure projects. Chairing the 53rd meeting of Pragati at Seva Tirth, Mr. Modi called upon ministries and states to examine such integrated approaches at the planning stage itself, keeping in view their technical and economic feasibility. He said that the speed of execution must be accompanied by uncompromising quality. He called upon ministries, states and implementing agencies to adopt modern technologies and strengthen quality assurance and supervision at every stage. During the meeting, Mr. Modi reviewed 6 key infrastructure projects across the railway, road and power sectors spanning 9 states with a cumulative cost of more than 30,000 crore rupees. The projects significant for strengthening connectivity, supporting industrial and economic activity and improving public services were reviewed with particular emphasis on adherence to timelines, inter-agency coordination, resolution of pending issues and expeditious completion. Home Minister Amit Shah has said that to emerge as a leader in every sector, India must further strengthen its internal security. Addressing the concluding session of National Security Strategies Conference, NSSC, in New Delhi, Mr. Shah said Prime Minister Narendra Modi has set the goal of a Viksit Bharat by 2047 and the primary prerequisite for a developed India is robust internal security. He said had the previous governments foreseen the issues of narcotics, Naxalism and the challenges in the Northeast before they escalated into massive crisis, the country would not have had to bear their brunt for decades. The Home Minister said the government has eliminated the formidable challenges across these 3 internal security hotspots and the entire credit for this goes to the state police forces, central agencies and the CAPFs. He said this NSSC forum should analyze trends for the next 15 to 20 years to identify potential emerging issues and devise strategies to preempt them. Mr. Shah said, the three new criminal justice laws will be implemented 100% within the next year, aiming to ensure the resolution of criminal cases up to the Supreme Court level within 3 years.

0: years and to boost the conviction rate by 25%. India has highlighted the importance of maintaining peace and tranquility in the India-China border areas for the continued development and progress of the India-China bilateral relationship. National Security Advisor Jeetu Bhal co-chaired the 25th round of the Special Representative's talks on the India-China boundary question with Chinese Foreign Affairs Minister Wang Yi in Beijing yesterday. In a statement, External Affairs Ministry said that the two special representatives had a candid and in-depth exchange of views on the India-China boundary question. They agreed to continue their work in seeking a political settlement of the boundary question in the context of their overall and long-term interests. Delhi government will hand over the approval letters to 4,000 eligible women beneficiaries under the Delhi Lakshmi Yojana today. Under the scheme, eligible women will receive financial assistance of 2,500 rupees every month. Canada has struck back at the United States with retaliatory tariffs on about $20 billion worth of American goods, including steel, dairy products, appliances, and farm equipment, as the trade war between the two countries escalated sharply. The new tariffs extend well beyond industrial goods, hitting everyday purchases such as seafood, cheese, clothing, cosmetics, and toilet paper, with some facing duties as high as 50%. The tariffs will be implemented from 8 September, even as U.S. tariffs already came into place on Saturday. Canada's Finance Minister François-Philippe Champagne said Ottawa's tariffs will match U.S. levels. Canada's retaliation came after the Trump administration imposed 50% tariffs over the weekend on Canadian goods following the collapse of trade negotiations. And U.S. President Donald Trump has said that the U.S. Navy has removed or detonated all mines in the Strait of Hormuz, the vital waterway which Iran has largely closed since the beginning of the war in West Asia. In a post on his Truth Social platform, Trump said Iran has been notified that any ship or boat placing new mines will be immediately and systematically destroyed. There is no comment from Iran. Closure of the strait has caused wild fluctuations in the price of oil on world markets. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6 மணி 10 நிமிடம்.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ந அரவிந்த் குமார் அவர்கள்.
3: இவ்வுலகில் தன் திறமையால் வென்றவர்கள் பலருண்டு. தனக்கான அடையாளத்தை உருவாக்கி சாதனையாளர்களாக வெற்றி கண்டு காலத்தின் வழி சென்றாலும் அம்மனிதர்களின் புகழை இன்றும் நினைத்து போற்றுகின்றோம். நாம் வாழும் வாழ்க்கையில் எல்லாம் எளிதாக கிடைத்துவிட்டால் நாளை வெற்றியாளனாக மாறி சற்று ஓய்வெடுக்கும் போது நம் வாழ்க்கையின் பாதையை நினைத்து பார்த்தால் அதில் எந்த சுவாரஸ்யமும் இருக்காது. இன்று வென்றவர்கள் யாரும் எளிதாக அந்த இடத்தை அடைந்தவர்கள் இல்லை என்பதை உணருங்கள். எத்தனை நாட்கள் உணவின்றி உறக்கமின்றி ஓய்வின்றி உழைத்ததன் பயனை இன்று நுகர்கிறார்கள். தனிமனிதனின் வெற்றி என்பது தன் முயற்சியினால் உருவாவது என்பதை உணருங்கள். தொடர்ந்து முன்னேறுங்கள். வளர்ச்சியின் வாயில்களை பலமுறை சென்று பார்த்து வந்தால் மட்டுமே வெற்றி எனும் சிம்மாசனம் கிடைக்கும். இன்றைய சூழலில் பலரின் மனதில் இருக்கும் எண்ணம் என்ன தெரியுமா? நான் கடுமையாக உழைக்கிறேன், ஆனால் அதற்கான அங்கீகாரமோ பாராட்டோ கிடைப்பதில்லை. அப்படி அவை கிடைக்கும் சூழலிலும் பிறர் அதை தட்டிப்பறித்து விடுகிறார்கள். நான் கடுமையாக உழைத்து வரும் பெயரை கூட தன் செயலால் வந்தது என கூறி இடையில் என் வாய்ப்புகளை தடுத்து விடுகிறார்கள். என் வாழ்க்கையில் ஏன் இவ்வாறு நடக்கிறது? நான் யாருடைய வாழ்க்கையும் கெடுக்கவில்லை, யாருடைய வாய்ப்பையும் தடுக்கவில்லை. அப்படியிருக்க எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது என வருந்துவதுதான். உங்களின் மனதிற்கு சிலவற்றை நான் சொல்கிறேன். உங்களின் தகுதியாலும் சிந்தனையாலும் நீங்கள் செய்த செயலுக்கு அங்கீகாரம் கிடைக்க விடாமல் தடுக்கும் அந்த மனிதர்கள் ஒரு நாள் இயற்கையின் பொது விதியில் அறமற்ற செயல் புரிந்தமைக்கு நிச்சயம் பலனை பெறுவர். இன்றைய நாள் அவர்கள் வைரத்தைப் போல் ஜொலிக்கலாம், ஆனால் அடியற்ற மரம் நிலைத்து நிற்காது மண்ணில் சாய்வது போல் அறமற்ற அம்மனிதரின் வாழ்வும் நிலைகுலைந்து போகும். காலம் மாறலாம், மனித மனங்கள் மாறலாம், இயற்கையின் நியதி என்றும் மாறுவதில்லை. காயும் சருகு போன்ற அம்மனிதர்களின் செயலால் வருந்துவதை விடுங்கள். ஏனென்றால் உங்களின் பிரகாசம் சூரியனின் ஒளியைப் போன்றது. அந்த ஒளி உலகில் உள்ள அனைவருக்கும் பயன் தரக்கூடியது. ஆக தொடர்ந்து முன்னேறுங்கள். உங்கள் ஆகச்சிறந்த முயற்சி வெற்றியை தரும். இப்படியும் சில மனிதர்கள் இருக்கிறார்கள் என்ற அனுபவம் உங்களுக்கு கிடைப்பது எதனால் தெரியுமா? அனுபவத்தோடு நீங்கள் எழுந்து நிற்கும் போது உங்களின் மனதில் பக்குவம் தோன்றியிருக்கும். அது உங்களின் வளர்ச்சிக்கு இன்னும் ஒரு படியாக அமையும். அந்த பக்குவ நிலையை பெற்ற தாங்கள் எதிர்காலத்தில் சாதனையாளர்களாக உருவெடுக்கும் போது தாம் அடைந்த துயரின் சாயலை பிறர் மீது படாது நிச்சயம் பார்த்துக் கொள்வீர்கள். அதே

0: யாரும் உங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து பாராட்ட வேண்டும் என எண்ணாதீர்கள். அவையெல்லாம் எதற்கு? உங்களின் செயல் சிறிதோ பெரிதோ உண்மையான அர்ப்பணிப்பு உணர்வுடனும் மனநிறைவுடனும் செய்யுங்கள். அதன் மூலம் பிறர் உங்களை பாராட்ட வேண்டும் என எண்ணாதீர்கள். ஒருவரின் புகழ்மொழிக்கு நாம் மயங்கத் தொடங்கினால் நம் வளர்ச்சி அதோடு நின்றுவிடும் என்பதை மறவாதீர்கள். உங்களின் மதிப்பு என்ன என்பதை முதலில் நீங்கள் உணருங்கள். உங்களின் நிலையை பிறரோடு ஒப்பிட்டு வருந்தாதீர்கள். நாம் நாமாகவே இருப்பதுதான் அழகு. மற்றவரின் வாழ்க்கைச் சூழலும் நம் வாழ்க்கைச் சூழலும் ஒன்றில்லை. உங்களின் தகுதியும் ஆற்றலும் தான் உங்களை உயர்த்தும். உங்களின் மதிப்பை நீங்கள் உணர்ந்து கொள்ள ஒரு கதையை கூறுகிறேன், கேளுங்கள். ஒரு ஊரில் ஒரு வயதானவர் இருந்தார். அவர் நாள்தோறும் தன் கையில் ஒரு கல்லை வைத்துக் கொண்டு ஊரிலுள்ள வீதிகளின் வழியே நடந்து செல்வார். அந்த வயதானவரின் இச்செய்கையை ஒரு இளைஞன் நாள்தோறும் கண்டு வந்தான். ஒரு நாள் அந்த இளைஞன், அவ்வயதானவர் ஏன் அப்படி செய்கிறார் என கேட்டு விடலாம் என்று முடிவு செய்து அவரை நோக்கிச் சென்றான். வயதானவரைக் கண்டு, ஐயா, நாள்தோறும் நான் உங்களை பார்க்கிறேன். ஏன் தினமும் ஒரு கல்லை எடுத்து உங்கள் கையில் வைத்துக் கொண்டு இவ்வூரின் தெருக்களை சுற்றி வருகிறீர்கள் எனக் கேட்டான். அதற்கு வயதானவர், உங்களைப் போன்ற இளைஞர்களின் மதிப்பை உணர்த்தத்தான் என்றார். அதற்கு இளைஞன், ஐயா, நீங்கள் சொல்வது எனக்கு புரியவில்லை எனக் கூற அதை கேட்ட வயதானவர், இளைஞனே, இந்த கல்லை வாங்கிக் கொள். இதை கடைத்தெருவுக்கு எடுத்துச் சென்று விலை கேட்டு வா என்றார். இளைஞனும் வயதானவர் சொன்னது போல் கல்லை எடுத்துக்கொண்டு கடைத்தெருவுக்குச் சென்று முதலில் காய்கறி வியாபாரம் செய்பவரிடம் இந்த கல்லின் மதிப்பு என்ன எனக் கேட்டான். அதற்கு அவர், இந்த கல்லுக்கு மதிப்பா? ஒரு 5 ரூபாய் இருக்கும் என்றார். அவரிடம் விடை பெற்ற இளைஞன் மண்பானை செய்பவரிடம் சென்று கல்லின் மதிப்பை கேட்டான். அதற்கு அவர், 100 ரூபாய் இருக்கும் என்றார். அடுத்து நகைக்கடைக்காரரிடம் சென்று இளைஞன் கேட்டபோது அந்த கல்லை சோதித்து பார்த்துவிட்டு, இது மிக விலையுயர்ந்த கல், 1 லட்சம் விலை போகும் என்றார். அந்த இளைஞனுக்கு ஒன்றும் புரியவில்லை. மீண்டும் வயதானவரிடம் வந்து நடந்தவற்றை கூறினார். அதை கேட்ட வயதானவர் சொன்னார், அதுபோலத்தான் உம் வாழ்க்கையும். கல்லின் மதிப்பு தெரிந்தவர் கையில் கிடைத்தால்தான் அதன் அருமை புரியும். அதைப்போல் உங்களின் முயற்சியையும் ஆற்றலையும் புரிந்தவர்களுக்குத்தான் உங்களின் அருமை புரியும் என்றார். உண்மையில் வயதானவர் சொன்னது எத்தனை உண்மையான வார்த்தை! உங்களின் ஆற்றலை புரிந்து உங்களை மதிப்புடன் நடத்தும் இடத்தில் உங்களின் செயல்திறம் வெளிப்படும். எதைக் கண்டும் வருந்தாமல் நேர்மையுடன் துணிந்து முன்னேறுங்கள். உங்களின் மதிப்பை இந்த உலகம் விரைவில் அறிந்து கொள்ளும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் ந. அரவிந்த்குமார் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. நேரம் இப்போது 6:15. அருளிசை பக்தி பாடல்கள் கேட்கும் நேரம் இது. கேட்கும் முன்
3: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

பக்தி என்பது இறைவனிடம் கேட்பது மட்டுமல்ல, கிடைத்ததற்கு நன்றி கூறுவதும் கூட. இறைவனை அடைவதற்கு பெரிய வழிபாடுகள் மட்டுமல்ல, தூய்மையான மனமும் தேவை. அன்புடன் பாடப்படும் ஒரு பக்தி பாடல் மனதிற்கு அமைதியையும் ஆன்மாவிற்கு நம்பிக்கையையும் தரும்.

ஒலித்த பாடலை பாடியது மகாநதி சோபனா. இறை நாமம் நம் வாழ்வில் ஒலிக்கட்டும், இறை அருள் நம் உள்ளத்தில் நிறையட்டும், அன்பும் அமைதியும் நம் வாழ்வில் மலரட்டும், பக்தியோடு இறைவனின் அருளை பெறுவோம். நிறைவு பெற்றது அருளிசை.

0: நேரம் இப்பொழுது 6:40.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
3: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
2: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
3: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
2: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

விவசாயிகளுக்கான அறிவிப்பு. முள்ளங்கி கேரட் பயிரில் துருயி மேலாண்மை விதைத்த 45-50 நாட்களில் ஒரு ஏக்கருக்கு 4 கிலோ குளோரான்டிரானிரிப்ரோல் என்ற குருணை மருந்துகளை மழை இல்லாத நேரங்களில் மண்ணிலிட வேண்டும். முட்டை கோஸ் பயிரில் கருப்பு அழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பராக்சிக்ளோரைடு 2.5 கிராம் என்ற அளவில் இலை வழி முழம் மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். குறுமிளகு வாடல் நோயை கட்டுப்படுத்த ஒரு செடிக்கு ட்ரைகோடர்மா ஆஸ்பரல்லம் அல்லது பேசிலஸ் அப்டிலஸ் 25 கிராம், வேப்பம் புண்ணாக்கு 500 கிராம் இடலாம். மிளகாய் காய்கறி பயிர்களை தாக்கும் நச்சுயிரி நோய்களுக்கான ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை முறைகள். மேரக்காய், பாகற்காய், மிளகாய், பீன்ஸ் நோயற்ற விதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரே பயிரை திரும்ப திரும்ப பயிரிடக்கூடாது. நச்சுயிரி தாக்கப்பட்ட செடிகளை சேகரித்து அழிக்க வேண்டும். நாற்றாங்கால் படுகைகளின் மீது நைலான் வலை வைக்கோல் கொண்டு மூட வேண்டும். மிளகாய் போன்ற காய்கறி பயிர்களை பயிரிடும் போது 2-3 வரிசை மக்காச்சோளம், சோளத்தை வரப்பு பயிராக பயிரிட வேண்டும். ஒட்டுப்பொறிகளை ஏக்கருக்கு 5 என்ற எண்ணிக்கையில் வயலில் பொருத்தவும். தேவையெனில் டைமெத்

0: நிர்வகித்தல், விதைகளை ட்ரைகோடர்மா அஸ்பரல்லம் 4 கிராம் அல்லது பேசிலஸ் சப்டிலஸ் 10 கிராம் கொண்டு விதை மூலம் பரவும் நோய்க்கிருமிகளை கட்டுப்படுத்தி விதை நேர்த்தி செய்யலாம். மேலும் எந்த ஒரு பயிர் திட்டத்திற்கும் முன்பு மண் பரிசோதனை செய்யப்பட வேண்டும். விவசாயிகளுக்கான அறிவிப்பு கேட்டீர்கள்.
1: இன்றைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் தடிமரங்களின் அரசன் தேக்கு மரம் பற்றிய நிறைய தகவல்களை நமக்காக வழங்க இருக்கிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, இன்று இரவு தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியை

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். உட்கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்தும் போது தரத்தில் எவ்வித சமரசமும் செய்து கொள்ளக்கூடாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற கூட்டத்தொடரை முடக்குவது மட்டுமே எதிர்க்கட்சிகளின் ஒரே நோக்கம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக விரைவில் தண்ணீர் திறக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டப்பகுதியில் புதிய தொழில் திட்டங்களை தொடங்குவதாக மாநில அரசு அறிவித்திருப்பதற்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த இரண்டு தினங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். உள்கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்தும்போது நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதுடன் தரத்தில் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நேற்று 30,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 9 மாநிலங்களில் செயல்படுத்தப்பட உள்ள திட்டங்கள் குறித்து அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டபோது பிரதமர் இதனை தெரிவித்தார். ரயில்வே, சாலைகள் மற்றும் மின்துறை தொடர்பான திட்டங்கள் குறித்து தாம் ஆய்வு மேற்கொண்டதாகவும், விரைவான வளர்ச்சி, மிகச்சிறந்த இணைப்பு மற்றும் பொதுமக்களுக்கான சேவைகளை தாமதமின்றி நிறைவேற்ற வேண்டும் என்று அப்போது பிரதமர் கேட்டுக் கொண்டார். இதுபோன்ற போக்குவரத்து மற்றும் உட்கட்டமைப்பு திட்டங்களை நிறைவேற்றும்போது பொதுவான பயன்பாட்டு வழித்தடங்களை அமைப்பது குறித்து ஆராய வேண்டும் என்றும், தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார சாத்தியக்கூறுகளை ஒருங்கிணைந்து மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். திட்டங்களை செயல்படுத்தும்போது விரைவாகவும் தரத்தில் சமரசம் செய்து கொள்ளாமலும் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளை பிரதமர் வலியுறுத்தினார். நாடாளுமன்ற நடவடிக்கைகளுக்கு இடையூறு விளைவித்து கூட்டத்தொடரை முடக்குவது மட்டுமே எதிர்க்கட்சிகளின் ஒரே நோக்கம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் குறை கூறியுள்ளார். எதிர்க்கட்சிகளின் செயல்பாடு குறித்து மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு நாளிதழ் ஒன்றில் தெரிவித்திருப்பதை அவர் தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார். நாடாளுமன்றம் என்பது ஜனநாயகத்தின் கோவில் என்றும், அர்த்தமுள்ள விவாதங்கள், கருத்து பரிமாற்றங்கள் மற்றும் ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளுக்கான இடமே தவிர அரசியல் ரீதியிலான நிர்பந்தங்களை வலியுறுத்தும் இடம் அல்ல என்று டாக்டர் எல் முருகன் அதில் குறிப்பிட்டுள்ளார். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருவதால் அணையிலிருந்து பாசனத்திற்காக விரைவில் தண்ணீர் திறக்கப்படும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் நேற்று இதனை அறிவித்த அவர், அணைக்கு வரும் நீரின் அளவை பொறுத்து விரைவில் அணையிலிருந்து தண்ணீர் திறப்பு குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்று கூறினார். இதற்கிடையே மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி சுமார் 89 அடியை எட்டியிருப்பதாகவும், ஓரிரு நாளில் 90 அடியாக உயரும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தூத்துக்குடி சில்லாநத்தம் பகுதியில் 1,294 ஏக்கர் பரப்பளவில் மின்வாகன உற்பத்தி தொழிற்பூங்கா அமைக்கப்படும் என்று மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் நேற்று தமது துறை மானிய கோரிக்கை மீதான

0: விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். சிப்காட் நிறுவனத்தால் 774 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த தொழிற்பூங்கா அமைக்கப்படும் என்றும் இதன் மூலம் 10,000 பேருக்கு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் அவர் கூறினார். புதுக்கோட்டையில் 500 பெண்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் சிறிய ஜவுளி பூங்கா, விழுப்புரம் ஓமந்தூர் பகுதியில் 146 கோடி ரூபாயில் சிப்காட் தொழிற்பூங்கா அமைக்கப்படும் என்ற உள்ளிட்ட அறிவிப்புகளையும் செல்வி கீர்த்தனா வெளியிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படுவதாக அறிவித்த முதலமைச்சர் திரு விஜயை அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்துக் கொண்டனர். பரந்தூர் விமான நிலைய திட்ட எதிர்ப்புக் குழுவின் தலைவர் திரு சுப்பிரமணியம் தலைமையிலான விவசாயிகள் நேற்று தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரை சந்தித்து நன்றி தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விமான நிலையத்திற்காக 90% நிலங்கள் கையகப்படுத்திவிட்டதாக கூறப்படுவது உண்மை அல்ல என்று கூறினார். விளைநிலங்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக அறிவித்த தாவேக அரசு தற்போது அதே இடத்தில் புதிய தொழில் திட்டங்களை தொடங்குவதாக அறிவித்திருப்பதற்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கையகப்படுத்தப்பட்ட சுமார் 1700 ஏக்கர் நிலங்களில் புதிய தொழில் திட்டங்களை தொடங்கப்போவதாக மாநில அமைச்சர் அறிவித்திருப்பது ஏற்கத்தக்கது அல்ல என்று கூறியுள்ளார். தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சியை கருத்தில் கொண்டு பரந்தூருக்கு மாற்றாக புதிய விமான நிலைய பணிகளை உடனடியாக தொடங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் அறிவித்ததன் அடிப்படையில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான ஏற்பாடுகளை விரைவாக மேற்கொள்ள வேண்டும் என்று கூறினார். மாநிலத்தின் வளர்ச்சிக்கு பசுமை விமான நிலையம் அவசியம் தேவை என்றும் திரு தொல் திருமாவளவன் குறிப்பிட்டார். தமிழகத்தில் தாவேக அரசு மீதான குதிரை பேர புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டிவி தினகரன் சந்தித்து வலியுறுத்தியுள்ளார். அமமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற மன்னார்குடி தொகுதி உறுப்பினர் திரு காமராஜ் தாவேக அரசுக்கு ஆதரவு அளித்ததை சுட்டிக்காட்டி, கடந்த மே மாதம் 8ஆம் தேதி ஏற்கனவே தாம் புகார் அளித்திருப்பதாக திரு டி டிவி தினகரன் பின்னர் செய்தியாளர்களிடம் கூறினார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கொப்பரை தேங்காய் இணையவழி ஏலம் நடைமுறைப்படுத்தப்பட்ட 4 மாதங்களில் விற்பனை 2 மடங்காக அதிகரித்துள்ளது. இதன் மூலம் விவசாயிகள் அதிக அளவில் பயனடைந்திருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு தொடங்கப்பட்ட இணையவழி பொது ஏல முறைக்கு விவசாயிகள் மத்தியில் அமோக வரவேற்பு கிடைத்து வருகிறது. இணையவழி பொது ஏல முறைக்கு முன்பாக 4 முதல் 16 டன் வரை விற்பனையான கொப்பரை தேங்காய் விற்பனையானது தற்போது 35 டன் என 2 மடங்கு விற்பனை நடைபெற்று வருகிறது. இதன் மூலம் நடப்பாண்டில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் இதுவரை கொப்பரை தேங்காய் விற்பனையில் பங்கேற்ற 3786 விவசாயிகளுக்கு வங்கிகள் மூலமாக 4,83,00,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் தங்களுடைய கொப்பரை தேங்காய் விற்பனையினை கூட்டுறவு உற்பத்தியாளர்கள் விற்பனை சங்கத்தில் நடைபெறும் இணையவழி பொது ஏலத்தில் கலந்து கொண்டு உரிய விலையினை பெறலாம் என மேலாண்மை இயக்குநர் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
0: தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. வடகேரளத்தை ஒட்டியுள்ள கடலோரப் பகுதியில் மேலடுக்கு வளிமண்டலத்தில் காற்றழுத்த சுழற்சியும், தமிழகத்தின் கிழக்கு கடலோரப் பகுதியில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதையும் நிலவுவதாக வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இதன் காரணமாக மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்று இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஏனைய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி 10,000 கனஅடியாக உள்ளது என்றும், ஆற்றில் பரிசல் இயக்குவதற்கு 11வது நாளாக தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும்

0: எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு சுமார் 10,000 கனடியாக தண்ணீர் வரத்து உள்ளது. நேற்று மாலை நிலவரப்படி வினாடிக்கு 12,000 கனடியாக இருந்த தண்ணீர் வரத்து தற்போது குறைந்துள்ளது. இருப்பினும் பாதுகாப்பு கருதி தொடர்ந்து 11வது நாளாக இன்றும் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் பரிசல் இயக்க தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது.
0: இருவரி செய்திகள். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் வைக்கப்பட்டிருந்த கண்ணிவெடிகள் அனைத்தும் அகற்றப்பட்டு விட்டதாகவும் புதிதாக கண்ணிவெடிகள் வைக்கப்பட்டால் உடனடியாக அழிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். வரும் 2030 ஆண்டிற்குள் இந்தியா மொராக்கோ இடையேயான வர்த்தகத்தை இருமடங்காக உயர்த்தவும் முதலீடுகளை அதிகரிக்கவும் இரு நாடுகளும் இலக்கு நிர்ணயித்துள்ளன. நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 4 நாள் பயணமாக கனடா சென்றடைந்தார். ரக்ஷாபந்தனை முன்னிட்டு நாடு முழுவதும் மகளிருக்கு ஒராண்டு இலவச செல்போன் ரீசார்ஜ் அளிக்கப்படும் என்று சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்திகள் தவறானவை என மத்திய அரசு விளக்கமளித்துள்ளது. பெங்களூருவிலிருந்து விழுப்புரத்திற்கு கடத்தி வரப்பட்ட 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 240 கிலோ போதைப் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்து 2 பேரை கைது செய்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பள்ளி மாணவர்களின் நலன் மற்றும் பள்ளிகளின் பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு கூட்டம் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தலைமையில் நேற்று நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் செயல்படும் சிறப்பு பள்ளிகளில் ஆட்சியர் திரு மதுபாலன் ஆய்வு மேற்கொண்டார். மதுரையில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான கலைத்திருவிழா போட்டிகளை ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா நேரில் பார்வையிட்டு மாணவர்களுடன் கலந்துரையாடினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உட்கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்தும் போது தரத்தில் எவ்வித சமரசமும் செய்து கொள்ளக்கூடாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற கூட்டத்தொடரை முடக்குவது மட்டுமே எதிர்க்கட்சிகளின் ஒரே நோக்கம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக விரைவில் தண்ணீர் திறக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டப்பகுதியில் புதிய தொழில் திட்டங்களை தொடங்குவதாக மாநில அரசு அறிவித்திருப்பதற்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: நேரம் இப்போது 6:55. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8.

0: இயற்கையின் மொழி.
1: நிகழ்ச்சியில் இப்போது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வாழும் பறவைகளின் வாழ்வியல் பயன்கள் குறித்து உதகமண்டலம் அரசு கலைக்கல்லூரி முனைவர் பட்ட ஆய்வு அறிஞர் கி. திருஷ்யா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
2: இயற்கை மொழி நிகழ்ச்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் கேட்கப் போவது மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கும் அரிதான பறவைகளை பற்றி. இன்று நாம் கேட்க போகும் பறவை விகோரஸ் தேன்சிட்டு. இது வந்து ஒரு சன்பேர்டு பறவையாகும். இது வந்து நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையில அரிதாக காணப்படும் ஒரு பறவையினம். இந்த பறவை பார்த்தீங்கன்னா மிகவும் சின்னதா சுறுசுறுப்பான ஒரு பறவை. இதோட முக்கிய பங்காட்டு நம்ம இப்போ என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதோட உடல் அமைப்பை பார்ப்போம். இது வந்து ஒரு சிறிய பறவை. அதோட நீளம் பார்த்தீங்கன்னா 10-12 சென்டிமீட்டர் மட்டுமே இருக்கும். இதில் வந்து ஆண் பெண் இரண்டுமே வெவ்வேறு தோற்றத்தில் இருக்கும். ஆண் பறவை எப்படி இருக்கும்னா தலை மற்றும் முதுகு பகுதியில் வந்து ஒரு நல்ல பாலிஷ்டான ஒரு பச்சை மற்றும் ஊதா நிறத்தில் இருக்கும். அதோட மார்பு பகுதி பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறத்தில் இருக்கும். இதுக்கு பீக் பார்த்தீங்கன்னா மேலுக்கு மோஸ்டாக நல்ல நீண்ட மெல்லிய மற்றும் வளைந்த பீக்காக இருக்கும். இதே பெண் பறவையில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆலிவ் பச்சை நிறத்தில் இருக்கும். மேல கம்பேர் பண்ணும்போது ஃபீமேல் வந்து கலர் கம்மியாகவே இருக்கும். இதோட சிறிய உடல் அமைப்பு இது வந்து இந்த மலர்களுக்கு இடையே நல்லா எளிதில் பறந்து செல்ல இதுக்கு பயன்படுத்துது. இதோட டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே காணப்படும் ஒரு அரிய வகைன்னு சொன்னோம். அதனால தமிழ்நாட்டில் நீலகிரி, ஆனைமலை, வால்பாறை, மேகமலை, தலக்காடு, முண்டந்தரை, சத்தியமங்கலம் மற்றும் பழனி மலைகள் இந்த மாதிரி இடத்துல நம்ம இதை பார்க்கலாம். இதோட வாழ்விடம் பார்த்தீங்கன்னா இந்த சன்பேர்டு வந்து மோஸ்ட்டாக இந்த பசுமை மாறா காடுகள், அப்புறம் அரை பசுமை மாறா காடுகள், அப்புறம் நம்ம தோட்டத்தில் மோஸ்ட்டாக பூந்தோட்டத்தில் பார்க்கலாம். மலர்கள் எங்கே அதிகமாக இருக்கிறதோ அந்த பகுதிகளில் இந்த சன்பேர்டு வந்து பார்க்கலாம். இதோட உணவு பழக்கம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு தேன் உண்ணி பறவை, அதாவது நெக்ட்ரிவோரஸ்னு சொல்லுவோம். இதுக்கு முதன்மையான ஒரு உணவுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மலர்களில் இருக்கிற தேனை சாப்பிடும். சில சமயத்தில் சிறிய பூச்சிகள், சிலந்திகள், அப்புறம் பூச்சியோட முட்டைகளையும் சாப்பிடும். இதோட நீளமான பீக் தான்

0: இதுக்கு மலர்கள்ல இருந்து இந்த தேனை உறிஞ்ச உதவுகிறது. இந்த பறவையோட பிஹேவியர் பார்த்தோம்னா இது வந்து மிகவும் சுறுசுறுப்பான ஒரு பறவை. மலர்ல இருந்து நெக்டர் எடுக்கனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஒரு மலர்ல இருந்து இன்னொரு மலருக்கு வேகமாக பறக்கும். அது தொடர்ச்சியாக இடம் மாறிக்கொண்டே இருக்கும். அப்புறம் சிறிய குரல்ல வந்து ஒலிய எழுப்பும். ஆண் பறவை எப்பவுமே அதோட டெரிட்டரிய பாதுகாத்து வாழும்.
1: இதுவரை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வாழும் பறவைகளின் வாழ்வியல் பயன்கள் குறித்து உதகமண்டலம் அரசு கலைக்கல்லூரி முனைவர்பட்ட ஆய்வு அறிஞர் கி. திர்ஷியா அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற

0: நேரம் இப்போது 7 மணி.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். காலை கதிர்.
3: லம்பார் டிஸ்க் எனப்படும் கீழ்முதுகெலும்பு தேய்மானத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் பின்பற்ற வேண்டிய சிகிச்சை முறைகள் குறித்து இயன்முறை மருத்துவர் பிரவீணா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
4: வணக்கம். லம்பார் டிஸ்க் டிசீஸ் இனிஷியலா என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்னு பாத்தீங்கன்னா, பிசியோ மூலியமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெயினா ஒரு எய்ம் என்னன்னா பெயினை வந்து ஃபர்ஸ்ட் ரெடியூஸ் பண்ணணும். அது இனிஷியலா வரும்போது நாங்க என்ன பண்ணுவோம்னா, எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு, அதாவது பெயின் ரிலீஃப் மொடாலிட்டிஸ் அந்த மாதிரி வச்சு பெயினை கம்மி பண்ணி பார்க்கலாம். ஆனால் இதுக்கு வந்து மெஷின் மட்டும்தான் தீர்வுன்னு கிடையாது. அது வந்து ஒரு வைப்ரேஷன் மாதிரி ஒரு எஃபெக்ட் தான், அது வந்து பெயின் கம்மி பண்ணிவிடும், அந்த நேரத்துக்கு பெயினை கம்மி பண்ணிவிடும். ஸோ அந்த டைமில் அங்கே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல பிளட் சர்க்குலேஷன் ஆகும். அங்கே ஏதாவது, அதாவது டெண்டர்னஸ்ன்னு சொல்லுவோம், ரத்தக்கட்டு, அந்த ரத்தக்கட்டை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிவிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பெயின் கம்மியாகும். அப்படி இல்லைன்னா ஹீட்டு இல்லைன்னா கோல்டு அப்ளிகேஷன் கொடுக்கலாம். மோஸ்டா ஹீட் கொடுக்கலாம், ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜில் கோல்டு கொடுக்கும்போது நமக்கு சீக்கிரம் செட் ஆகும். பட் பேஷண்ட்டோட கண்டிஷன் எவ்வளோ நாளாக இருக்குங்கிறத நம்ம கரெக்டாக பார்த்துட்டு ஹீட் கொடுத்து நம்ம அப்ளை பண்ணலாம். இதே டிஸ்க் கம்ப்ரெஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த கம்ப்ரெஸ் ஆனதை வந்து நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி விடலாம். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ட்ராக்ஷன் தெரப்பின்னு சொல்லுவோம். அது வந்து மெக்கானிக்கலாகவும் ட்ராக்ஷன் போடலாம், மேனுவலாகவும் ட்ராக்ஷன் போடலாம். மெக்கானிக்கல்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட மெஷின்லேயே வெயிட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு எஃபெக்ட் கொடுக்கறது. இது வந்து ஒரு புல்லிங் கைண்ட் ஆஃப் எஃபெக்ட். இது கொடுக்கும்போது அந்த ஜாயிண்ட் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி அந்த சென்டரில் இருக்க அந்த டிஸ்க்கு, தசை நார்கள் அதெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக அந்த நர்வ்ஸும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். ஸோ அந்த நர்வ் எங்கெல்லாம் பாஸ் ஆகுதோ அங்கெல்லாம் தான் இந்த ரேடியேட்டிங் பெயின் போயிட்டு இருக்கும். அந்த ரேடியேட்டிங் பெயின் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிக்கும். இதுதான் அந்த ட்ராக்ஷன் தெரப்பி மெத்தட். இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் வந்து எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, பெட் சைட்லேயே மணல் மூட்டை கட்டி இழுக்கிற மாதிரி போடுவாங்க. இப்போ வந்து ரொம்ப அட்வான்ஸ் லெவல் ஆஃப் தெரப்பியெல்லாம் வந்துருச்சு. ஸோ நாங்கள் வந்து மெக்கானிக்கலாக இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டென்ஸ்னு ஒரு எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுவோம், அதாவது டிரான்ஸ்கியூட்டேனியஸ் எலக்ட்ரிக்கல் நர்வ் ஸ்டிமுலேஷன் சொல்லுவாங்க. அது போடும்போது அது பெயின் கம்மி பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் நர்வை வந்து கொஞ்சம் ஸ்டிமுலேட் பண்ணிவிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரேடியேட்டிங் பெயின் நமக்கு கம்மியாகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் மேனிப்புலேஷன். இதுக்கு வந்து நாங்கள் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எதுவும் யூஸ் பண்ணாமல் மேனிப்புலேஷன் பண்ணி, அதாவது டிஸ்கை வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு சில மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி கம்மி பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி பேஷண்ட்டுக்கு ஏதாவது வந்து கான்ட்ராஇண்டிகேஷன் இருக்கா, இது பண்ணுனா அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா, எல்லாமே ஒரு அசஸ் பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க. ஸோ எக்யூப்மெண்ட்ஸும் இந்த மாதிரி மேனுவலாக பண்ணுறது மட்டும் தான் ட்ரீட்மெண்ட்டுன்னு கிடையாது. அதுக்கப்புறம் தான்

0: முக்கியமான விஷயமே இருக்கு. எந்த ஒரு பேக் பெயினா இருக்கட்டும், எப்பேற்பட்ட பெயினா இருந்தாலும் நம்ம வந்து நிக்க கூடாது. இப்போ இடுப்பு வலி வந்துருச்சுன்னா உடனே எல்லாரும் சொல்லுவாங்க, இடுப்பு வலியா நிக்காதீங்க, இல்ல ரொம்ப நேரம் உட்காராதீங்க, டாக்டர் குனிஞ்சா முதுகு வலிக்குது அப்படின்னு சொன்னா அப்ப குனியாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. மூமெண்ட் வந்து நம்ம இருந்துகிட்டே இருக்கணும். நமக்கு இடுப்பு வலி வந்தாலே நம்ம குனிஞ்சு எல்லா வேலையும் செய்யணும். அப்பதான் நம்ம ஜாயிண்ட் வந்து நல்ல ஒரு மொபிலிட்டியோட இருக்கும். அதுக்கேத்த மாதிரி கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணலாம். இப்ப பேஷண்ட் வராங்க அப்படின்னா பெயின் இருக்குன்னா எலக்ட்ரிக்கல் தெரப்பி அதெல்லாம் கொடுத்து பெயினை சப்சைட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அசஸ் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு எந்த விதமான டைட்னஸ் இருக்கா, இல்ல வந்து வெறும் ஜாயிண்ட் பெயின் தான் இருக்கா, இல்ல டெண்டர்னஸ் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் அசஸ் பண்ணும். அதுக்கேத்த மாதிரி தான் நம்ம எக்ஸசைஸும் டீச் பண்ண முடியும். யூடியூப்ல வர எல்லா எக்ஸசைஸுமே நம்ம பண்ண முடியாது. சோ நீங்க யாரா இருந்தாலுமே டைரக்டா போய் டாக்டரை பார்த்து அசஸ் பண்ணி அவங்க கொடுக்கற மெடிக்கேஷனை எடுத்து அப்படி கன்சல்ட் பண்றதுதான் ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஒரு பிசியோதெரபிஸ்டை பார்க்கணுன்னாலுமே நீங்க வந்து யூடியூப்ல பார்த்து பண்றது அதெல்லாம் வந்து உங்களுக்கு நீங்களே வேற விதமான பின்விளைவுகள் வர மாதிரி பண்ணிக்கிறீங்க. சோ அந்த மாதிரி பண்ணாம ஒரு தெரபிஸ்டை நேரடியா பார்த்து உங்களை அசஸ் பண்ண சொல்லி உங்களுக்கு எந்த விதமான எக்ஸசைஸ் தேவைப்படும், எது தேவைப்படாது அதுன்னு கரெக்டா நீங்க பண்ணாலே சரியாயிரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்தனிங்காக சில எக்ஸசைஸ் இருக்கும், ஸ்ட்ரெச்சஸ்ன்னு சில எக்ஸசைஸ் இருக்கும், நார்மலாக அந்த ரேஞ்ச் ஆஃப் மோஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டிக்கான எக்ஸசைஸ் இருக்கும், பேலன்சிக்குன்னு சில எக்ஸசைஸ் இருக்கும். இதெல்லாம் தெரபிஸ்ட்டை போனால் கண்டிப்பாக நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க. நன்றி.
1: லம்பார்டிஸ்க் எனப்படும் கீழ்முதுகெலும்பு தேய்மானத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் பின்பற்ற வேண்டிய சிகிச்சை முறைகள் குறித்து இயன்முறை மருத்துவர் பிரவீனா அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.

0: ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் படத்திற்காக ஒழித்த அந்த குரல்கள் ஜெஸ்ஸி குழுவினர்.
1: காலை கதிர் நிகழ்ச்சியில் இனி சட்டம் அறிவோம்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் போலி சுய விவர மோசடி குறித்து தகவல்கள் வழங்குகிறார் வழக்கறிஞர் ஹீனா ரகுமான் அவர்கள்.
3: ஃபேக் ப்ரொஃபைல்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஒருத்தரோட பெயர் ஒருத்தரோட போட்டோ வச்சு ஒரு போலியான அக்கௌண்ட் இல்லை ஃபேஸ்புக்கில் அல்லது இன்ஸ்டாகிராமில் க்ரியேட் பண்ணுவாங்க. அதை வச்சு நிறைய ஆக்டிவிட்டீஸை பண்ணுவாங்க. மணி ஃப்ராட் செய்யலாம், தவறான தகவல்களை பரப்பலாம். இதெல்லாம் வந்து ஒருத்தரோட ரெப்புடேஷனை பாதிக்கப்படுத்துது. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தால் நம்ம என்ன செய்யறதுன்னா, முதல்ல ஒரு ப்ரொஃபைலோட ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அதே பிளாட்ஃபார்மில் நம்ம ரிப்போர்ட்டுன்ற ஒரு ஃபெசிலிட்டி நம்மளுக்கு இருக்கும், அதை யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இல்லைன்னா நம்ம சைபர் கிரைமில் கூட புகாரை கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சோஷியல் மீடியா கமெண்ட்ஸ். நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் சும்மா ஒரு கமெண்ட் பண்ணலாம் என்னதான் ஆயிரும் அப்படின்றத யோசிக்கிறாங்க. ஆனால் அது அப்படி இல்லை. ஒருத்தரை வந்து நம்ம தப்பாக பேசுறது, அவங்கள பற்றி பொய்யான தகவல்களை பரப்புறது, இதெல்லாமே உங்களுக்கு லீகல் இஷ்யூஸுக்கு வழி கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆப்ஸோட பெர்மிஷன்ஸ். நம்ம எப்போவது ஆப்ஸை டவுன்லோட் பண்ணும்போது நம்ம எப்போவது யோசிச்சிருக்கோமா, லைக் அது ஏன் நம்மளோட கேமரா ஆக்சஸ் கேட்குது, மைக்ரோஃபோன் ஆக்சஸ் கேட்குது, இல்லை கான்டாக்ட், இல்லை லொக்கேஷன், இதெல்லாம் எதுக்கு கேட்குது அப்படின்றத நம்ம எப்போவது யோசிச்சிருக்கோமா? ஒரு கேமிங் ஆப்புக்கு நம்மளோட லொக்கேஷன் ஆக்சஸ் எதுக்கு தேவைப்படுது? இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் எல்லாம் நம்ம யோசிச்சதே இல்லை. ஆனால் நம்ம ஆப்ஸுக்கு கொடுக்குற பெர்மிஷன் கூட ரொம்பவே முக்கியமானதாக இருக்குது. நம்ம நம்மளோட டிஜிட்டல் ரைட்ஸை எப்படி பாதுகாக்கணுன்றத பார்ப்போம். நம்ம நம்மளோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸில் ப்ரைவசி செட்டிங்கில் போய் அப்பப்போ செக் பண்ணிக்கணும். எதுக்கெல்லாம் நம்ம வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்கோன்றத நம்ம அப்பப்போ பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டை பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் இன்னொரு ஃபீச்சர் என்ன இருக்குன்னா, டூ ஃபேக்டர் ஒத்தன்டிஃபிகேஷன். இது பாஸ்வேர்டு போட்டாலும் அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டெப் ஓடிபி இல்லை ஒரு 6-digit நம்பர்ஸை கேட்கலாம். அதை க்ராஸ் பண்ணி போனாதான் நம்மளுக்கு நம்மளோட அக்கௌண்ட்டு ஓப்பன் ஆகும். முக்கியமான கருத்து என்னன்னா, நம்ம சோஷியல் மீடியாவில் எப்போவுமே பொறுப்போட பயன்படுத்தணும். தனிப்பட்ட தகவல்கள் அதாவது நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸை பாதுகாத்து வச்சுக்கணும். எப்போவுமே நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம சோஷியல் மீடியாவில் அப்லோட் செய்யக்கூடாது. போலி கணக்குகள் அதாவது ஃபேக் அக்கௌண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வந்தால் அப்பத்துக்கப்பவே அதே பிளாட்ஃபார்மில் நம்ம ரிப்போர்ட் செஞ்சிடணும். நம்மளோட அடுத்த டாபிக் என்னன்னா, பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் அதாவது தனிப்பட்ட தகவல்கள் எப்படி வந்து ப்ரொடெக்ட் செய்கிறாங்கன்றத பார்க்குறோம். இப்போ இருக்கிற உலகத்தில் பணம் மட்டும் வேல்யூபுளாக இல்லை, நம்மளோட தகவல்களும் ரொம்பவே வேல்யூபுளாக இருக்குது. முதல்லலாம் ஒருத்தரோட மதிப்பை எப்படி கேல்குலேட் பண்ணுவாங்கன்னா, அவங்கக்கிட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டி, லேண்ட், பணம் இதெல்லாம் வச்சு தான் கேல்குலேட் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ இருக்கிற டிஜிட்டல் உலகத்தில் நம்மளோட பேர், ஃபோன் நம்பர், நம்மளோட இமெயில் அட்ரஸ், நம்மளோட பேங்க் டீட்டெயில்ஸ், நம்மளோட வீட்டு அட்ரஸ், அதுக்கப்புறம் நம்மளோட ஆன்லைன் பழக்கத்தை தான் வந்து பார்க்குறாங்க.

0: இது எல்லாமே நம்மளோட இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்கு. இது எல்லாமே நம்மளோட இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்கு. நம்மளுக்கான முக்கியமான கேள்வி என்னன்னா, நம்மளோட தகவல்களை யார் பயன்படுத்துறாங்க, அதை எப்படி பயன்படுத்துறாங்கன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். தனிப்பட்ட தகவல்கள் அப்படின்னா என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட நபரோட அடையாளம், அதாவது நம்மளை ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கிற தகவல்கள் எல்லாமே நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷனாக சொல்கிறோம், அதாவது தனிப்பட்ட தகவலாக சொல்கிறோம்.
1: இதுவரை போலி சுயவிவர மோசடி குறித்து தகவல்கள் வழங்கினார் வழக்கறிஞர் ஹீனா ரகுமான் அவர்கள்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளான மிலாது நபியை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அனைத்து துறைகளிலும் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுக்க வேண்டுமானால் உள்நாட்டு பாதுகாப்பு மேலும் வலுப்படுத்த வேண்டியது அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 4 நாள் பயணமாக கனடா சென்றடைந்தார். இந்தியா சீனா இடையேயான நல்லுறவுகளின் முன்னேற்றத்திற்கு எல்லைப் பகுதியில் அமைதியான சூழல் நிலவ வேண்டியது அவசியம் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் கன்னிவெடிகள் வைக்கப்பட்டால் அவை உடனடியாக அழிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளான மிலாது நபியை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்த புனிதமிக்க நாளில் இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் வசிக்கும் அனைத்து இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். நபிகள் நாயகத்தின் போதனைகளை நினைவுகூரும் தருணமாக மிலாது நபி பண்டிகை கொண்டாடப்படுவதாகவும், அறநெறி, கடமை உணர்வு ஆகியவற்றை பின்பற்றுவதற்கு நபிகள் நாயகத்தின் போதனைகள் நமக்கு உத்வேகம் அளிப்பதாகவும் குடியரசுத் தலைவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். அனைத்து துறைகளிலும் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுக்க வேண்டுமானால் உள்நாட்டு பாதுகாப்பு மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று தேசிய பாதுகாப்பு உத்திகள் குறித்த மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்தியாவின் உள்நாட்டு பாதுகாப்பு மேம்பட்டால் மட்டுமே வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க முடியும் என்று கூறினார். வடகிழக்கு மாநிலங்களில் நக்சல் பாதிப்புகள், போதைப்பொருள் உள்ளிட்ட பிரச்சினைகள் பல தசாப்தங்களாக நீடித்த நிலையில் தற்போது அந்த பிரச்சினைகளுக்கு முடிவு கட்டப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். தற்போது அந்த மாநிலங்களில் குறிப்பிடத்தக்க அளவிலான முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாகவும், மாநில காவல்துறையினருடன் மத்திய பாதுகாப்பு படையினரும் இணைந்து இந்த நிலையை உருவாக்கியிருப்பதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். இந்தியா சீனா இடையேயான இருதரப்பு நல்லுறவின் தொடர்ச்சியான முன்னேற்றத்திற்கு எல்லைப் பகுதியில் அமைதியான சூழல் நிலவ வேண்டியதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. சீனா சென்றுள்ள தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இந்தியா சீனா எல்லை தொடர்பான சிறப்பு பிரதிநிதிகள் பங்கேற்ற 25வது சுற்று பேச்சுவார்த்தைக்கு அந்நாட்டு அமைச்சர் வாங் யீவுடன் தலைமை வகித்து பேசினார். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இருநாட்டு எல்லை தொடர்பான பிரச்சினை குறித்து வலுவான கருத்துக்களை இரு நாடுகளின் பிரதிநிதிகளும் முன்வைத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீண்டகால நலன் மற்றும் ஒட்டுமொத்த எல்லை சூழலை கருத்தில் கொண்டு அரசியல் ரீதியிலான தீர்வு காண்பதற்கு இருதரப்பிலும் தொடர்ந்து செயலாற்ற ஒப்புக் கொள்ளப்பட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தியான்ஜின் நகரிலும், 2024 அக்டோபர் மாதம் காசன் நகரிலும் இரு நாடுகளின் தலைவர்கள் இடையே முக்கியமான ஒருமித்த கருத்து எட்டப்பட்டதை நடைமுறைப்படுத்துவதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்தும்

0: இருதரப்பிலும் எடுத்துரைக்கப்பட்டதாக வெளியுறவு அமைச்சக அறிக்கை தெரிவிக்கிறது. தமிழக சட்டப்பேரவை முன்னாள் தலைவர் க. ராசாராம் குறித்த புத்தகத்தை குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நேற்று வெளியிட்டார். புதுதில்லியில் குடியரசு துணைத்தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ராணி மைந்தன் எழுதிய க. ராசாராம் அரசியல் மற்றும் சமூக பேராளுமை என்னும் புத்தகம் வெளியிடப்பட்டது. நிகழ்ச்சியில் பேசிய திரு சி பி ராதாகிருஷ்ணன், தமிழகத்தின் மூன்று முன்னாள் முதலமைச்சர்களின் அமைச்சரவையில் அமைச்சராகவும் பணியாற்றியவர் க. ராசாராம் என்று புகழாரம் சூட்டினார். அரசியலுக்கு அப்பாற்பட்டு தேசிய தலைவர்களுடனும் நட்புறவை கொண்டிருந்தவர் என்றும், இலக்கியம் மற்றும் எழுத்தில் ஆர்வம் கொண்டவராக அவர் திகழ்ந்ததாகவும் குடியரசு துணைத்தலைவர் குறிப்பிட்டார். தேசிய விளையாட்டு தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாடு முழுவதும் உள்ள இளைஞர்களுடன் நாளை காணொலி வாயிலாக கலந்துரையாடவுள்ளார். திண்டுக்கல் மாவட்டத்தில் இரண்டு இடங்களில் நடைபெறவுள்ள இந்த கலந்துரையாடலில் மாணவர்கள் மட்டுமல்லாது பொதுமக்களும் பங்கேற்கலாம் என்று மாவட்ட இளையோர் அலுவலர் திரு சிவசண்முகம் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: வருகிற 27ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு காணொலி காட்சி மூலமாக ரெண்டு இடத்துல திண்டுக்கல் மாவட்டத்தில் மாணவர்களோட பேச இருக்கிறாங்க. வேடசந்தூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலையும் NPR கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலையும் வந்துட்டு பேசுகிறாங்க. இதில் வந்துட்டு நேஷ்னல் யூத் ஐகான்ஸு, நேஷ்னல் லெவல் ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் மற்றும் நம்மளுடைய மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் எல்லாரும் கலந்துக்கிட்டு நம்மளுடைய விளையாட்டு தொடர்பான விஷயங்கள்லாம் எப்படி மேம்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி கலந்துரையாடலும் நடத்துகிறாங்க. இதுல விருப்பம் இருக்கிறவங்க கலந்துக்கலாம். மேலும் வந்துட்டு இந்த கலந்துரையாடல் முடிவுல என்னென்ன கருத்துக்கள் பகிரப்பட்டுச்சோ அது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அண்ட் யூத் அஃபேர்ஸ்க்கு வந்துட்டு அனுப்பப்பட்டு அது மேல பரிசீலிக்கப்படணும் சொல்லியிருக்காங்க.
0: கனடாவிற்கு 4 நாள் பயணம் மேற்கொண்டுள்ள மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் டொராண்டோ சென்றடைந்தார். கனடா மற்றும் அமெரிக்காவில் நிதியமைச்சர் 9 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அந்த நாடுகளுடன் பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவது மற்றும் முதலீடு வாய்ப்புகளை தீவிரப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தவுள்ளார். முதற்கட்டமாக கனடா சென்றுள்ள அவர் அங்கு நடைபெறும் பொருளாதார மற்றும் நிதி தொடர்பான பேச்சுவார்த்தையில் அந்நாட்டு நிதியமைச்சர் பிரான்கோயிஸ் ஃபில்பேயுடன் பங்கேற்கிறார். இரு நாடுகளுக்கும் இடையே மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி தொடர்பான கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கான முக்கிய தளமாக இந்த பேச்சுவார்த்தை அமையும் என்றும், இருதரப்பு முதலீடு வாய்ப்புகள் மற்றும் சர்வதேச முன்னுரிமைகள் தொடர்பான ஆலோசனைகளை மேற்கொள்ளவும் வசதியாக இருக்கும் என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேலும் முன்னணி நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளுடன் முதலீடு தொடர்பான வட்டமேஜை நிகழ்ச்சியிலும் நிதியமைச்சர் கலந்து கொள்கிறார். வரும் 28ஆம் தேதி அமெரிக்கா செல்லும் அவர் சிகாகோ, ஆஸ்வெலி, நியூயார்க் நகரங்களில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். யுபிஐ பணப்பரிவர்த்தனை தொடங்கப்பட்ட கடந்த 10 ஆண்டுகளில் நாடு முழுவதும் இத்திட்டம் பொதுமக்கள் வியாபாரிகளிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. இத்திட்டம் தங்களின் வியாபாரத்திற்கு பெரிதும் உதவிகரமாக உள்ளது என்று தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த வியாபாரிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
2: நான் தென்காசி மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன். நான் மளிகை கடை ஒன்று வச்சிருக்கேன். யூபிஐ கொண்டு வந்ததுனால நல்ல பயன் கிடச்சிருக்கு. யூபிஐனா பல பேர் வந்து பணம் பரிவர்த்தனை பண்ணுறதுக்கு ஈஸியாக போகுது. பணம் வந்து யாரும் கையில் கொண்டு போக வேண்டிய கிடையாது. இது ஒரு சேஃப்டியான இது. இந்த திட்டத்தினால வந்து மக்கள் நல்லா பயன் அடைஞ்சிருக்காங்க. எங்கள் வழக்கார கஸ்டமரும் பெரும்பாலும் பண பரிவர்த்தனை வந்து யூபிஐயில் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த திட்டம் கொண்டு வந்த பாரத பிரதமருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன்.
3: டிஜிட்டல் இந்தியாவுடைய திட்டம் அருமையான திட்டம். இதனால குறு சிறு வியாபாரிகள், பிளாட்பார வியாபாரிகள் மற்றும் எண்ணற்ற பயனாளர்கள் பயனடைந்து இருக்காங்க. பெரிய உன்னதமான திட்டம். இந்த திட்டத்துக்கு நாங்கள் எல்லாரும் முழு ஆதரவு கொடுக்கோம்.
4: டிஜிட்டல் இந்தியா திட்டம் முன்னாடி பேங்க்ல போய் 1 மணி நேரம் காத்திருந்து செல்லாம் எழுதி பேங்க்ல டிரான்ஸ்பர் பண்ணதுக்கு ரொம்ப நேரம் காத்திருக்கணும். இது 1 நிமிஷத்து 1 செகண்ட்ல அந்த திட்டத்தால பொதுமக்கள் ரொம்ப நல்லா பயன்படுத்தாங்க. நல்ல திட்டம், அருமையான திட்டம். பிரதமர் மோடிக்கு ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள்.
0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை.
5: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உட்கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்தும்போது நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதுடன் தரத்தில் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார்.

0: புதுதில்லியில் நேற்று 30,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 9 மாநிலங்களில் செயல்படுத்தப்படவுள்ள திட்டங்கள் குறித்து அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டபோது பிரதமர் இதனை தெரிவித்தார். ரயில்வே, சாலைகள் மற்றும் மின்துறை தொடர்பான திட்டங்கள் குறித்து தாம் ஆய்வு மேற்கொண்டதாகவும், விரைவான வளர்ச்சி, மிகச்சிறந்த இணைப்பு மற்றும் பொதுமக்களுக்கான சேவைகளை தாமதமின்றி நிறைவேற்ற வேண்டும் என்று அப்போது பிரதமர் கேட்டுக் கொண்டார். இதுபோன்று போக்குவரத்து மற்றும் உட்கட்டமைப்பு திட்டங்களை நிறைவேற்றும்போது பொதுவான பயன்பாட்டு வழித்தடங்களை அமைப்பது குறித்து ஆராய வேண்டும் என்றும், தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார சாத்தியக்கூறுகளை ஒருங்கிணைந்து மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். திட்டங்களை செயல்படுத்தும்போது விரைவாகவும் தரத்தில் சமரசம் செய்து கொள்ளாமலும் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளை பிரதமர் வலியுறுத்தினார். தலைநகர் தில்லியில் மகளிருக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் வழங்கும் லக்ஷ்மி யோஜனா திட்டத்தை முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா இன்று தொடங்கி வைக்கிறார். தல்கதோரா மைதானத்தில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் இந்த திட்ட பயணிகளுக்கு அதற்கான அனுமதி கடிதங்களை முதலமைச்சர் வழங்கவுள்ளார். செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் ஒவ்வொரு மாதமும் மகளிருக்கு 2,500 ரூபாய் உதவித்தொகை வழங்க இத்திட்டம் வகை செய்கிறது. ஹோர்மூஸ் நீரிணை பகுதியில் கண்ணிவெடிகள் வைக்கப்பட்டால் அவை உடனடியாக அழிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த நீரிணையில் ஏற்கனவே வைக்கப்பட்டிருந்த அனைத்து கண்ணிவெடிகளும் அகற்றப்பட்டும் செயலிழக்க செய்தும் அமெரிக்க கடற்படை நடவடிக்கை எடுத்திருப்பதாக சமூக வலைதளத்தில் திரு ட்ரம்ப் பதிவிட்டுள்ளார். ஹோர்மூஸ் நீரிணையில் புதிதாக கண்ணிவெடிகளை ஈரான் வைக்குமானால் அவற்றையும் தங்கள் நாட்டு ராணுவம் அழிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளான மிலாது நபியை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அனைத்து துறைகளிலும் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுக்க வேண்டுமானால் உள்நாட்டு பாதுகாப்பு மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 4 நாள் பயணமாக கனடா சென்றடைந்தார். இந்தியா சீனா இடையேயான நல்லுறவுகளின் முன்னேற்றத்திற்கு எல்லைப் பகுதியில் அமைதியான சூழல் நிலவ வேண்டியது அவசியம் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஹோர்மூஸ் நீரிணை பகுதியில் கண்ணிவெடிகள் வைக்கப்பட்டால் அவை உடனடியாக அழிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. குட் மார்னிங் நில்கிரீஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ.

நிகழ்ச்சியில் துவக்கமாக ஒரு கருத்து, நம் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும், அதே சமயத்தில் நல்ல மனிதராகவும் இருப்பது மிக மிக முக்கியம். நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்களாக மாறும், நல்ல செயல்கள் நல்ல வாழ்க்கையாக மாறும். ஒரு மனிதன் உயர்வை மட்டும், அதாவது செல்வத்தை மட்டும் வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, மாறாக செல்வமும் வேண்டும். அவன் வெளிப்படுத்தும் அன்பிலும் நன்மையிலும் அவனுடைய உயர்வு அமைகிறது. எனவே நல்ல மனிதராக இருக்க நம்மாலான எல்லா நல்ல முயற்சிகளையும் செய்ய வேண்டும். நிகழ்ச்சியோட துவக்கத்தில் ஆட்டோகிராஃப் படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன் வித் ஊட்டி FM 101.8.

0: குரல் ஒழித்து முடித்த நேரம் 7:32. ஆட்டோகிராஃப் படத்திற்கான பாடலை கேட்டோம். ஆரிஸ் ராகவேந்திரா ரஷ்மி குழுவினர் பாடியதை கேட்டோம்.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

குட் மார்னிங், நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க ஊட்டி எஃப்எம் 101.8 தொடர்ந்து நேயர்கள் வானிலை அறிக்கை, அதாவது இன்னைக்கான வானிலை அறிக்கை. தற்போது சுமார் 15 டிகிரி செல்சியஸ் பெரும்பாலும் மேகமூட்டமாக காணப்படுகிறது. லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளது. இன்றைய அதிகபட்ச

இன்றைய பெட்ரோல் டீசல் விலை நிலவரம் பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் லிட்டருக்கு சுமார் 109.90 பைசா, டீசல் சுமார் 101 ரூபாய் அளவில் விற்பனை செய்யப்படுகிறது.

0: ஒழித்த பாடல் சந்திரலேகா படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் பவதாரணி குரல்கள்ல கேட்டோம். இளையராஜாவோட இசையமைப்புல நேரம் இப்போது 7:40.
1: குட் மார்னிங் நீலகிரிஷ் நிகழ்ச்சியில் இனி புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 4 பருவம்.

உங்கள் தந்தையார் கடற்பயணத்திலிருந்து திரும்பி வந்துவிட்டார் போலிருக்கிறதம்மா. கீழே அவருடைய பேச்சுக்குரல் கேட்கிறது என்று வசந்தமாலை அன்று சாயங்காலம் கூறிய போது, சுரமஞ்சரி தான் அதற்காக எந்தவிதமான மனக்கிளர்ச்சியும் அடைந்ததாக காண்பித்துக் கொள்ளவில்லை. அதை கேட்காது போலவே இருந்துவிட்டாள். ஒளி சாய்ந்து இருட்டு தொடங்கியிருந்த பொழுதாகையால் தலைவியின் முகத்தையும் அப்போது வசந்தமாலையால் பார்க்க முடியவில்லை. தோழி மறுபடியும் பேச்சு கொடுத்தாள். தந்தையாரோடு கூட போயிருந்த நகை வேழம்பர் திரும்பி வரவில்லையாமம்மா. தந்தையார் மட்டும் மிகவும் களைப்போடு திரும்பி வந்திருக்கிறாராம். வழக்கமாக வந்து போகிற பணிப்பெண்தான் இதையும் சொன்னாள். நெடுந்தொலைவு கடற்பயணம் செல்லும் போதெல்லாம் இருவரும் சேர்ந்து போவதே போல் திரும்பும் போதும் சேர்ந்தே திரும்பி வருவார்கள். இந்த பயணத்தின் போது முதன்முறையாக இன்றுதான் அந்த வழக்கம் மாறியிருக்கிறது. உங்கள் தந்தையார் மட்டும் தனியே திரும்பி வந்திருக்கிறார். பல நாட்களுக்கு பின்பு பெருமாளிகையில் மீண்டும் அவருடைய குரல் தனியாக கேட்கிறது. போதுமடி வசந்தமாலை, இவர்கள் இரண்டு பேரையும் தவிர வேறு யாரையாவது நல்லவர்களை பற்றி சிறிது நேரம் பேசு. குழப்பங்களையும் கவலைகளையும் உண்டாக்கும் மனிதர்களை பற்றியே எல்லா நேரங்களிலும் பேசிக் கொண்டிருக்காதே என்று வேதனையோடு சலித்துக் கொண்டாள் சுரமஞ்சரி. தலைவியின் இந்த வார்த்தைகளில் இருந்த கசப்பை உணர்ந்த பின் சிறிது நேரத்திற்கு தான் எதுவுமே பேசாமல் மௌனமாக இருந்துவிட்டாள் வசந்தமாலை. அதுதான் மிகவும் நல்லது என்று உணர்ந்தாள். ஒரு நோக்கமும் இன்றி மாடத்தின் முன்புறமாக போய் மின்னத் தொடங்கியிருந்த வானத்து நட்சத்திரங்களை பார்த்து கொண்டிருந்தாள் சுரமஞ்சரி. சற்றைக்கெல்லாம் ஏதோ திடுமென்று நினைத்துக் கொண்டவள் போல தோழியிடம் மறுபடியும் திரும்பி வந்து அவளே பேசலானாள். வசந்தமாலை, ஒரு காரியம் எனக்கு மறந்து போயிற்று. முதல் வேளையாக ஐம்படை அணிகளும் கோத்த இந்த பொன்னாரத்தை ஊன்றுகோளின் குடலில் இட்டு யாழி முகப்பிடியையும் திருகி கீழே கொடுத்து அனுப்பிவிடு. தந்தையார் ஊர் திரும்பிவிட்டார். இந்த புதிர் இங்கே இருக்கிறவரை நமக்கு நிம்மதியில்லை. தந்தையார் கடற்பயணம் போன மறுநாளிலிருந்து இன்று வரை நானும் நீயும் எப்படி எப்படியெல்லாமோ முயன்று சிந்தித்து பார்க்கிறோம். நமக்கு இதில் அடங்கியிருக்கும் உண்மை விளங்கவில்லை. இந்த ஐம்படை தாலி யாருடையது? இதை ஊன்றுகோளிலிட்டு வைத்திருக்க வேண்டிய காரணம் என்ன என்று நமக்கு புரியவே இல்லை. என் தந்தையாருக்கு மக்களாக வாய்த்த நாங்கள் இருவருமே பெண்கள். பெண் குழந்தைகளுக்கு இந்த ஐம்படை ஆரத்தை காப்பாக கட்டமாட்டார்கள். பொன்னும் மணியும் முத்துமாக இந்த மாளிகை முழுவதும் செல்வம் இறைந்து கிடக்கிறது. இவ்வளவு பெரிய செல்வம்

கூறியவற்றில் சுரமஞ்சரி அக்கறை கொள்ளாதவள் போல மறுத்துவிட்டாள். நாம் ஒரு தந்திரமும் செய்ய வேண்டாம். மற்றவர்கள் தந்திரத்திற்கு நாம் ஆளாகி தவிப்பதே இன்னும் 7 பிறவிக்கும் போதுமடி. நம்முடைய தந்திரத்திற்கும் வேறு சிலர் ஆளாகி தவிக்க வேண்டாம். தந்திரங்களால் வருகிற குழப்பங்களையும் துன்பங்களையும் பார்க்கும்போது இந்த உலகத்தில் கடவுள் எல்லா மனிதர்களையும் வெள்ளை மனம் கொண்டவர்களாகவே படைத்திருக்க கூடாதா என்றுதான் தோன்றுகிறது. மறு பேச்சு பேசாமல் அந்த 50 ஆரத்தை ஊன்றுகோளின் உள்ளே முன்பு இருந்ததைப் போலவே இட்டு பிடியையும் நன்றாக திருகி யாராவது பணிப்பெண்ணிங்கு வருகிற போது கொடுத்து தந்தையாரிடம் சேர்க்க சொல்லிவிடு. இது இங்கிருந்து போனால் நம்மை பிடித்த தொல்லை முக்கால் பங்கு தீர்ந்தது போலதான். தன்னுடைய தலைவியின் குரலில் இருந்த கண்டிப்பு வசந்த மாலையையே வியக்கச் செய்தது. ஆனால் அவள் தன் வியப்பை மறைத்து கொண்ட குரலில் பேசினாள். அதற்கில்லை, அம்மா, செல்வக் குவியலின் மேல் நிமிர்ந்து நிற்கும் உங்கள் தந்தை கேவலம் இந்த சின்னஞ்சிறு பொன்னாரத்தை ஒழித்து பாதுகாப்பதன் காரணம் விளங்கவில்லை என்று சற்று முன்னால் நீங்களே மருண்டீர்களே. உங்களுடைய அந்த மருச்சியை பார்த்துதான் இதன் காரணம் விளங்குவதற்கு நாம் ஏதாவது தந்திரம் செய்யலாமா என்று கேட்டேன். அவசியமில்லை. தந்திரத்தால் வாழ்பவர்களை பார்த்து வியந்து கொண்டே தாமும் தந்திரத்தில் இறங்குவது நியாயமாகாது. இந்த மாளிகையின் வாழ்க்கையை பார்த்து சில சமயங்களில் நான் பயப்படுகிறேன், சில சமயங்களில் நான் வியக்கிறேன், வேறு சில சமயங்களில் நான் எனக்குள்ளேயே சிரிக்கிறேன். அதுவும் முடியாத போது புத்தரை போல் மனதுக்குள்ளேயே அழுகிறேன். இதற்கெல்லாம் காரணம் தேடி அலைவதற்கு தந்திரங்கள் செய்ய தொடங்கினால் நாம் செய்ய வேண்டிய தந்திரங்கள் 100 இருக்கும். வசந்தமாலை, நானும் சமய ஞானம் தத்துவ ஞானம் எல்லாம் கற்காமல் போனது எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா? அவற்றையெல்லாம் கற்றிருந்தால் இளங்குமரனை காதலிக்க முடியாவிட்டாலும் அவருடைய எதிரியாயிருந்து வாதம் புரிகிற பாக்கியமாவது எனக்கு கிடைத்திருக்கும் என்று இப்போது தோன்றுகிறது. ஒருவருக்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பதைப் போல நல்ல எதிரிகள் கிடைப்பதும் கூட தவப்பயன்தான். ராவணனுக்கு ராமன் கிடைத்தது போல் கல்யாண குணங்கள் நிரம்பிய அழகிய எதிரியை அடைவதும் முற்பிறவியின் நற்பயன் போலும் காதலராக அடைய முடியாது தவிப்பதற்கு பதில் நான் இளங்குமரனை எதிரியாகவாவது அடைந்திருக்கலாம். 1000 குரூரமான நட்பையும் அழகில்லாத உறவையும் பெறுவதை விட ஓர் அழகிய எதிரி கிடைப்பது மிகப்பெரும் பாக்கியம் என்று நினைக்கிறேன். அடி வசந்தமாலை, உனக்கு என்ன தோன்றுகிறது? இப்போது நீங்கள் சொல்வது நியாயம் என்று மட்டும் தோன்றுகிறது. மெய்யாகத்தான் சொல்கிறாயா வசந்தமாலை? நான் பித்துக்கொண்டு விட்டேனோ என்று என்மேல் சந்தேகப்பட்டு என் பேச்சுக்கு மாறுபடாமல் என்னோடு ஒத்துப்பாடுகிறாயா? இல்லை இல்லை, மெய்யாகவேத்தன் சொல்கிறேனம்மா. தலைவியிடம் பதில் பேசிக்கொண்டே முன்புறம் வந்து கீழே வீதியை தற்செயலாக பார்த்த வசந்தமாலை அங்கே அந்த வழியாக அப்போது நடந்து போய்க் கொண்டிருந்த இருவரை சுட்டிக்காட்டி, அது பாருங்கள் என்று தலைவியிடம் கூறினாள். சுரமஞ்சரி முன்னால் வந்து அவர்களை பார்த்ததும் வியந்தாள்.

நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 4 பருவம். குரல் வண்ணம் வி. கவிதா. வாசிப்பை நேசிப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம்.

0: 101.8 இது
1: குட் மார்னிங் நெல்கிரிஸ்.
2: என்னமா கீழே சத்தம்
3: பேசிட்டு இருக்கீங்க மாமா?
0: புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள்.

நேரம் இப்போது 7:49. குட் மார்னிங் நீல்கிரிஸ் கேட்டுட்டு இருக்கீங்க ஊட்டி எஃப்எம் 101.8. வாழ்க்கையின் சிறப்பு சிந்தனை ஒன்று, வாழ்க்கையில் நம்மை உயர்த்துவது நாம் பெற்ற வெற்றிகள் மட்டும் கிடையாது, நம்மால் மற்றவர்களின் வாழ்க்கையில் ஏற்படுத்திய நல்ல மாற்றங்களும் தான் என்று மனதில் கொள்ள வேண்டும். நல்ல மனம் கொண்ட மனிதன் எங்கு சென்றாலும் நல்ல நினைவுகளை விட்டு செல்கிறான்.

0: சிகரம் தொடு.
1: நேயர்களே, இன்றைய சிகரம் தொடு நிகழ்ச்சியில் விரிவுரையாளர் சுபத்ரா அவர்கள் வழங்கும் வேலைவாய்ப்பு தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
2: இயற்கையின் மொழி நிகழ்ச்சி நேயர்களுக்கு எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரம் எதை பத்தி பார்க்க போறோம்னா, ICE, அதாவது இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங். இது டிப்ளமோ வைஸ் பார்த்தீங்கன்னா, இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறதுக்கு 10வது நீங்க தேர்ச்சி பெற்றிருந்தா போதும், நீங்க வந்து முதலாம் ஆண்டு துறையில வந்துட்டு நீங்க வந்து அட்மிஷன் போட்டுக்கலாம். இல்ல நேரடியாக 2வது ஆண்டு வேணும்னா, நீங்க 12th படிச்சிருந்தா போதும், நேரடியாக வந்துட்டு 2வது ஆண்டுக்கு போய்க்கலாம். ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல்ன்றது என்னன்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தொழிற்சாலையின் மூளை என இதை அழைக்கிறாங்க. எதனாலனா, தொழிற்சாலைகள் பயன்படுத்தும் கருவிகள் எல்லாம், அதாவது சென்சார்கள், கட்டுப்பாட்டு அமைப்புகள், தானியக்க தொழில்நுட்பங்களை பற்றி கற்றுத்தரும் பொறியியல் துறை. இந்த ICT டிபார்ட்மெண்ட் படிக்கிறது மூலிமா எங்கெங்க வேலை வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தனியார் துறையில பார்த்தீங்கன்னா, எண்ணெய் மற்றும் எரிவாயு நிறுவனங்கள், மின் உற்பத்தி நிறுவனங்கள், சிமெண்ட் தொழிற்சாலைகள், ரசாயன தொழிற்சாலைகள், உர தொழிற்சாலைகள், மருந்து உற்பத்தி நிறுவனங்கள், உணவு பயன்படுத்தும் நிறுவனங்கள், ஆட்டோமொபைல் நிறுவனங்கள், தொழிற்சாலைகள், தொழிற்சாலை தானியக்க நிறுவனங்கள், நீர் சுத்திகரிப்பு, இந்த மாதிரி நிறுவனங்கள்ல வந்துட்டு தனியார் துறையில வந்துட்டு வேலைவாய்ப்பு அதிகமா இருக்கு. தனியார் வேலைவாய்ப்பிலும் சரி, அரசு வேலைவாய்ப்பிலும் சரி, நீங்க வந்துட்டு ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை, மேற்படிப்பு வந்து நீங்க படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, ஸோ மேற்படிப்புக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. BE, BTEC, லேட்டரல் இன்ட்ரியில டைரக்டா செகண்ட் இயர் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் சர்டிஃபிகேஷன், PLC அண்ட் SCADA சான்றிதழ் படிப்புகள், எம்பெடட் சிஸ்டம் அண்ட் IoT. ஸோ இந்த மாதிரி மேல் படிப்புகள் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, உங்களோட ஸ்டடீஸ் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இதில் வந்துட்டு அரசு வேலைவாய்ப்பு துறைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, TANGEDCO, TNEB, BHEL, ONGC, IOCL, BPCL, HPCL, SAIL, NPCIL, ISRO, RDRO, இந்திய ரயில்வே, RRB, ஸோ DRDO, தமிழ்நாடு அரசு தொழிற்சாலை மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள். ஸோ இந்த மாதிரி நிறுவனங்களில் வந்துட்டு அரசு வேலைவாய்ப்பு வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கு. தனியார் துறையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சம்பளம் அதோட டீடைல்ஸ் எப்படி இருக்குன்னா, புதிய பட்டதாரிக்கு வந்துட்டு மாதம் 18,000 35,000 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் அனுபவம் ஆக ஆக, அதாவது 2 ஆண்டுகள்லேருந்து 5 ஆண்டுகள் வரும்போது 35,000 வரைக்கும் இருக்கும். ஸோ இதே வந்துட்டு PLC, SDA நிறுவனங்களுக்கு வந்துட்டு நிறுவனர்களுக்கு என்னென்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட திறமை மற்றும் அவங்களோட அனுபவத்தை பொறுத்து 60,000 to 1,00,000 வரை அவங்க டேலண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தருவாங்க. ஸோ வந்துட்டு இதில் வந்துட்டு சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா படிச்சிங்கன்னா, உங்களுக்கு சம்பளம் வந்து அதிகமாக ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதோட எதிர்கால வாய்ப்புகள், அதாவது இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் படிக்கிறது மூலிமா, நீங்கள் டிப்ளமோ அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் படித்தாலும் சரி, அதுக்கு மேலே வந்துட்டு இந்த BE, BTEC, நான் சொன்ன மாதிரி வந்துட்டு மற்ற அந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ் இதெல்லாம் படித்து முடிச்சதுக்கு அப்புறமேலு, இதோட எதிர்கால வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. ஸோ அதில் சில இது மட்டும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இண்டஸ்ட்ரியல் 4.0, ஸ்மார்ட் ஃபேக்ட்ரி, இண்டஸ்ட்ரியல் IoT, ரொபாட்டிக்ஸ் மற்றும் ஆட்டோமேஷன், இந்த துறைகளில் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் படித்த பட்டதாரிகள் வந்து அதிகமாக தேவைப்படுறாங்க. ஸோ வந்து இந்த துறை வந்து யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப வந்து ஸ்பெஷல்னு

0: பார்த்தீங்கன்னா மின்னணுவியல், எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் மின்சார அமைப்புகளில் வந்துட்டு அதிகமாக ஆர்வம் இருக்கிறவங்க இந்த துறையை எடுத்து படிக்கலாம். இந்த துறை அதாவது இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் யாராருக்கெல்லாம் ரொம்ப விருப்பம், யாராருக்கு ஏற்றதுன்னு பார்த்தீங்கன்னா மின்னணுவியல் மற்றும் மின்சார அமைப்புகள் ஆர்வம் இருக்கிறவங்க, ஆட்டோமேஷன் மற்றும் ரொபாட்டிக்ஸ் அதிகமாக விருப்பம் இருக்கிறவங்க வந்துட்டு இதில் பணியாற்றலாம். தொழிற்சாலை பராமரிப்பு, ஸோ சிலருக்கு வந்து தொழிற்சாலை பராமரிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க இந்த டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணலாம். அதை வந்து எப்படி கட்டுப்படுத்துறது, அதை எப்படி வடிவமைக்கிறது, இந்த மாதிரி பணிகள்லாம் ரொம்ப ஆர்வம் இருக்கிறவங்க இந்த ஐசி டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணலாம். ஸோ அவங்க வந்து விருப்பப்பட்டு இது பண்ணுறதுனால இதில் வந்து சம்பளமும் அதிகமாக இருக்கும், சர்டிஃபிகேட் கோர்ஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு சம்பள வாய்ப்பும் அதிகமாக இருக்க சான்ஸ் இருக்குது. இந்த டிஐசி வந்துட்டு படிக்கிறது மூலிமா தொழிற்சாலைகள் வந்துட்டு அதிகமாக ஐசி ஸ்டூடெண்ட்ஸ் தான் தேவைப்படுறாங்க. அது இந்த ஆட்டோமேஷன் வந்து வளர்ச்சியால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஐசி டிபார்ட்மெண்ட்டு இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் வந்துட்டு அதிகமாக வந்து வேலை வாய்ப்பு நிறைய இருக்குது. இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து இந்த மாதிரி தொழிற்சாலைகளில் தேவைப்படுறாங்க. இந்தியாவிலும் சரி வெளிநாடுலும் சரி இந்த வேலை வாய்ப்பு அவங்களுக்கு அதிகமாக வந்துட்டு தேவைப்படுது, நல்ல சம்பளம் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஐசி டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணி படிக்கிறதுனால கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி வெளிநாட்டிலையும் சரி நிறைய வந்து வேலை வாய்ப்பு இருக்குது. அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை சூஸ் பண்ணுறதுல தப்பே கிடையாது. ஸோ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா நல்ல டிபார்ட்மெண்ட், அதிகமாக வந்து சேலரி தர டிபார்ட்மெண்ட். ஸோ இதை சூஸ் பண்ணி படிங்க.
1: வாய்ப்பு அளித்த அகில இந்திய வானொலி நிலையத்திற்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: இதுவரை சிகரம் தொழில் நிகழ்ச்சியில் விரிவுரையாளர் சுபத்ரா அவர்கள் வழங்கிய வேலைவாய்ப்பு தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
3: இன்றைய வேலைவாய்ப்பு தகவல்கள் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெட் IOCL நிறுவனத்தில் என்ஜினியர், ஜூனியர் என்ஜினியர் மற்றும் ஆபிசர் கிரேட் ஏ போன்ற மொத்தம் 470 காலி பணியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி September 3, 2026. எழுத்து தேர்வு September 24, 2026 அன்று நடைபெறும். தகுதியானவர்கள் IOCL அபிஷியல் வெப்சைட் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் மற்றும் பாரத ஸ்டேட் வங்கியில் ஜூனியர் அசோசியேட் பணியிடங்களை நிரப்ப புதிய வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கல்வி தகுதி: ஏதேனும் ஒரு துறையில் பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பு 20 முதல் 28 வயது வரை. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் August 27, 2026.
4: மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரம் வேலைவாய்ப்பு பற்றிய பல தகவல்களை கேட்கலாம் சிகரம் தொடு நிகழ்ச்சியில். Thank you.

கவனம் தென்றலின் தாலாட்டு, மனதை வருடும் இசை, உங்கள் நாளின் இனிய தொடக்கம். இது குட் மார்னிங் நிலக்ரீஸ். இணைந்திருங்கள், இது உங்கள் ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

நேரம் இப்போது 7:57 ஆயிடுச்சுங்க. நேரில் கேட்டுட்டு இருக்கீங்க குட் மார்னிங் நீல் கிரீஸ். நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் நினைக்கிறேன். நிறைவு பகுதியில் வந்து ஒரு சிறப்பு சிந்தனை ஒன்று உங்களுக்காக. வாழ்க்கை எப்போதும் நமக்கு விருப்பமானபடி அமையாது, ஆனால் கிடைத்த சூழ்நிலையில் நல்லதை தேடும் மனம் இருந்தால் வாழ்க்கை மிக மிக அழகாக தங்க மாறும். அதாவது நல்லதை நினைப்போம், நல்லதை பேசுவோம், முடிந்தவரை நல்லதை செய்வோம். நமது வாழ்க்கை மட்டுமல்ல, நம்மை சுற்றி இருப்பவர்களின் வாழ்க்கையும் நம்மால் சிறப்படையும்.

0: ఆకాశవాణి நேயர்கள் கேட்க இருப்பது மிலாது நபி பெருநாள் உரை. வழங்குகிறார் பேராசிரியர் ஆ. முகமது இஸ்மாயில் ஹசனி அவர்கள்.
1: உலகம் முழுக்க இருக்கிற தமிழ் சொந்தங்களுக்கு மிலாடி நபி விழாவின் வாழ்த்துக்களை கூறுவதோடு முகமனையும் சொல்லிக்கொண்டு இன்றைக்கு நபிகள் நாயகம் அவர்களுடைய பிறந்த தின விழாவிலே அவர்களை குறித்து ஒரு சிறிய செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மெத்த மகிழ்ச்சி அடைகிறேன். நபிகள் நாயகம் அவர்கள் அரேபிய தீபகற்பம் அறியாமையில் மூழ்கியிருந்த காலத்தில் 570 ரபியுல்லவ்வல் திங்கள் புனித மக்கா நகரில் பிறந்தார்கள். அவர்களின் தந்தையார் பெயர் அப்துல்லா. அன்னார் பிறப்பதற்கு முன்பே இறைவன் அவர்களை தன் பக்கம் அழைத்துக் கொண்டான். அவர்களின் தாயார் பெயர் ஆமினா அம்மையார். நபிகள் நாயகம் 6வது வயதை அடைந்தபோது அவரும் இறைவனிடத்தில் திரும்பிவிட்டார். பெற்றோரை இழந்த அந்த சிறிய பிள்ளை தன்னுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்களிடத்திலே தன்னுடைய வாழ்க்கையை துவங்கினார். அவர்களின் மறைவுக்கு பின்னால் தன்னுடைய பெரிய தந்தையான அபு தாலிபினிடத்திலே அவர் வளர்ந்தார். தன்னுடைய சிறு வயது முதலே பொய் பேசாமை, நேர்மை, நம்பிக்கைக்குரிய குணங்களை தன்னகத்தே கொண்டிருந்ததால் அந்த மக்கத்து மக்களெல்லாம் அவரை நம்பிக்கைக்குரியவர் என்கிற அரபி வார்த்தையில் அல் அமீன் என்று அன்போடு அழைத்தனர். தன்னுடைய 25வது வயதில் மக்காவில கண்ணியமிக்க வணிக சீமாட்டியான அன்னை கதீஜா அவர்களுடைய வியாபார பொறுப்பை ஏற்றுக்கொண்டு நேர்மையோடும் நட்பண்புகளோடும் வியாபாரத்தை கவனித்து வந்தார்கள். அவர்களுடைய நற்குணங்களை பார்த்து அவர் மீது ஈடுபாடு கொண்ட அன்னை கதீஜா அவரை திருமணம் செய்ய விரும்பினார். இரு வீட்டார் சம்மதத்தோடு 25 நிரம்பிய நபிகள் நாயகம் அவர்கள் அன்னை கதீஜா அவர்களை திருமணம் முடித்தார்கள். அந்த நேரத்தில் கதீஜா அவர்களுக்கு 40 தொட்டிருந்தது. 3 4 பெண் குழந்தைகளையும் இறைவன் அவர்களுக்கு வழங்கி அருளினான். அன்னை மாரியா கிபித்தியா என்று சொல்லுகிற ஒரு பெண்ணின் மூலம் இப்ராஹிம் என்ற ஒரு மகனை தவிர மற்ற அனைத்து குழந்தைகளையும் அன்னை கதீஜாவின் வழியாகவே இறைவன் அவருக்கு அருளினான். ஆண்களின் அல் காசிம், அப்துல்லா, இப்ராஹிம் 3 சிறிய வயதிலேயே இவ்வுலகத்தை விட்டு உயிர் நீத்து விட்டார்கள். பெண் குழந்தைகள் ஜைனப், ருக்கையா, உம்மு குல்சும், ஃபாத்திமா என்கிற 4 பெண் மக்களுக்கு மிகச்சிறந்த தந்தையாக திகழ்ந்தார்கள். குறிப்பாக அன்னை பாத்திமா அவர்களுடைய புகழ் உலகெங்கும் பரவியது. அவர்களின் வழியாக அவர்களுடைய வம்சாவளி விருத்தி பெற்றது. நபிகள் நாயகம் இந்த உலகத்தில் தோன்றிய நேரத்தில் மக்காவினுடைய அந்த நகர சமூகம் கலாச்சார மத சீரழிவு, மது, சூது, பெண்ணடிமைத்தனம், பழங்குடி மக்களிடையே ஏற்படுகிற மோதல்கள், சமூக

ஏற்றத்தாழ்வு, கொலை, கொள்ளை ஆகியவை மலிந்திருந்தன. 40வது வயதில் ஹிரா என்ற குகையில் இறை தியானத்தில் இருந்தபோது முதன் முதலாக அவருக்கு இறை செய்தி குர்ஆன் என்பதின் வழியாக அருளப்பட்டது. அதற்கு வஹி என்று சொல்லப்படும். அதை இறைவன் அவருக்கு குர்ஆனாக அருளினான். அதில் ஓரிறை கொள்கை, இறைவனை மட்டும் வழிபட வேண்டும் என்கிற பிரச்சாரத்தை நீங்கள் மக்களிடத்திலே எடுத்துச் சொல்ல வேண்டும், மக்காவிலே இருக்கிற அநியாயக்கார தலைவர்களை எதிர்க்க வேண்டும், அவர்களுக்கு நியாயத்தை கற்பிக்க வேண்டும் என்கிற அறிவுடையோடு அந்த வஹி என்கிற குர்ஆன் அவருக்கு அருளப்பட்டது. இறைவன் நபிகள் நாயகம் அவர்களுக்கு வழங்கிய மாபெரும் அற்புதம் மனிதகுலத்திற்கான இறுதி வழிகாட்டியும் இந்த குர்ஆனே ஆகும். இதை இறைவன் ரமதான் மாதத்தில் லைலத்துல் கத்ர் என்கிற இரவிலே அருளினான். அருளப்பட்ட காலம் முதல் இன்று வரை ஒரு எழுத்துக்கூட மாறாமல் இருப்பது இந்த திருக்குர்ஆனின் சிறப்பம்சமாகும். இறைவனின் நேரடி பாதுகாப்பில் இருக்கும் புனித நூல் இந்த நூலாகும். இது வெறும் வழிபாட்டு நூல் மட்டுமல்ல, ஆன்மீகத்தை சொல்லுவதோடு அறிவியலையும் சட்டத்தையும் பொருளாதாரத்தையும் குடும்பவியல் மற்றும் மனித உரிமைகளின் முழு வழிகாட்டியாக இவ்வேதம் திகழ்கிறது. ஒரு அமைதியான சூழல் உருவாக வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த சத்திய மார்க்கத்தை, இறைவனால் தரப்பட்ட அந்த வழிகாட்டுதலை மக்களுக்கு சொல்லுவதற்காக வேண்டி கிபி 622 ஆண்டு மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி இடம்பெயர்ந்தார்கள் நபிகள் நாயகம் அவர்கள். இந்த நிகழ்வு வரலாற்றிலே ஹிஜ்ரத் என்று வர்ணிக்கப்படுகிறது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வே இஸ்லாமிய ஹிஜ்ரி ஆண்டின் கணிப்பின் தொடக்கமாக அமைந்துள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களோடு இருந்த தோழர்கள்தான் மிகப்பெரிய உறுதுணையாக இருந்தவர்கள். அவர்களை தோழர் என்றே கடைசி வரையும் அழைத்தார். சஹாபாக்கள் என்று சொல்லுவார்கள். சஹாபாக்கள் என்று சொன்னால் தோழர்கள் என்ற அர்த்தம். தன்னோடு இருந்த, தன்னுடைய வழியை பின்பற்றிய, தனக்கு எல்லா வகையிலும் உதவியோடு இருந்த அவர்களை தோழர் என்று அழைத்தார். நபிகள் நாயகம் அவர்களுடைய சீர்திருத்தத்தை உலகமெங்கும் எடுத்துச் சென்று மிகப்பெரிய தியாகத்தை மேற்கொண்டவர்கள் இவர்கள்தான். அவர்களிலே மிக முக்கியமானவர்கள் அபூபக்கர் சித்தீக், உமர் இப்னு ஹத்தாப், உஸ்மான் இப்னு அஃபான், அலி என்கிற இந்த நான்கு பேரும் நபிகள் நாயகம் அவர்களுக்கு பின்னால் கலீஃபாக்களாக இருந்து அவர்களுக்கு பின்வந்த அந்த மக்களை வழிநடத்தினார்கள் என்பது மிகவும் சிறப்பான ஒரு செய்தியாகும். மக்காவிலிருந்து அவரோடு வந்த அந்த மக்களுக்கு முஹாஜிர்கள் என்று சொல்லுகிற புலம்பெயர்ந்தவர்கள் என்கிற பெயரோடு அழைக்கப்படுகின்றனர். அப்படி மதீனா நகருக்கு வந்த அந்த மக்களுக்கு வாழ்வாதாரம் தந்து, புகலிடம் தந்து, தங்களோடு தோளுக்கு தோளாக நின்ற அந்த தோழர்களுக்கு அன்சாரிகள், உதவி செய்பவர்கள் என்ற பெயரால் அழைக்கப்பட்டனர். நபிகள் நாயகம் அவர்களுக்கு முக்கியமாக கொடுக்கப்பட்ட பணி மனிதர்களை ஓர் இறை பக்கம் அழைக்க வேண்டும். அவர்களிடத்தில் வன்முறையோ வற்புறுத்துதலோ ஒருபோதும் எந்த மாற்றத்தையும் ஏற்படாது. அன்பின் வழியில் உங்களுடைய அழைப்பு பணியை மேற்கொள்ள வேண்டும். அன்பாலும் நற்பண்பாலும் தான் மனிதகுலத்தை வென்றெடுக்க முடியும் என்கிற வழிகாட்டுதலை இறைவன் சொல்லியிருந்தான். தான் வாழ்கிற காலத்தில் தன்னோடு இருந்த மக்களிடத்திலே யாரெல்லாம் இதேபோன்று நன்மையின் பக்கம் அன்பின் வழியில் அழைத்தார்களோ அத்தனை பேரையும் நீங்கள் நம்ப வேண்டும். அவர்களுடைய வரலாறுகளை நீங்கள் கற்க வேண்டும். அவர்களுடைய வழிகளை நீங்கள் ஏற்று நடக்க வேண்டும். அந்த மக்களுக்கு நீங்கள் உதவி புரிய வேண்டும் என்று உலகத்தில் தோன்றிய ஆயிரக்கணக்கான வழிகாட்டிகளுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே நேரத்தில் நல்வழியின் பக்கம் அழைக்கிற போது மக்களுக்கு எளிமையாக்குங்கள், கடினமாக்காதீர்கள், நற்செய்தி சொல்லுங்கள், வெறுப்புகளை விதைக்காதீர்கள் என்கிற முதன்மையான வழிகாட்டுதலை அவர் நமக்கு விட்டு சென்றார். அதுபோன்றே தான் வாழ்ந்து காட்டிய பிறகே மற்றவர்களுக்கு அறிவுரை வழங்கியும் அவர்களுக்கு நல்லுபதேசமும் செய்தார்கள். வரலாற்றில் நபிகள் நாயகம் செய்த மிகப்பெரிய புரட்சி நிறைய இருந்தாலும், குறிப்பாக பெண்ணடிமைத்தனத்தை நீக்கியதும் பெண் குழந்தைகளை கொண்டாடியதுமாகும். அறியாமை கால அரேபியாவில் பெண்கள் வெறும் போகப் பொருளாகவும் சுமையாகவும் கருதப்பட்டனர்.
பெண் குழந்தைகள் பிறந்தவுடனே உயிரோடு புதைக்கிற கொடூர நிலை அங்கே நிலவி வந்தது.

0: நபிகள் நாயகம் அவர்கள் தன்னுடைய தூதுத்துவத்தை வெளியே சொல்லுகிறபோது முதலாவது சொன்ன செய்தி, யார் பெண் குழந்தைகளை அன்போடு வளைத்து ஆளாக்குகிறார்களோ அவர்களுக்கு இறைவன் இவ்வுலகத்திலும் மறுமையிலும் மிகச்சிறந்த வாழ்க்கையை தருவான் என்று அறிவித்ததோடு பெண் குழந்தைகள் கொள்ளுவதை முற்றிலும் ஒழித்தார். பெண்களுக்கு சொத்துரிமை வாங்கி கொடுத்தார். திருமணத்தில் சுதந்திரம், விவாகரத்தில் உரிமை அந்த காலத்திலே அவர் பெற்றுத்தந்தார். தாயின் காலடியில்தான் சுவனம் இருக்கிறது என்று கூறி தாய்க்கு எதிராக வார்த்தைகளை உயர்த்துவது கூட பாவம் என்கிற செய்தியை சொல்லிக் கொடுத்தார். மனிதன் மனிதனை அடிமைப்படுத்துகிற முறை உலகெங்கும் பரவியிருந்த காலத்தில் அடிமை முறைக்கு எதிராக நபிகள் குரல் கொடுத்தார். மனிதன் தவறிழைத்து விட்டால், அந்த தவறுக்கு பரிகாரமாக அடிமைகளை விடுதலை செய்தால் அது பரிகாரமாகும் என்று சொன்னார். நீங்கள் உண்பதையே உங்களிடம் பணியாற்றுகிறவர்களுக்கும் உண்ணக் கொடுங்கள், நீங்கள் உடுத்துவதை அவர்களுக்கும் உடுத்த கொடுங்கள் என்று உத்தரவிட்டார். மிக உயர்ந்த இஸ்லாத்தின் பாங்கான தொழுகைக்கான அழைப்பான அதை செய்வதற்கு பிலால் என்கிற அடிமையை முற்படுத்தினார். சமூகத்தில் புறையோடி போயிருந்த கெட்ட பழக்கங்கள் அவற்றிற்கு எதிராக களமாடியதோடு தன் வாழ்நாளில் எவற்றையெல்லாம் தவறு என்று நிரூபித்தாரோ அத்துணையும் இல்லாத ஒரு சமூகத்தை கெட்டி எழுப்பியதுதான் நபிகள் நாயகம் இந்த உலகத்திற்கு விட்டு சென்ற மிகப்பெரிய செய்தி. நபிகளார் வட்டி முறையை முற்றிலும் தடை செய்ததோடு சுரண்டலற்ற பொருளாதார அமைப்பை உருவாக்கினார். வட்டி வாங்கக்கூடாது என்பதற்கு தடை செய்ததோடு மட்டுமல்லாமல் ஜக்காத் என்று சொல்லுகிற கட்டாய தானம், செல்வந்தர்களின் செல்வத்திலிருந்து ஏழைகளுக்கு ஒரு பங்கு கொடுக்க வேண்டும் என்பதை கடமையாக்கினார். துன்பத்தில் இருப்பவர்களுக்கு வட்டியில்லாமல் கடன் கொடுத்து உதவ வேண்டும் என்கிற பழக்கத்தையும் ஏற்படுத்தினார். மதுவையும் சூதையும் முற்றிலுமாக தடை செய்தார். நீதி, சமத்துவம், சகோதரத்துவத்தை நிலைநாட்டுவதற்கு மதீனா சாசனம் என்கிற கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் மதீனா என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அங்கே இருந்த மக்களுக்கு மத்தியில் மதச்சார்பினை ஏற்படுத்தி செயல்பட்டது நபிகள் நாயகம் அவர்களின் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்கது. தான் இறப்பதற்கு முன்னால் செய்த அந்த ஹஜ்ஜின் போது அவர் நிகழ்த்திய உரை மனித உரிமை சாசனத்தின் மிக உச்சகட்டமான ஒரு அமைப்பாகும். இறை பக்தியே ஒரு நல்ல மனிதனாக நடப்பதே, இந்த உலகத்தில் இறைவனுக்கு பிரியமானதாகவும் இந்த உலகத்தில் அவரை நல்லதாகவும் அடையாளம் காட்டும் என்று சொல்லிச் சென்றார். 632 ஆண்டு ரபியுல் அவ்வல் திங்கள் 12 நாள் தனது 63 வயதில் மதீனாவில் வைத்து மறைந்தாலும் அவர் விட்டு சென்ற பரிசுத்தமான குர்ஆனும் அவருடைய வாழ்க்கை வழிகாட்டுதல்களும் என்றும் மனிதகுலத்திற்கு நல்வழிகாட்டி ஒளியாக திகழ்கின்றன. உயர்ந்த அந்த நபிகள் நாயகம் பிறந்த நாளை கொண்டாடுகிற நாள்தான் இந்த மீலாடி நபி. இந்த நாளினுடைய வாழ்த்தாக மீண்டும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை கூறுவதில் மெத்த மகிழ்ச்சி அடைகிறேன்.
1: நேயர்கள், இதுவரை மீலாது நபி பெருநாள் உரை கேட்டீர்கள். வழங்கியவர் பேராசிரியர் அ முகமது இஸ்மாயில் ஹசனி அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

0: Indian defense industry. Hindustan Times headlines, 98% flu cases this season due to H1N1 swine flu, says ICMR. And finally, Times of India informs Dolly Parton, queen of country music, dies at 80. And with that, it's back to you, Shagun.
1: Thank you, Saira. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi reviews infrastructure projects worth 30,000 crore rupees at Pragati meeting. Union Home Minister Amit Shah sets one-year deadline for 100% implementation of three new criminal laws. Delhi government to hand over approval letters to 4,000 eligible women beneficiaries under Lakshmi Yojana today. India and China agree to continue their work in seeking political settlement of boundary question for overall and long-term interests. Eid Milad-un-Nabi, birth anniversary of Prophet Muhammad being celebrated today. Keralites across the globe celebrating Thiruvanam, most auspicious day of Onam. And R. Pragyanan cruises into finals of Grand Chess Tour's last leg after 19-9 win over Germany's Vincent Keimer. And with that, we end the morning news. Have a nice day.
2: நேரம் இப்போது 8:30. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8.
3: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
4: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
3: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
4: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
3: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
5: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
3: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
4: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
3: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
4: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
3: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
6: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
7: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
6: செம்ம டேஸ்ட்,
7: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
8: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8.
5: டீ
8: கடி
5: பேச்சு
8: நகைச்சுவை நிகழ்ச்சி.
5: நேயர்களே, டீ கடி பேச்சு நிகழ்ச்சியில் வரும் அனைத்து கதாபாத்திரங்களும் சம்பவங்களும் கற்பனையே. சிரிப்போம், சிந்திப்போம். ஏனுங்க,
9: வாங்க செட்டியாரம்மா, வாங்க வாங்க.
5: நம்ம காரை இவ்வளவு கேவலமா பேசுறீங்கல்ல, நம்ம கார் வாங்கின நேரம் பாத்தீங்களா, சினிமா தியேட்டர்ல கடை வைக்க சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம கிராமத்துல கடை வச்சு கடை வச்சு கடன் பட்டதுதான் மீதி. இங்க கடை வச்சா லாபத்துக்கு லாபமும் ஆச்சு, வருமானம் கொஞ்சம் பாக்கலாம்.
10: என்னடா காலங்காத்தால வருமானம் வெகுமானம் அது இது அப்படின்னு இருக்காங்க.
11: அதானடா, இந்த கடையில அதெல்லாம் வராதே, எப்படி இதெல்லாம் அவங்க பேசுறாங்க.
9: என்ன டீ போட்டுருக்க,
11: ஏதாவது கனவு கண்டிருப்பாங்க.
10: என்ன தைரியத்துலடா பேசுறாங்க, நாம இருந்து எப்படி அவங்க வருமானம் வரும் நினைக்கிறாங்க. அப்படி ஒண்ணு நடந்துருச்சுன்னா பேரணி மாத்திக்கிட்டா ராமசாமி.
11: ஏன்டா இது நல்ல பேர் இல்லையா?
10: இல்லனால நல்ல பேர் மாதிரிதான் இருக்குது. அவன் என்னென்னமோ பேர் வச்சிருக்கான், உனக்கு இந்த சாமி அந்த சாமின்றதெல்லாம் ஒரு பேராடா.
5: என்றா ராமசாமி குப்சாமி, ஒருத்த காத இன்னொருத்தம் கடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்றா இங்க இவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம் நடந்துகிட்டு இருக்குது, குசு குசு நாங்க என்னத்த பேசிக்கிட்டு இருக்கீங்க.
10: கடியை குடுக்கும் போது கொடுத்தா இவன் காதத்துக்கு நாங்க அடிக்க போறேன், அது இவன் காதை கடிக்கிற மாதிரியா இருக்குது.
5: கடியை கொடுத்தா கடியில குறை சொல்றீங்க, கடியை குடுக்கலன்னா அவன் காதை போய் கடிக்கிற. என்றா இது?
11: சரி சரோஜக்கா, ஏதோ சந்தோஷமான விஷயம் சொன்னீங்களே, நேஸ்மன் என்ன ஊரை விட்டு போறாரா?
5: நேஸ்மன் ஊரை விட்டு போனா நீங்களும் கூட இல்ல போவீங்க.
10: நாங்க கூடைய தூக்கிட்டு போகணும்.
5: கூடைய தூக்கிட்டுலடா, கூட அவர் கூட கொத்தாளத்துக்கு போனீங்கல்ல, அந்த மாதிரி என்கிட்ட சொல்லாம கொள்ளாம அவர் கூட இல்ல போவீங்க.
12: எங்க வீர வாழ்க்கையில இதெல்லாம் ரொம்ப சகஜம்.
10: ஏதேது ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்களே, ஆம்பளைங்க ஒரு மணி நேரத்துல நடந்ததை மறந்து போயிடுறாங்க, ஆனா பெண்கள் எத்தனை வருஷம் நடந்தாலும் அந்த சம்பவத்தை டேட்டும் அந்த மணித்துளியோட சொல்லுவாங்கன்ற மாதிரில அந்த குத்தாள சம்பவத்தை நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க.
5: கள்ளப்பட்டி காலியாகிறது எனக்குல்ல தெரியும்.
10: என்னத்த பெருசா கள்ளப்பட்டி காலியா போச்சு, அவரை எவ்வளவு பத்திரமா நாங்க கூட்டிட்டு வந்தோம்ன்றது எங்களுக்கு தானே தெரியும்.
11: கள்ளப்பட்டி காலியாகாத மட்டுமே பாக்குறீங்க, உங்க கடைக்கு எவ்வளவு பிசினஸ் குடுக்குறோம், ஒரு நாளைக்கு எவ்வளவு வருமானம் குடுக்குறோம்.
5: என்ன பிசினஸ் குடுக்கறீங்க, என்ன வருமானத்தை குடுக்கறீங்க? காலையில பல்லுல நாக போட்டு ஏதோ பேசி போடுவோம். நாக்கம்
10: என்னடா இப்படி பேசுறாங்க. சரஜக்கா, நாங்க உங்க

0: கடைக்கு முன்னாடி உட்கார்ந்தாதான் உங்க கடைக்கு ஒரு விளம்பரமேன்றது உங்களுக்கு தெரியுதா இல்லையா?
1: இதவரை பெருமையா சொல்லிட்டு தெரியுறீங்களா நீங்க?
0: ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ஊர்ல எங்களை பத்தி என்ன பெருமையா பேசிக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு?
1: ஏன்றா பெருமையா பேசுறாங்க?
0: அதாவது நேரத்தை வேலை செஞ்சு ஓட்டுறதுன்றது வேற, சும்மாவே இருந்து நேரத்தை ஓட்டுறதுன்னு இருக்கு பாத்தீங்களா, அது பெரிய டேலண்டாக்கும் டேலண்ட்
1: என்றா. இதெல்லாம் உங்களை தவிர வேற யாருனாலும் செய்ய முடியாதாக்கும்.
0: அந்த டேலண்ட பாக்குறதுக்கு தான் பல பேர் நேசமணியன் டீ கடையை குவியறதாக சமீபத்தில் எனக்கு தகவல் வந்திருக்குதாக்கும்.
1: அப்ப இந்த கிராமத்துல பல பேர் உங்களை மாதிரி சும்மா வேட்டியே சுத்திட்டு இருக்காங்களா?
0: வெட்டியா சுத்திரம் என்னைக்கு வெட்டியா சுத்திரம் சொல்லி இருக்கிறேன், என்ன பேசுறீங்க நீங்க? உங்க கடையுமே லாபம் வருது அது வருதுங்கிறீங்க, ஆனா எங்கத்த வருது என்னத்த வருதுன்னு எங்களுக்கு தானே தெரியும்.
2: அதெல்லாம் லாபம் நிறைய வருதுடா குப்சாமி, எக்ஸ்ட்ரா பிரான்ச் போடுறத பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க.
0: பிரான்ச்னா என்னடா?
2: இன்னொரு கடைடா.
0: ஓ, இன்னொரு கடை பிரான்ச் சொல்றாங்களா?
2: ஆமாண்டா.
0: அது எங்கடா பிரான்ச் வைக்குவாங்க?
2: அவங்ககிட்டயே கேப்போம்.
0: சரி, என்ன நல்ல விஷயம்ங்கறீங்க, சந்தோஷமான விஷயம்ங்கறீங்களே, என்ன விஷயம்?
1: அத பிரான்ச் மோப்பம் புடிச்சிட்டீங்கல்ல?
0: மோப்பம் புடிக்கிறமா? என்னடா நாளாக நாளாக நமக்கு மரியாதை இப்படியாவது ராமசாமி?
2: சரி, அது எந்த பிரான்ச் எங்க, அதுக்கு நாங்க தான் ஓனரா?
0: ஏடா உடனே அப்படிலாம் நீ எப்படா சொல்லுவ? நீ
2: வேற எப்படா சொல்றது?
0: என்ன வார்த்தை பேசுறீ?
2: ஏன்டா அப்படி நான் என்ன கேட்டேன்னு இப்படி சொல்ற?
0: நாம எவ்வளவு பிஸியான ஆட்களே, நீ பாட்டுக்கு பிரான்ச் ஓனருங்கிற ஓனர்னு அசால்ட்ட போய் எப்படி உட்காந்து முடியுமாடா ராமசாமி? அவங்களே வந்து கூப்பிட்டா நீ போய் உட்காந்துருவியாடா? என்னடா நீ இப்படி பேசுறீ?
2: சாரிடா, தெரியாம பேசிட்டேன். ஓனர்னா என்னடா பண்ணும்?
0: ஓனர்னா கல்லாப்பட்டில உட்காரணும்டா, என்னடா கேக்குற நீ?
2: பெரிய கண்டுபிடிப்புடா.
1: டேய் முண்டங்களா தண்டங்களா, சொல்றத கேளுங்கடா. எங்களுக்கு சினிமா தியேட்டர்ல கடை போடுறதுக்கு ஆர்டர் கிடைச்சிருக்காக்கும்.
0: என்னடா இது, நிறைய அதிசயங்களா நடக்குது. கல்யாணத்துல நடக்குது, கடைசியில சினிமா தியேட்டர்ல நடக்குதுடா.
2: அதான்டா எனக்கு சந்தேகமா இருக்கு குப்சாமி. சினிமா தியேட்டர்ல எல்லாம் நல்லா சேல்ஸ் ஆகுற கடை, நல்ல வியாபாரம் ஆகுற கடை, நல்லா டேஸ்டா டீ போடுற கடைக்கு தான் டெண்டர் கொடுப்பாங்க. இவங்களுக்கு எப்படா கொடுத்தாங்க?
1: ஏன்றா கல்யாணத்துல போய் நாங்க டீ போடும் போது விதவிதமா லிட்டர் லிட்டரா குடிச்சிங்களடா, அதையெல்லாம் பார்த்து எங்களுக்கு பிசினஸ் வராதா என்ன?
0: ஒரு கல்யாணத்துக்கு போனதும் போதும், அத வருஷ கணக்குல சொல்லி காட்டுறதும் போதும்டா ராமசாமி.
2: நான் கூட பேப்பர்ல படிச்சேன்டா, அசலூர்காரங்க வந்து அந்த டீயை சாப்பிட்டு போயிட்டு நாலு நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்களாமா.
0: ஏன்டா நீ சொல்றத பார்த்தா, அப்ப சினிமா தியேட்டர்ல போனதுக்கு அப்புறம் எத்தனை பேர் கவலைக்கிடமா ஆகுவாங்கன்றது தெரியலடா ராமசாமி.
2: அதெல்லாம் சமாளிச்சிருவாங்கடா, டீ மேல கம்ப்ளைண்ட் இருந்தாலும் டீ மேல கம்ப்ளைண்ட் சொல்லாம படம் சரியில்லை அதனாலதான் கம்ப்ளைண்ட் சொல்லிடுவாங்க.
0: ஒரு படத்துக்கும் ஒரு டீக்கும் முடிச்சு போடுற ராமசாமி, எப்படா உன்னால மட்டும் முடியுது?
2: அதெல்லாம் கூடவே பிறக்குறதுடா.
0: எப்படா பிறந்துச்சு?
2: டேய் நான் பிறக்கும் போதே பிறந்துருச்சா என்றா கேள்வி? இது
0: என்ற கண்ணு இன்னும் காட்டவே இல்லையடா நீ.
2: இதெல்லாம் காட்டிட்டு இருப்பாங்க.
0: எங்கடா இருக்குது அது? அதுக்கு எப்படா பிறந்த நாள்?
2: ஏன்டா ஏதாவது சொன்னா இப்படிதான் கருத்து கேட்டுட்டு இருப்பியாடா? என்ன யோசிக்க விட மாட்டியாடா? ஒரு விஞ்ஞானிய வளர விடுங்கடா.
0: டேய் எனக்கு இது வரைக்கும் ஒரு சந்தேகம் இருந்தது, இப்ப உங்ககிட்ட சந்தேகம் வந்துருச்சுடா.
2: என்ற சந்தேகம்?
0: நான் சரியான ஊர்ல தான் இருக்கிறனா, இல்ல நான் இருக்கிற ஊர்ல நீங்க இருக்க கூடாதா, இல்ல நீங்க இருக்கிற ஊர்ல நான் இருக்க கூடாதா ராமசாமி?
3: எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த கேட்டிருக்கேன், இதுக்கு போய் உதைக்கிறாங்களே. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா.
2: என்றா கேள்வி இது? நீ தாண்டா இருக்க கூடாது, இதுல என்னடா சந்தேகம்?
1: டேய் சண்டை போடாதீங்கடா, உங்களை நம்பிதானே அந்த தியேட்டருக்கு டெண்டரே கொடுத்துருக்கோம்.
0: ஏண்டா எனக்கு இன்னொரு சந்தேகம்டா ராமசாமி.
2: என்றா?
1: ஐயோ, நான் பிசினஸே எடுத்துடலாம் போல இருக்கு, இதுங்களுக்கு விளக்கம் சொல்லி மாளாது போல இருக்கே.
2: உனக்கு என்னடா சந்தேகம்?
0: இல்ல போன வாட்டி கல்யாணத்துக்கு போனப்போ டீ ஆர்டர் எல்லாம் நல்லதான் போச்சு, ஓஹோன்னு தான் போச்சு, ஜம்முன்னு தான் போச்சு.
2: அதான் நீ கெடுத்துட்டியடா?
0: நான் எங்கடா கெடுத்தேன்? அதைத்தான் நான் சொல்ல வரேன். சிக்கன் பீஸ்னால அந்த ஒட்டுமொத்த கல்யாணமே அல்லோல கல்லோல பட்டுச்சுன்றது நமக்கு தானே தெரியும்.
2: ஆமா, ஆனா நீ தான் டீ சரியில்லை அதனாலதான் சண்டை போடுறாங்கன்னு அவங்க கிட்ட எல்லாத்தையும் டீ சொன்னிய.
0: அது ஒரு வதந்தின்னு வச்சுக்கோ, வதந்திக்கு என்ன குறையா இருக்குது? இப்ப என்ன ஆச்சரியம் தெரியுமாடா
1: ராமசாமி?
2: நல்ல கலெக்ஷன் அழலாண்டா.
0: அப்புறம் என்ன சரஜக்கா, நீ எப்ப ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, புது பாத்திரம் எல்லாம் வாங்கிட்டீங்களா, அந்த மிட்டாய் கிட்ட எல்லாம் வாங்கிட்டீங்களா என்ன?
1: அதுக்கு தாண்டா நேசமணி என்ன போயிருக்கிறாரு டவுனுக்கு,
0: அதுக்குள்ள ஆளையும் அனுப்பிட்டு இருக்கிறாங்க பாருறா.
1: பின்ன வேலையில சுறுசுறுப்பா செய்ய வேண்டாமா? உங்க ரெண்டு பேரையும் நம்பிக்கிட்டு இருந்தா மத்த வேலையில யாரு பாக்குறது? நேசமணிய வச்சுதான் பாக்கணும்.
0: அப்போ எனக்கு ஒரு சந்தேகமாக்கும்.
1: ஏன்றா சந்தேகம் உங்களுக்கு? சும்மா சும்மா.
0: அப்ப புது புது படம் போடும் போதெல்லாம் ஃப்ரீயா படம் பாத்துக்கலாமா என்ன?
1: அதுதான்டா, நம்ம கடையில ஓஸ்டி குடிக்கும் போது டிவிய பாத்துக்கிட்டே குடிப்பீங்க, இங்க நீங்க பெரிய தியேட்டர்ல படம் பாத்துக்கிட்டே டீய குடிப்பீங்க.
2: அப்ப எனக்கு பால்கனி சீட் தாண்டா வேணும்.

0: அது ரொம்ப அவசரமா இருக்கடா, முன்னாடி போய் உட்கார்ந்து பாத்துக்கலாம்டா ராமசாமி.
1: ஏன்டா?
0: அப்பதானே அடிக்கடி போய் நம்மளும் டீ குடிக்க முடியும்ல.
2: அதே பின்னாடி
3: அது ஸ்கிரீனுங்க,
2: அதே வெள்ளையா இருக்கு.
3: வெள்ளையா இருந்தா தானே படம் காட்ட முடியும்.
2: வெளியில கலர் படம் போட்டு உள்ள வெள்ளை ஸ்கிரீன் வச்சு ஏமாத்த பாக்குறியா? ஐயா, அது என்ன சோறு போல ஓட்ட ஓட்டையா இருக்கு.
3: ஆபரேட்டர் ரூமுங்க.
2: ஆபரேட்டர்ல ரூம் கொடுத்தா நிர்வாகம் என்னடா ஆறுது?
1: ஐயோ, எனக்கு இப்ப எனக்கு ஒரு சந்தேகம் வருதுடா.
0: என்னடா?
1: இவ்வளவு நேரம் நீ தான் சந்தேகம் கேட்டிருந்த, இப்ப எனக்கு ஒரு சந்தேகம்.
0: உனக்கு சந்தேகம் மட்டும் தினசால வரும் சொல்றா.
1: இல்லடா, இந்த படம் வந்து ஒரே படம் 100 நாள் 200 நாள் ஓடும். எப்படா அவ்வளவு நாள் ஒரே படத்தை நம்ம போய் பாக்குறது?
0: டே ராமசாமி, நம்ம சரச்சக்க கடையில என்ன பண்ணுவோம்?
1: என்ன பண்ணுவோம்? வடையும் டீயும் சாப்பிட்டு கடன் சொல்லிட்டு போயிருவோம்.
0: அது இல்லடா, டிவி மாத்தும் போது ஒவ்வொரு சேனல மாத்திட்டு கிடப்போம்ல.
1: ஆமாடா, ரிமோட்டுக்கு நிறைய சண்டை போடுவோம். அதெல்லாம் இப்ப எதுக்கு?
0: ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சீனை பாக்கலாம்டா. என்றா நீ தியேட்டர் நம்ம கையிலடா.
4: அடுத்த வாரம் என்ன படம் போற?
5: பாஷா படம்.
4: அது யார் ரவில்ல?
5: ரகுவர.
4: இதுல யாரு?
5: ரகுவர.
4: அந்த கிளைமாக்ஸ் தூக்கியில போடு.
0: முன்னாடி போய்
1: அதெல்லாம் ஆடுறதுக்கு அங்கேயே ஆள் இருப்பாங்களேடா.
6: ஏன்டா, நீங்களா போய் எங்க தியேட்டர் முன்னாடி ஆடிட்டு இருந்தா அடுத்தவெல்லாம் படம் பாக்க வேண்டாவா? டிக்கெட்ட காசு கொடுத்து வாங்கிட்டு உங்க ஆட்டத்தை பாக்குறதுக்கு வரானுங்க.
0: அட, எங்களுக்கு பிடிச்ச ஹீரோவை நாங்க தானே கொண்டாடணும், ஆடி பாடி பாக்கணும்.
1: அதானே என்டர்டைன்மெண்ட், அதானே எக்ஸைட்மெண்ட்.
0: அது இல்லாம உங்க கடை டீ வேற குடிக்கிறது என்ன ஒரு கால கொடுமை. ஜி, என்ன ஒரு சந்தோஷம்.
6: டேய், சும்மா வளவளன்னு பேசிட்டு இருக்காதீங்கடா. இதெல்லாம் நடக்கும்போது நடக்கும். நாளைக்கு நம்ம கிளம்பணும், அதுக்கான வேலையெல்லாம் பாக்கலாம். நேசமணி என்ன டவுனுக்கு போயிருக்கிறாரு, வர்றதுக்குள்ள இங்கிருந்து எடுத்து வைக்க வேண்டிய பொருள் எல்லாம் எடுத்து வைக்கலாம். கொஞ்சம் உதவி பண்ணுங்கடா.
7: சரி, நான் இவ்வளவு இன்ட்ரெஸ்டா இந்த கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறனே, உங்களுக்கு உங்க மண்டைக்குள்ள எந்த ஒரு எண்ணமும் வராதாடா நாள் காசு பாக்கலான்னு? ஏ, அப்ப பாரு, திங்கிறது, ஓசில டீயே குடிக்கிறது, ஆடுறது பாடுறது இதேதானடா. அப்படியாவது சரோஜக்கா கடைக்கு போய் ஏதோ ஒரு 10 ரூபாய் சம்பாதிக்கணும், எங்களுக்கு ஒரு வேலையை போட்டு கொடுங்கன்னு உங்களுக்கு சொல்ல தோணாதாடா.
0: டே ராமசாமி, நீ கஷ்டப்பட்டு என்ன பண்ண போற?
1: கஷ்டப்படுறதே சாப்பிடறதுக்கு தான்டா. இப்பதான் நம்ம நல்லா சாப்பிட்டு இருக்கமே, அப்புறம் எதுக்குடா கஷ்டப்படணும்?
0: நமக்கு தான் அது ஓசில கிடைக்குது, அப்புறம் எதுக்குடா கஷ்டப்படணும்? எனர்ஜி சேவிங் மோட்ல இருந்துட்டு போக வேண்டியதானே.
1: அப்புறம் என்னத்துக்குடா அவங்க வேலைக்கு போக சொல்றாங்க?
0: அவங்க அப்படிதான் உழைச்சே பழகிட்டாங்கடா, நம்ம சும்மா இருந்தே பழகிட்டோம்டா.
1: இனிமே இந்த மாதிரி கெட்ட வார்த்தை எல்லாம் எங்கிட்ட பேசாதீங்க. வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும் எல்லாம் பேசவே கூடாது. ஆமா, சொல்லிட்டோம்.
0: டேய், இவங்க சொன்னது எனக்கு படம் பார்க்கணும்னு ஆசையாயிடுச்சு, வாடா போவோம்.
6: இதுங்களை திருத்தவே முடியாது.
8: நேர்கள் இதுவரை கேட்டு வச்சது டீ கடி பேச்சுங்க. மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரத்தில் சந்திக்கலாமுங்க. நன்றிங்க.
9: இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றோர் நேசமணியாக ஜி சரவணன், சரோஜாவாக வி கவிதா, ராமசாமியாக கே கார்முகில், குப்புசாமியாக ஆர் ஜெய் ராகவேந்திரா, அமைப்பில் உதவி ஆர் ஜெய் ராகவேந்திரா, நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நிலையத்தில் நேரம் 8:45. டிரைவ் டைம் பீட்ஸ் ஓணம் ஸ்பெஷல்.

நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம் ஓணம் ஸ்பெஷல். அதாவது ஓணம் இன்னைக்கு எல்லாருமே வந்து கேரளா மக்கள் அனைவரும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லா மக்களும் நல்லா என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓணம் வந்து என்ன அப்படின்னா கேரள மக்களின் முக்கிய ஒரு பாரம்பரிய பண்டிகை. வீட்டு வாசலில் பல வண்ண மலர்களை வைத்து பூக்கோலம் அமைப்பது வந்து ஓணத்தின் ஒரு முக்கிய வந்து வழக்கமாக இருக்குங்க. பல வகையான பாரம்பரிய சைவ உணவுகள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாழை இலையில் பரிமாறப்பட்டு விருந்து வந்து எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. கேரளத்தில் பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற படகு போட்டிகள் வந்து இந்த சமயத்தில் வந்து நடைபெறும். கதகளி, திருவாதிரை நிகழ்வுகளும் வந்து இப்போ வந்து நடைபெறும். புத்தாடைகள் வந்து அணிஞ்சு மகிழ்ச்சியுடன் ஒன்று கூடி ஓணத்தை வந்து எல்லாரும் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. நிகழ்ச்சியில் தொடர்ந்து வேட்டையின் படத்தில் இருந்த ஒரு சூப்பரான சாங் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள், இது ஊட்டி FM 101.8.

ஜூண்டு கண்ணா அந்த அந்த அந்த அந்த ஜூண்டு கண்ணா அந்த

0: வேட்டையின் படத்திற்காக அனிருத் ரவிச்சந்தர் குழுவினர் பாடியதை கேட்டோம்.
1: பயணம் இனிதாக, பாடல்கள் புதிதாக. இது டிரைவ் டைம் பீட்ஸ்.

குரல் ஒழித்து முடித்த நேரம் 8:56 ஆயிடுச்சுங்க. நரசிம்மா படத்திலிருந்து பாடல் ஒழிக்க கேட்டோம். கல்பனா பிரதாப் குழுவினர் பாடியது அது. மணி சர்மாவோட மியூசிக்ல கேட்டோம்.

வேலைக்கு போற வழியில நாலு பாட்டு நச்சுது. உங்க நாளை சிறப்பா தொடங்க கேளுங்க டிரைவ் டைம் பீட்ஸ். உங்களுக்காகவே காலையில 8:30 மணிக்கு @OTFM 101.8.

மக்கள் அனைவரும் எல்லாரும் ஓணம் சிறப்பாக ஜாலியாக என்ஜாய் பண்ணி கொண்டாடிட்டு இருப்பீங்க. அதாவது ஓண தினத்து அன்று இன்றைய எங்களுடைய பண்பலையின் வாழ்த்துக்கள் பார்த்தீங்கன்னா, ஒற்றுமை, சமத்துவம், அன்பு, பகிர்வு ஆகியவற்றுடன் அனைத்து மக்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதாவது ஓணம் ஸ்பெஷலாக மலர்களின் மனம் போல உங்கள் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி மலரட்டும், அன்பு நிறையட்டும் சொல்லி வாழ்த்தி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். இத்துடன் நிறைவு பெற்றது டிரைவ் டைம் பீட்ஸ் ஓணம் ஸ்பெஷல்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் சரியாக 9 மணி. ரெட்ரோ ரகங்கள் வில்லேஜ் வைப்ஸ் கேட்கும் நேரம் அது. கேட்கும் முன்
1: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
3: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
4: சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டேன்.
5: என்னாச்சு?
4: புது கிட் பேக் வேணுமா?
5: முதல்ல கேப்டன் கிட்ட சொல்லு, கேக்கலன்னா மேனேஜர் கிட்ட.
4: கரெக்ட்.
5: அதே மாதிரி முதல்ல பேங்க் கிட்ட புகார் தரணும். 30 நாளுக்குள்ள பதிலோ தீர்வோ கிடைக்கலனா CMS போர்ட்டல்ல புகார் பண்ணு. முதல்ல பேங்க், அப்புறம் CMS போர்ட்டல். இல்லனா புகார் ஏற்கப்படாது. போலாமா? வந்தாச்சுல புது கிட் பேக்.
4: RBI சொல்கிறது,
6: முதல்ல உங்க பேங்க், அப்புறம் RBI ஓம்புட்ஸ்மேன்.
1: தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: கிராமத்து மனம் கமழும், நம் இதயம் தொட்ட பாடல்கள், வில்லேஜ் வைப்ஸ் கேட்டு ரசிக்கலாம் ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில ஊட்டி எஃப்எம் 101.8. முதல் பாடலாக ஊரை விட்டு ஊரு வந்து படத்துல இருந்து ஒரு சூப்பரான சாங் வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியோன் வித் ஊட்டி எஃப்எம் 101.8.

0: ஒழித்த அந்த பாடல் ஊரை விட்டு ஊரு வந்த படத்திற்காக இளையராஜா குழுவினர் பாடியதை கேட்டோம். இளையராஜாவோட மியூசிக்ல
1: ஓடிஎஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள்.

நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள். வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கை

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மூட்டி எஃப்எம் 101.8. நேரம் இப்போது 9:10.
1: சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் பருவார் சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இதையில் படையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால் சைபால்.
3: தெரியாதனமா அந்த வீட்டை கட்டி விட்டேன் சார் அப்படின்னு கவலைப்பட்டார் ஒருத்தர்.

0: கேட்டு சைபால்
1: சைபால்
2: தெரியாதனமா அந்த வீட்டை கட்டி விட்டேன் சார் அப்படின்னு கவலைப்பட்டார் ஒருத்தர். தெரியாதனமா அந்த வீட்டை கட்டி விட்டேன் சார் அப்படின்னு கவலைப்பட்டார் ஒருத்தர்.

0: ஸ்டேஷன் அப்படின்னு பேர் இந்த ரூமுக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் கற்பனை பண்ணியிருக்கிற சமையல் அறை நிஜமாகவே உங்கள் கண்ணு முன்னாடி தெரியும். உங்கள் கையில் ஒரு ரிமோட்டை கொடுத்துருவாங்க, நீங்கள் அந்த சமையல் அறையை எந்த கோணத்தில் வேணும்னாலும் பார்க்கலாம். அதில் உள்ள கப்போர்டுகள், டிராயர்கள் இதெல்லாம் திறந்து பார்க்கலாம், விளக்குகளை எரிய வைக்கலாம், சமையல் பாத்திரங்களை நகர்த்தலாம், ஜன்னல் கதவை திறக்கலாம், மூடலாம், சுவத்தில் இருக்கிற கலர் பிடிக்கலையா வேறு கலருக்கு மாற்றலாம், என்னென்ன மாறுதல் வேணுமோ அதையெல்லாம் செஞ்சு கண்ணால் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிஜ சமையல் அறையை கட்டிக்கலாம். அதுக்கப்புறம் நான் நினச்ச மாதிரி இது அமையலை அப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் வராது. நிஜத்தில் ஒன்றை செய்கிறதுக்கு முன்னாடி நிஜம் மாதிரியே அதை ஒரு தடவை உணர்ந்து பார்க்குறது இருக்குது பாருங்கள், அதுதான் வர்ச்சுவல் ரியாலிட்டி. இந்த தொழில்நுட்பம் சும்மா சமையல் அறை கட்டுறதுக்கு மட்டும்தான் உபயோகம்னு நினச்சிடாதீங்க. ஒரு கார் கம்பெனி புதுசாக ஒரு மாடல் கார் தயாரிக்கணும்னு வச்சுங்களேன், அதோட வடிவத்தை இப்படி இந்த 3D கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸில் கொண்டுகிட்டு வந்துடுவாங்க. அப்படி கொண்டுகிட்டு வந்து ஊழியர்களுக்கு போட்டு காட்டலாம், அவங்க அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். கம்ப்யூட்டர் தன்கிட்ட இருக்கிற தகவல்களை இந்த VR சிஸ்டத்தில் உருவமாக மாற்றி அமைக்குதுன்னு வச்சுங்க, நீங்கள் அந்த காரை சுற்றி வந்து பார்க்கலாம், உள்ளே உட்காந்து பார்க்கலாம், ஓட்டி பார்க்கலாம், விபத்துக்கு உள்ளாக்கி கூட பார்க்கலாமா. இப்போல்லாம் இந்த வர்ச்சுவல் ரியாலிட்டி சிஸ்டம் தலைக்கவசம் மாதிரியே வந்தாச்சு. அதாவது தலையில் மாட்டிக்கிட்டு சுவிட்சை தட்டி விட்டாலே போதும், கண்களில் முப்பரிமாண காட்சிகள் தெரியும், காதுகள் அதுக்கான ஒலிகள் கேட்குறாப்புல இருக்கும், அப்புறம் மனுஷன் வந்து அந்த சூழ்நிலையிலேயே வாழ்ந்து பார்க்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு விமானம் ஓட்டி பார்க்குறது மாதிரியான நிகழ்ச்சின்னா நீங்கள் நிஜமாகவே பறக்கிறது மாதிரி உணர்வீங்க. அது மாதிரி கடலில் நீந்தலாம். இதுக்கான கம்ப்யூட்டர் டிஸ்க்குகள்லாம் வந்தாச்சு. இது ஒரு கம்ப்யூட்டர் விளையாட்டு. குழந்தைகள்லாம் இந்த ஹெல்மெட்டை வந்து தலையில் மாட்டிக்கிட்டு ஆகாயத்தில் பறக்கலாம், கடலுக்குள்ளே போகலாம். கம்ப்யூட்டர் புரட்சி அந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது. நம்மளும் ஒருத்தன் தன்னுடைய வருங்கால மனைவி எப்படி இருக்கணும் அப்படின்னு கம்ப்யூட்டர்கிட்ட யோசனை கேட்டான். வரப்போகிற மனைவி சிவப்பாக இருக்கணும், நான் ஏதாவது சொன்னால் அதை செய்யணும், துணிமணிகள் எல்லாம் சுத்தமாக துவைக்கணும், அப்படிப்பட்ட மனைவி தேவை அப்படின்னு சொன்னான். உடனே கம்ப்யூட்டர்கிட்ட இருந்து உடனே ஒரு பதில் வந்தது, சிவப்பு கலரில் ஒரு வாஷிங் மிஷினை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு.
1: சைபால் வழங்கிய தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: ஓடிஎஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள்.

பாடல் ஒழித்து முடித்த நேரம் 9:20. ரெட்ரோராகங்கள் கேட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒழித்த அந்த பாடல் எட்டுப்பட்டி ராசா படத்திற்காக எம் வாசுதேவன், எஸ் ஜானகி குரல்கள்ல கேட்டோம். தேவாவோட இசையமைப்புல மண்ணின் வாசம் மாறாத, மனதில் என்றும் நீங்காத இனிமையான வில்லேஜ் வைப்ஸ் தொடர்ந்து கேட்கலாம் ஊட்டி எஃப்எம் 101.8. தொடர்ந்து புதுநெல்லு புதுநாத்து படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் வந்துட்டு இருக்கு. இணைந்திருங்கள், இது ஊட்டி எஃப்எம் 101.8.

நேரம் இப்போது 9:25 ஆயிடுச்சுங்க. உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம் கேட்கலாம். விலை நிலவரங்கள் கிலோ ஒன்றிற்கு கத்தரி 38 ரூபாய், வெண்டை 44 ரூபாய், தக்காளி நாட்டு ரகம் 23, தக்காளி ஆப்பிள் ரகம் 30, அவரை 40, புடலங்காய் 35, பீர்க்கங்காய் 48, சுரைக்காய் 28 ரூபாய், பாகற்காய் 58, கொத்தவரை 40 ரூபாய், பூசணிக்காய் 20 ரூபாய், அரசாணிக்காய் 20 ரூபாய், பச்சை மிளகாய் 40 ரூபாய், சின்ன வெங்காயம் 75 ரூபாய், பெரிய வெங்காயம் 60 ரூபாய், பொரியல் தட்டை 45, முருங்கைக்காய் 35, தேங்காய் 65, மாங்காய் 120, வாழைக்காய் 140, சேனைக்கிழங்கு 45, மரவள்ளிக்கிழங்கு 35, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 45, உருளைக்கிழங்கு 45, மேரக்காய் 25, முள்ளங்கி 30,

கேரட் 55, பீட்ரூட் 50, நூல்கோல் 45, டர்னிப் 40, முட்டைகோஸ் 25, காலிஃபிளவர் 45, பட்டாணி 130, வெள்ளைப்பூண்டு 180 ரூபாய், புஷ்பீன்ஸ் 90, டபுள் பீன்ஸ் 70, ஊட்டி அவரை 110, குடைமிளகாய் 70, பஜ்ஜி மிளகாய் 50, ப்ரக்கோலி 90 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கருவேப்பிலை 40, கொத்தமல்லி 70, கீரை வகைகள் கிலோ ஒன்றிற்கு 60 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வாழைத்தண்டு 10, வாழை இலை 50, வாழைப்பூ 10, நெல்லிக்காய் 90, வெள்ளரிக்காய் 45 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மக்காச்சோள கதிர் 30, எலுமிச்சம்பழம் 150, கொய்யா 80, பப்பாளி 50, மாதுளம்பழம் 140, திராட்சை 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மாம்பழம் 120, வாழைப்பழம் பூவன் 50, வாழைப்பழம் ரஸ்தானி 70, வாழைப்பழம் மோரிஸ் 45, வாழைப்பழம் நேந்திரன் 60, வாழைப்பழம் செவ்வாழை 90, வாழைப்பழம் கற்பூரவள்ளி 50, ஆப்பிள் 230, ஆரஞ்சு 130, சாத்துக்குடி 100 ரூபாய், அன்னாசி பழம் 90 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. நேயர்கள் இதுவரை கேட்டது உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம். நேரில் தொடர்ந்து கேட்கலாம் வில்லேஜ் வைப்ஸ்ல வந்து பருத்தி வீரன் படத்துலேருந்து ஒரு சூப்பரான சாங் வந்துட்டே இருக்குது.

0: கேட்ட அந்த பாடல் பருத்தி வீரன் படத்திற்காக பாண்டிக்குழுவினர் பாடியது. யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்ல கேட்டோம். கேட்ட பாடலுடன் இன்றைய ரெட்ரோ ரகங்கள் வில்லேஜ் வைப்ஸ் நிறைவு பெறுகிறது. நிலைத்த நேரம் 9:30.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
3: வணக்கம் நேர்களே. இன்றைக்கு உலகம் முழுவதும் நிறைந்திருக்கும் மலையாள மொழி பேசும் மக்கள் தங்களுடைய மிகப்பெரிய முக்கியமான திருவிழாவான திருவோணத்தை கொண்டாடுகின்றனர். மலையாள மொழி பேசும் அனைத்து மக்களுக்கும் ஊட்டி FM தனது நெஞ்சார்ந்த திருவோணம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. என்னதான் கேரளம் பக்கத்து மாநிலமா இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டிலையும் நிறைய மலையாள மொழி பேசும் மக்கள் இங்க வசிக்கத்தான் செய்யறாங்க. திருவோணம் அதாவது ஓணம் கொண்டாட்டத்தை பத்தி நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். அவங்க ஓணம் கொண்டாடும் போது அவங்களோட சேர்ந்து நம்ம

0: ஓணம் செலிபிரேட் பண்ணியிருப்போம். அந்த வகையில இன்றைக்கு கல்லூரி மாணவ மாணவிகள் வழங்கும் ஓணம் சிறப்பு நிகழ்ச்சி கேட்கலாமா? உங்களை போல நானும் காத்துட்டு இருக்கேன்.
1: குட் மார்னிங், ஐ எம் சிந்தியா, தி வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட் கவுன்சில். ஸோ நாங்கள் வந்துட்டு எங்கள் காலேஜில் வந்துட்டு ஓணம் செலிப்ரேட் பண்ணுவோம். அது வந்துட்டு எப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து த கிங் மாவேலியை வந்துட்டு வெல்கம் பண்ணுவோம். அது நாங்கள் எப்படி வெல்கம் பண்ணுவோம்னா, இந்த மாடர்ன் வே, அதாவது எங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேர் வந்துட்டு அந்த கெட்டப்பில் பைக்கில் என்ட்ரி கொடுக்குறப்போ அந்த செண்டு மேலம் பீப்புளை நாங்கள் வெல்கம் பண்ணியிருந்தோம். அவங்க வந்துட்டு அவங்க பின்னாடியே வருவாங்க, அண்ட் பிளாஸ்டர்ஸ் வச்சுருந்தோம், அண்ட் அதை வந்துட்டு பிளாஸ்ட் பண்ணி நாங்கள் எல்லாம் வெல்கம் பண்ணி அதோட வந்துட்டு பாஸ் பண்ணி எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கல்ச்சுரல் ஈவெண்ட் ஆரம்பித்தாங்க. அதில் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்களோட டேலண்ட் காட்டுற மாதிரி பாட்டு பாடினாங்க, டான்ஸ் ஆடினாங்க. அப்புறம் ஸ்டூடெண்ட் கவுன்சில் நாங்கள் தனியாக ஒரு டான்ஸ் கொடுத்தோம். அதுக்கப்புறம் நிறையா காம்படிஷன்ஸ் இருந்துச்சு ஸ்டாஃப் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு தனியாக காம்படிஷன்ஸ் கண்டக்ட் பண்ணோம். ஓணத்தோட ரொம்ப பெரிய முக்கியமான விஷயம் என்னன்னா பூக்கோலம். அது நாங்கள் எங்கள் காலேஜில் போட்டோம். அது எப்படின்னா, கவுன்சில் மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து 2 hours அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி நாங்கள் கோலம் போட்டிருக்கோம். சாமந்தி, அரளி, அப்புறம் எங்கள் காலேஜ்லேயே இருக்கிற சில இலையங்க எல்லாம் வச்சு யூஸ் பண்ணி கோலம் போட்டாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு தாமரைப்பூ அங்கங்கே வச்சு எங்கள் கோலத்தை நாங்கள் முழுசாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா வந்து எங்கள் காலேஜ்லேயே இருக்கிற அந்த நில விளக்குன்னு சொல்றது வந்துட்டு கோலத்துக்கு நடுவில் வச்சு எங்கள் மேனேஜ்மெண்ட்டோட பிரின்சிபல் அண்ட் செக்ரட்டரி வந்துட்டு அதை லைட்னிங் பண்ணி ஆஃபீஷியலாக ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணாங்க.
2: குட் மார்னிங், ஐ எம் இந்துஜா, ஸ்டூடெண்ட் செக்ரட்டரி. இன்னைக்கு நாங்கள் வந்துட்டு ஓணம் செலிப்ரேட் பண்ணோம் காலேஜில். திருவாதிரை களின்னு சொல்லிட்டு ஓணமோட ட்ரெடிஷ்னல் டான்ஸ் நாங்கள் பண்ணியிருந்தோம். அதில் ஒரு 11 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. எல்லாமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டைம் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க. நடுவில் வந்துட்டு அந்த நில விளக்கெல்லாம் வச்சு அதுக்கு அவங்க இது க்ரீட் பண்ணுற மாதிரியெல்லாம் நிறைய சுற்றி ஆடிட்டு அதை பார்த்துட்டு எல்லா டீச்சர்ஸ்லேருந்து எல்லாருமே வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு வீடியோலாம் எடுத்தாங்க. கலர்ஃபுல்லாக பண்ணோம். இதை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆனாங்க. இது வரை நல்லா இருந்துச்சு, எப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க. இது வந்துட்டு ஓணமோட ஒரு மெயின் ஃபார்மை நாங்கள் வந்துட்டு கன்சிடர் பண்ணி இதை ஸ்டார்ட் பண்ணி மற்ற ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி நாங்கள் வந்து இதையும் பிளான் பண்ணி செஞ்சோம். இது வந்துட்டு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.

மை நேம் இஸ் ஷர்வின். இப்போ நாங்கள் ஓணம் செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஓணம் ஆக்சுவலி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எல்லாம் என்ன சொல்றாங்க, இது ஒரு கேரளா ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்னையும் கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. அப்படி இருந்தாலுமே இப்போ கேரளா மக்கள் எங்க நிறைய இடத்துல இருக்கிறாங்க, எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் இதை செலிப்ரேட் பண்ணுவாங்க. ரீசென்ட் டேஸ்ல பார்த்தீங்கன்னா காலேஜஸ்லாம் இந்த ஓணம் செலிப்ரேட் பண்றது வந்து அது ஒரு ட்ரெண்ட் ஆயிருச்சு. அது இப்போ இந்த ஓணம் டேஸ் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பீப்புளும் ரெகார்ட்லஸ் ஆஃப் ரிலீஜியனு கேஸ்ட் எதுவுமே பார்க்காம எல்லாரும் ஒன்னா வந்து ஹாப்பியா டான்ஸ் ஆடி அவங்க இந்த ட்ரெஸ் எல்லாம் ஒன்னா போட்டு கேரளா ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டு பாய்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஷர்ட் முண்டை கட்டி கேர்ள்ஸ் எல்லாம் அவங்க கேரளா சாரீஸ் கட்டி எல்லாம் அப்படி ஒரு யுனைடடா இருப்பாங்க, டான்ஸ் ஆடுவாங்க. அடுத்து சண்டை மேலா கூட நல்லா அந்த டேவே ஒரு வைபா இருக்கும் அது. அப்போ அதான் நான் சொல்றேன், ஓணம்ன்றது பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு செலிப்ரேஷன், அதாவது ஒரு ஃபெஸ்டிவல் ஆஃப் யுனைடெட், அது அப்படிதான் நான் சொல்லுவேன். அப்படிதான் நாங்கள் செலிப்ரேட் பண்றோம். அப்போ ஓணம் எங்க காலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா காலையில நாங்கள் சண்டை மேலாம் போட்டு டான்ஸ் ஆடி பூக்கோளம் போட்டு இந்த டேவே ஒரு ரொம்ப வைபா இருந்துச்சு எங்களுக்கு. இது ரியலி ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ தேங்க்யூ, ஹாப்பி ஓணம் டு எவ்ரி ஒன், அண்ட் எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.

0: ஹலோ எவ்ரிவன், என் பேர் கேத்ரின் அரான்ஷா. நான் பிசி டிபார்ட்மெண்ட். நான் இந்த காலேஜில் ப்ரெசிடெண்டாக இருக்கேன். அண்ட் எல்லா ப்ரோக்ராமும் நாங்கள் தான் ஆர்கனைஸ் பண்ணுவோம். ஆக்சுவலி எங்கள் காலேஜில் வந்துட்டு இயர்லி இயர்லி ஒன்றம் செலிப்ரேஷன் நடக்கும். பட் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு செலிப்ரேஷன் இல்லை. பட் இந்த டைம் நாங்கள் இன்னும் எஃபோர்ட் போட்டு நிறைய பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அதனால நாங்கள் எங்களோட எஃபர்ட்ஸ் எல்லாமே போட்டு முடிச்ச அளவுக்கு நாங்கள் எல்லாமே பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த இயர் ரொம்ப ஒரு பிளாஸ்டாக இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் இன்னுமே நாங்கள் கேட்டுட்ருக்கோம். ஓணத்துக்கு நாங்கள் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பண்ணது எல்லாமே நாங்கள் தான். தோரணத்திலிருந்து எல்லாமே வாங்குறதுலேருந்து அவ்வளோ எஃபோர்ட் போட்டு நிறையா என்னோட கூட இருந்த கவுன்சில் மெம்பர்ஸும் அதுக்கு ஒரு ரீசன் தான். பூக்கோளத்திலிருந்து எல்லாமே நாங்கள் மட்டும் தான் பண்ணோம். நாங்கள் கவுன்சில் மெம்பர்ஸாக நாங்கள் டிசைட் பண்ணி ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு கண்டென்ட் சொல்லுவாங்க, இது பண்ணலாம் அது பண்ணலாம்னு நாங்கள் குவாடினேஷனாக எல்லாமே சேர்ந்து பண்ணோம். ஒருத்தர் வந்துட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து ஓனம் மலையாளி கேர்ள் சொன்னாங்க, இந்த மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னோடே அந்த பிளானை நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணோம். அதுவும் சூப்பராகவே போச்சு. அந்த மாவெல்லின்றது அண்ட் தென் பிளாஸ்டர், பிளாஸ்டர் வந்து எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அது இருந்தால் இப்போது எல்லா காலேஜ்லேயும் அப்படி தான் நடக்குது. ஸோ அதையும் நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணோம், அதுவும் சூப்பராக போச்சு. பூக்கோலம், பூக்கோலமும் சூப்பராக இருந்துச்சு. பிரின்சிபல் அண்ட் செக்ரட்டரி விளக்கேற்றினாங்க அதில். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பூக்கோளம் தான். அந்த பூக்கோளத்தையும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணி நாங்கள் அந்த பூக்கோளத்தை பண்ணோம். அதுக்கப்புறம் நிறைய கேம்ஸ் அண்ட் சிங்கிங் எல்லாமே ஸ்டாஃப் மெம்பர்ஸும் இன்க்ளூட் ஆகி எல்லாமே நாங்கள் பண்ணோம். ஸோ இந்த இயர் வந்து ஒரு பெஸ்ட் ஓனம் அப்படின்னு, ஐ மீன் எங்களோட கவுன்சில் மெம்பர்ஸ் ப்ரெசென்ட் பண்ண ஒரு பெஸ்ட் ஓனமாக நாங்கள் இதை நினைக்கிறோம். நாங்கள் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து மணி கலெக்ட் பண்ணோம். ஏன்னா நாங்கள் ஸ்பான்சர்ஷிப்பும் தேடணும். இவ்வந்து ஸ்டூடெண்ட்ஸும் வந்து எந்த ஸ்டைனும் எடுக்காமல் எங்களுக்கு மணி கொடுத்து அவங்க கான்ட்ரிபியூஷன் ஜாஸ்தியாகவே இருந்துச்சு. அதை வச்சு தான் நாங்கள் ஓணம் இவ்வளோ பெருசாக பண்ண முடியும்னா அது ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு மெயின் ரீசன் தான். இவ்வளோ கமெண்ட்ஸ், குட் கமெண்ட்ஸ் வந்து நான் எனக்கு தெரியல, பட் ஆஸ் அ பிரசிடெண்டாக ஐம் கெட்டிங் நான் நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இன்றைக்கி நான் கேட்டேன். ஸோ எங்களை பொறுத்த கவுன்சில் மெம்பர்ஸ் நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். இந்த இயர் ஒரு மெமரபிளான இயராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன், அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அதான் நினைக்கிறாங்க. ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி. அதுவும் இந்த ஓணம் செலிப்ரேஷன் நாங்கள் ரொம்ப பெருசாக பண்ணனால எனக்கு அது ரொம்ப ஒரு வேர்ட்ஸால் டிஸ்கிரைப் பண்ணாத முடியாத அளவுக்கு நான் அவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு எனக்கு அந்த ஃபுல்ஃபில் ஆன ஹாப்பினஸும் எனக்கு கிடச்சிருக்கு. அண்ட் தேங்க்யூ. ஸோ எல்லாத்துக்கும் ஹாப்பி ஓணம்.
1: என்ன நேர்களை, இவ்வளோ நேரம் ஓணம் சிறப்பு நிகழ்ச்சி கேட்டீங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஓணம் கொண்டாடுனா ஒரு வைபை கண்டிப்பாக கொடுத்துருக்கோம் அப்படின்னு ஊட்டி எஃப்எம் சார்பாக நாங்கள் நம்புகிறோம். இதே போல் நீங்களும் இன்றைக்கி உங்கள் பக்கத்து வீட்டில் மலையாளி பீப்புள்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களோட சேர்ந்து ஓணம் கொண்டாடுங்க. இல்லை நீங்களே மலையாளி பீப்புளாக இருந்தால் உங்களுக்கு ஊட்டி எஃப்எம் சார்பாக எங்களுடைய இதயம் கனிந்த ஓணம் நல்வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறோம்.

0: உங்கள் வணிகத்திற்கு புதிய வாடிக்கையாளர்களை ஈர்க்க விரும்புகிறீர்களா? உங்கள் விளம்பரம் சரியான மக்களை சென்றடைய வேண்டுமா? இதோ ஊட்டி FM-இல் விளம்பரம் செய்து உங்கள் வணிக வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லுங்கள். தொடர்புக்கு 944-2643-542 9442643542.
1: நேர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது.
2: கனவு காணும் மனிதனுக்கு நினைப்பதெல்லாம் கனவு, அவன்

0: நேரம் 10:30.
1: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8.
2: உழவர் மனம்.
1: உழவர்களுக்கான விருப்ப பாடல் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்காக உங்களுடன் இணைவது சசிகுமார்.
3: முதல்ல உங்களை அறிமுகப்படுத்தி உங்க பேர் என்ன பண்றீங்க?
4: நாங்க சுமதிங்க, நஞ்சனோட அம்மனட்டில வாழ்ந்துட்டு வராங்க. நாங்க வந்து கூலி வேலைக்கு போறோம், இலை எடுக்கிறதுக்கு போறோம். ரொம்ப கஷ்டம்தான்.
3: இப்போ இலை எடுக்கிறது அப்படிங்கறது நம்ம வந்து மெஷின் கட்டிங் பண்றது நல்லதா இல்ல கையில எடுக்கிறது நல்லதா?
4: நான் கையில எடுத்தா சார் இப்ப மெஷின் இல்லாம கஷ்டம். கண்டிப்பா மெஷின் தான் இப்ப சுலபமாய் போச்சு.
3: இப்போ தேயிலையில வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டின்னு இருக்காங்களா, அது எப்படிங்க கண்டுபிடிக்கிறது?
4: அது கொஞ்சம் சின்னதா இருந்தா குவாலிட்டி நல்லா கொடுப்பாங்க, கொஞ்சம் பெருசானா அது கொஞ்சம் கம்மியா ரேட் கொடுப்பாங்க.
3: ஓகே, இப்போ உங்களுக்கு பிடித்த பாடல் அப்படின்னா எந்த பாடல், எந்த படங்க?
4: நாங்க மெலத்திருந்து கதவிருந்திருந்து தேடும் கண் பார்வை தவிக்க தோடி கந்த சங்க பிடிக்கும்.

0: முதல்ல உங்களை அறிமுகப்படுத்திங்க, உங்க பேர் என்ன பண்றீங்க?
1: என் பேர் பிரகாஷ்.
0: எத்தனை வருஷமா விவசாயம் பண்ணிருக்கீங்க?
1: கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமா விவசாயம் பண்ணிட்டு
0: இருக்கேன். 15 வருஷமா விவசாயம் பண்ணிருக்கேன். இப்ப தோட்டத்தில் என்ன பயிர் போட்டிருக்கீங்க?
1: இப்ப பூண்டு, கேரட், பீட்ரூட் போட்டிருக்கீங்க.
0: பீட்ரூட் எத்தனை கால பயிருங்க?
1: பீட்ரூட் வந்து கேட்டா எங்களுக்கு வந்து என்ன கேட்டா 65-70 நாள்ல வந்துட்டு அறுவடை பண்ற மாதிரி இருக்குது.
0: இப்ப பீட்ரூட்டை வந்து இந்த பனிக்காலத்துல நம்ம எப்படி பாதுகாக்கலாம்?
1: பீட்ரூட் பனிக்காலத்துல எப்படி பாதுகாக்கணும்னா வந்து நல்லா தண்ணி கொஞ்சம் ட்ரை இருக்கும், தண்ணி நல்லா கொஞ்சம் கொடுக்கணும். கஷ்டம் அவ்வளவு ஜாஸ்தி இருக்காது. மருந்து நல்லா மருந்து விருந்தும் போட்டு மருந்து தண்ணியும் ஜாஸ்தி தேவைப்படாது. பனி டைம்ல மருந்து தேவைப்படாது. எங்கட கிளைமேட் வெயில்டி கிளைமேட்டுக்கு
0: நடக்கும். உங்களுக்கு பிடித்த பாடல் அப்படின்னா எந்த பாடல், எந்த படம்?
1: எனக்கு பிடித்த பாடல்னா வந்துட்டு என்ன பாடல் நிறைய இருக்குது. விவசாய சார்ந்த பாடல் வந்துட்டு என்ன இருக்கா, எதோ ஒன்று போடுங்க.

பண்புதனை விதைத்து பாமரர்கள் நெஞ்சத்தில பகுத்தறிவை வளர்த்து பார்முழுதும் மனித குல பண்புதனை விதைத்து பாமரர்கள் நெஞ்சத்தில பகுத்தறிவை வளர்த்து ஓர் முறையை

0: முதல்ல உங்களை அறிமுகப்படுத்திங்க, உங்க பேர் என்ன பண்றீங்க?
1: பிரபு சார். நான் விவசாயம் பண்ணிருக்கேன்.
0: விவசாயம் இப்ப தோட்டத்துல என்ன பயிர் போட்டிருக்கீங்க?
1: இப்ப வந்து பீட்ரூட், பீன்ஸ் இதெல்லாம் போட்டிருக்கேன்.
0: பீட்ரூட் பீன்ஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க. இப்போ பீன்ஸ் வந்து அறுவடை பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்படி அறுவடை பண்ணணும்
1: சார்? அது அந்த பொடியில போய் அது கரெக்டா அந்த பூச்சிக்குழி மருந்து எல்லாம் அடிச்சு வச்சதா. இப்போ வர பணி காலத்துக்கு பாத்தீங்கன்னா டக்குன்னு பூச்சி அடிச்சிருக்கோம். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டா மருந்து அடிச்சு கரெக்டா எடுக்கணும், இல்லைன்னா அது பீன்ஸ் போயிருக்கும்.
0: ஓகே, இப்ப உங்களுக்கு பிடித்த விருப்ப பாடல் அப்படின்னா எந்த பாட்டு எந்த படங்கள்?
1: எனக்கு பிடிச்ச பாட்டு வசந்த கால பறவைகள்.

0: உங்களை அறிமுகப்படுத்தி உங்க பேரு என்ன பண்றீங்க?
1: சார், என் பேர் எஸ் மகாலிங்கம் சார். நான் அம்மா நெட்டி நஞ்சநாடுங்க. ஒரு 30 வருஷமா பூ வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க, அது கூட டைலர் வேலை பண்ணிட்டு இருக்கீங்க, அது கூட சேர்ந்து தோட்ட வேலை கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கேங்க.
0: இப்ப தோட்ட வேலை அப்படின்னீங்களா, இப்ப தோட்ட வேலை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: இப்ப தேயிலைங்க, தேயிலை எடுக்கிறதுங்க, தேயிலை வேலைங்க.
0: இப்போ தேயிலை இது நோய்வாய்ப்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம என்ன வகையான மருந்துகள் எல்லாம் பயன்படுத்தணுங்க?
1: கொப்பள நோய் தான் அடிக்கடி வருதுங்க இந்த சீதோஷன் நிலையால. ஆனா பொதுவா வந்து நம்ம இந்த மருந்து அடிக்க தவிர்க்கிறோங்க. ஆனா இந்த மப்பு மந்தாரம் இந்த மேகமூட்டத்தினால வருதுங்க.
0: உங்களுக்கு பிடித்த பாடல் அப்படின்னா எந்த பாடல், எந்த படங்க?
1: சார், எனக்கு எம்ஜிஆர் பாடலுங்க சார். உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்துடாது.

0: சார், என் பேர் பி வினோத்குமார், நஞ்சநாடுங்க.
1: விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்களா?
0: நான் வந்து எஸ்டேட் தாங்க செய்தேன். ஒரு ஃப்ளோர் மில் வச்சிருக்கோம் ஊர்ல, அப்படியே கொஞ்சம் பார்க் டைம்ல பார்த்துட்டு இது பண்ணிட்டு இருக்கிறேங்க.
1: ஓகே, இப்போ டீயில பத்தி சொல்லுங்க. தேயிலை அப்படின்னா என்ன, அதை பத்தி சொல்லுங்க.
0: இப்போ தேயிலை தாங்க நீலகிரி மக்களுக்கு, நம்ம அதுவும் ஊட்டி மக்களுக்கு மிக மிக முக்கியமான தொழில் வந்து தேயிலை விவசாயம் தான். ஆனாலும் இப்போ ரொம்ப ரேட்டு வேற கம்மிங்க, கிலோவுக்கு 10 ரூபா 12 ரூபா இருக்குது.
1: ஓகே, உங்களுக்கு பிடித்த பாடல் அப்படின்னா எந்த பாடல், எந்த படங்க
0: சார்? நமக்கு பிச்சைக்காரன் படத்துல இருந்து 100 சாமிகள் வந்தாலும் அந்த பாட்டு பிடிக்கும்.

உடன் இன்றைய உழவர் மனம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மறுபடியும் உழவர் மனம் நிகழ்ச்சி இதே நாள் இதே நேரம் ஒளிபரப்பாகும். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

0: மணி. நேயர்கள் இனி கேட்கலாம் தேன் சிந்தும் நேரம்.
1: சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ஓணம் பண்டிகையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா, இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லிக்கர், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மிலாது நபியையொட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர், தமிழக ஆளுநர், முதலமைச்சர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர்.

0: தெரிவித்துள்ளனர். அனைத்து துறைகளிலும் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுக்க உள்நாட்டு பாதுகாப்பு மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்தியா சீனா இடையேயான இருதரப்பு நல்லுறவின் தொடர்ச்சியான முன்னேற்றத்திற்கு எல்லைப் பகுதியில் அமைதியான சூழல் நிலவ வேண்டியதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. தெலங்கானா மாநிலம் சூரியப்பேட்டை மாவட்டத்தில் தனியார் பேருந்தும் லாரியும் இன்று அதிகாலை மோதி நேரிட்ட விபத்தில் 5 பெண்கள் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். 20 மேற்பட்டோர் காயமடைந்தனர். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் 11வது நாளாக இன்று ஆற்றில் பரிசல் இயக்குவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் குடும்ப அட்டைகளின் ஆதார் விவரங்கள் குறித்து கைரேகை அடிப்படையிலான சரிபார்ப்பை மேற்கொள்வதற்கான சிறப்பு முகாம் வரும் 29ஆம் தேதி நடைபெறும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் எரிவாயு நுகர்வோர்களுக்கான குறைதீர் கூட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. விழுப்புரத்தில் தடை செய்யப்பட்ட 240 கிலோ போதைப் பொருளை காவல்துறையினர் கைது பறிமுதல் செய்தனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே தென்னந்தோப்பில் நுழைந்து பயிர்களை சேதப்படுத்திய காட்டு யானையை வனத்துறையினர் அடர்ந்த வனப்பகுதிக்கு விரட்டியடித்தனர். பிரேசிலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிருஷா மகேந்திரன் அமெரிக்காவின் வெர்ஜீனியா க்ரோக்கர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4வது நாளான இன்று இலங்கை அணி தனது 2வது இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை ஒரு விக்கெட் இழப்பிற்கு 12 ரன் எடுத்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திருச்சி அணி இன்று கோவை அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் இப்போது 11:02.
2: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
3: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
2: 5 வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
3: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
2: மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420223.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8.
2: நேற்றைய தினம் கேட்கப்பட்ட கேள்வி: நடப்பாண்டு சுதந்திர தின விழாவில் டாக்டர் அப்துல் கலாம் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? சரியான பதில் டாக்டர் மோகன். டாக்டர் அப்துல் கலாம் விருது தமிழக அரசு சார்பில் அறிவியல் வளர்ச்சி, மனிதநேயம் மற்றும் மாணவர் நலன் போன்றவற்றில் சிறந்து விளங்குவோருக்கு இவ்விருது சுதந்திர தினத்தன்று வழங்கப்படுகிறது. அந்த வகையில் மருத்துவ பணிகளில் சிறப்பான பங்களிப்பை அளித்ததற்காகவும், ஏழைகள் மற்றும் ஆதரவற்ற நோயாளிகளுக்கு இலவச மருத்துவம் வழங்கியதற்காகவும் சர்க்கரை நோயியல் நிபுணர் டாக்டர் மோகனுக்கு இவ்விருது அறிவிக்கப்பட்டது. விருதை டாக்டர் மோகனுக்கு பதிலாக அவரது மகள் அஞ்சனாவிடம் வழங்கப்பட்டது. இன்றைய கேள்வி: தமிழக அரசு நடப்பாண்டில் முதல்வரின் நல்லாளுமை விருது எந்த மாவட்ட ஆட்சியருக்கு வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது? கேள்வி மீண்டும் ஒரு முறை: தமிழக அரசு நடப்பாண்டில் முதல்வரின் நல்லாளுமை விருது எந்த மாவட்ட ஆட்சியருக்கு வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது?
1: இக்கேள்விக்கான சரியான பதில் நாளைய நிகழ்ச்சியில் கூறப்படும். அதற்கு முன்னதாக பதில் தெரிந்த நேயர்கள் வாட்ஸ்அப்பில் பதிலளிக்கலாம். வாட்ஸ்அப் எண் 8300019118.

0: சரியான பதில் அளித்த நேயர்கள் பெயர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இதே நிகழ்ச்சியில் வாசிக்கப்படும். 1000 கேள்வி கணைகளோடு அரசு தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும்.
1: என் கேள்விக்கு என்ன பதில்? என் கேள்விக்கு என்ன பதில்?

0: எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இன்றைய எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில நாம பேச போக தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, பண்டிகை வாழ்த்து உங்க சாய்ஸ். அதாவது நேர்ல போய் வாழ்த்து சொல்வீங்களா, இல்ல வந்து ஒரு மெசேஜ் மூலமாக ஸ்டிக்கர் அனுப்பி வாழ்த்து சொல்வீங்களா, இந்த தலைப்புல தான் நினைக்கிறாங்க பேச போறோம் எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில. ஒரு சின்ன கருத்தோட வந்து இன்னைக்கு அந்த நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பிக்கலாம். அதாவது தூரத்தில் இருப்பவர்களுக்கு பார்த்தா ஒரு அன்பான மெசேஜ், அதாவது அருகில் இருப்பவங்களுக்கு வந்து ஒரு நேரடி வாழ்த்து, இரண்டிலும் மிக மிக முக்கியமானது அந்த மெசேஜ் சொல்வதில் எல்லாத்த விட முக்கியமானது அன்பு மட்டும்தாங்க. அன்பை வச்சு தான் நம்ம வந்து அவர்களுக்கு மெசேஜ் வந்து அந்த வாழ்த்துக்களை வந்து பகிர்ந்துக்கிறோன்ற சொல்கிற ஒரு தலைப்போட கருத்தோட இன்னைக்கு வந்து எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் முதல் நேயர் யார் எங்கேருந்துன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: கோவை மாவட்டத்தில இருந்து இடையர்பாளையம் பெருமாள் சாமி பேசணுங்க.
0: பெருமாள் சாமி, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு, நீங்களா நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும். கோவை மாவட்டத்துல எப்படி இருக்கு கிளைமேட்லாம்?
1: கிளைமேட் எல்லாம் கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்குதுங்க.
0: முதல்ல எங்களுடைய நிலையத்தின் சார்பாக ஹாப்பி ஓணம் அப்புறம் மிலாது நபி நல்வாழ்த்துக்கள்.
1: மிக்க நன்றி. என்னுடைய வாழ்த்துக்களையும் நிலையத்தாருக்கும் நேயர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: ஓகே ஓகே. அப்புறம் பண்டிகை இது வாழ்த்து எப்படி சொல்வீங்க நீங்க? பண்டிகை
1: சொல்லுங்க. பண்டிகை வாழ்த்து சொல்வது ஒரு மகிழ்ச்சியான விஷயமுங்க, ஒரு ஆரோக்கியமான காரியமும் கூட, உறவுகளுக்கு நல்லதொரு சாட்சியாக கூட இது இருக்கும். அதை நேரில் சொல்வதையே நான் விரும்புவேன். அதில் இன்பம், அதில் இருக்கும் இன்பம் சுகம் அலாதியானது, அற்புதமானது, மனதை நெகிழ வைக்கக்கூடியது.
0: அப்ப உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தூரத்துல இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க?
1: சொல்றேனுங்க, அதுக்கு அதற்கும் விடை வைத்திருக்கிறேன். அப்படி நேரில் சொல்லும் போதுதான் முகத்தோடு முகம் பார்த்து மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் தெளிவாகவும் ஆழமாகவும் பரிமாறி கொள்ள முடியும். இதில் இருக்கும் சிக்கல் யாதெனில், ஒரே ஊரில் உள்ளவர்களாகவும் ஒரே தெரியில் உள்ளவர்களாகவும் இருந்தால் நேரில் பண்டிகை வாழ்த்து சொல்வது சாத்தியம். வெளிநாடுகளில் வெளியூரில் உள்ளவர்களுக்கு இப்படி நேரடியாக வாழ்த்து சொல்வது இயலாத காரியம். எனவே அவர்களுக்கு வாழ்த்து சொல்ல நாம் விரும்பின் அலைபேசியின் துணையை, தொலைபேசியின் துணையைத்தான் நாட வேண்டும். பண்டிகை வாழ்த்தை முடிச்சிருந்தங்க. பண்டிகை வாழ்த்தை சிலருக்கு நேரடியாகவும் சிலருக்கு அலைபேசியிலும் நாம் தெரிவிப்பது நமக்கு சௌரியமாக இருக்கும்.
0: ஓகே, உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. தூரத்துல இருக்கிறவங்களுக்கு மெசேஜ் ஸ்டிக்கர் அனுப்புவீங்க இல்லீங்களா?
1: கண்டிப்பாங்க மேடம். அவங்கள இப்ப லண்டன்ல இருக்கிற போய் பாக்க முடியுமா?
0: பாக்க முடியாது.
1: இங்கிருந்து போய் நேரில் எப்படி சொல்ல முடியுங்க?
0: கண்டிப்பா
1: அலைபேசியில வந்து முகம் முகம் பார்த்து சொல்லிக் கொள்ளலாம். அதனால வந்து அலைபேசி வந்து இதுக்கெல்லாம் வந்து நமக்கு எல்லாம் ஒரு வரப்பிரசவ மாதிரி.
0: அதிகமாக நீங்க விரும்புறது வந்து நேர்ல பார்த்து ஒரு வாழ்த்து சொல்றது, அப்படித்தானுங்களே?
1: அதுதான் நல்லா இருக்கும் மேடம். ஒன்றுக்கு ஒன்று ஃபேஸ் டு ஃபேஸ்.
0: ஓகே ஓகே ஓகே. உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்க.
1: மகாலட்சுமி, அந்த அந்த பாட்டு போட்டுங்க மேடம்.
0: ஓகே, நீங்க கேட்ட அந்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு.
1: ரைட், ஓகே.
0: தேங்க்யூ ஃபார் காலிங்.

0: நேரம் இப்போது 11:14 ஆயிடுச்சுங்க. எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க ஊட்டி எஃப்எம் 101.8.
1: வாழ்க்கையை எளிதாக்குங்கள்.

0: செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420223.

0: இன்னைக்கு எண்ணங்களின் மனங்கள் நிகழ்ச்சியில நம்ம பேசிட்டு இருக்க தலைப்பு, அதாவது பண்டிகை வாழ்த்து உங்க சாய்ஸ். எப்படி போய் நீங்க வாழ்த்து சொல்வீங்க? நேரில் போய் சொல்வீங்களா, அல்லது வந்து ஒரு ஸ்டிக்கர் மெசேஜ் மூலமாக சொல்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு சின்ன கருத்து என்னன்னா, நேரில் சென்று வந்து வாழ்த்து சொல்வது வந்து வார்த்தைகளை விட நம்முடைய அன்பு மரியாதையும் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, பெரியவர்கள், பெற்றோர்கள், உறவினர்கள், நெருங்கிய நண்பர்கள் இவர்கிட்ட போய் நம்ம நேரில் போய் சந்திச்சு வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சோம், இன்னும் நம்மளுடைய அன்பும் மரியாதையும் அதிகமாகவே இருக்கும். மாறாக வந்து பார்த்தீங்கன்னா, தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு, ரொம்ப தொலைவில் இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம வந்து அந்த மாதிரி நம்ம வாழ்த்து சொல்ல முடியாத சூழ்நிலையில் வந்து ஒரு மெசேஜ் வந்து நம்ம போட வேண்டிய வாய்ப்பு வந்து இருக்குன்னு சொல்லிட்டு, நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் யார், எங்கிருந்து அப்படின்னு கேட்கலாம். வருக வணக்கம், யார் எங்கிருந்து?
1: வணக்கம், கும்பகோணம் மனோகரன் பேசுகிறேன்.
0: மனோகரன், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். உங்களுக்கு திருவோணம் வாழ்த்துக்கள், அப்புறம் வந்து மிலாடி நபி வாழ்த்துக்கள், ரக்ஷாபந்தன் வாழ்த்துக்கள், எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு.
0: ஆமா, இன்னைக்கு இன்னைக்கு மூன்றுமே ஒரே நாட்கள் நாள்ல வந்துருச்சு இல்லைங்களா?
1: நேயர்களுக்கும், என்னோட நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த எல்லா வாழ்த்துக்களுமே.
0: ஓகே, ஓகேங்க சார், ஓகே. தலைப்பு கேட்டீங்களா?
1: கேட்டேன். நம்ம வந்து நேரடியா நம்மளுக்கு அவங்களுக்கு பிடிச்ச பரிசா நம்ம வாங்கிட்டு போய் கையில குடுத்து வாழ்த்து சொன்னோம்னா இன்னும் நல்லா இருக்கு.
0: பிடித்த பொருளை.
1: ஆமா, ஏதோ அவங்களுக்கு பிடிச்சிருக்கும்ல, இது மாதிரி ஒன்னு வாங்கணும்னு கூட நினைச்சிருப்பாங்க. நம்மளுக்கு தெரியும் அவங்க வாங்குறது என்னன்னு தெரியும். அது மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச தின்பண்டமோ, அல்லது வந்து நம்மளுக்கு பிடிச்ச ஒரு புத்தகமோ, இல்ல வேற எதுவோ அவங்களுக்கு ட்ரெஸ்ஸோ, ஏதோ ஒன்னு அவங்களுக்கு பிடிச்சதா பார்த்து வாங்கி கொண்டா கொடுத்துட்டு நம்ம வாழ்த்து சொன்னோம்னா அது பண்டிகை நாள்ல சிறப்பா இருக்கும்.
0: சிறப்பா
1: நம்ம வீட்டுல செய்யற பலகாரம் பச்சனைகளை கூட எடுத்து கொண்டா போய் குடுத்துட்டு சாப்பிடுங்க, எங்க வீட்டுல செஞ்சாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அழைச்சிட்டு வந்து கூட நம்ம வந்து சாப்பாடு வீட்டுலயே கூட கொடுக்கலாம்.
0: பலகாரங்களை சாப்பிட்டு அவங்க வந்து இது நல்லா இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஒரு சொல்றது நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சி இல்லைங்களா?
1: ஆமா, மகிழ்ச்சியா இருக்கும். அதே மாதிரியே வந்து நம்ம போன்லயோ இல்ல வந்து நம்ம இது மூலமா வேற எந்த மூலமா நம்ம வாழ்த்து சொன்னாலும் வாழ்த்து மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும், வேற ஒன்றும் பண்ண முடியாது. வாழ்த்துட்டு இது பண்ணலாம், அங்க போனாக்கா நம்ம கையை பிடிச்சி குடுக்கலாம், கண்ணத்தை உருவி முத்தம் கொடுக்கலாம், எது வேணாலும் ஜாலியா இருக்கும் இல்லையா? அது நல்லா பேசலாம், சிரிக்க சிரிக்க பேசிட்டு வரலாம், ஜோக் அடிக்கலாம், அந்த மாதிரிலாம் இருந்துட்டு வரலாம். ஆனா ஒரு பண்டிகையோட மகிழ்ச்சி என்னன்னாக்கா, நேருக்கு நேர பார்த்து அவங்களோட உட்கார்ந்து நல்லா ஆசத்தீர பேசிட்டு நம்மளுக்கு வேண்டியதெல்லாம், நம்ம வேண்டியதை அவங்களுக்கு கொடுக்கலாம், அவங்களுக்கு பிடிச்சதை நம்மளுக்கு கொடுப்பாங்க, அது நல்லா இருக்கும். ஒருத்தர் ஒருத்தர் பரிமாறி நல்லா இருக்கும். அதனால வந்து பண்டிகைங்கிறது அப்படியே அப்படி கொண்டாடினாதான் நல்லா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. நன்றி வணக்கம்.
0: உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி சார்.
1: நன்றி.
0: கருத்து கூர்ண அந்த நேயருக்காக டிசம்பர் பூக்கள் படத்துல இருந்த ஒரு அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு. கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி FM 101.8.

0: ஸ்டுடியோல டைம் கரெக்டா 11:24 ஆயிடுச்சுங்க. எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்க தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, பண்டிகை வாழ்த்து உங்கள் சாய்ஸ். அதாவது நேரில் போய் வாழ்த்து சொல்வீங்களா, இல்லை வந்து ஒரு ஸ்டிக்கர் அனுப்பி வாழ்த்து சொல்வீங்களா, எது உங்களுக்கு விருப்பமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய தலைப்பில் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் ஒரு நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கங்க. நான் கோயில்பள்ளத்திலிருந்து துரை பேசுறேன்.
0: துரைங்களா?
1: ஆமாங்க.
0: நல்லா இருக்கீங்களா துரை?
1: நல்லா இருக்கு. நீங்களா நல்லா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கும். இன்னைக்கு பண்டிகையில வந்து
1: அனைவருக்கும் ஓணம் பண்டிகை வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ. எங்களுடைய நிலையத்தின் சார்பாக உங்களுக்கும் உங்க ஃபேமிலிக்கும் ஓணம் பண்டிகை, அப்புறம் மிலாது நபி நல்வாழ்த்துக்கள் சார். சரிங்க சார்.
1: அருகில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் போவீங்க, நேரில் அழைப்பு வாழ்த்து சொல்றாங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம தொலைபேசியில் பேசினாலும் போதுங்க. அப்புறம்

0: சரியாமா?
1: இன்னைக்கு
0: அவங்களுக்கு ஒரு
1: ஓகே, இன்னைக்கு வந்து ஓணம் செலிப்ரேட் பண்றாங்கல்ல, கொண்டாடுறாங்களா, அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க உறவினர்கள் யாராச்சும் இருக்காங்களா, வாழ்த்து
0: சொன்னீங்களா? அதில் சொல்லிருந்தீங்க, காலையில சொல்லிருந்தீங்க.
1: எப்படி மெசேஜ் பண்ணீங்களா, ஸ்டிக்கர் அனுப்புனீங்களா, இல்ல வாழ்த்து சொன்னீங்களா?
0: இல்ல இல்ல, வாழ்த்து போனதுதான் சொன்னாங்க.
1: ஓகே ஓகே,
0: போனதுதான்.
1: அப்புறம் வந்து மிலாது நபி உறவினர்கள் அவங்களுக்கு
0: என்ன
1: பாடல் வேணும் சார் உங்களுக்கு?
0: அமரன் படத்துல இருந்து.
1: ஓகே சார், அமரன் படத்துல இருந்து நீங்க கேட்ட அந்த சாங் வந்துட்டே இருக்கு. Thank you for calling, sir.

0: ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி எண்ணங்களின் வண்ணங்கள். அதாவது நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்க தலைப்பு பார்த்தீங்கன்னா, பண்டிகை வாழ்த்து உங்க சாய்ஸ். நேரில் போய் சொல்வீங்களா, வாட்ஸ்அப் மூலமாக ஒரு ஸ்டிக்கர் அனுப்புவீங்களான்னு சொல்லி உங்க சாய்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: இனிய நாட்களை. வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்த சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க மேம்?
0: நல்லா இருக்கும் சார், சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் ரொம்ப நல்லா இருக்கேன்.
0: பண்டிகை வாழ்த்துக்கள் சார் நிலையத்தின் சார்பாக.
1: மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்கும் என்னுடைய ஓணம் மிலாடி நம்பி நல் வாழ்த்துக்கள். கிளைமேட்லாம் இன்னைக்கு
0: கிளைமேட் வந்து கொஞ்சம் டல்லா தாங்க சார் இருக்கு. தூறல் அப்படியே இருக்கு, லேசான மேகமூட்டம் அப்படியே போயிட்டு இருக்குங்க சார்.
1: சரி மேம், சரி.
0: உங்க மாவட்டம்
1: என்ன பொறுத்த வரைக்கும்? வேலூர் மாவட்டத்துல வந்து பயங்கரமான வெயில்.
0: வெயில்
1: தாங்க முடியல. என்ன பண்றது,
0: என்ன பண்றது, ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, தலைப்பு
1: மழை வரணும்னு பிரே பண்ணிக்கலாம், அவ்வளவுதான்.
0: ஓகே ஓகே ஓகேங்க சார். தலைப்பு கேட்டா
1: என்ன பொறுத்த வரைக்கும் சூப்பரான டாபிக். என்ன பொறுத்த வரைக்கும் நான் நேர்ல போய் தான் அந்த பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு நினைப்பேன். அண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், என்னுடைய ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும், நேர்ல போய் நான் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படிங்கறத சொல்லிருக்கிறேன் மேம். ஏன்னா ஸ்டிக்கர்ல நம்ம ஜஸ்ட் ஒரு சோசியல் மீடியா மூலியமா நம்ம வாழ்த்துக்கள் சொல்றோம் அப்படின்னா தெரியல எந்த அளவுக்கு உணர்வு பூர்வமா நம்ம அவங்களுக்கு சொல்றோம் அப்படிங்கறது. அண்ட் 10 to 11 நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஆனா நேரடியா போய் ஒரு வாழ்த்து சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போறது, அவங்களுக்கு
0: தூரத்துல இருக்காங்கன்னு வெச்சுக்கோங்களேன். தூரத்துல இருக்காங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு 2 days முன்னாடியே
1: அல்லது விஷயங்கள் கிடைக்கலங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஒரு வாழ்த்து சொல்லும் பொழுது அவங்க உணர்ந்து போவாங்க. அடடா, நம்மள பாக்கணும்னு எவ்வளவு என்ன கேட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஆனா எனக்கு வந்து யூஸ்வலா அந்த சோசியல் மீடியால ஒரு ஸ்டிக்கர் போட்டு ஒரு வாழ்த்து சொல்லுறது அப்படிங்கறது ஏதோ ஒரு பேருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் தோணும். அவங்க நம்மள நினைக்கிறாங்கன்னா உண்மையாலுமே கால் பண்ணி சொல்லணும், அல்லது நம்ம வீட்டுக்கு வந்து சொல்லணும். எனக்கு அதுல உடன்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்ல. இன்ஸ்டா பாத்தீங்கன்னா ஒரே லைன் டைப் பண்ணிட்டு ஒரு 50 பேர் இருந்தாங்கன்னா அது ஜஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி விடுவாங்க மேம். அதனால என்ன பிரயோஜனம் ஒண்ணுமே கிடையவே கிடையாது. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் என்னுடைய லைஃப்ல ஏதாவது ஒரு பண்டிகைன்னா என்னுடைய சித்தப்பா வீடுப்பா வீடு, என்னுடைய சித்தி வீடு, சுழற்சி முறையில ஒரு 2 பேர் வீட்டுக்கு.
0: அதாவது மாவட்டம் நம்ம வந்து இப்ப ஒரு வாழ்த்து சொல்றோம்னா அன்பும் அக்கறையும் அதுல கண்டிப்பா இருக்கணும் இல்லைங்களா?
1: இருக்கணும்.
0: அப்பதான் வந்து அந்த வாழ்த்துக்கு வந்து ஒரு என்ன சொல்றது,
1: மரியாதை இருக்கும்,
0: ஆக்கப்பூர்வம் மரியாதை இருக்கும்.
1: நம்ம ஆமா, நம்ம வந்து நான் வாழ்த்துக்கள் ஜஸ்ட் லைக் தட் போற போக்குல சொல்லிட்டு அவங்க கிட்ட எப்படி இருக்கீங்க என்ன ஏது அப்படின்ட்டு கேட்ட வாழ்த்துக்கள் டப்புன்னு போன் பண்ணாலும் மூஞ்சியில அடிச்ச மாதிரி இருக்கும் மேம்.
0: ஸ்டிக்கரை சூஸ் பண்ணிட்டு யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க ஃபெஸ்டிவல் கொண்டாடுறாங்கன்னு சூஸ் பண்ணிட்டு அப்படியே ஃபார்வர்டு.
1: நேர்ல போய் விஷ் பண்றது நல்லது. ஒரு 10 பேர் வீடு இருக்கு, 10 பேரையும் நம்மளால பிராக்டிக்கலா போக முடியாது. ஆனா ஸ்டிக்கருக்கு மெசேஜுக்கு பதில கால் பண்ணி அவங்களுக்கு வீடியோ காலோ அல்லது போன்ல நான் இது மாதிரி வாழ்த்துக்கள்னு உணர்வு பூர்வமாக சொல்லும் போது அவங்க உணர்ந்துக்குவாங்க மேம். அதுதான் ரொம்ப பெஸ்ட், அதுதான் நல்லது மேம்.
0: உணர்வு பூர்வமா நேர்ல போய் வாழ்த்து சொல்லணும். நிறைய நேயர்கள் இதான் வந்து ரொம்ப விரும்புறாங்க. ஏன்னா வந்து அப்பதான் மரியாதையும் ஒரு அக்கறை அன்பு எல்லாம் கலந்து இருக்கும்
1: இருக்கும். அதே மாதிரி உறவுகள் மேம்படும், ஒருவருக்கொருவர் பாசமா இருக்கும் அப்படிங்கறது தெரியும். அண்ட் உண்மையாலுமே அவங்க சில பேர் கஷ்டமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப்பும் கூட. இப்ப காணும் பொங்கல் அன்னைக்கு எல்லாம் ஒருத்தர் வீட்டுக்கு போறோம், நேர்ல போறோம்னா அவங்க உண்மையாலுமே சந்தோஷமா இருக்கிறாங்களா, அவங்க குடும்ப பொருளாதார
0: சூழ்நிலை
1: அப்படிங்கறத பாத்துட்டு
0: அவங்களுக்கு ஏதாவது வகையில உதவலாம்.
1: எக்ஸாக்ட்லி மேம், அதனாலதான் காணும் பொங்கல் அன்னைக்கு நம்ம நேர்ல போய் பாக்கணும். இப்ப எல்லாம் ரொம்ப
0: நன்றி.
1: என்ன பாடல்
0: வேணும்?

0: கேட்ட பாடல் ஒழித்து முடித்த நேரம் 11:41 ஆயிடுச்சுங்க. அலைப்பாய்தே படத்திற்காக கேட்ட அந்த பாடலை பாடியது ஹரிஹரன் குழுவினர். ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்ல கேட்டோம். எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பண்டிகை வாழ்த்து உங்க சாய்ஸ். நேரில் போய் வாழ்த்து சொல்வீங்களா, அல்லது வாட்ஸ்அப் மூலமாக ஒரு ஸ்டிக்கர் அனுப்பி வாழ்த்து சொல்வீங்களா, எப்படி வந்து உங்களுடைய சாய்ஸ் இருக்கும்னு சொல்லி தான் நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். அதாவது உள்ளூர் நேயர்களாக இருந்தால் 9344901018 என்ற எண்ணுக்கும், வெளியூர் நேயர்கள் 9342901018 என்ற எண்ணுக்கும், புதிய நேயர்கள் இருந்தா உங்களை வரவேற்கிறோம் 8300191018 என்ற எண்களுக்கு கால் பண்ணி இந்த தலைப்புல வந்து எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். வருக வணக்கம், யாரெங்க இருந்து?
1: வணக்கம் சகோதரி அன்பு சகோதரி புஷ்பா அவர்களுக்கு வணக்கம் கோரி நிகழ்ச்சியில் மகிழ்ச்சியுடன் கோவை மாவட்டம் சூலூர் வட்டம் வேலப்பநாயகம் கிராமத்தில் ரத்னம் என்ன
0: ரத்னம், எப்படி இருக்கீங்க? உங்களுடைய முகவரி பெருசா சொல்லிட்டீங்களே, வாழ்த்துக்கள், பண்டிகை கால வாழ்த்துக்கள்.
1: நன்றி. வாழ்த்துக்கள் உங்க மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும்
0: ஓணம். ஹாப்பி மீலாது நபி சார். ஓகே, தலைப்பு கேட்டீங்களா இன்னைக்கு?
1: அதாவது நாம் நேர்மையால் சொல்லுங்களா இல்ல வேற எப்படி சொல்லுங்க கேட்டுக்கீங்க? இந்த காலத்துல தீபாவளி பொங்கல் புத்தாண்டு அப்பால தபால் மூலம் வச்சாங்க, கிரீட்டிங்ஸ் கார்டுன்னு விற்பாங்க, அது ரொம்ப ஃபேமஸா இருக்கும். ஒரு காலத்துல தபால்காரன் வருவேன்னா அந்த தீபாவளி காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வீதியில வந்து தபால்காரன் வருவேன்னா வீட்டுக்குள்ள நின்று
0: நீங்க நினைப்பீங்க, என் ஃப்ரெண்ட் அனுப்பிட்டாங்க, நம்மளுக்கு வாழ்த்து செய்தி அனுப்பியிருக்காங்கன்னு, இல்லன்னா உறவினர்கள் அனுப்பியிருக்காங்கன்ட்டு.
1: ஆமா, அது வந்து பெற்றது மாதிரி பாதுகாக்கப்பட வேண்டிய பொருட்கள், நண்பர்கள் உறவினர்கள் தெரிஞ்சவங்க எல்லாரும் அனுப்பாங்க இல்லைங்களா? இப்ப மாசத்துக்கு நேர்ல போய் சொல்ல முடியாது, எல்லாத்துக்கும் எப்படி போய் சொல்றது? ஒருத்தர் ரெண்டு பேருக்கு நேர்ல பக்கத்தால் இருக்கிறீங்க எல்லாம், நீங்க நீங்க வீட்டுக்கு இருக்கீங்க, உங்களுக்கு நான் நேர்ல போய் சொல்ல முடியுமா? எனக்கு ஒரு சகம் எப்படி அதிகலாம்.
0: அதனால இந்த காலகட்டத்துல வாட்ஸ்அப் வந்து அதிகமா யூஸ் பண்றதுனால அதுல ஸ்டிக்கர் அனுப்பிடுவீங்களா?
1: ஆமா, போன்ல இப்ப நான் உங்களுக்கு வந்து புதுசா விஷய ஹாப்பி நியூ இயர்
0: போய் நேரா போய் சொல்றதை விட இது பெஸ்ட்ன்றீங்க. ஓகே சார்.
1: அது திருவிழா அப்புறம் தூரம் ஒரு நாளெல்லாம் போனா ஒருத்தருக்கு தான் தர முடியும், உங்களுக்கு எத்தனை பேர் தர முடியும்? நீங்க
0: ஒரே நாள்ல போய் அத்தனை பேத்துக்கும் சொல்ல முடியாதுங்க சார். அதாவது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப நெருங்கிய உறவினர்கள் நண்பர்களா இருந்தா வந்து நம்ம முன்கூட்டியே பிளான் பண்ணிட்டு போகணும் இல்லைங்களா, எந்த ஸ்பாட்டுக்கு எந்த இடத்துக்கு போகணுமோ அங்க பிளான் பண்ணிட்டு போகலாம். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீங்க இப்படி கூட மெசேஜ் கூட பண்ணிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம் தானுங்களே. ஓகே, உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்க.
1: திருமணம் பாட்டு வருங்க, குழந்தை பாட்டு சூப்பரா இருக்கு, அது பாட்டு வர குடும்பம் அந்த பாட்டு போடுங்களேன், நல்லா இருக்கு இந்த இனிய நாள்ல பாட்டு.
0: ஓகே ஓகே, நீங்க ரசித்த அந்த குடும்ப பாடல் உங்களை தேடி வந்துட்டே இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது ஊட்டி FM 101.8 எல்லாமே சமஹிட்டு.

0: டைம் ஸ்டுடியோவில் கரெக்டாக 11:50 ஆயிடுச்சுங்க. நம்ம இன்னங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். அதாவது இன்னைக்கு நம்ம பேசிகிட்டு இருக்க தலைப்பு பண்டிகை வாழ்த்து உங்கள் சாய்ஸ். நேரில் போய் வாழ்த்து சொல்வீங்களா இல்லது வாட்ஸ்அப் வழியாக ஒரு ஸ்டிக்கர் அனுப்பியோ வாழ்த்து சொல்வீங்களான்னு சொல்லிட்டு இன்னைக்கு பேசிகிட்ருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில் ஒரு நேயர் வருக வணக்கம். வருக வணக்கம், யார் எங்கிருந்து?
1: ஆமாம், நான் ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பாளி புதுந்து பாட்டப்பன் பேசுகிறேம்மா.
0: பாட்டப்பன், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும். வாழ்த்து சொல்லிட்டீங்களா எல்லாத்துக்கும்?
1: ஆமாங்க.
0: எப்படி வாழ்த்து சொன்னீங்க?
1: ஆமா, வாழ்த்து சொல்ற வந்தம்மா, முகத்தால அவளையும் அதாவது வாயாலையும் சொல்லக்கூடாதம்மா, மனசார வரவேணுமா. மனசால சொன்னாவே அது வேற, உள்ள மனசுல இருந்து வரவேணும் வாழ்த்துக்கள். அப்பதான் நம்ம நல்ல ஒரு இதா இருக்கு. அவங்களுக்கு வந்து அது வாழ்த்து சொல்ற வந்து ஒரு செடிக்கு வந்து நாம எப்படி உரம் வச்சு தண்ணி ஊத்துறோமோ அது மாதிரி அந்த வளர்ச்சி உண்டான சக்தி வந்து அதுல கிடைக்கும் அம்மா. வாழ்த்து சொல்லும் போது மனசுக்கு வந்து நல்ல ஓட்டம் கிடைக்கும்.

0: அது ஓகே. நாங்கள் என்ன கேட்குறோம்னா, இந்த வாழ்த்து சொல்கிறீங்கல்ல, அது வந்து நீங்கள் எப்படி சொல்வீங்க? நேரில் போய் உறவினர்களுக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் நேரில் போய் சொல்வீங்களா, இல்லை வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்டிக்கர் அனுப்புவீங்களா, மெசேஜ் பண்ணுவீங்களா, எப்படின்னு கேட்குறோம்.
1: அவன் நேரில் போய் சொல்லமா, பக்கமா போய் நேரில் சொல்லக்கூடியதா இருந்தா சொல்லமா. ரொம்ப தொலைவில் இருந்தாங்கன்னா ஒரு நாம செல் மூலியமா கூட சொல்லுவோம்மா. அதுமே வந்து பாத்தீங்கன்னா மனசார இருக்குமாம்மா.
0: அதுதான், அது வந்து உங்களுக்கு பிடிச்சது இது ரெண்டுல எது பெஸ்ட்?
1: அதத்தான் நம்ம அவர் வந்து திருவள்ளுவர் கூட ஒரு குரல் சொல்லுவாரு, முகநக நட்பது நட்பன்றி நெஞ்சத்து அகநக நட்பது
0: நட்புன்றீங்களா.
1: அது மாதிரி மனசளவில் இருக்குமாம், அதுதான் உண்மையான வாழ்த்துக்கள் எல்லாம் வருது.
0: கண்டிப்பா மனதளவுல நம்ம வந்து உண்மையா அவங்க வந்து நிறைவா வாழணும் சொல்லி எல்லா வாழ்த்துக்களையும் சொல்லணும் இல்லைங்களா.
1: நன்றி அம்மா,
0: நன்றி. என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: பாடல் ஒரு பாடல் கேட்டிருந்தாங்கம்மா, அதையும் போடுங்கம்மா.
0: ஓகே, உங்களுக்காக
1: நினைத்ததை முடிப்பாளர்
0: பூமலை தூவி ஒரு பாடல் உங்களுக்காக ஒளிபட.
1: அது தேங்க்யூ.

ஒலித்த பாடல் உயிரே படத்திற்காக எஸ் ஜானகி பாடியது. ஏ ஆர் ரகுமானோட மியூசிக்ல கேட்டோம். நிலையத்தில் நேரம் 11:57 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அதாவது நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் ஒரு சிறப்பு சிந்தனை அப்படின்னா என்னன்னு சொல்கிறோன்னா, பண்டிகை காலத்தில் வந்து ஒரு வாழ்த்து என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல, நம் மனதில் இருக்கும் அன்பையும் அக்கறையும் மற்றவர்களின் மனதில் விதைக்கும் ஒரு சிறிய விதையாக கூட அதை நம்ம கண்டிப்பாக நினைக்கணும். ஒரு மெசேஜ் அனுப்பினாலும் சரி, ஒரு அழைப்பில் வந்து சொன்னாலும் சரி, இல்லை நேரில் போய் நம்ம வாழ்த்து சொன்னாலும் சரி, அது உண்மையான மனதிலிருந்து வந்தால் அதன் மதிப்பு என்றுமே குறையவே குறையாது. நாம் கொடுக்கும் வாழ்த்து ஒருவரின் முகத்தில் புன்னகையை வரவழைக்கணும், அதுவே அந்த பண்டிகையோட உண்மையான மகிழ்ச்சின்னு சொல்லலாம். பண்டிகை நாட்களில் மட்டுமல்லாமல் இந்த அன்பான வார்த்தையால் ஒவ்வொரு நாளையும் நம்ம வந்து பண்டிகையாக்கலாம் என்ற சிந்தனையோடு இன்றைய எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்ச அனைத்து நேயர்களுக்கும் எங்கள் நிலையத்தின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.

நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள். வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.

0: ஆகாஷ்வாணி ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 12 மணி. நிகழ்ச்சி நிரல் கேட்கும் முன்னதாக
1: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

இனி எமது நிலையத்திலிருந்து இப்போதும் இன்று மாலையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. இப்போது இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், பிற்பகல் 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல், மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள், தொடர்ந்து மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 1:10 ஓணம் சிறப்பு நிகழ்ச்சி நிறம் நிறைய பூக்கள், 1:45 மாநில செய்திகள், 1:55 திரைகானம், 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 நீலமலை நேரம் இந்நிகழ்ச்சியில் தொடர் பாடல்கள் இடம்பெறும், 2:30 உழைப்பவர் அரங்கம் இந்நிகழ்ச்சியில் பெண் ஆட்டோ ஓட்டுநர் ஷபீனா அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி இடம்பெற கேட்கலாம். இரண்டு வானிலை அறிக்கை, பிற்பகல் 3:00 செய்தி சுருக்கம், 3:02 ஹலோ ஊட்டி சிறப்பு விருந்தினர் நிகழ்ச்சியில் தேசிய கண் தானம் குறித்து உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மாவட்ட கண் பார்வை இழப்பு தடுப்பு ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் விஜயஸ்ரீ அவர்களுடன் நேர்முகம். மாலை 4:00 எதிரும் புதிரும் பொது அறிவு வினா. 5:00 செய்தி சுருக்கம், 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர் மிஸ்ட்ரோ ஸ்பெஷல், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 விளக்கேற்றும் வேளை திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள், 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:40 பெட்டத கமலு படுகுமொழி பாடல்கள், 7:00 திரைகானம், 7:10 விழுப்புரம் மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 7:30 தடி மரங்களின் அரசன் தேக்கு மரம் குறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் முன்னாள் முதன்மையர் கே டி பார்த்திபன் அவர்கள் வழங்கும் உரையின் 2 பகுதி, தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இணைக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 செய்தி சுடர், 9:30 அரங்கிசை, குன்னக்குடி எம் பாலமுரளி கிருஷ்ணா அவர்களின் பாட்டு, தஞ்சாவூர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், பி ஸ்ரீ சுந்தர்குமார் அவர்கள் மிருதங்கம், எஸ் சுனில்குமார் அவர்கள் கஞ்சிரா, 10:45 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். நேர்களது வரை எமது நிலையத்தில் இருந்து இப்போதும் இன்று மாலையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்டீர்கள். நேயர்களே, நாம் இன்று ஓணம் மற்றும் மிலாடி நபி பண்டிகையை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். 2 பண்டிகைகள் ஒருங்கே வருவது சிறப்பிற்கு உரியது. ஆகவே உங்கள் அனைவருக்கும் நிலையத்தின் சார்பில் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.

0: ಸ್ನೇಹಿತರಿಯೇ,
1: ನಳವಾಳ್ವಿನ್ ನಂಬಿಕೆ ಕುರಳ್.

0: சமீபம் 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: ஸ்நேகிதியே, நலவாழ்வின் நம்பிக்கை குரல். இது பெண்களுக்கான நிகழ்ச்சி. முழுக்க முழுக்க பெண்கள் பங்கேற்கும் ஒரு சூப்பரான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பெண்களுக்கு தன்னம்பிக்கை அப்படின்றது வளரும். அவர்கள் அந்த நம்பிக்கைகளை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே உருவாக்கப்பட்ட நிகழ்ச்சி இது. ஆகவே பெண்கள், நீங்கள் எல்லாருமே இதில் பங்கு பெறலாம். உள்ளூர் நேயர்களாக நீங்கள் இருக்கும்போது 9-3-4-4-9-0-1-0-1-8, வெளியூர் நேயர்களாக நீங்கள் இருக்கும்போது 9-3-4-2-9-0-1-0-1-8, புதிய நேயர்களாக நீங்கள் இருக்கும்போது 8-3-0-0-1-9-1-0-1-8 இந்த எண்களை தொடர்பு கொண்டு நீங்கள் எங்களோடு பேசலாம். நேர்களே, இன்று ஓணம் மற்றும் மிலாடி நபி திருநாள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த ஓணத்தையும் மிலாடி நபியையும் கொண்டாடி கொண்டிருக்கும் நேர்களுக்கு திருவோண நல்வாழ்த்துக்கள், மிலாடி நபி நல்வாழ்த்துக்கள். இப்போ ஒரு சூப்பரான பாடல். இந்த பாடலை தொடர்ந்து நீங்கள் பேச போகிறீங்க. என்ன பேச போகிறீங்கன்னு நாங்கள் கேட்க போகிறோம். இது நம்பிக்கையை வளர்க்கும் ஒரு சூப்பரான நிகழ்ச்சி.

0: ஓடி எஃப்எம் 101.8 நீங்க கேட்டு இருக்கிறது ஸ்நேகிதியே. இது பெண்களின் நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
1: நம்மளோட பேச ஒரு ஸ்நேகிதி இருக்காங்க. ஹலோ, வருக, வணக்கம்.
2: ஹலோ, நான் கேரளால இருந்து பேசுறேன்.
1: சூப்பர், சொல்லுங்க. இன்னைக்கு கேரளால இருந்து பேசுறேன் அப்படின்னு சொன்னதே வந்து ஒரு சிறப்பு தான் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து நம்ம ஓணம் சூப்பரா கொண்டாடிட்டு இருக்கோம், அப்படிதானே?
2: ஆமா, இங்க வந்து ஓணம்.
1: அதனால நான் பேசுறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க, கேரளால எந்த சைட்ல இருந்து நீங்க பேசுறீங்க, எந்த பகுதியில இருந்து?
2: நாங்க வந்து வயநாடு டிஸ்ட்ரிக்ட்ல மானந்தவாடியில இருந்து பேசுறேங்க.
1: அப்படிங்களா? இப்ப வந்து தமிழ் இவ்வளவு நல்லா பேசுறதுக்கு என்ன காரணம்?
2: தமிழ், எங்க அம்மா தமிழ்.
1: அதனால தமிழ் நல்லா பேசுறீங்க, அப்படிதானே?
2: நல்லா பேசு. ஆமாங்க.
1: ஆமா, சரி. இப்ப வந்து நீங்க எல்லாருக்கும் மலையாளத்துல வாழ்த்து சொல்றீங்க. ஓணம் திருநாளினுடைய வாழ்த்து நீங்க மலையாளத்துல சொல்றீங்க. சொல்லுங்க பாக்கலாம். எல்லாருக்கும்
2: எல்லாரும் சொல்றேன். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும், இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய மலையாளத்தில் சொல்லணும்ல?
1: ஆமா ஆமா, கட்டாயமா.
2: சரி, மஞ்சள். இங்க அவட உள்ள எல்லாருக்கும் என்னையும் என்ற குடும்பத்தின் பேரில் ஓணாசம்சர் நேரணும்.
1: ஓண ஆசம்சங்கள் அப்படின்னு சொன்னா வாழ்த்துக்கள் நடத்தும்.
2: ஓண ஆசம்சர்கள் நேரணும்.
1: சூப்பர். சரி, இப்ப வந்து இன்னைக்கு நீங்க ஃபர்ஸ்ட் அங்க என்ன செய்றீங்கன்னு சொல்லுங்க.
2: இன்ன ராவில காலையில அம்பலத்தி போவோம். கோயில் அம்பலத்தி போய் அதுக்கப்புறம் திரும்பி வந்து கோலம் போடுவோம். பூக்கள், பூவில் கோலம் போடுவோம். நிறைய பூக்கள் எல்லாம் வாங்கி வந்து கோலம்.
1: கோலத்துக்கு அத்தக்களம்,
2: அத்தப்பூக்களம,
1: அத்தப்பூக்களம்.
2: பூக்களம்.
1: சூப்பர், சரி.
2: அப்போ அது இட்டு பின்ன குடும்பத்தோட எல்லாரும் குடும்பத்தோட இருந்து சாய ஃபர்ஸ்ட் சாய குடிக்கும். சாய எல்லாம் குடிச்சு பின்ன சத்ய, அதான இங்கே உள்ள பிரத்யேகத.
1: சத்ய,
2: சத்ய, அது அது பப்படம் பழம் பாயசம், இது மெயின் உண்டாகும். சத்ய பப்படம் பழம் பாயசம் அது சத்யில வச்சு குத்தரி, குத்தரி எங்கே பறையுன்னு அறியல. குத்தரி சாப்பாடு,
1: குத்தரி ஒருவேளை அரிசிய குத்தி எடுத்தா அரிசிய வந்து
2: கலரா
1: அரிசிய,
2: அதுதான் மெயினா இருக்கும்.
1: போட்டு குத்தி எடுத்து இல்ல அப்படியே போட்டு
2: அப்படி அங்கே இருக்குன்னா அரி கிட்டும், அது வாங்கும். அதுல சாப்பாடு செய்யும். சாப்பாடு செஞ்சு பின்ன இது பாயசம் ஒரு ஒரு பத்துக்கு மேல கறி உண்டாகும்.
1: சைடு அது வந்து இது அது என்ன பொரியல் கூட்டு அந்த மாதிரி
2: கூட்டுக்கறி, அவியல், இஞ்சி, இஞ்சி மாங்காய்,

0: இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. உண்மையா?
1: உண்மைதான்.
0: கிளைமேட் இதே மாதிரி தான் இருக்கு, கொஞ்சம் கூலா
1: இருக்கு,
0: கூல் கிளைமேட்.
1: மழைக்காலம்
0: வரும்போது அந்த பத்து நாள் உங்களுக்கு பூ கரெக்டா கிடைச்சிருதா? எல்லாருமே வைக்கும் போது
1: கடையில இருந்து வாங்கும். பத்து நாள் கூடல் கூடல் குண்டல்பேட்டில இருந்து கச்சவடக்கார் வரும்,
0: அவங்க கிட்ட வாங்கிக்கிறீங்க?
1: வாங்கும் பத்து ரூபாய்க்கு அஞ்சு ரூபாய்க்கு எத்தனைக்கு வேணும் கிட்டும்.
0: ஃபைவ் ருபீஸ்க்கு எல்லாம் கிடைச்சது பூ.
1: பூ எந்த பூ வேணும் கிட்டும்.
0: கலர் கலரா. ஆனா பூ கட்டி வைக்க மாட்டாங்க.
1: சீசன்
0: சீசன் ஒரு கையாட்டிங்க. இருக்குது. பேசிருக்கீங்க அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் தான். நீங்க இன்னைக்கு எப்படி இருக்கு? வளர சந்தோஷமா இருக்கா?
1: சந்தோஷமா இருக்கு. கிட்டும்னு விசாரிச்சில்ல, சும்மா அடிச்சு நோக்கியதா அப்ப கிட்டி.
0: அப்பாடா என்ன சந்தோஷம் பாருங்க. இன்னைக்கு ஓணம் அன்னைக்கு உங்களுக்கு வந்து இது ஒரு ஸ்பெஷல் டே, இது எப்பவும் நீங்க மறக்க கூடாது. இன்னைக்கு மட்டும் இல்ல, எப்பவுமே நீங்க அடிச்சு பேசணும், சரியா? நிறைய விசேஷங்கள் எல்லாம் சொல்லணும், நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுக்கணும். ஓகே, ஒரு டைம் எல்லாருக்கும் மலையாளத்துல ஒரு வாழ்த்து சொல்லிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து போய் நீங்க செலிப்ரேட் பண்ணலாம். உங்களுக்கும் எங்களுடைய சார்பில் ஓணம் ஆசம்சங்கள். சரியா தான் சொன்னா?
1: வாழ்த்துக்கள்
0: எங்களுடைய நிலத்தின் சார்பில். பாஷை எனக்கு வழங்குச்சான்னு தெரியல, உங்களுக்கும் வழங்குச்சான்னு தெரியல, ஆனாலும் கேட்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது, அப்படிதானே? அப்போ உங்கள் எல்லாருக்குமே ஓணத்தினுடைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு இப்போ ஒரு பாடலை கேட்க போகிறோம், என்ஜாய் பண்ணுங்கள். இது ஊட்டி எஃப்எம் 101.8.

கட்டுமரக்காரன் படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டோம். ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் ரொம்ப அருமையாக அழகாக எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க இன்னைக்கு. இனி அடுத்த நேர் கூட இருக்காங்க அவங்க கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி.

0: வருக, வணக்கம்.
1: ஹலோ,
0: சொல்லுங்க, யார் எங்கிருந்து? வணக்கம். வணக்கம்,
1: குண்டூர்ல இருந்து வர்ஷா பேசுறேங்க மேடம்.
0: ரொம்ப நாள நீங்க காணாம போயிட்டீங்க, தேடிட்டே இருந்தோம். இன்னைக்கு ஓணம் மணிக்கு கரெக்டா வந்துட்டீங்க. சொல்லுங்க, எல்லாருக்கும் ஒரு ஓணம் வாழ்த்துக்கள் சொல்லுங்க.
1: எல்லாருக்கும் ஓணம் அண்ட் மிலாடி நபி வாழ்த்துக்கள் மேடம்.
0: அப்பாடா, ஒண்ணுக்குதான் வாழ்த்து சொல்லுங்க, ரெண்டுக்கா சொல்லிட்டீங்க.
1: இல்லைங்க மேடம், நம்ம வீட்டு பக்கத்துல எல்லாருமே வந்துட்டு ஓணமே கொண்டாடுறாங்க, இந்த மிலாடி நபியும் கொண்டாடுறாங்க.
0: அப்ப
1: அவங்களையும் நம்ம வந்துட்டு சொல்லணும். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே மிலாடி நபி கொண்டாடுறாங்க, அதனால அவங்களுக்கும் சேர்த்து சொல்லிட்டேங்க மேடம்.
0: ஓகே, உங்களுக்கும் வாழ்த்துக்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வாழ்த்துக்கள். சொல்லுங்க, இன்னைக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க?
1: ஹலோ,
0: சொல்லுங்க சொல்லுங்க. அதாவது இந்த பூக்கள், பூக்களை பத்தி சொல்லுங்க, கோலத்தை பத்தி சொல்லுங்க
1: மேடம். போன டைம்ல எங்களுக்கு வந்து பூக்கள் கிடைக்கவே இல்லை, இந்த டைம் வந்து ரொம்ப சூப்பரா கிடைச்சிருக்குது.
0: அப்படிங்களா?
1: இந்த 10 டேஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப நல்ல கோலங்கள் அதெல்லாமே போட்டு என்ஜாய் பண்ணோம்.
0: அதே மாதிரி
1: இன்னைக்கு வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்னா ரெண்டுமே மிக்ஸ் ஆகி வந்தனால எல்லாம் ரொம்ப நல்ல ஒரு பிஸியா ஒரு நல்ல சந்தோஷமா போயிட்டு இருக்குது. அது சொல்லவே முடியல, வார்த்தையால சொல்ல முடியல, அந்த அளவுல ஒரு சந்தோஷம் இருக்கு.
0: அப்பாடா, கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு வந்துட்டு நல்லவன்ல இருந்து இது வான்மேகம் அந்த பாட்டு போடுங்க மேடம்.
0: ஓகே, கேட்கலாமா?
1: ஓகேங்க மேடம், தேங்க்யூ.
0: என்ஜாய் பண்ணுங்க, வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ மேடம்.

பூத்துவ இன்னைக்கு ஓணம் பண்டிகை, மிலாடு நபி, இது எல்லாத்தையுமே நம்ம கொண்டாடி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இன்றைய ஸ்நேகிதி உங்களுக்கே தெரியும், இன்றைய ஊட்டிஎஃப்எம் ஸ்நேகிதி வயநாடுலேருந்து பேசின அந்த சேச்சி தான். நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு கொடுத்தாங்க, ஸ்வீட்டான விஷயத்த கூட சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இலை போட்டு பருவி மாறுற மாதிரி எல்லாத்தையுமே நம்மளுக்கு கண் முன்னாடி காமிச்சிருக்காங்க. ஸோ அவங்க ஊட்டிஎஃப்எம் இன்றைய ஸ்நேகிதி. வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்தி அறிக்கை

0: ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். கேரளத்தின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் வெளிப்படுத்தும் ஓணம் பண்டிகை இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. கொல்கத்தா ஆகாஷ்வாணி நிலையம் இன்று 100வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. பஞ்சாபில் சர்க்கரை தட்டுப்பாடு இல்லை என்று அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. இஸ்லாமாபாத்தில் மகப்பேறு மருத்துவமனை ஒன்றில் நேரிட்ட தீ விபத்தில் 14 பச்சிளம் குழந்தைகள் உயிரிழந்தனர். பிரேசில் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிருஷ்ணா மகேந்திரன் அமெரிக்காவின் விர்ஜீனியா கிராக்கர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். கேரளத்தின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் வெளிப்படுத்தும் ஓணம் பண்டிகை இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. மகாபலி சக்கரவர்த்தியை வரவேற்கும் விதமாக கேரள மக்கள் ஒவ்வொரு வீடுகளிலும் அத்தப்பூ கோலமிட்டு கொண்டாடி வருகின்றனர். கேரளத்தில் அறுவடை திருநாளாகவும் சாதி மத வேதங்களை கடந்து இந்நாளை மக்கள் கொண்டாடி வருகின்றனர். சபரிமலை ஐயப்பன் கோயில், குருவாயூர், அரண்முலா திருக்கோயில்களில் இன்று காலை முதலே சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. ஓணசந்தியா என்ற பாரம்பரிய விருந்தும் இந்நாளில் மக்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கான ஆதாரமாக உள்ளது. இப்பண்டிகையொட்டி கேரளத்தில் கலாச்சார கலை நிகழ்ச்சிகள், பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள் ஆகியவை நடைபெற்று வருகின்றன. தமிழகத்திலும் ஓணம் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கேரள எல்லைப்பகுதியில் அமைந்துள்ள தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த மக்கள் இப்பண்டிகையை பாரம்பரிய உற்சாகத்துடன் கொண்டாடி மகிழ்வதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தென்காசியில் ஓணம் பண்டிகை கோலாகல கொண்டாட்டம் அண்டை மாநிலமான கேரளாவின் எல்லைப்பகுதியான தென்காசி மற்றும் செங்கோட்டை, புளியரை உள்ளிட்ட பல பகுதிகளில் கேரள மாநில மக்கள் வசித்து வருகின்றனர். இவர்கள் கேரளாவில் கொண்டாடுவதைப் போல இங்கும் ஓணம் பண்டிகையை வெகு விமரிசையாக கொண்டாடும் வகையில் பல்வேறு வண்ண வண்ண மலர்களால் வீடு வாசல்களில் பெண்கள் மலர்களை வைத்து அத்தப்பு கோலம் அமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் குடியிருப்பு பகுதிகளில் வண்ண வண்ண மின் விளக்குகளால் அமைக்கப்பட்ட ஓணம் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடும் வகையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஓணம் பண்டிகை தென்காசி மாவட்டத்திலும் களைகட்டி உள்ளது. தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா, இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், தமிழக முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்ட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நபிகள் நாயகத்தின் பிறந்த தினமான மிலாது நபி இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நபிகள் நாயகத்தின் போதனைகளான அறநெறி, கடமை உணர்வு ஆகியவற்றை பின்பற்றுவோம் என்று கூறியுள்ளார். இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் வாழும் அனைத்து இஸ்லாமிய பெருமக்களுக்கும் இந்நாளில் தமது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்நாளில் அன்பு, இரக்கம், நல்லிணக்கம், பரஸ்பரம் மதிப்பளித்தல் ஆகிய நபிகள் நாயகத்தின் போதனைகளை பின்பற்றுவோம் என்று கூறியுள்ளார். சகோதரத்துவத்தை வளர்க்கும் இந்த நன்னாளில் அமைதியும் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் பெருகட்டும் என்றும் குடியரசு துணைத் தலைவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நபிகள் நாயகத்தின் போதனைகள் சமூகத்திற்கு என்றும் வழிகாட்டியாக அமையும் என்று கூறியுள்ளார். தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வெளியிட்டுள்ள பதிவில், நபிகள் நாயகத்தின் போதனைகள் மனித சமூகத்திற்கு காலங்கடந்த மாண்புகளை கற்றுத்தந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மனித குலத்தின் மீது அன்பையும் அனைவரிடத்திலும் சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் பேணி காக்க வேண்டும் என்ற நபிகள் நாயகத்தின் உயரிய நெறிகளையும் பின்பற்றுவோம் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்தியா செஷல்ஸ் இடையே கடல்சார் ஒத்துழைப்பை மேம்படுத்தும் நோக்கில் அந்நாட்டு அமைச்சர் திரு வேலஸ் காஸ்க்ரோ தலைமையிலான குழுவினர் புதுதில்லியில் இன்று மீன்வளம் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சக அதிகாரிகளுடன் உயர்மட்ட பேச்சுக்கள் நடத்தினர். மீன்வளத்தை பெருக்குதல், தொழில்நுட்ப ஒத்துழைப்பு, அறிவியல் ஆராய்ச்சி, திறன் மேம்பாடு ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிப்பது குறித்து இந்திய குழுவினர் செஷல் நாட்டின் தூதுக்குழுவினருடன் பேச்சு நடத்தினர். இந்திய பெருங்கடல் மண்டலத்தில் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பை மேம்படுத்துவது குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. நீண்டகால கலர்சார் ஒத்துழைப்பை மேம்படுத்தி வளர்ச்சியை ஊக்குவிப்பது குறித்தும் இருநாட்டு குழுவினரும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். பஞ்சாபில் சர்க்கரை தட்டுப்பாடு இல்லை என்று அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் திரு பகவந்த் சிங் மான் தலைமையில் நடைபெற்ற உயர்மட்ட கூட்டத்தில் சர்க்கரையின் இருப்பு மற்றும் விநியோகம் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. சர்க்கரை பதுக்களை தடுக்க நடவடிக்கை எடுப்பது குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தேசிய விளையாட்டு தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள இளைஞர்களுடன் நாளை காணொலி வாயிலாக கலந்துரையாடுகிறார். மை பாரத் அமைப்பு இதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளது. மாநிலங்கள்

0: சத்தீஷ்கட் மாநிலத்தில் 24 மணி நேரமும் தானியங்கி முறையில் ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இத்திட்டம் பொதுமக்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: சத்தீஸ்கர் மாநிலத்தில் அன்னபூர்த்தி தானிய ஏடிஎம் திட்டம் தொடங்கப்பட்டு வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பொதுமக்கள் 24 மணி நேரமும் ரேஷன் பொருட்களை பெறும் வகையில் ராய்ப்பூர், பிலாஸ்பூர் மற்றும் துர்க் ஆகிய 3 நகரங்களில் இந்த ஏடிஎம்கள் நிறுவப்பட்டுள்ளன. பயனாளிகள் தங்களது ஆதார் எண் அல்லது ரேஷன் கார்டு எண் மூலம் பயோமெட்ரிக் சரிபார்ப்பு செய்து 24 மணி நேரமும் இந்த ஏடிஎம்களில் அரிசி பெறலாம். ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டத்தின் கீழ் வெளிமாநில பயனாளிகளும் இந்த ஏடிஎம்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பது கூடுதல் சிறப்பாகும். 2500 கிலோ கொள்ளளவு கொண்ட ஒரு ஏடிஎம்மில் அரிசி நிரப்புதல் முழுவதும் தானியங்கி முறையில் நடைபெறுகிறது. இதுவரை உத்தரகாண்ட், மேகாலயா, குஜராத், ஒரிசா ஆகிய 4 மாநிலங்களில் மட்டுமே இருந்த இந்த வசதி தற்போது 5வது மாநிலமாக சத்தீஸ்கரில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. சத்தீஸ்கரில் இருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: கொல்கத்தா ஆகாஷ்வாணி நிலையம் இன்று 100வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. 1927 ஆண்டு இதே நாளில் வங்க மொழியில் ஒலிபரப்பை தொடங்கிய கொல்கத்தா ஆகாஷ்வாணி மேற்குவங்க மாநிலத்தின் கலாச்சாரம், மக்களின் வாழ்க்கை முறை ஆகியவற்றோடு ஒன்றிணைந்து நிகழ்ச்சிகளை வழங்கி வருகிறது. கொல்கத்தா வானொலி நிலையத்தின் செய்திகள், அன்றாட நடப்புகள், இசை, இலக்கியம், நாடகம், கல்வி, அறிவியல் மற்றும் மக்கள் நலத்திட்டங்களுக்கான நிகழ்ச்சிகள் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. பல தலைமுறைகளாக மேற்குவங்க மக்கள் கொல்கத்தா ஆகாஷ்வாணி நிகழ்ச்சிகளை ஆர்வத்துடன் கேட்டு வருகின்றனர். பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் உள்ள மகப்பேறு மருத்துவமனையில் இன்று நேரிட்ட தீ விபத்தில் 14 பச்சிளங்குழந்தைகள் உயிரிழந்தன. அந்த மருத்துவமனையின் 3வது தளத்தில் உள்ள தாய்சேய் நலப்பிரிவில் இந்த தீ விபத்து நேரிட்டதாக மருத்துவமனை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீ விபத்து ஏற்பட்டவுடன் தீயணைப்புத்துறையினர் விரைந்து வந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து விசாரிக்க பாகிஸ்தான் அரசு குழு ஒன்றை அமைத்துள்ளது. பிரேசிலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிருஷா மகேந்திரன் அமெரிக்காவின் விர்ஜீனியா கிராக்கர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 2-6, 7-5, 10-8 என்ற செட் கணக்கில் பெருவின் ரொமினா பிரேசிலின் ரெபக்கா இணையை வென்றது. டியான்ஜின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-0, 6-0 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் அயனோ ஷிமி வென்றார். இந்தியாவுக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4வது நாளான இன்று இலங்கை அணி 2வது இன்னிங்ஸில் உணவு இடைவேளையின் போது 2 விக்கெட் இழப்பிற்கு 83 ரன் எடுத்துள்ளது. கொழும்பில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்தியா 9 விக்கெட் இழப்பிற்கு 503 என்ற ரன்னுடன் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. இலங்கை முதல் இன்னிங்ஸில் 290 ரன்னுக்கு ஆட்டமிழந்த நிலையில் ஃபாலோ ஆன் பெற்று ஆடி வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கேரளத்தின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் வெளிப்படுத்தும் ஓணம் பண்டிகை இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. கொல்கத்தா ஆகாஷ்வாணி நிலையம் இன்று 100வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. பஞ்சாபில் சர்க்கரை தட்டுப்பாடு இல்லை என்று அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. இஸ்லாமாபாத்தில் மகப்பேறு மருத்துவமனை ஒன்றில் நேரிட்ட தீ விபத்தில் 14 பச்சிளங்குழந்தைகள் உயிரிழந்தனர். பிரேசில் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிருஷா மகேந்திரன் அமெரிக்காவின் விர்ஜீனியா கிராக்கர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் UTFM 101.8. நேரம் 12:50. நிகழ்ச்சியை கேட்கும் முன்னதாக
3: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
4: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
3: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
4: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
3: மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
4: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
3: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
4: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
3: மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இன்று
2: பிரதம மந்திரி மின்சார பேருந்து இயக்கம் திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்கலாம். இன்றைய நவீன இந்தியாவின் மாபெரும் பெருநகரங்களில் அதிகரித்து வரும் வாகன நெரிசல், டீசல் புகையால் ஏற்படும் காற்று மாசுபாடு மற்றும் காலநிலை மாற்றம் ஆகியவை மக்களின் அன்றாட நல்வாழ்விற்கும் ஆரோக்கியத்திற்கும் பெரும் சவாலாக உருவெடுத்துள்ளன. சென்னை, டெல்லி, மும்பை போன்ற மிகப்பெரிய பெருநகரங்களில் நாள்தோறும் லட்சக்கணக்கான பொதுமக்கள் பயணிக்கும் பொது போக்குவரத்து அமைப்பை விரைவாக பசுமை போக்குவரத்தாக மாற்ற வேண்டியது காலத்தின் கட்டாயம். இந்த சவாலை எதிர்கொள்ளும் வகையில் மத்திய கனரக தொழில்துறை அமைச்சகத்தால் நாட்டின் 9 முதன்மை பெருநகரங்கள் மற்றும் மாநிலங்களுக்கு இடையேயான நெடுஞ்சாலை போக்குவரத்தை குறிவைத்து தொடங்கப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திட்டம்தான் PME டிரைவ், அதாவது மின்சார பேருந்து இயக்கம். இத்திட்டம் நாட்டின் அதிவேக போக்குவரத்து தேவை கொண்ட மாபெரும் பெருநகரங்கள் மற்றும் மாநிலங்களுக்கு இடையேயான நெடுஞ்சாலை வழித்தடங்களை இலக்காக கொண்டு செயல்படுத்தப்படுகிறது. நாடு முழுவதும் சுமார் 14,028 மின்சார பேருந்துகளை இயக்குவதை இத்திட்டம் முதன்மை இலக்காக கொண்டுள்ளது. பேருந்துகள் விநியோகத்திற்காக மட்டும் மத்திய அரசால் பல கோடி நிதி நேரடியாக ஒதுக்கப்பட்டுள்ளது. 2011 கணக்கெடுப்பின்படி 40 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட 9 முக்கிய பெருநகரங்களான சென்னை, மும்பை, டெல்லி, பெங்களூரு, ஹைதராபாத், அகமதாபாத், கொல்கத்தா, சூரத் மற்றும் புனே ஆகிய பெருநகரங்களில் முதற்கட்டமாக இப்பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. மத்திய அரசு முகமையான CESL கன்வர்ஜன்ஸ் எனர்ஜி சர்வீசஸ் லிமிடெட் மூலம் அனைத்து மாநில போக்குவரத்து கழகங்களின் தேவைகளும் ஒருங்கிணைக்கப்பட்டு மொத்த விரய ஒப்பந்த முறையில் குறைந்த விலையில் பேருந்துகள் கொள்முதல் செய்யப்படுகின்றன. இத்திட்டம் பெருநகர எல்லைகளுக்குள் மட்டும் நின்றுவிடாமல் மாநிலங்களுக்கு இடையான நெடுஞ்சாலை போக்குவரத்திலும் மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. பெருநகரங்களுக்கு இடையே பயணிக்கும் டீசல் பேருந்துகளுக்கு பதிலாக அதிநவீன மின்சார பேருந்துகளை இயக்குவதன் மூலம் நீண்ட தூர பயணங்களிலும் காற்று மாசுபாடு பெருமளவு தவிர்க்கப்படுகிறது. இப்பேருந்துகள் அனைத்தும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட மின்கலன்கள் மற்றும் உதிரி பாகங்களை பயன்படுத்தப்படுவதை மத்திய அரசு கட்டாயமாக்கியுள்ளது. இதன் மூலம் இந்திய வாகன உற்பத்தி துறை மாபெரும் தற்சார்பை பெறுகிறது. பேருந்து பணிமனைகள் மற்றும் தேசிய நெடுஞ்சாலைகளில் பேருந்துகளை சார்ஜ் செய்ய 2,000 கோடி செலவில் அதிவேக பொது சார்ஜிங் மையங்கள் நிறுவும் பணிகளும் இத்திட்டத்துடன் இணைக்கப்பட்டுள்ளன. தனியார் முதலீட்டாளர்களும் பேருந்து தயாரிப்பு நிறுவனங்களும் தயக்கமின்றி பெருமளவில் முதலீடு செய்ய மத்திய அரசு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பாதுகாப்பு பொறிமுறையை உருவாக்கியுள்ளது. மாநில போக்குவரத்து கழகங்கள் தனியார் பேருந்து உரிமையாளர்களுக்கு கட்டண நிலுவை வைத்தாலும் CESL முகமை மூலமாக கட்டணம் தடையின்றி வழங்கப்படும். மாநில அரசுகள் கட்டணம் செலுத்த தவறினால் ரிசர்வ் வங்கியின் நேரடி பற்று ஆணை மூலம் மாநில கணக்கிலிருந்து நிதி பெறப்பட்டு முதலீட்டாளர்களுக்கு வழங்கப்படுவது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது 12 ஆண்டுகால பண பாதுகாப்பை அளிக்கிறது. PME டிரைவ் மின்சார பேருந்து இயக்கம் நாட்டின் சுற்றுச்சூழல் மற்றும் பொருளாதாரத்தில் பல சாதகமான மாற்றங்களை ஏற்படுத்தி வருகிறது. 14,000 அதிகமான கனரக டீசல் பேருந்துகள் மாற்றப்படுவதால் பெருநகரங்களில் ஆபத்தான நச்சு வாயுக்களின் அளவும் பசுமை குடில் வாயுக்களின் உமிழ்வும் பெருமளவில் குறைகின்றன. கச்சா எண்ணெய் இறக்குமதி பெருமளவு குறைந்து நாட்டின் அன்னிய செலாவணி மிச்சமாகிறது. AC வசதியுடன் கூடிய அமைதியான இறைச்சலற்ற அதிநவீன மின்சார பேருந்துகளில் எளிய பொதுமக்கள் குறைந்த கட்டணத்தில் பயணிக்கும் வாய்ப்பும் கிடைக்கிறது. 2070 கார்பன் உமிழ்வற்ற நாடு என்ற இந்தியாவின் சர்வதேச மாநாட்டு லட்சியத்தை அடைய இத்திட்டம் ஒரு மாபெரும் தூணாக விளங்குகிறது. மத்திய கனரக தொழில்துறை அமைச்சகத்தின் PME டிரைவ் மின்சார பேருந்து இயக்கம் என்பது வெறும் பேருந்துகளை ஓட்டும் திட்டமல்ல, நமது இந்திய பெருநகரங்களின் எதிர்கால போக்குவரத்தை மாசு இல்லாத நவீன மற்றும் நிலையான பசுமை அமைப்பாக மாற்றும் ஒரு பெரும் புரட்சியாகும். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்பார்கள். நமது நகரங்களின் காற்று சுத்தமாகவும் போக்குவரத்து வசதியாகவும் இருந்தால் மட்டுமே மக்களின் ஆரோக்கியமும் தேசத்தின் பொருளாதாரமும் சிறக்கும். அரசாங்கத்தின் இந்த தொலைநோக்கு முயற்சியுடன் நாமும் கைகோர்ப்போம். பொது போக்குவரத்தை பயன்படுத்துவோம். தூய்மையான, பசுமையான, வளமான புதிய பாரதத்தை உருவாக்குவோம்.
1: மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இதுவரை பிரதம மந்திரி மின்சார பேருந்து இயக்கம் திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்டோம்.

ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். நிறம் நிறைந்த பூக்கள்.

0: ஊட்டியஃபம் நிகழ்ச்சிகளில் நேயர்கள் பங்கு பெற உள்ளூர் நேயர்களாக நீங்கள் இருந்தால் 9344-1010-18, வெளியூர் நேயர்களாக நீங்கள் இருந்தால் 9342-1010-18, புதிய நேயர்களாக நீங்கள் இருந்தால் 8300-1019-1018 என்ற எண்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஊட்டிஎஃப்எம் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் நீங்கள் பங்கு பெற்று உங்களுடைய பாடல்களையும் கருத்துக்களையும் பரிமாறிக்கொண்டு மகிழ்ச்சி அடையலாம். இது உங்கள் ஊட்டிஎஃப்எம் 101.8.
1: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
2: புதிரான கேள்விகள்,
1: எதிரான கருத்துக்கள்,
2: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
1: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
2: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
1: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்
2: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
1: புதிரும்.
0: இன்றைய நிகழ்ச்சியில் பொது அறிவு வினா இடம்பெறும் இன்று மாலை. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சலாகும்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள். வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். மிலாது நபி மற்றும் திருவோண பண்டிகை இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் பன்றி காய்ச்சல் நோய் பரவலை கட்டுப்படுத்த சுகாதார நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய பணிகளுக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் தொடர்பாக சட்ட வல்லுநர்களுடன் கலந்தாலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவித்துள்ளார். மேட்டூர் அணை பாதுகாப்பு முன்னேற்பாடுகளை நீர்வளத்துறை அதிகாரிகள் இன்று ஆய்வு செய்தனர். இந்தியாவிற்கு எதிரான இரண்டாவது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை தனது இரண்டாவது இன்னிங்ஸை ஃபாலோ ஆனுடன் தொடர்ந்து விளையாடி வருகிறது. இனி விரிவான செய்திகள். நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளான மிலாது நபி இன்று கொண்டாடப்படுகிறது. மலையாள மொழி பேசும் மக்களின் வசந்த விழாவான திருவோண பண்டிகையும் இன்று மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உள்ளிட்டோர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அனைவரது வாழ்விலும் வளமும் மகிழ்ச்சியும் பெருகட்டும் என்று அவர்கள் வாழ்த்தியுள்ளனர். மிலாது நபியையொட்டி திருப்பூரில் நபிகள் புகழ் பாடும் பேரணி நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: இஸ்லாமியர்களின் இறை தூதர் நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளை முன்னிட்டு மிலாதி நபி விழா ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. திருப்பூரில் மிலாதி கமிட்டி சார்பில் நபி புகழ் பாடும்

0: தேசிய விளையாட்டு தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலிருந்தும் தலா 2 கல்லூரி மாணாக்கர் பங்கேற்கும் இந்நிகழ்ச்சியில் விளையாட்டு, இளையோர் ஆளுமை, தன்னார்வ தொண்டு, உடல் தகுதி மற்றும் தேச கட்டமைப்பு ஆகியவை குறித்து பிரதமர் கலந்துரையாடுகிறார். தொடர்ந்து இளையோர் பாரத தன்னார்வலர்கள், உள்ளூர் விளையாட்டு வீரர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள், வெற்றி பெற்ற விளையாட்டு வீரர்களிடையேயான கலந்துரையாடல் நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. உலகில் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். கனடா டொரண்டோவில் இந்திய வர்த்தக பிரதிநிதிகளிடையே உரையாற்றிய அவர், இந்தியா நீடித்த வளர்ச்சி, இளையோரின் எண்ணிக்கை, விரிவடைந்து வரும் நுகர்வு உள்ளிட்டவைகளில் தனித்துவம் பெற்று வருவதாக கூறினார். இந்தியாவில் விரைவான நகரமயமாக்கல், நடுத்தர வர்க்கத்தினரின் முன்னேற்றம், உலகத்தரம் வாய்ந்த டிஜிட்டல் உள்கட்டமைப்பு ஆகியவற்றின் மூலம் ஒவ்வொரு துறையிலும் புதிய வாய்ப்புகள் உருவாக்கப்படுவதாக தெரிவித்தார். கனடா நிதியமைச்சர் பிரான்சுவா பிலிப்புடன் பொருளாதார மற்றும் நிதிசார் பேச்சுவார்த்தைகளை அமைச்சர் மேற்கொள்கிறார். இரு நாடுகளுக்கிடையேயான பொருளாதார முன்னேற்றம், முதலீட்டு வாய்ப்புகள் உள்ளிட்டவைகளை மேம்படுத்தும் வகையிலான ஆலோசனைகளையும் அவர் எதிர்கொள்கிறார். நாட்டின் அமைப்புசாரா தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பை வலுப்படுத்துவதில் ஈஸ்ரம் இணையதளம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த இணையதளம் தொடங்கப்பட்டு 5 ஆண்டு நிறைவை ஒட்டி மத்திய அரசு வெளியிட்டுள்ள செய்தியில் 31,89,00,000 மேற்பட்ட தொழிலாளர்கள் இதில் பதிவு செய்துள்ளதாக கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் பன்றி காய்ச்சல் நோய் பரவல் அதிகரித்து வரும் நிலையில் நோய் அறிகுறிகள் கண்டறியப்பட்டவுடன் பொதுமக்கள் மருத்துவமனைகளுக்கு செல்லுமாறு மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், லேசான சளி, காய்ச்சல், இருமல், தொண்டைவலி போன்ற அறிகுறிகள் இருப்பின் சுயமாக மருந்துகளை உட்கொள்ள வேண்டாம் என்று அறிவுறுத்தினார். மாநிலத்தில் சுகாதார நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார்.
1: டெங்கு நோய் வராம தடுக்கிறதுக்கு கொசு ஒழிப்பு பணியாளர் வார்டு வைஸ் நம்ம அப்பாயிண்ட் பண்ணிருக்கோம். வந்த பிறகு டெங்கு ஸ்டாண்டர்டான ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால் நம்ம ஃபாலோ பண்ணி அதை அனைத்து அரசு மருத்துவமனைக்கும் பண்ணணும். ஏன்னா ஒரு டெங்குனால உயிரிழப்பு ஏற்படும்னா 4-5 நாள் கழிச்சு அவங்க கொஞ்சம் காய்ச்சல் அறிகுறிகள் குறைந்த பிறகு திடீர்னு அவங்க பேஷண்ட் சிம்டம்ஸ் தீவிரமடைஞ்சு அந்த டெத் அதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பரந்தூர் விமான நிலையத்திற்காக விவசாயிகளிடமிருந்து கையகப்படுத்தப்பட்ட நிலங்களை திருப்பி வழங்குவது தொடர்பாக சட்ட வல்லுநர்களுடன் கலந்தாலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் தமிழ் தென்றல் திருவி கல்யாண சுந்தரனாரின் 143வது பிறந்த நாளையொட்டி அன்னாரது திருவுருவப்படத்திற்கு இன்று மலர்தூவி மரியாதை செலுத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இவ்விஷயத்தில் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றார். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் பக்தர்கள் சிரமமின்றி தரிசனம் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். இக்கோவிலில் இன்று ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர், பக்தர்களின் காத்திருப்பு நேரம் தொடர்பான கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு தரிசன முறைகள் நெறிப்படுத்தப்படும் என்றார். தமிழ்நாட்டில் அனைத்து நியாய விலை கடைகளிலும் குடும்ப அட்டைதாரர்களுக்கான கைரேகை சரிபார்ப்பு EKYC சிறப்பு முகாம் வரும் சனிக்கிழமை நடைபெறவுள்ளது. காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும் இம்முகாமை கைரேகை பதிவு விடுபட்ட குடும்ப அட்டைதாரர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 90 அடியை எட்டும் தருவாயில் உள்ளதையடுத்து பாசனத்திற்காக அணை விரைவில் திறக்கப்பட உள்ளது. இதனையடுத்து அணையின் வலதுகரையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து நீர்வளத்துறை அதிகாரிகள் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 10,405 கனஅடியாக உள்ளது. ஒகேனக்கல் காவிரியாற்றில் இன்று வினாடிக்கு 10,000 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. தொடர் மழை காரணமாக அரியலூர் மாவட்டத்தில் காய்ச்சல் மற்றும் தொற்றுநோய் பாதிப்புகளை தடுக்கும் வகையில் நடைபெற்று வரும் தூய்மைப் பணிகளுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி கேட்டுக் கொண்டுள்ளார். பொது இடங்களில் கொசு ஒழிப்பு பணிகள் நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் அரியலூர் மாவட்டத்தில் காய்ச்சல் மற்றும் தொற்றுநோய் பாதிப்புகளை தடுக்கும் வகையில் அனைத்து பொது இடங்களில் கொசுப்புழு ஒழிப்பு மற்றும் தூய்மைப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு கொசுக்கள் உற்பத்தியாகக்கூடிய இடங்கள் கண்டறியப்பட்டு அவற்றை அகற்றும் பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வரும் அனைத்து

0: தடுப்பு மற்றும் தூய்மைப் பணிகளுக்கும் பொதுமக்கள் முழுமையான ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்.
1: தமிழக அரசின் மாவட்ட தொழில் மையம் மூலம் செயல்படுத்தப்படும் புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவன மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் மானியத்துடன் கூடிய வங்கி கடனுதவி பெற கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டத்தில் 18 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கான தனியார் பள்ளி விடுதிகளை பதிவு செய்து உரிமம் பெற வேண்டும் என ஆட்சித்தலைவர் டாக்டர் மணீஷ் நரவணரே அறிவுறுத்தியுள்ளார். மீறுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். தமிழகத்தில் பத்திரப்பதிவு அலுவலகங்களில் நாளை சுபமுகூர்த்த தினத்தையொட்டி ஆவணப்பதிவிற்காக கூடுதல் டோக்கன்கள் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று பத்திரப்பதிவுத்துறை தலைவர் திரு அருண்தயாள் சுந்தர் தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பன்னீர் இலை விபூதி பிரசாதத்தை ஆன்லைன் மூலம் விற்பனை செய்ய கோவில் நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்களுக்கு மட்டும் வழங்கப்பட்டு வந்த பன்னீர் இலை விபூதி முதன் முறையாக ஆன்லைன் மூலம் விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு பன்னீர் இலை விபூதி பிரசாதம் 120 ரூபாய். அதில் இலை திருநீர், புட்டமுது 100 கிராம், மூலவர் மற்றும் சண்முகர் புகைப்படம் என மொத்தம் 160 கிராம் எடை கொண்ட இந்த பிரசாதம் ஆன்லைன் மூலமாக விற்பனை செய்யப்படும் என கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
1: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், விருதுநகர் ஆகிய மாவட்டங்களின் ஒரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, சேலம், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் இம்மையம் கூறியுள்ளது. இந்தியாவிற்கு எதிரான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4ஆம் நாளான இன்று இலங்கை தனது முதல் இன்னிங்ஸில் 290 ரன்னுக்கு ஆட்டமிழந்து ஃபாலோ ஆனுடன் தனது 2வது இன்னிங்ஸில் சற்று முன் 2 விக்கெட் இழப்பிற்கு 163 ரன் எடுத்திருந்தது. இந்தியா முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் 503 டிக்ளேர்டு. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மிலாது நபி மற்றும் திருவோண பண்டிகை இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் பன்றி காய்ச்சல் நோய் பரவலை கட்டுப்படுத்த சுகாதார நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய பணிகளுக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் தொடர்பாக சட்ட வல்லுநர்களுடன் கலந்தாலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவித்துள்ளார். மேட்டூர் அணை பாதுகாப்பு முன்னேற்பாடுகளை நீர்வளத்துறை அதிகாரிகள் இன்று ஆய்வு செய்தனர். இந்தியாவிற்கு எதிரான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை தனது 2வது இன்னிங்ஸை ஃபாலோ ஆனுடன் தொடர்ந்து விளையாடி வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் 101.8 நேரம் 1:55. திரை கானம் ஒன்று.

கேட்ட அந்த பாடல் பூக்கள் விடும் தூது படத்தில் இடம்பெற்றது. பாடல் மற்றும் இசை டி ராஜேந்தர், பாடியவர் எஸ் பி பாலசுப்ரமணியம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை. டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
3: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
4: நீலமலை நேரம். நீலகிரி மாவட்டம் என்றாலே அழகிய மலை காடுகள், அதில் காணப்படுகின்ற நீர் ஓடைகள், ஆறுகள், பசுமையான காடுகளுக்கே அழகு சேர்க்கும் பறவைகள், விலங்கினங்கள் என பார்ப்பவரின் மனதை கவரும் பச்சை பசேல் என தேயிலை

0: தோட்டங்கள், பசுமையான மலை காய்கறிகள் விளையும் அழகிய நிலங்கள், சின்ன சின்ன கிராமங்கள், வளைந்து நெளிந்து காணப்படும் சாலைகள், சாலையோரம் வளர்ந்து நிற்கும் மரங்கள், செடி கொடிகள் என இம்மாவட்டத்தில் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்து கொண்டிருக்கும் பண்டைய பழங்குடி மக்களின் அழகிய வாழ்வியல் முறைகள், கலாச்சாரம் என தங்களுக்கே தனி கட்டுப்பாடுகளுடன் வாழ்ந்து வரும் ஆறு பழங்குடி மக்களும் இம்மலை மாவட்டத்தின் உயிர் நாடிகள் எனலாம். தங்களின் வாழ்வியல் வாழ்விற்கேற்ப மலை தொடர்களில் வாழ்ந்து வரும் பழங்குடிகளான இருளர், கோத்தர், தோடர், பணியர், காட்டு நாயக்கர், முள்ளுக்குறும்பர், ஆளுக்குறும்பர், வெட்டக்குறும்பர் என தொல் பழங்குடி மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த பழங்குடிகளின் சிறப்பு காலங்கள் பல கடந்தாலும் மாறாமல் இருப்பது இவர்களின் தங்களுக்கே உரித்தான தனி மொழி, ஆடை அணிகலன்கள், பாரம்பரிய சடங்கு முறைகள், திருவிழாக்கள் என தனியான சமுதாய கட்டுப்பாடுகளோடு வாழ்ந்து வரும் இவர்களின் பாரம்பரிய பாடல்கள், இசை என ரீங்காரமிட்டு அழகு சேர்க்கின்றன எனலாம். இன்றைய நிகழ்ச்சியில் பண்டைய பழங்குடி தோடர் பாடல்கள் கேட்கலாம்.
1: இந்த காலத்தில் கோயில் இறமை நராடங்கிற இறமை பற்றி இப்போ ஒரு பாட்டு போட போகிறோம்.
2: நராயா நராயா

0: Hver dag det igjen.
1: Gallade povi palai naalum putsachi sansadan gande ekadvat ka povi palamir jorche sarevashnenu tananada pirai palai naalum kasachi sansadan gande ekadvat ka pirai palavir jorche sarevashnenu unsadin pappovi palai naalum putsachi sansadan gande கடவத்க்க பூவை போல மிர்சுட்சி சரியவஷ்னேனோ தனன் பப்பீரை போல என்னாலும் கொசுச்சி சுன்சுதன்கன்பே கடவத்க்க பீரை போல மிர்சுட்சி சரியவஷ்னேனோ போகிற பூவை போல என்னாலும் பூச்சி சுன்சுதன்கன்பே கடவத்க்க பூவை போல மிர்சுட்சி சரியவஷ்னேனான் கஷ்கர் சென்ன பீரை போல என்னாலும் பூச்சி சுன்சுதன்கன்பே கடவத்க்க பீரை போல பிர்சுட்சி

பூவை போல மிர்சுச்சு சாரே வஷ்ணா, லைர பீரை போல என்னாலும் கொசச்சு சவுன் சதன்கன்பே, கார்வத்க பீரை போல

Hard one, man.

0: Zarai, Tanmiyo, Aryo, Manasomyan.
1: Kodhariya,
0: Zarai.

Alright.

0: இத்துடன் இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 2:30.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் விடியப்பம் 101.8. நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி உழைப்பவர் அரங்கம்.

0: உழைக்கும் மக்கள் தன் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் உழைப்பவர் அரங்கம் நிகழ்ச்சியில் இன்று பின் ஆட்டோ ஓட்டுநர் சபீனா அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி இடம்பெற கேட்கலாம்.
1: இப்ப நீங்க 9 வருஷமா ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கீங்க, 1000கணக்கான பயணிகளை உங்க வாகனத்துல ஏத்தி இறக்கிருப்பீங்க. ஆனா இந்த ஒரு பயணி இங்க செஞ்சதோ இல்ல அவங்க நடந்துகிட்ட விதமோ நம்ம மனசுக்கு இன்னுமே அவங்கள மறக்க முடியாத அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி நிறைய பேரை சந்திச்சிருப்பீங்க, அவங்கள பத்தி சொல்லுங்க. உங்க மனசுக்கு நெருக்கமான பயணிகளை பத்தி சொல்லுங்க.
2: மனசுக்கு நெருக்கம் சொல்லப்ப எங்கள்கிட்ட வந்து யாருமே தப்பா இது வரைக்கும் பேசினது இல்ல, எல்லாமே வந்து அவங்க வர்ற மாதிரி தான். அவங்க ஃபேமிலியில ஒருத்தர் மாதிரி தான் எங்கள்கிட்ட பழகுவாங்க. நாங்க மெயினா வந்து டூரிஸ்ட் பிளேஸ் தான் அதிகமா ஓடுறது. டூரிஸ்ட் பிளேஸ்ல வர அத்தனை கெஸ்டையும் ஒரு நாள் ஃபுல்லா அவங்க கூடவே தான்
1: இருப்போம்.
2: நம்பி வந்து நல்லா பேசுவாங்க. அவங்க கூட

0: வீட்டுல ஒருத்தர் மாதிரி எங்களை மூணு நாள் கூடவே விக்குவாங்க, அதுல பரவாயில்ல.
1: சரி, உங்க குடும்ப சூழ்நிலை எடுத்துக்கலாம். ஆட்டோ ஓட்டுவதற்கு முன், ஆட்டோ ஓட்டுன பின், எவ்வளவு உங்க குடும்பம் வந்து பண விஷயத்திலும் சரி மத்த விஷயத்திலும் சரி இந்த தொழில் மூலமா எவ்வளவு மேல வந்திருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க.
0: இல்லைங்க, ஆட்டோ ஓட்டுனதுக்கு அப்புறம் தான் நான் கொஞ்சம் முன்னேறி இருக்கேன். ஆட்டோ ஓட்டுறதுக்கு முன்னாடி நாங்க கஷ்டப்பட்டு தான் இருந்தோம். ஆட்டோ ஓட்டுனதுக்கு அப்புறம் இப்ப எந்த ப்ராப்ளமும் இல்ல, நல்லா இருக்கும்.
1: உங்க முகத்துல இருக்க சந்தோஷமே சொல்லுங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பாங்க.
1: சரி சரி சரி,
0: நாங்க இப்ப நல்லா இருக்கோம். ஏன்னா வரலாம், இதுல ஒண்ணும் தப்பு இல்லைங்க. வராங்க, லேடிஸ்ங்க எல்லாம் நிறைய பேர் வந்துட்டுதான் இருக்காங்க. அவங்க தைரியமா வந்து இறங்கலாம், ஒண்ணும் தப்பு இல்ல. வர மாதிரி இருந்தா நாங்களே சொல்லி கொடுக்கணும் டிரைவிங். நானே ரெண்டு மூணு பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், அந்த மாதிரி அவங்க தாராளமா வரலாம்.
1: ஓகே, எத்தனை பேருமா கேட்டிருக்காங்க? இங்க லோக்கல்ல நிறைய வாடகை எடுத்துட்டு போயிருப்பீங்க. எத்தனை பேர் கேட்டிருக்காங்க, எப்படிமா இதனால ஓட்ட முடியுதா, நாங்க ஓட்டலாமா, இது என்ன என்னென்ன சங்கடம் உங்களுக்கு வருது, நிறைய விஷயங்க பேசியிருப்பாங்க உங்களுக்கு. எத்தனை பேர் உங்ககிட்ட கேட்டிருக்காங்க?
0: எங்கிட்ட நிறைய பேர் கேட்குவாங்க. லேடிஸுங்க மெயினா, ஜென்ஸுங்க கேட்க மாட்டாங்க, லேடிஸுங்க கண்டிப்பா கேட்குவாங்க.
1: ஓகே,
0: கண்டிப்பா எங்களுக்கும் உங்களை பார்த்தாக்க ரொம்ப ஆசையா இருக்குது, எங்களுக்கு வரணும்னு தோணுதுங்க, எங்கனாலையும் முடியுமான்னு நாங்க நீங்க வாங்கன்னு தான் சொல்லுவோம்.
1: ஓகே,
0: கண்டிப்பா வரலாங்க. இதுல வர்றதுல ஒண்ணுமே இல்ல, எல்லாம் முடியும்னு தான் சொல்லுவேன்.
1: ஓகே, நிறைய பாசிட்டிவான விஷயம் நிறைய பேசிட்டோம். இதுல என்னென்ன உங்க மனசுக்கு சங்கட தர விஷயங்கள், நீங்க வண்டி ஓட்டும் போது உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்குது, அதை பத்தி சொல்லுங்க.
0: இந்த ஒரு வேலைக்குன்னு போனாலும் சரி, எங்க போனாலும் எதுலனாலும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கண்டிப்பா வரும்.
1: எல்லாருக்குமே, ஆண்கள் பெண்கள் இல்ல,
0: எல்லாத்துக்குமே ப்ராப்ளம் வரும். ஆனா எனக்கும் ப்ராப்ளம் எல்லாம் வந்திருக்கு. ஆனா அந்த ப்ராப்ளத்தை எல்லாம் சால்வ் பண்ணி இப்போ உங்க முன்னாடி நான் இங்க வந்து உட்காந்து பேசிட்டு இருக்க காரணம் எங்க ஸ்டாண்ட் தலைவர் தான்.
1: ஓகே,
0: மெயினா நான் அவரை தான் சொல்லுவேன். அவரையும் எங்க ஸ்டாண்டிங் ஆளுங்களையும் சொல்லல, ஒன்னும் தப்பு இல்ல. ஆனா இப்ப நான் இங்க வந்து பேசுறதுக்கு காரணம் அவர் தான்.
1: ஓகே, தலைவர் பத்தி ரொம்ப ரொம்ப சொல்லும் போதே உங்க மனசுல வந்து ரொம்ப ஒரு பெருமையாவும் ரொம்ப எமோஷனலாவும் பாக்குறவங்க மகத்துல, அதுக்கு என்ன காரணமா?
0: தலைவர் பத்தி ஃபுல் சப்போர்ட்டிங்க. அவங்க எப்படின்னாக்கா எனக்குன்ட்டு இல்ல, வர்ற ஒவ்வொரு லேடிஸ்க்கும் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவார். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ஸுங்களுக்கு அந்த இடத்துல இது தராரோ இல்லையா, லேடிஸுங்களுக்கு கண்டிப்பா மரியாதைக்கு கொடுப்பாரு. பரவாயில்ல இல்லையா அவரு பதினஞ்சு பேர் வருதுக்கு அவரு ஒரு முக்கிய காரணம். கண்டிப்பா இன்னைக்கு ஒவ்வொரு லேடிஸ் ஒவ்வொரு ஸ்டாண்ட்ல ஓட்டுறாங்கனாக்கா அதுக்கு முக்கிய காரணம் எங்க யூனியன் தலைவரா முதல்ல அவர் இருந்தது தான். அவர் யூனியன் தலைவர். இப்போ வந்து அவர் இந்த வருஷம் நிக்கல, இந்த டைம் நிக்கல. அதனால அவர் யூனியன் தலைவர். ஆனா அவர் தான் ஒவ்வொரு லேடிஸ் ஒவ்வொரு ஸ்டாண்ட்ல ஓட்டுறதுக்கு காரணமே அவர் தான். ஜென்ஸுங்
1: 30 இருக்கும்போது எப்படி வாடகை எப்படி எப்படி நீங்க பிரிச்சுக்கிறீங்க? உங்க ஸ்டாண்டோட நடைமுறை பத்தி சொல்லுங்க.
0: எங்க ஸ்டாண்ட்ல எப்படின்னா, எங்க ஸ்டாண்ட்ல நிறைய ரூல்ஸ் இருக்குங்க. எங்க ஸ்டாண்ட்ல லேடிஸ் நான் ஒண்ணுதான். மெயினா ஜென்ஸுங்களுக்கும் லேடிஸ்க்கும் எல்லாத்துக்குமே ஒரே ரூல்ஸ் தான். மெயினா ஜென்ஸுங்களை எடுத்துட்டாக்கா தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டக்கூடாது. ரெண்டாவது விஷயம் எடுத்தீங்கன்னா, லேடிஸுங்களை நம்ம எப்படி வந்து ட்ரீட் பண்ணோமோ கூட பிறந்தவங்கள மாதிரி அந்த மாதிரி ட்ரீட் பண்ணும். எங்க எனக்கு வரப்ப இந்த கண்டிஷன் அத்தனையும் இருக்கு. அந்த மாதிரி இந்த யார் தப்பு பண்ணாலும் ஸ்டாண்ட்ல ஒவ்வொரு பனிஷ்மெண்ட் கண்டிப்பா இருக்கு. எங்க ஸ்டாண்ட்ல இப்ப நானே தப்பு பண்றேன்னா கூட எனக்கு 5 நாள் வெளியில போற மாதிரி அது ஸ்டாண்ட் முடிவு எடுக்கிறது. 5 நாள் நான் அவங்க வெளியே போயிடணும். ஏன்னா அப்பதான் அவங்களுக்கு அந்த இது தப்பு பண்ணது தெரியும். அதனால அவங்க எல்லாத்தையும் வெளியே அனுப்புவாங்க. இப்ப ஜென்ஸுங்களா இருந்தாலும் லேடிஸா இருந்தாலும் அதே ரூல்ஸ்
1: தான்,
0: கோடு கணக்கு தான். இப்படி லைன் இப்போ 30 வண்டி இருக்குதுனாக்கா, இப்ப நாங்க கீழே 3 வண்டி போடுவோம். அது ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு அந்த மாதிரி அந்த மாதிரி போயிட்டு வர வண்டிங்கெல்லாம் மேல போட்டுக்குவோம். மேல போட்டு நம்பர் எழுதிக்குவோம். மறுபடியும் கீழே கொண்டு வந்து வண்டியை போட்டு நம்பர் எழுதி ஓட்டலாம்.
1: ஓகே, இது வந்து தினசரி நடைமுறை இல்லையா?
0: ஆமாங்க.
1: ஓகே, இது வந்து யாரு ஒருத்தர் மானிட்டர் பண்ணி கரெக்டா வந்து இப்படி போகணும் வரணும் சொல்றது இல்ல, இது உங்களுக்குள்ள இருக்க
0: எங்களுக்குள்ள இருக்க அண்டர்ஸ்டாண்டிங்.
1: அப்படியா? இதுல எந்த இதுமே வருது இல்ல,
0: எந்த வருத்தமும் இது வரைக்கும் வந்தது இல்ல.
1: அப்படியா? ஓகே, மது அருந்திட்டு வாகனம் ஓட்டக்கூடாது. வேற என்ன தவறுகள் செய்யக்கூடாது இந்த ஸ்டாண்ட்ல?
0: அதாங்க, ஸ்டாண்ட்ல ரூல்ஸ் இருக்குன்னா மதுவை அருந்தக்கூடாதுங்க. லேடிஸ் விஷயத்துல கரெக்டா இருக்கணும். அதுக்கப்புறம் வர கெஸ்ட் வாடகை கஸ்டமருங்கள்ட்ட வாடகை கரெக்டா கேட்கணும். எக்ஸ்ட்ரா கேட்க கூடாது. இந்த வாடகைனா இந்த வாடகை தான். அவங்க கிட்ட எந்த ப்ராப்ளமும் பிரச்சனையும் இருக்கக்கூடாது. இதுக்காக நாங்க வந்து ஸ்டேஷனுக்கெல்லாம் போக மாட்டோம். எந்த ப்ராப்ளமா வந்தாலும் எங்க ஸ்டாண்ட்ல வந்தவங்க ஸ்டேஷன் மூலியமா போக மாட்டோம். அது எங்க ஸ்டாண்டே சால்வ் பண்ணிடும். அதுக்குதான் எங்க தலைவர் இருக்கிறாரு. அவர் எங்க தலைவர் எல்லாத்துக்குமே வருவாரு. இப்ப ஒரு இடத்துல ஒரு வண்டி அடிபட்டு, இப்ப நாங்களே போறோம், ஒரு வண்டி அடிபட்டுருச்சுன்னு சொன்னா ஒரு போன் பண்ணா போதும், அவருக்கு போன் பண்ணா போதும், அந்த இடத்துல கண்டிப்பா வந்து நிக்கி வரது.
1: அப்படியா?
0: எங்களுக்குன்ட்டு இல்ல, எந்த எல்லாத்துக்குமே அது.
1: ஓகே, நீங்க ஓட்டுறது சொந்த வாகனமா?
0: சொந்த.
1: ஓகே, இது எத்தனாவது வாகனம் இது நீங்க மாத்தினது இந்த 9 வருஷத்துல?
0: 3.
1: அப்படியா? ஓகே, முதல் வாகனத்தை மறக்கவே முடியாது இல்லையா? ஓகே, என்ன வாகனம் ஓட்டுனீங்க ஃபர்ஸ்ட்?
0: நான் அபே சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ, சின்ன வண்டி தான். அதுக்கப்புறம் அது ஓட்டினேன். அதுக்கப்புறம் வந்து நாங்க ஃபைனான்ஸ் போட்டு ஒரு B6 புது வண்டி எடுத்தேன். அது எனக்கு செட் ஆகல. அது வந்து எலக்ட்ரிக் வண்டின்னு சொல்லிட்டு அது எனக்கு செட் ஆகல. இப்ப நான் ஓட்டிட்டு இருக்கிறது அல்ஃபா சாம் போட்டி.
1: 3 வாகனம் மாட்டிருக்கீங்க. முதல் வாகனத்தோட நம்பர் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு?
0: 30.
1: மறக்கவே முடியாது இல்லையா? சில பேர் அந்த போட்டோவே மாட்டிருப்பாங்க, நிறைய ஆட்டோக்காரங்க.
0: நான் நின்னு எடுத்து போட்டோவே எங்கிட்ட இருக்காங்க.
1: ஓகே சரி.

0: உங்க வாகனம் என்ன? சில பேர் வண்டியை வந்து வெறும் வண்டியா, அது ஒரு கருவி அந்த மாதிரி பார்ப்பாங்க. சில பேர் அதை வந்து ஒரு வீட்டுல ஒரு ஆள் மாதிரியே பார்ப்பாங்க. நீங்க கவனிச்சிருக்கலாம், என்ன சின்ன கீறல் உருந்தாலுமே வந்து அவங்க மனசு தாங்காது. உங்க வாகனம் உங்களுக்கு எப்படி?
1: எனக்கு என் வாகனம் என் குழந்தை மாதிரி, குழந்தை மாதிரி.
0: ஓகே.
1: ஏன்னா ஃபர்ஸ்ட் என் பையன் தான், அதுக்கப்புறம் தான் நான் இந்த லைனுக்கு வந்தேன்.
0: சரிங்க.
1: ஆனாலும் எனக்கு இப்ப ரெண்டு குழந்தைங்க இருக்கிற மாதிரி தான்
0: அது. சரி சரி சரி. ஓகே. சில ஆண்கள் பாத்தீங்கன்னா, நம்ம ஆட்டோ டிரைவர்ஸ் எடுக்கலாம், அவங்களுக்கு அந்த இன்ஜின்ல இருந்து டாப் டு பாட்டம் வந்து அவங்களுக்கு தெரியும், வண்டி வந்து என்ன ரொம்ப புகை காக்குது, இல்ல மேடு ஏறும் போது என்ன வண்டி ரொம்ப சிரமப்படுது, அவங்க அந்த த்ராட்டில் இது பண்றதுலேயே கண்டுபிடிச்சிருவாங்க. சில சமயம் நீங்க போகும்போது சின்ன சின்ன ப்ராப்ளம் வந்தா அதை சரி பண்ற அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் வந்துருச்சா ஆட்டோவை பொறுத்த அளவுக்கு?
1: ஒரு அளவுக்கு தெரியுங்க. அப்படியே இல்லைனாலும் ஏதாவது ப்ராப்ளம்னாலும் இப்போ நிறைய ஆட்டோ டிரைவருங்க போவாங்க. அந்த இடத்துல ஒரு லேடிஸ் வண்டி நிக்கிதுனாக்கா எல்லாத்துக்கும் தெரியும் ஆட்டோ டிரைவருங்களுக்கு லேடிஸ் வண்டி தான் இது. அதுல எந்த டிரைவர் போனாலும் உடனே வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க.
0: ரொம்ப
1: சப்போர்ட்டிங்கா இருக்காங்க.
0: ஓகே. ஊட்டியில நிறைய டிரைவர் எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியுமா?
1: எல்லாத்துக்குமே தெரியுங்க.
0: ஓகே. உங்க பேர் தெரியும், இவங்க இத்தனை வருஷம் ஓட்டுறாங்கன்றது தெரியும். ஓகே. உங்ககிட்ட எத்தனை பேர்மா பழகுனாங்க ஆட்டோ?
1: எங்கிட்ட ஒரு ரெண்டு லேடிஸ் பழகி இருக்காங்க. ஆனா வந்து இப்ப அதுல ஒரு லேடிஸ் தான் ஓட்டுறாங்க, ஒரு லேடிஸ் வெளியே போயிட்டு.
0: லேடிஸ் ரெண்டு பேர் வந்துடுறாங்க ஆட்டோ ஓட்ட சொல்லி கொடுக்குறீங்க. அந்த விஷயம் மட்டும் இல்லாம தொழில் சம்பந்தமா நீங்க என்ன சொல்லி கொடுப்பீங்க அவங்களுக்கு?
1: எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ஆட்டோ ஓட்டுற தொழில் தான். இப்ப இந்த தொழில் தான் எனக்கு தெரியும். எனக்கு மேல
0: ஆட்டோ ஓட்டுற தொழில் தான். ஏன்னா வந்து ஓட்டுறது மட்டும் போதில் நிறைய விஷயம் இருக்கு. ஏன்னா 9 வருஷமா இருக்கும் போது உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும். இந்தந்த மாதிரியெல்லாம் நீங்க இருக்கணுமான்ட்டு நீங்க உங்ககிட்ட பழக வராங்க?
1: எங்களுக்கு நாங்க எங்களுக்கு எனக்கு என்னென்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை நான் உங்களுக்கு சொல்லுவேன்.
0: ஓகே. என்னென்ன சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு?
1: அதாங்க நீங்க வரும்போது வந்துட்டு இந்த இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, கரெக்டா ஸ்டாண்டிங் இருந்தா ஒழுக்கமா இருக்கணும், கரெக்டா இருக்கணும், வாடகை எக்ஸ்ட்ரா வாங்கக்கூடாது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். எங்கேயாவது ஏதாவது லாங் வாடகை போனா போன் பண்ணணும். எங்களுக்கு லாங் போறதுக்கெல்லாம் பர்மிஷன் இல்ல. எங்களுக்கு வந்து 15 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க, அது பிரகாரம் தான் ஓட்டுறோம். அதுக்கு மேல எல்லாம் நாங்க போறோம்.
0: ஓகே. 15 கிலோமீட்டர் எவ்வளவு தூரம் வரைக்கும் போலாம் ஊட்டி?
1: எவ்வளவு தூரம்னாக்கா இப்ப இங்க இருந்து நீங்க எடுத்தீங்கன்னா ஷூட்டிங் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அது வரைக்கும் போலாங்க. அதுக்கு மேல போனாக்கா ப்ராப்ளம். அதுக்கு மேல நாங்க போறதில்ல. அதுக்கு மேல போறதில்ல. லேடிஸுங்களுக்கும் அதே ப்ராப்ளம் இருக்கு, ஜென்ட்ஸுங்களுக்கும் அதே ப்ராப்ளம். ஆனா ஒரு நாளைக்குன்றது நாங்க ஒரு 500 ரூபாய் சம்பாதிக்கிறது கஷ்டம் தான். ஏன்னா வந்து நிறைய டிரைவருங்க இருக்கிறாங்க, எல்லாம் டூரிஸ்ட்காரங்க தான் வராங்க. பாக்கப்போனா 1500 ஆட்டோ ஊட்டியில ஓடுது.
0: 1500 ஆட்டோல
1: வந்து எங்களுக்கு ஒரு ட்ரிப் கிடைக்கிறது கஷ்டம் தானுங்களா? எல்லா டூரிஸ்ட் பிளேஸ் தான். இப்ப அது இல்லாம ஏகப்பட்ட பிரச்சனைகளும் ஓடிட்டு இருக்கு.
0: அதெல்லாம்
1: அதுக்குதான் நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம்.
2: ஊட்டி FM 101.8 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி உழைப்பவர் அரங்கம்.

0: எப்படிமா உங்க சேமிப்பு, அதை பத்தி சொல்லுங்க. ஏன்னா வந்து வர காசு நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஸ்பிளிட் பண்ணணும் இல்லையா. ஒரு நாள் 500 ரூபாய் சம்பாதிக்கிறோம்னா ஆட்டோக்கான மெயின்டெனன்ஸ், டீசலு, மற்ற எல்லா செலவுமே பார்க்கணும் இல்லையா. உங்க சேமிப்பு, உங்க வருமானத்தை எப்படி திட்டமிட்டு நீங்க பயன்படுத்துறீங்க உங்க வருமானத்தை?
1: கண்டிப்பாங்க. இப்ப நாங்க ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்க்கு ஓட்டுறோம்னா அந்த 300 ரூபாய்க்கு நாங்க கண்டிப்பா டீசல் அடிச்சே ஆகணும். இப்ப வண்டி வேலைக்குன்றது நாங்க தனியா 200 ரூபாய் எடுத்து வச்சிடணும். மொத்தம் அதுக்கு ஒரு 500-600 ரூபாய் போனா மீதி ஆகுற எங்களுக்கு 400 ரூபாய்தான் ஆகும். அந்த 400 ரூபாய் வீட்டு செலவுக்கு, மத்தபடி இந்த 600 ரூபாய் வந்து வண்டி செலவுக்கு
0: தான். வண்டி செலவுக்கு
1: டீசல் கண்டிப்பா அடிக்கணும். வருஷத்துக்கு இன்சூரன்ஸ் கட்டணும், எஃப்சி கட்டணும், இதுக்கு எல்லாத்துக்கும் நாங்க எடுத்து தனியா வைக்கணுங்களேன். மாசம் மாசம் 2 மாசம் 3 மாசத்துக்கு ஒரு டைம் ஆயில் சர்வீஸ் பண்ணும் வண்டி. இந்த மாதிரி அதுக்கே வந்து 2000-3000 ரூபாய் போயிரும். அப்படி இருக்கப்ப எங்களுக்கு ஒரு 500 ரூபாய் மீதி ஆகும் ஒரு நாளைக்கு.
0: ஒரு நாளைக்கு அதிகமா சம்பாரிச்ச அமௌண்ட் என்ன, கம்மியா சம்பாரிச்ச அமௌண்ட் என்ன, அதை பத்தி சொல்லுங்க.
1: அதிகமா நாங்க சம்பாதிக்கிறது சீசன்ல தான் சம்பாதிக்கிறோம்.
0: ஓகே,
1: ஏப்ரல் மேல சம்பாதிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தா டல்லுதான். அதுக்கப்புறம் தான் 200-300 ரூபாய் சம்பாதிக்கிறதே பெரிய விஷயம். இன்னைக்கு எல்லாம் நாங்க அங்க உட்காந்து ஒரு 500 ரூபாய் சம்பாதிக்கிறதே பெரிய விஷயம் தான்.
0: இப்போ டல் சீசன். ஓகே, மழை டைம்ல எப்படி இருக்கு வாடகை எல்லாம் உங்களுக்கு?
1: மழை டைம்ல கொஞ்சம் ஓடிட்டே தான் இருக்கும். ஆனா இந்த டைம் எதுவுமே இல்ல, மழையே இல்லைங்களே, அதனால இந்த டைம் ரொம்பவுமே டல்
0: ஆயிடுச்சு. ஓகே, ஆட்டோ சம்பந்தமா நிறைய விஷயம் பேசிட்டோம். நீங்க சொல்றது பார்த்தா டைமிங் வந்து உங்களுக்கு ரொம்ப டைட்டா இருக்கும் போல. ஏன்னா வந்து காலையில ஸ்டாண்டுக்கு வரணும், ஈவினிங் வந்து கிளம்பலான போகும்போது சில சமயம் வந்து யாராச்சும் வாடகைக்கு வந்துருவாங்க. எப்படி உங்க, ஏன்னா வீடியோ பாக்குறீங்க ஆட்டோவையும் பாக்குறீங்க, எப்படி உங்க டைமிங்ஸ் பத்தி சொல்லுங்க. உங்களோட ஒரு நாள் எப்படி இருக்கும் அதை பத்தி சொல்லுங்க.
1: ஒரு நாள்ன்றது கஷ்டம் தாங்க. என்னோட எடுத்துட்டா கஷ்டம் தான். நான் காலையில 4-5 மணிக்கெல்லாம் எந்திரிக்கணும். எந்திரிச்சு பையனை ரெடி பண்ணி பையனை அனுப்பி விடணும். எங்க ஹஸ்பண்ட் இருக்காரு, அவருக்கு எல்லாம் சமைச்சு கொடுத்து அவரையும் அனுப்பி விடணும். அதுக்கப்புறம் வீட்டுல எல்லா வேலையும் செஞ்சுட்டு நான் ரெடி ஆயிட்டுதான் வரணும். அதனால அந்த டைம்ல தான் ட்ரிப்பும் வரும். அது அது நம்ம சாப்பிடுறோமோ இல்லையா, நம்மளுக்கு சாப்பாடு டைம் எல்லாம் இருக்கவே இருக்காது. காலையில டிஃபனும் இருக்காது, மதியம் லஞ்சும் கிடைக்காது. ஏன்னா நம்ம எந்த ட்ரிப்பு போறோம் என்னன்னே தெரியாது. அவங்கள நம்ம கொண்டு போய் சேவா சேர்க்கறது தானே நாங்க பாக்கணும்.
0: உண்மைதான்,
1: நம்ம அதுக்கப்புறம் தானே சாப்பிட முடியும். அவங்க ட்ரிப் எல்லாம் முடிச்சிட்டு தான் நாங்க சாப்பாடு டைமே எடுத்துக்குவோம்.
0: அப்படியா? ஓகே.

0: அல்லது நடந்தா விரும்பும்.
1: ஓகே, வாரம் ஒரு நாள் விடுமுறை எடுக்கிறது?
0: அதெல்லாம் எடுக்குது.
1: அப்படியா? ஓகே. நிறைய பேருக்கு ஆசை இருக்குமா? ஏன்னா வந்து ஒரு மிஷின் மாதிரி 24 மணி நேரமும் 30 நாளும் ஓடிட்டு இருக்கவங்களுக்கு அட ஒரு நாள் ரெஸ்ட் கிடைச்சா போதுமே, அவங்க வேற ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. வீட்டுல கம்முன்னு இருக்கணும், பெசாம இருக்கணும், நம்ம பிடிச்ச விஷயங்களை செய்யணும், அந்த மாதிரி தான் நினைப்பாங்க. உங்களுக்கு ஒரு நாள் லீவ் கொடுத்துட்றாங்க, சரியா? ஸ்டாண்ட்ல வீட்லயும் சொல்லிடுறாங்க, வேண்டாம் நீ போ வேண்டாம் ஸ்டாண்ட்லயும், ஏமா நீ ஓடிட்டே இருக்கேமா, ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துருமா. அந்த ஒரு நாள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க எப்படி அமைச்சுக்குவீங்க, என்னென்ன பண்ணுவீங்க அந்த ஒரு நாள்?
0: அந்த ஒரு நாள் இருந்தாலும் வீட்டு வேலை தான் செய்வோம். அந்த நாள்ல நாங்க எங்கேயும் போக மாட்டோம். வீட்டுல வேலையே சரியா இருக்கும், என்னென்ன வேலை இருக்கோ அதெல்லாம் செய்யலாமேன்னு தான் தோணிட்டு.
1: ஓகே, உங்க மனசுக்கு எதுவும் ஆசை இல்லையா? இந்த லீவ்ல நம்ம இந்த ஒரு நாள் நம்மளுக்கு லீவு கிடைச்சா இந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டு நம்ம நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிற விஷயம் எது?
0: என்ன
1: பண்ணணும்?
0: அவனுக்கு ஆட்டோ தான் இப்ப விருப்பம்.
1: சரி சரி.
0: ஆனா எனக்கு தெரிஞ்ச அவன் ஆட்டோக்கு தான் வருவான்.
1: அப்படியா? ஏன் விருப்பப்படுறாரு? ஏன்னா அம்மா ஓட்டுறாங்க, அந்த ஆசை இருக்கட்டும். மத்தபடி ஆட்டோ ஓட்டுறதுல என்ன சந்தோஷம் கிடைக்குது உங்களுக்கு?
0: அவனுக்கு எனக்குங்களா?
1: ஓகே, உங்களுக்கு. ஏன்னா உங்களை பார்த்துதான் அந்த ஆசை அவருக்கு வந்துருக்கு.
0: ஆமா, கண்டிப்பாங்க.
1: ஏன்னா நீங்க அவ்வளவு உங்க தொழில அவ்வளவு நேசிச்சிருக்கீங்க, உங்க தொழில் வந்து நீங்க குடுக்கறத விட டபுள் மடங்கா உங்களுக்கு திருப்பி கொடுத்துருக்கு. அந்த ஆசைதான் உங்க பையனும் இது ஆசைப்படுறாரு இல்லையா? உங்க தொழில் சந்தோஷத்தை பணத்தை தவிர வேற என்னென்ன கொடுக்குது உங்க தொழில் உங்களுக்கு?
0: எனக்கு பணம் கூட இருக்க ஆளுங்க, சரிங்களா? மெயினா வந்து அதான் சொல்லுவீங்களா, நான் முதல்ல அதான் சொன்னேன், இப்பவும் சொல்றேன். மெயினா எங்க ஸ்டாண்டை சொல்லலாம். அவங்க இருக்கிற ஆளுங்களை பத்தியும் நான் கண்டிப்பா சொல்லலாம். ஏன்னா அவங்கனாலதான் எனக்கு சந்தோஷமே இருக்கு. அவங்கள்ட்ட பேசுறது நம்ம என்னதான் கஷ்டம், வீட்டுல என்ன கஷ்டமா இருந்தாலும் அந்த ஸ்டாண்டுக்குன்னு பொறுப்ப அந்த கஷ்டம் வராது, அது தெரிஞ்சு வராது. நாலு பேர்கிட்ட பேசி திரிக்கும் போது அது எங்களுக்கு தெரிஞ்சே வராது. அதனால மெயினா அதை சொல்லலாம். ஆனா என் பையனை பத்தி நான் சொல்லணும்னாக்கா, அவன் இப்ப 10th படிச்சுட்டு இருந்தான். இப்ப நான் கஷ்டப்படுறத பார்த்து இப்ப 10th நிறுத்திட்டு இப்ப பாக்க போறான், அவனும் வேலைக்கு தான் போயிட்டு இருக்கான்.
1: அப்படியா?
0: ஓகே. அவன் தான் இப்ப வேலைக்கு போறான், கடையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கான்.
1: அப்படியா? படிக்க சொல்லையா? நீங்க
0: படிக்க சொன்னேன், நீங்களே இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, நான் எப்படியுமே போறது
1: அப்படின்றாங்க. உனக்காக தான் கஷ்டப்படுறேன்னு சொல்ல
0: சொன்னேன், எனக்காகத்தான், நான் உனக்காகத்தான் கஷ்டப்படுறேன்றான். ஏன்னா நாங்க இப்ப கொஞ்சம் ப்ராப்ளத்துல இருக்கோங்களா, அதனால கொஞ்சம் காசு தேவைப்படுது, அதுக்காக அவன் போயிட்டு இருக்கான்.
1: அப்படியா? உங்களுக்காக தான் வேலைக்கு?
0: கண்டிப்பா.
1: ஓகே, உங்க தொழிலே அவர் வருது உங்களுக்கு சந்தோஷமா?
0: கண்டிப்பா, ரொம்ப சந்தோஷம், எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
1: ஓகே, பாக்க போனோமா, வீட்டுல இருக்கிற டைமை தவிர நீங்க ஸ்டாண்ட்ல தான் இருக்கீங்க. ஓகே, உங்களுக்கு வந்து சந்தோஷமா பேசுறாங்க, வீட்டுல இருக்க கஷ்டத்தை வந்து நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கூட பிறந்த அண்ணன் தம்பி மாதிரி ஷேர் பண்ணிக்கிறீங்க. வேற என்னென்ன சந்தோஷம் உங்க ஸ்டாண்ட்ல உங்களுக்கு கிடைக்குது?
0: நம்ம கஸ்டமருங்களை பாக்குறது தான், அவங்கள்ட்ட பேசுறது, அவங்க கூட நாங்க வந்து சைட் சீன் எல்லாம் நான் போவேன். அந்த சைட் சீன் போனா அவங்க கூட ஒரு நாள் இருக்கிறது வந்து ஒரு ஃபேமிலி கூட இருக்கிற மாதிரி ஒரு சந்தோஷம்.
1: ஓகே, சரிங்க.
0: மத்தபடியா அந்த ஸ்டாண்ட் டிரைவருங்களை பாக்குறதோ அவங்கள்ட்ட பேசுறதோ அந்த சந்தோஷம் வேற எதுவும்
1: கிடையாது.
0: வீட்டுல இருக்கிறவங்க மாதிரி பழகுவாங்க. பத்தாததுக்கு எனக்கு ஒரு ரெண்டு ஃப்ரெண்டுங்களும் இருக்காங்க, அவங்க எனக்கு ஃபுல் சப்போர்ட்டிங்.
1: ஓகே, இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வரலாம், ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் பத்தி சொல்லுங்க, அவங்க பேர் சொல்லுங்க, அவங்க என்ன பண்றாங்க, ஏன் ரொம்ப பிடிக்குது அவங்க, அவங்கள பத்தி சொல்லுங்க.
0: ஏன் பிடிக்கும்னாக்கா, நான் ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன், அந்த கஷ்டத்துல இருக்கப்போ நீ கஷ்டப்படாதே உனக்கு நான் இருக்கேன்னு சொல்லி எனக்கு ஆறுதல் கொடுத்தாங்க.
1: ஓகே,
0: நான் இந்த ஆட்டோ ப்ராப்ளத்துல கொஞ்சம் நிறையவே அனுபவிச்சிட்டேன், ப்ராப்ளம் எல்லாம் வந்திருக்கு. அந்த ப்ராப்ளத்துல நான் உங்க கூடவே இருக்கேன்னு சொல்லிட்டு நான் ஒரு எனக்கு இந்த ஆக்சிடென்ட் எல்லாம் ஆயிடுச்சு, கால்ல எல்லாம் அடிபட்டு தேயில எல்லாம் போட்டு வீட்டுலதான் இருந்தேன். ஒரு எப்படியும் 2 மாசம் இருந்தேன். அந்த 2 மாசத்துல எனக்கு ரொம்ப ஆறுதலா இருந்தாங்க, போன் பண்ணுவாங்க, பேசுவாங்க, வரான். அந்த ரொம்ப சப்போர்ட்டிங்கா இருந்ததுனால அவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: ஓகே, இனி ஆட்டோ ஓட்டலாமா, தொடர்ந்து இதை பண்ணலாமான்னு நீங்க ஒரு யோசனையில இருக்கும் போது இவங்க போன் வந்து ஒரு ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி இல்லையா, பூஸ்ட் பண்ற மாதிரி உங்களுக்கு.
0: வா, நாங்க இருக்கோம், நாங்க பாத்துக்கிறோம், ஒன்னும் ப்ராப்ளம், நீ வா அப்படின்னு சொன்னவங்க. அதனால அவங்களை நான் மறக்கவும் முடியாது இல்லைங்களா. கஷ்டம், நான் சந்தோஷத்துல இருக்கும் போது பேசுறதை விட நம்ம கஷ்டத்துல இருக்கும் போது பேசுறவங்கள நம்ம கண்டிப்பா நினைக்கணும் இல்லைங்களா.
1: கண்டிப்பா, கண்டிப்பா. அந்த மாதிரி. ஓகே, அப்போ உங்க தொழில் சூழல் தான் ஒண்ணு தொடர்ந்து இதை செய்ய வைக்குது, உங்க நண்பர்களும் உங்க தலைவரும் இல்லையா?
0: கண்டிப்பா, இதுல மெயின் இப்ப நான் உங்க அதான் சொன்ன, உங்க முன்னாடி நான் வந்து பேசுறதுக்கு காரணம் மெயின் எங்க தலைவர் தான். அவர் பேர் வந்து சண்முகம்.
1: சண்முகம்,
0: அவரு சண்முகம்னு யாருக்கு தெரியாம இருந்திருக்காரு, அவரே தலைவரெல்லாம் இருந்திருக்கிறாரு. அதனால அவரு தெரியாத ஆளுங்க யாரும் இருக்க மாட்டாங்க.
1: நிறைய பெண்கள் கேட்டுட்டு இருப்பாங்க, சில பெண்களுக்கு அட நம்மளும் ஆட்டோ ஓட்டலாமேன்ற ஐடியால கூட இந்த ப்ரோக்ராம கேட்கலாம். அவங்களுக்கு நீங்க சொல்ற விஷயம் என்ன?
0: கண்டிப்பா ஆட்டோ ஓட்டணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா ஓட்டலாம், வந்து வாங்க. இது ஒன்னும் தப்பான தொழில் எல்லாம்

0: கிடையாது, இது நம்ம உழைப்பு தான். நம்மளுக்கு தைரியம் இருந்தா நம்ம எதை வேணாலும் செய்யலாம், தாராளமா வரலாம்.
1: நீங்களே கூப்பிட்டுக்குவீங்க
0: கண்டிப்பா. வர்ற விருப்பம் இருக்கிறவங்க எங்கிட்ட வந்து டிரைவிங் சொல்லி கொடுங்கன்னா நான் கண்டிப்பா சொல்லி கொடுப்பேன்.
1: எனக்கு
0: எந்த தயக்கமும் இல்லங்க, வரணும்னு விருப்பம் இருக்கிறவங்க தாராளமா வரலாம். நம்மளுக்கு தோன்றதுதானே அவங்களுக்கும் தோணும்.
1: இப்ப
0: நாங்க நான் ஒரு பேசுறது அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிங்கா இருக்கும், தாராளமா வரட்டும். இன்றைய
2: உழைப்பவர் அரங்கம் நிகழ்ச்சியில் பெண் ஆட்டோ ஓட்டுநர் சபீனா அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி இடம்பெற கேட்டீர்கள். அமைப்பில் உதவி சதீஷ், நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.

0: நேர்களே, எத்தனையோ நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிருப்பீங்க, சிரிச்சிருப்பீங்க. ஆனா என்னைக்காவது சிந்திச்சிருக்கீங்களா, சிந்திக்க கொஞ்ச நேரம் ஒதுக்கலாமே.
1: வாகனம் என்பது நமது வசதிக்காகத்தானே தவிர நம்மை வானுலகம் அழைத்து செல்ல அல்ல.
0: வாழ்க்கையில் ஒருவரை முந்துவது உன் லட்சியம், வாகனத்தில் ஒருவரை முந்துவது உன் அலட்சியம்.
1: சாதாரணமாக நம்மை தலைக்கணம் என்று கூறும் சமுதாயத்தில் நாம் வாகனம் ஓட்டும் போது தலையில் கணத்துடன் செல்லலாமே.
0: இளவட்டங்களே, வாழ்க்கை ஒரு சிறு வட்டம் என்று எண்ணாதே. வேகம் உனது வாழ்க்கையை சிதறடிக்கும் மோகம் என்று உணர்ந்து கொள்.
1: எடுப்பதற்குள் நின்றுவிடும் மொபைல் ரிங். அப்பதான் வெளியே போன போது வீட்டுக்கு வந்துட்டு போன யாரோ, இது அவங்களான யோசிப்பதற்குள் சிக்னலில் விழும் பச்சை.
0: எப்பொழுதுமே ஒரு நொடிதான் வாழ்க்கையை.
2: 2:55 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும்: கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு 6 சென்டிமீட்டர், நீலகிரி மாவட்டம் பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை, அடையாமடை ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் கீழ்கோதையாறு, நீலகிரி மாவட்டம் தேவாளா, ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்கொனா, சோலையாறு, வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி, கன்னியாகுமரி மாவட்டம் நெய்யூர், நீலகிரி மாவட்டம் விண்ட்வர்த், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், சூரலக்கோடு, ஹாரிசான் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், நீலகிரி மாவட்டம் உட்பிரையர், கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு, கோழிப்போர் விளை, சென்னை சோழிங்கநல்லூர், களியல், திருவள்ளூர் மாவட்டம் தாமிரபாக்கம், நீலகிரி மாவட்டம் குடலூர் பஜார், மேல்பவானி, மேல்கூடலூர், கன்னியாகுமரி மாவட்டம் பாலமோர், தென்காசி மாவட்டம் குண்டாரணை, தேனி மாவட்டம் பெரியாறு, கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் உப்பாசி, வால்பாறை, கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில், திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை, நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி, கன்னியாகுமரி மாவட்டம் முள்ளங்கினாவிள்ளை, தேனி மாவட்டம் தேக்கடி, சென்னை நீலாங்கரை, நீலகிரி மாவட்டம் பார்வூடு, கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை, திருவள்ளூர் மாவட்டம் கொரட்டூர், திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு, ராணிப்பேட்டை மாவட்டம் மின்னல், திருவள்ளூர், முக்கூடல் அணை, குருந்தன்கோடு, கன்னிமார், ஊத்து, குமுடிப்பூண்டி, பொன்னேரி, சோழவரம், கிளன்மார்கன் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் 2-3 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 36.6 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த வெப்பநிலையான 22.1 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை 13.2 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை கன்னியாகுமரி, கடலூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1-4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கரூர், திண்டுக்கல், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6-3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. கோயம்புத்தூர், கடலூர், கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் 1.6-3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு

0: மழை பற்றியது. இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், விருதுநகர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பெய்யக்கூடும். மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், சேலம், அரியலூர், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பெய்யும் வாய்ப்பு உண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இடிமின்னலுடன் லேசான மழை பெய்யக்கூடும். நாளை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் இடிமழை பொழிவு இருக்கக்கூடும். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், டெல்டா மாவட்டங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். 28ஆம் தேதி முதல் வரும் முதல் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் காணப்படக்கூடும். மாலையிலோ இரவிலோ லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 28.3 டிகிரி செல்சியஸ். குறைந்த அளவு வெப்பநிலை 23.7 டிகிரி செல்சியஸ். இன்று முதல் நாளை மறுநாள் வரை பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள், மன்னார் வடைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நாடு முழுவதும் காய்ச்சல் பாதிப்புகளை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வனப்பரப்பை அதிகரிக்க மரக்கன்றுகள் நடும் இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். மக்களவையிலும் சட்டப்பேரவைகளிலும் மகளிருக்கு 33% இடஒதுக்கீட்டை செயல்படுத்துவதற்கு தடையாக காங்கிரஸ் உள்ளது என்று பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. ஓணம் பண்டிகை மற்றும் மிலாது நபி இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அரசு கலைக்கல்லூரிகளில் 5000 உதவி பேராசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்ற தவேக அரசின் அறிவிப்பு வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. பொங்கல் பண்டிகையொட்டி குடும்ப அட்டைதாரர்களுக்கு விலையில்லா வேட்டி சேலை வழங்கும் திட்டத்திற்கான உற்பத்தி அனுமதியை தவேக அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று அமமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மும்பையில் நடைபெற்ற ஆசிய ஜூனியர் கிளாசிக்கல் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பிரதிதி பர்தோலாய் மற்றும் மயங்க் சக்கரவர்த்தி தங்கப்பதக்கம் வென்றனர். புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்ரானி மற்றும் வேலவன் செந்தில்குமார் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். பாண்டினாக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சா ராவத், காயத்ரி ராவத் இணை மகளிர் இரட்டையர் பிரிவில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கும் அன்வேஷா கவுடா, துர்கா ஈஷா கந்தரப்பு, ருஜுலா ராமோ, நரேன் சங்கர் ஐயர், தன்வி பத்ரி ஆகியோர் ஒற்றையர் பிரிவுகளில் இரண்டாவது சுற்றுக்கும் முன்னேறியுள்ளனர். கொழும்பில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4ஆம் நாளான இன்று ஃபாலோ ஆன் பெற்று இரண்டாவது இன்னிங்ஸை ஆடி வரும் இலங்கை சற்றுமுன் வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 199 ரன் எடுத்துள்ளது. உஸ்பெகிஸ்தானுக்கு எதிரான 2 நட்புணர்வு கால்பந்து போட்டிகளில் பங்கேற்பதற்காக 17 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய மகளிர் அணி தாஷ்கண்ட் சென்றடைந்தது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இருக்கு. உங்களை அன்போடு வரவேற்கிறதும் அன்பாட்சே நோர்த்தே. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சிறப்பு விருந்தினரை நம்ம வந்து கூப்பிட்டு நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சு இருக்கோம். இன்றைக்கி வந்து ஆல்ரெடி உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க. ஸோ இன்றைக்கி நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக தேசிய கந்தானத்தை குறித்து உதகை அரசு மருத்துவக் கல்லூரியினுடைய மருத்துவமனையினுடைய மாவட்ட கண் பார்வை இழப்பு தடுப்பு ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் விஜயஸ்ரீ தான் இன்றைக்கி வந்து நம்மளோட நிகழ்ச்சிக்காக வருகை தந்திருக்காங்க. ஸோ நிறைய கண் பார்வை பற்றியும் அதை எப்படியெல்லாம் இழக்குது, அது மட்டும் இல்லாமல் கண் பார்வை பற்றிய பொதுவான கருத்துக்கள் மற்றும் எப்படியெல்லாம் டொனேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு சொல்கிறக்காக இருக்காங்க. நிகழ்ச்சியில் அவங்கள வரவேற்கணும். வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
0: ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி உங்கள் கூட பேசுறதுல.
1: நன்றி.
0: இந்த நாள் எதுக்காக கொண்டாடப்படுகிறது, அதாவது என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு வந்து நம்ம கண்ணை பற்றி நிறைய பேசணும், இந்த வாரம் முழுவதுமா இரண்டு வாரங்களுக்கு கண்களை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்றோம். ஸோ கண்கள் எவ்வளவு முக்கியமா அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த டூ வீக்ஸ் இதுக்கான ஸ்பெஷலா நம்ம கொண்டாடுறக்கோ இல்லை அவேர்னஸ் பண்றதுக்கான முக்கியமான காரணம் என்ன?
1: கண் பார்வை வந்து கண் பார்வை இழப்பு மெயினாக வந்து காரணம் வந்து கேட்ராக்ட் முதல் காரணம். அடுத்தபடியாக காரணம் என்னென்னா கருவிழியோட பாதிப்பு. ஸோ இந்த கருவிழியோட பாதிப்புனாலேருந்து இறக்குற கண் பார்வையை வந்து மீட்டு கொடுக்கலாம் கண் தானம் ஒருத்தவங்க செய்கிறத பொறுத்து. ஸோ அதுக்காக தான் அந்த விழிப்புணர்வை கொண்டு வரணுன்றதுக்காக தான் 41 இயர்ஸ் வந்து இதை வந்து வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு வரோம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இதை வந்து இன்ட்ரூஸ் பண்ணியிருக்கான். ஒரு வருஷமும் ஆகஸ்ட் 25ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் இது கொண்டாடப்படும். எதுக்காக மெயினானா மக்களுக்கு அந்த கண் தானத்தோட இம்பார்ட்டன்ஸை வந்து கொண்டு போகணும். தானம் பண்ணுறதுல 4 பேருக்கு வந்து கண் பார்வை வரலாம். அதோடைய விழிப்புணர்வை கொண்டு வரணுன்றதுக்காக தான் இந்த 2 வாரங்கள்.
0: ஸோ இதனுடைய முக்கியமான ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொன்னோன்னா நிறைய பேர் வந்து எல்லாமே டொனேட் இப்போ ஆர்கன் டொனேட் பண்ணுறக்காக நிறைய முன்னாடி வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இதனுடைய சிறப்பம்சங்கள் என்ன?
1: இந்த கண்ணை தானம் பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் டொனேட் பண்ணலாம் சரிங்களா. இப்போ மற்ற உறுப்புகள் பார்த்தோம்னா நிறைய கம்பேட்டபிலிட்டி எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கும். கண் கருவிழின்ற பொறுத்த வரைக்கும் கம்பேட்டபிலிட்டி வந்து ரொம்ப கம்மி தான். பிளட்டு எந்த பிளட் குரூப் வேணாலும் யார் வேணும்னா நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து கருவிழிக்கு வந்து ரத்த ஓட்டம் இல்லை சரிங்களா. ஸோ எந்த வயசில் இருக்கிறவங்க வேணாலும் டொனேட் பண்ணலாம். சின்ன வயசுலேருந்து எவ்வளோ வயசானவங்க கூட டொனேட் பண்ணலாம். கண்ணில் எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட டொனேட் பண்ணலாம். ஸோ இந்த கண்ணை தானத்தில் வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி நமக்கு வந்து பாறை வர்றதுக்கான சக்ஸஸ் ரேட்டும் அதிகம். ஸோ அதுக்காக தான் இந்த கண் தானத்தை வந்து நம்ம வந்து ப்ரமோட் பண்ணுறோம் நிறைய.
0: இப்போ வந்து நம்ம இதனுடைய அவேர்னஸ் வந்து உங்களுக்கு இருக்கா? இப்போ ஒரு டாக்டராக இருக்கீங்க நீங்கள், நிறைய பேர் வந்து இறந்து போனதுக்கப்புறமா அவங்களோட டொனேஷன் பண்ணக்கூடிய சதவிகிதம் இந்தியாவில் எப்படி இருக்குது, வேர்ல்டு வைடு எப்படி இருக்குது மேம்? நம்ம வந்து நம்ம நிறைய நீங்கள் சொன்னீங்க 41 வருஷமாக வந்து அரசாங்கம் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிட்டுருக்கோம்னு சொல்லிட்டேன். ஸோ எப்படி இருக்குது?
1: ஆக்சுவலி இங்கே வந்து பார்த்தோம்னா கண் தானம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதுக்காக தான் விழிப்புணர்வுக்காக தான் நம்ம வந்து கவர்மெண்ட்டில் வந்து ப்ரோக்ராம்ஸை கொண்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணுன்றதுக்காக தான் பார்க்குறாங்க. ஸோ நம்ம இன்னும் வந்து மக்கள்கிட்ட வந்து கண் தானன்றது ஒரு யாருக்கும் கொடுத்தோம்னா நம்ம ஃபேமிலியில் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நம்ம கொடுக்கலாமா வேணவா, நமக்கு வந்து வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கும் வீட்டில் இந்த மாதிரி வந்து யோசிக்கிறவங்க நிறைய இருக்காங்க. ஸோ கண் தானம் கொடுக்கறதே ஒரு குற்றன்ற மாதிரி பார்க்குற ஃபேமிலிஸும் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து அவேர்னஸ் எல்லாம் கொண்டு வந்து இப்போ வந்து கொடுக்குறோம்.
0: ஸோ இப்போ சொன்னீங்க கண் தானம்னு சொல்லிட்டு. ஸோ கண் தானம் பண்ணுறதுன்னா முதல்ல இப்போ ரத்த தானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு நிறைய செக்கப்ஸ் இருக்கும். இந்த முறையில் இருந்தால் தான் நம்ம வந்து அந்த ரத்த தானம் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கிரைட்டீரியா வச்சுருப்பாங்க. ஸோ கண் தானம் பண்ணணும்னா முதல்ல என்ன பண்ணும்?
1: கண் தானத்துக்கு இப்போ வந்து ஒருத்தவங்க இறந்தால் தான் கண் தானம் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட விருப்பத்தை கொடுக்கலாம் சரிங்களா. விருப்பத்தை கொடுத்தாலும் அவங்க இறந்த பிறகு அவங்களோட பிளட் ரிலேட்டட் யாராச்சும் ஒருத்தவங்க அவங்க வந்து வில்லிங்னஸ் கொடுத்தா தான் நம்ம வந்து கண் தானம் பண்ண முடியும் சரிங்களா. எந்த கிரைட்டீரியாவும் இல்லை. அவங்களோட இன்ஃபெக்ஷனோ இல்லை உடம்புல வந்து வேறு ஏதாவது பரவக்கூடிய நோய் ஏதாவது இருந்ததுனாலேருந்து இறந்துருந்தால் மட்டும்தான் கண் தானம் கொடுக்க முடியாது. மற்றபடி யார் வேணாலும் கொடுக்கலாம்.
0: ஸோ இதுக்கு வந்து ஏஜ்
1: ஏஜ் பேரியர் எதுவும் இல்லைங்க. எந்த ஏஜ்னாலும் கொடுக்கலாம்.
0: இப்போது நிறைய சொல்லுவாங்க நம்ம குழந்தைகள்லேருந்து அவர்கள் வளரும் பருவம் வரைக்கும் ஒவ்வொரு நம்மளோட ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து டெவலப் ஆகிட்டு வரணும். ஸோ கண்கள் எப்படி?
1: கருவிழியும் வளரும் ஆனால் வந்து அந்த கருவிழியை வந்து யூஸ் பண்ணலாம். அந்த கருவிழி வந்து ஒரு கண்ணாடி மாதிரி தான். ஸோ அந்த சின்ன குழந்தையோட கண்ணை கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம.
0: நீங்கள் சொன்னீங்க முதல்லயே சொன்னீங்க ஒருத்தருக்கு வந்து ஒருத்தரோட கண் பண்ணும்

0: நாலு பேருக்கு வழங்கின பார்வை கிடைக்கணும், அதை பற்றி சொல்லுங்க.
1: ஸோ என்னென்னா, ஒரு கண்ணில் வந்து கருவெளியில் வந்து இப்போ வந்து லேம்லார் கெரட்டோபிளாஸ்டின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா, ஒரு கருவெளியில் இப்போ சில பேருக்கு வந்து இருக்கிற கருவெளியோட ப்ராப்ளம் எந்த இடத்துல இருக்குது, என்ன மாதிரி ப்ராப்ளம்ன்றதை பொறுத்து சில பேருக்கு வந்து மேலே ஒரு பார்வை மட்டும்தான் பாதிப்பு இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு கருவெளியிலேருந்து ரெண்டு பேருக்கு வந்து நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். லேயர் வைஸ் பிரிச்சுருவாங்க கருவெளியை. ஸோ பாதி லேயர்ஸ் வந்து ஒருத்தவங்களுக்கும், மீதி பாதி லேயர்ஸ் வந்து இன்னொருத்தவங்களுக்கும். ஸோ அதனால் அந்த ரெண்டு கண்களில் வந்து நாலு பேருக்கு பார்வை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
0: ஓகே மேம், நிறைய தகவல்களை நம்மளும் கேட்கறதுக்காக தயாராக இருக்கும், நிறைய மக்களும் கூட கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ நேரில் இன்றைக்கி வந்து நம்ம வந்து நம்மளுடைய கண்களை எப்படியெல்லாம் தானம் செய்கிறது, அது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத பற்றி நிறைய தகவல்களை கொடுத்துட்ருக்காங்க. நம்ம தொடர்ந்து கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு அருமையான பாடலை கேட்டுட்டு வந்துடலாம்.

0: மணி 14 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஓடிஎஃப்எம்ல ஹலோ ஓட்டி நிகழ்ச்சியில் வந்து தேசிய கண்தானம் குறித்து எப்படியெல்லாம் கண்ணை தானமாக கொடுக்கறது, கண்களை வந்து எப்படியெல்லாம் நம்ம பாதுகாக்கிறது, அது மட்டும் இல்லாமல் கண்கள் பற்றிய ஒரு முழு விஷயங்கள் இன்றைக்கி வந்து நிகழ்ச்சியில் சொல்கிறதுக்காக நம்மளுடைய உதகை அரசு மருத்துவக் கல்லூரியினுடைய மருத்துவனுடைய மாவட்ட பார்வை இழுப்பு தடுப்பு ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் விஜயஸ்ரீ அவர்கள் வந்து நிறைய தகவல்களை உங்களுக்கு கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணியிருக்காங்க. மேடம், இப்போ வந்து எந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணும்பொழுதும் வந்து ஒரு துவக்கம் அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ வந்து ஹை டொனேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து எப்படி ஆரம்பிச்சது, எங்கேருந்து இந்த விஷயங்கள்லாம் ஆரம்பிச்சது? இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஏஐ வரைக்கும் வந்து நிறைய ரோபோ வந்து ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு டெக்னாலஜி நிறைய வளர்ந்து போயிடுச்சு. ஸோ இதனுடைய ஸ்டார்டிங் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க? ஒரு கண்ணை வந்து இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த கரெக்டான துல்லியமான பார்வைகள் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி நடைமுறைக்கு சாத்தியமாச்சு?
1: ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா கருவிழினாலிருந்து பாதிப்பு வந்து கண் பார்வை எடுக்கிறாங்கன்றதுக்காக முன்னாடி எல்லாம் வந்து அனிமல்ஸ்லேருந்து வந்து எடுத்து கருவிழி மாற்றங்களை ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஆனால் சக்ஸஸ் ரேட் நிறைய வராதுனா வந்து அதுக்கப்புறமா இறந்தவங்களோட கண்லேருந்து கருவிழி மாற்றி பார்த்தாங்க. ஃபஸ்ட்டு கருவிழி மாற்றம் வந்து 1905 வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா அதை வந்து முழு கண் மாற்றங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அட்வான்சஸ் எப்படி வர ஆரம்பிச்சிச்சுன்னா ஒரு ஒரு லேயராக வந்து கருவிழி மாற்றங்கள் பண்ண ஆரம்பித்தாங்க. அதனால தான் இப்போ ஒரு கருவிழியை வந்து ரெண்டு பேருக்கு கொடுக்க முடியுது. சில கருவிழியில் பார்த்தோம்னா 5 லேயராக இருக்கும். ஸோ 5 லேயரில் வந்து சில பேருக்கு 3 லேயர் மட்டும் பாதிக்கப்படலாம் சில வியாதிகள். அதுக்கு வந்து அந்த லேயர் மாதிரி பிரிச்சுட்டு இப்போ வந்து கருவிழி மாற்றம் வந்து கொடுக்க ஆரம்பித்தோம். இப்போ இன்னும் ரீசன்ட் அட்வான்சஸ் என்னென்னா சிந்தட்டிக்காக வந்து டெவலப் பண்ணி கருவிழியை மாற்றம் பண்ண முடியுமா அப்படின்றது ரிசர்ச் நடந்துட்டுருக்கு. சக்ஸஸ் ரேட் இன்னும் வந்து ஸ்டடி வரல. இப்போ வந்து மாற்றி ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. விஷன் ப்ரோக்னோசிஸும் நல்லா தான் இருக்குது. இன்னும் ஃபுல்லாக வந்து ஸ்டடி வந்து நடந்துட்டுருக்குது.
0: இப்போது கண்கள் அப்படின்னு சொல்லணும், நீங்கள் சொன்னீங்க எந்த ப்ராசஸில் வந்து பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுக்கு ஒருத்தருக்கு டொனேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய கல் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நிறைய பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டே டு டே லைஃப்பில் எல்லாருமே கண்ணாடி போட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா கண்களை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு நம்ம உடலில் பார்த்தீங்கன்னா எல்லாம் உறுப்பும் ரொம்ப முக்கியமானது. பட் டெய்லி நம்மளுக்கு எந்திரிச்ச உடனே நம்மளுக்கு வெளியில் உலகத்தை பார்க்குறக்கு நம்ம கண்கள் ரொம்ப தேவை. ஸோ இந்த கண்களை எப்படியெல்லாம் பாதுகாக்கலாம்? ஏன்னா நம்ம டொனேட் பண்ணுறது ஒரு விஷயம், ஸோ நம்மளுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கிறது இது எப்படி பார்க்கலாமா?
1: கண் பார்வைன்றது நம்மளோட வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்து நம்ம பாதுகாக்கிறது ரொம்ப அவசியம். இப்போ வந்து ஒரு ஒர்க்குக்கு போகிறாங்க, கண் பார்வை ஃபஸ்ட்டு செக்கப் வந்து ரெகுலராக பண்ணணும். பிறந்த குழந்தை வந்து பிறந்த உடனே ஃபஸ்ட்டு கண் செக் பண்ணுறது அவசியம், சரிங்களா? சில குழந்தைங்களோட கண் பார்வைங்களை வந்து நம்ம கவனிக்காமல் விட்டோம்னா அந்த கண் வந்து பார்வை வந்து இழப்பலாம் அந்த குழந்தை. ஸோ எப்போ வந்து குழந்தைக்கு வந்து ஒளி விழுதும் அப்போ தான் வந்து கண்ணுக்கு பார்வைக்கு உயிர் வந்த மாதிரி தான். ஸோ அந்த குழந்தைக்கு அந்த பார்வை வந்து நல்லா இருக்கான்றது ஃபஸ்ட் செக்கப்பில் பார்க்குறோம். அப்புறம் குழந்தை வந்து ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடியும் ஒரு செக்கப் வந்து பார்க்கணும். ஏன்னா கருவிழி ரிஃப்ராக்டிவ் எரர் அதுன்றது கண்ணோட அதுவும் வந்து ஒரு

0: குழந்தைங்களில் வந்து லீடிங் காஸ் ஆஃப் பிளைண்ட்னஸ் சரிங்களா. ஸோ அதுக்கு ரெகுலர் செக்அப் பண்ணும். குழந்தைக்கெல்லாம் கண்ணாடி போடணுமா இந்த வயசில் தேவையான்றது நிறைய பேரண்ட்ஸ் கூட ஒரு கவலை. இந்த வயசுலேயே சின்ன வயசுலேயே குழந்தை கண்ணாடி போட்டால் நம்மளோட சொந்தக்காரங்களாம் ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்றத பயப்படுறாங்க. பட் அந்த குழந்தை கண்ணாடி போடுறது அவசியம். ஏன்னா கண்ணாடி போட்டால் தான் அந்தோடைய கண்ணோட நரம்பு வந்து நல்லா இருக்கணும். ஸோ அப்போ வந்து ரெகுலர் செக்அப்ஸ். ஸோ கண்ணுக்கு வந்து மெயினாக வந்து ரெகுலர் செக்அப் வந்து பண்ணணும். அதுக்கப்புறமா பார்த்தோம்னா வேலைக்கு போகிறாங்க, வெல்டிங் ஒர்க் இல்லை ஏதாவது வந்து ஒர்க் பண்ணுறவங்க வந்து கண்ணாடி காகிள்ஸ் வந்து போடுறது அவசியம். அந்த ப்ரொடெக்டிவ் காகிள்ஸ் இல்லாமல் வந்து வேலை செய்ய, அந்த கருவிழியில் வந்து பாதிப்பு வந்து அதனால தான் வருது. மோஸ்ட் காமனாக வந்து கருவிழியிலிருந்து பார்வை இழக்கிறதுக்கான ரீசனே அடிபட்டு வர்றது தான். ஸோ குழந்தைங்க வந்து விளையாடும் போது தெரியாமல் பென்சிலில் குத்திக்கிறது இல்லை நகத்தில் கிறிக்கிறது பால் அடிக்கிறது, ஸோ இந்த மாதிரி ட்ராமாவில் காசஸில் வந்து பார்வை இழக்கிறது ரொம்ப அதிகம். ஸோ அதனால வந்து வேலை செய்கிறப்போ கண்டிப்பாக கண்ணாடி இந்த ஷீல்ட் வந்து போட்டுட்டு வேலை செய்கிறது அவசியம். அதே மாதிரி ஃபயர் கிராக்கர்ஸ் கையில் வெடிக்கக்கூடாது. ஸோ பசங்க வந்து பட்டாசு வெடிக்கிறாங்க அது மாதிரி ஏதாவது இருந்தால் கிளாஸஸ் போட்டுட்டு இருக்கணும், தூரமாக இருந்து கையில் வந்து வெடிக்க விடக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பண்ணும் போது கண்ணை வந்து ப்ரொடெக்டிவாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து கண்ணை வந்து ட்ரைனஸ் வந்து காமன் ஃபோன் யூசேஜ். ஸோ ஃபோன் யூசேஜ் வந்து குழந்தைங்கிட்ட வந்து மோர் தென் ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே வந்து அவாய்ட் பண்ணணும் சரிங்களா. அது இல்லைன்னா வந்து கண் வந்து ரொம்ப ட்ரை ஆகும். ஸோ அந்த ட்ரைனஸ் ஏன் வந்து ப்ராப்ளம் காஸ் பண்ணுதுன்னா கண்ணோட ட்ரைனஸ் வந்து அந்த டியர் அப்படின்னு சொல்லுவாங்க கருவிழி கண்ணீர், அந்த கண்ணீர் வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் நமக்கு. ஸோ கண்ணில் வந்து ஒரு தூசியோ இல்லை ஏதாவது படுதுன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம கண்ணில் இருக்கிற டியர் தான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ அதுவே வந்து ட்ரை ஆகும் போது வந்து கருவிழி பாதிக்க ஆரம்பிக்கும் நெக்ஸ்ட்டு. ஸோ அந்த கருவிழி புண்ணாக ஆரம்பிச்சிடும். கண்ணில் ஏதாவது சின்னதாக ஒரு அடியோ இல்லை ஏதாவது பட்டுதுன்னா ஃபஸ்ட்டு வந்து கண்ணை டாக்டர் பார்க்குறது அவசியம். நிறைய பேர் வந்து தாய்ப்பால் போடுறேன் இல்லை வந்து பார்த்துக்கலாம். எவ்வளோ சீக்கிரமாக நம்ம கருவிழியை வந்து ட்ரீட் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் பார்வையை கொண்டு வர முடியும்.
1: ஸோ இப்போ நீங்கள் கருவிழியை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு நம்ம பேசிட்டு போகுது. ஸோ ஒரு கண் பார்வைக்கு ரொம்ப முக்கியமானது கருவிழி. இது தவிர நம்ம வந்து கண்களை வேறு எந்த விதத்தில் பாதுகாக்கலாம் இல்லை வந்து கருவிழி தவிர மற்ற இடத்துல டேமேஜ் ஆகிறதுனால பார்வை இழப்பெல்லாம் நடக்குதா?
0: கருவிழின்றது ஒரு காரணம். ஸோ நம்ம கண்ணில் வந்து கருவிழி நல்லா இருக்கணும், நரம்பு நல்லா இருக்கணும். இது எல்லாமே நல்லா இருந்தால் தான் தலைக்கு போகிற மூளை வரைக்கும் நரம்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே நல்லா இருந்தால் தான் நம்மளோட பார்வை நல்லா இருக்கும். கருவிழின்றது ஒரு ஃபஸ்ட் நம்மளோட பார்வைக்கு கண்ணாடி மாதிரி. ஸோ அதுலேருந்து பட்டு நரம்பு நல்லா இருக்கணும். ஸோ நரம்பு நல்லா இருக்கிறது மெயினாக வந்து நரம்பு ப்ராப்ளம் யாருக்கு காமன் அப்படின்னா சர்க்கரவியாதி பிபி இவங்களுக்கெல்லாம் வந்து நரம்பு ரெட்டினோபத்தின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரெட்டினோபத்திக்கு வந்து சர்க்கரவியாதியோ பிபி இதெல்லாம் இருக்கிறவங்க வந்து இயர்லி ஒன்ஸ் கண்டிப்பாக வந்து கண்ணு பரிசோதனை பண்ணணும். மெயினாக அவங்களுக்கு வந்து என்னென்னா கண்ணோட பிரச்சனை என்ன இருக்குன்றது தெரியாது. எண்ட் ஸ்டேஜ் அதாவது கண்ணோட முக்கியமான நரம்பு மேக்குலான்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல பாதிப்பு இருக்கிற வரைக்கும் யாருக்குமே அது தெரியாது ப்ராப்ளம் இருக்கிறது. ஸோ வந்து ஒரு ஒன் இயர்க்கு மேலே இருக்க சுகர் இன்சுலின் போடுறாங்க கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குது அப்படின்னா கண் பரிசோதனை அவசியம். அதே மாதிரி கண்ணில் அடுத்த முக்கியமாக வந்து கண் நரம்பு பாதிக்கிறது எதுனா க்ளோக்கோமான்னு சொல்லுவாங்க. க்ளோக்கோமான்றது என்னென்னா கண் அழுத்தம். ஸோ கண் அழுத்தம்னா நம்ம உடம்புல எப்படி வந்து ஒரு ப்ரெஷர் இருக்கும் அதே மாதிரி வந்து கண்ணுக்கும் வந்து ப்ரெஷர் இருக்குது. ஸோ அந்த ப்ரெஷர் வந்து அதிகமாகிறப்ப வந்து கண்ணுடைய நரம்பு பாதிக்க ஆகும். ஸோ கண்ணுடைய நரம்பு பாதிச்சிருச்சுன்னா நம்மளால் பார்வையை திருப்பி கொண்டு வர முடியாது. ஸோ இந்த கருவிழி மாற்றம் கண் தானம் பண்ணால் பார்வை வருமா அப்படின்னு நிறைய பேர் வந்து நினைப்பாங்க. கருவிழினாலந்த ப்ராப்ளம் இருந்தால் மட்டும்தான் கண் தானம் கருவெளி மாற்றம் செஞ்சு பார்வை வந்து கொண்டு வர முடியும். அதே நரம்பு ப்ராப்ளம் இருக்குன்னா நம்மளால் கண் பார்வையை கொண்டு வர முடியாது. ஸோ கண்ணோட நரம்பு வந்து நம்மளோட உறுப்பிலேயே வந்து அந்த ஒரு நரம்பு பாதிச்சிருச்சுன்னா திருப்பி கொண்டு வராத நரம்பு கண்ணோடைய நரம்பு தான். ஸோ அதனால தான் ரெகுலராக செக்அப் வந்து நம்ம பண்ணால் தான் கண் நரம்பு எப்படி இருக்குன்றது தெரிய வரும்.
1: ஸோ இப்போது நீங்கள் சொன்னீங்க இப்போது ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹெல்த்தியான ஃபுட் எடுக்கிற மூலமா வந்து இதெல்லாம் வந்து சரி பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் சொன்னீங்க டாக்டர் செக்அப்புங்கிற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ கண்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம வந்து ரெகுலராக இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா ஆர் இந்த மாதிரியான விட்டமின்ஸோ இல்லை வந்து மினரல்ஸோ ஆர் நம்ம சப்ளிமெண்ட்ரி ஏதாச்சும் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட கண்களை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளலாம். ஏன்னா நீலகிரியில் இப்போ நிறைய வெஜிடபிள்ஸ் கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி என்ன விஷயங்களை நம்ம எடுத்துக்கலாம்?
0: சப்ளிமெண்ட்ஸ் சொல்ல போனால் காய்கறிகள் நிறைய எடுத்துக்கணும் சரிங்களா. அதே மாதிரி ஃபிஷ் ஒமேகா ஆயில். ஸோ நட்ஸ் நிறைய எடுத்துக்கணும். இது வந்து கண்ணுக்கு நல்லது. இது கண்ணுக்கு மட்டும் இல்லை உறுப்பில் எல்லா உடம்புலேயும் எல்லாத்துக்குமே நல்லது இது எல்லாமே. ஸோ இது இதை வந்து நம்ம எடுத்துட்டோமே மெயினாக வந்து நம்ம வந்து கண்ணு இங்கே வந்து ஆக்சுவலாக ஊட்டி வந்து ஹில் ஏரியா. ஸோ ஹில் ஏரியாவில் சன்

0: எக்ஸ்போஷர் அதிகம். ஸோ வெளியில் போகிறப்ப சன்கிளாஸஸ் போடுறது ரொம்ப அவசியம். யூவி ரேடியேஷன்ஸ்னால வந்து கண் வந்து பாதிக்கப்படுறது அதிகம், சரிங்களா? உணவு ஒரு பக்கம்னாலும் ப்ரொடெக்ஷனும் நமக்கு தேவை.
1: நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க யூவி ரேஸ் ஜாஸ்தியானோன்னு, சன்ஸ்கிரீன் லோஷன் தான் போடுறாங்களே தவிர சன்கிளாஸஸ் வந்து யூஸ் பண்ணுறது, அதாவது மேலே இருக்கிறவங்க கீழே நிறைய பிளைன்ஸில் பார்த்துருக்கலாம் நேரிலே தொடர்ந்து.
0: பட் ஆனால் ஆக்சுவலாக ஹில்லி ஏரியாவில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்போஷர் கம்மி, வெயில் கம்மி அப்படின்னா, பட் யூ ஹாவ் மோர் டைரக்ட் எக்ஸ்போஷர் இங்கே தான். ஸோ கண் வந்து சீக்கிரமாக ட்ரை ஆகுறதோ ரேடியேஷன்ஸ் அந்த எஃபெக்ட் ஆகிறதோ ஹில்லி ஏரியாவில் தான் அதிகம். ஸோ இங்கே இருக்கிறவங்க தான் மெயினாக அந்த சன்கிளாஸஸ் யூஸ் பண்ண வேண்டியது அவசியம் இருக்குது.
1: ஓகே மேம், தேங்க்யூ. நிறைய பயனுள்ள தகவல்கள் எல்லாம் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி இன்னொரு அருமையான பாடலை கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஆப்போசிட்டாக கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 3:30 ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி வந்து டாக்டர் விஜயஸ்ரீ அவர்கள் வந்து எப்படியெல்லாம் கந்தானம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நிறைய தகவல்களை கொடுத்துட்ருக்காங்க. நம்ம உலகம் முழுவதும் பார்த்திங்கன்னா 3,70,00,000 பேர் வந்து பார்வையற்றவர்களாக இருக்கிறாங்க. அதில் வந்து 1.5 crores வந்து இந்தியாவிலேயே இருக்கிறாங்க அப்படின்ற சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 26% குழந்தைங்க, ஆல்மோஸ்ட் 75% வந்து நம்ம சரி பண்ணிடலாம். பட் ஆனால் நிறைய பேர் வந்து கந்தானம் செய்பவர்கள் முன் வருவதில்லை, இல்லை அவங்க வந்து கொடுக்கறதில்ல, ஏதோ ஒரு காரணத்துக்காக பின்தங்கி போயிட்டு இருக்காங்க. அதனால தான் இது எல்லாத்தையும் சரி பண்ண முடியறதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மண்ணுக்குள் போகக்கூடிய கண்கள் மற்றவர்களுக்கு வந்து ஒரு பார்வையை கொடுக்குதுன்னா நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விழிப்புணர்வுகள் ஏற்படுத்திட்டு வந்துட்டுருக்கிறாங்க. ஸோ தொடர்ந்து நம்ம எப்படியெல்லாம் இந்த பார்வை இழப்புகளை தடுக்கலாம், அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கு வந்து நம்ம ஒரு ஒளியை கொடுக்கறதுக்காக என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம். மேம் இப்போ சொன்னீங்க, இதோட ப்ராசஸ் எப்படிங்க மேம்? இப்போ வந்து கந்தானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறோம், நிறைய பேர் விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ ஒரு நார்மலாக இருக்கிற ஒரு மனிதன் எப்படியெல்லாம் கந்தானம் பண்ணலாம், அதோட ப்ராசஸ் எப்படியெல்லாம் போகும் அப்படிங்கிறத சொல்லுங்க.
1: இந்த கண் கருவிடியோனாலேருந்து பாதிக்கப்படுறவங்க ஏன் இது இம்பார்ட்டன்ட் மெயினாக பார்த்தோம்னா, இயர்லி கிட்டத்தட்ட 20,000 நியூவாக வந்து கருவிழினாலேருந்து பார்வை இழக்கிறவங்க இன்க்ரீஸ் ஆகுது. அதில் மெயினாக வந்து நீங்கள் சொன்ன மாதிரி யங் பேஷண்ட்ஸ் தான் அதிகம், எதனால மெயினாக அடிபட்டோ இல்லை இதுதான். ஸோ வந்து இவங்களுக்கு பயன்படுறதுக்காக தான் அந்த கண்தானம். ஸோ யார் யாரெல்லாம் பண்ணோன்னா எந்த வயசு இருக்கிறவங்களும் பண்ணலாம். ஸோ கருவிழி நல்லா இருக்கணும், கருவிழியில் எந்த ஒரு தழும்போ இல்லை இந்த பூப்பட்டதுன்னு சொல்லுவாங்க வெள்ளையாவோ ஏதாவது தழும்பு மாதிரி இருந்ததுன்னா அவங்களால கண் தானம் பண்ணும். ஸோ கண் தான் அந்த தழும்போ இல்லை வந்து இல்லாமல் இருக்கணும்னா நம்ம கண்ணை வந்து பாதுகாக்கணும். ஸோ அதுக்காக தான் ஏதாவது ஒரு சின்ன அடியோ ஏதாவது பட்டுதுன்னா நம்ம வந்து அது ட்ரீட்மெண்ட் வந்து இமீடியட்டாக எடுத்தோம்னா நம்மளால் அந்த கண்ணை வந்து பாதுகாக்கலாம். இப்போ வந்து வேலையில் வேலை செய்கிறாங்க, வேலை செய்கிறப்ப ஏதோ செடி பட்டுது ஏதாவதுன்னா கருவிழியில் பாதிப்பு இருந்தால் அந்த புண் அல்சர் ஆயிடுச்சுன்னா கடைசியில் அவங்களுக்கும் வந்து கண் தானம் தேவைப்படும். ஸோ கருவிழி பாதிச்சிருச்சுன்னா நம்மளால் கொடுக்கணும். ஆ ஸோ யார் கொடுக்க முடியாது அப்படின்னா ஏதாவது இன்ஃபெக்ஷன், இப்போ ஹெச்ஐவி, ஹெப்படைட்டிஸ், ஜாண்டிஸ் இல்லை வந்து பரவக்கூடிய நோய்கள் யாராவது இருக்கிறன்னா அவங்க மட்டும்தான் கொடுக்க முடியாது. கருவிழி நல்லா இருக்கிறவங்க யார் வேணுன்னா தானம் பண்ணலாம். அது எப்படி வந்து தானம் பண்ணலாம்னா இட்ஸ் வந்து சிம்பிள் ப்ராசஸ் தான். நிறைய பேர் வந்து ரொம்ப நேரம் ஆகுமா இல்லை யார் காண்டாக்ட் பண்ணணும், இறந்தவங்க வந்து அவங்களோட வீட்டில் வந்து யார் ஏதாவது நியர்பை ஹாஸ்பிட்டலில் வந்து கால் பண்ணாங்கன்னா வந்து அவங்க வீட்டுக்கே வந்து கருவிழியை வந்து எடுக்கப்படும். கருவிழியை மட்டும் எடுக்கிற ப்ரொசீஜரும் இருக்குது, மொத்தமாக கண்ணை எடுக்கிற ப்ரொசீஜரும் இருக்குது. ஸோ கண்ணை வந்து 10 minutes தான் ப்ரொசீஜர் இது. ஸோ வந்து வெளியில் வந்து எந்த ஒரு இதுவும் தெரியாது. ஸோ கண்ணை வந்து எடுத்துட்டு கைமை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அதனால் வந்து யாருக்குமே அதை வந்து ஒகோரம் பேடாலாம் தெரியாது, ரத்த கசிவு எதுவும் ஏற்படாது. ஸோ வந்து தானம் பண்ண மாதிரி எதுவும் தெரியாது.
0: அவர்கள் வீட்டுக்கே வந்து எடுத்துருவாங்க,
1: வீட்டுக்கே வந்து எடுத்து.
0: ஸோ இப்போ ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க, எத்தனை மணி நேரத்துக்குள்ளே எடுக்கணும், இல்லை இப்போ தகவல் சொல்கிறாங்கன்னா டாக்டர்ஸ் வீட்டுக்கு வர்ற வரைக்கும் என்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும்?
1: ஸோ கண்ணை வந்து மெயினாக வந்து கண்ணை மூடி வைக்கணும், அதுதான். கண்ணை வந்து ஓப்பனாக இருந்ததுன்னா கருவிழி வந்து ட்ரை ஆகிடும். ஸோ ட்ரை ஆகிடுச்சுன்னா அதில் வந்து தழும்பு ஃபார்ம் ஆகிடும். ஸோ இயற்கையாக இறந்துருக்காங்க, வீட்டில் இறந்துருக்காங்க, பக்கத்தில் வந்து ஏதாவது டாக்டர் பார்த்து சர்ட்டிஃபை பண்ணியிருந்தா போதும். மெயினாக க்ரைட்டீரியானா இட் சுட் பி சர்ட்டிஃபைடு தட் காஸ் வந்து இட்

0: ஷுட் நாட் பி அ இன்ஃபெக்டிவ் காஸ் பரவக்கூடிய நோயாக இல்லாமல் இருந்ததுன்னா போதும் சரிங்கண்ணா. அதே வீட்டிலேயே வந்து நம்ம வந்து எடுக்கலாம், கண்ணை மட்டும் மூடி வைக்கணும் சரிங்கண்ணா. கண்ணை மூடி ஃபுல்லாக டேப் பண்ணி வைக்கலாம், இல்லைனா ஏதாவது போட்டு க்ளோஸ் இமை மூடி இருக்கணும். இமை ஓப்பனாக இருந்ததுன்னா கண்ணு ட்ரை ஆகிடும், ட்ரை ஆகிடுச்சுன்னா அந்த கருவிடை வந்து யாருக்கும் யூஸ் ஆகாது. ஸோ அதனால வந்து கண்ணை வந்து மூடி வச்சுட்டு கால் பண்ணலாம். 5 to 6 hours வந்து நம்ம வந்து கருவிடையை எடுத்துடணும் சரிங்க. ஸோ அந்த கருவிடை எடுக்க எந்த ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணாலும் வீட்டுக்கே வந்து பண்ணலாம். அவங்க வந்து அவங்களோட பிளட் ரிலேட்டிவ்ஸ் கன்சர்ன் வேணும் சைன் பண்ண. பேஷண்ட் வில்லிங் இருந்தாலும் கண்டிப்பாக பிளட் ரிலேட்டிவ் யாராச்சும் ஒருத்தவங்க கன்சர்ன் கொடுத்தா தான் நம்மளால் டொனேட் பண்ண முடியும்.
1: இப்போ நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு இப்போ நம்ம நீலகிரியில் நிறைய நீலகிரி பற்றி பேசியிருக்கோம், அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நம்மக்கிட்ட பேசிட்டுருக்காங்க. இப்போ பிளட் பேங்க் மாதிரி வந்து ஹை பேங்க் எங்கேயாச்சும் இருக்கா?
0: ஹை பேங்க் வந்து நம்ம நீலகிரி மாவட்டத்தில் இங்கே இல்லை, நம்ம கோயம்புத்தூருக்கு தான். இங்கேருந்து கருவிலி எடுத்துகிட்டு நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி நம்ம வந்து கோயம்புத்தூரில் தான் யூஸ் பண்ணுறோம் கருவிலியை. ஸோ ஹை பேங்க்கு இப்போதைக்கு இங்கே இல்லை.
1: ஸோ இப்போ வந்து முன்னாடியே அவங்களுக்கு ஏதாச்சும் நான் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா இவங்களெல்லாம் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் இறந்ததுக்கு அப்புறமா தான் பண்ணுவாங்க ஆல்மோஸ்ட். இப்போ ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க நம்மளோட க்ளோஸ் ரிலேட்டிவ், நம்மளோட குழந்தைங்க, எனக்கு ஒரு கண் இருக்குது அவங்களுக்கு கொடுக்கலாமா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம்.
0: ஸோ ஒருத்தவங்க உயிரோடு இருக்கும் போது கண் தானம் பண்ண முடியாது, அது வந்து முடியாது சரிங்களா. ஒருத்தவங்க இறந்த பிறகு தான் அவங்களோட வந்து கண்ணை வந்து நம்ம கொடுக்க முடியும். ஒருத்தவங்களோட கண்ணை எடுக்கிறது உயிரோடு இருக்கிற போது எடுக்க முடியாது சரிங்களா. ஏன்னா பார்வைன்றது நம்மளோட வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். ஸோ எல்லா ஒரு அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ், வயசானவங்க இருக்காங்கனாலும் ஒரு அவங்களோட டே டு டேஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கே அவங்களோட பார்வை ரொம்ப முக்கியம். ஸோ அதனால உயிரோட இருக்கவங்ககிட்ட இருந்து கண்ணை எடுக்கப்படாது.
1: ஒருத்தருக்கு வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டாங்க, ஹையை வந்து கொடுத்துட்டாங்க, டொனேட் பண்ணிட்டாங்கன்னா எவ்வளோ நாள் வரைக்கும் அவர்களுக்கு வந்து பார்க்க முடியும்?
0: அவங்களோட கண்டிஷனை பொறுத்து பார்வை, அவங்களோட வாழ்நாள் முழுக்குமே அந்த பார்வை நல்லா இருக்கும். கருவி நரம்பு நல்லா
1: இருந்ததுன்னா
0: ஏஜ் ஃபேக்டருக்கும் கண்ணுக்கும் ப்ராப்ளம். ஸோ அவங்களோட என்ன ப்ராப்ளமுக்காக கருவிலி மாற்றப்பட்டது அன்றதை பொறுத்து தான். ஸோ அவங்களோட கருவிலை மாற்றம் வந்து சக்சஸ் ரேட் நல்லா இருந்ததுன்னா அவங்களோட பார்வை வந்து அவங்களோட உயிரிழக்குமே நரம்பு நல்லா இருந்ததுனாவே நல்லா இருக்கும்.
1: நீங்க நிறைய சொல்லும்போது சொல்லிட்டு இருந்தோம் கண்ணில் ஈரப்பதம் குறையறதுனால நம்ம வந்து அது டேமேஜ் ஆகுது, இல்லை வந்து இமைகள் மூடாமல் இருக்குன்னு சொல்லிட்டு. நார்மலி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பிரச்சனைகள் வந்து நிறைய கம்ப்யூட்டர் பார்க்குறவங்களுக்கும் அண்ட் மொபைல் ஃபோன் பண்ணுறவங்களுக்கும் நிறைய இந்த பிரச்சனைகள்.
0: ஸோ அது மொபைல் பார்க்குறவங்களுக்கு எதுக்காக மெயினாக வருதுன்னா அவங்களோட கண்ணு இமையை வந்து அவங்க பிளிங்க் பண்ணுறது. நமக்கு வந்து நார்மலாகவே நம்மளோட இயற்கையாகவே நம்மளோட கண் வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் சரிங்களா. அதில் வந்து இமை இருக்குது, அதுக்கப்புறமா அந்த கண் டியர் ஃபிலம் சொல்லுவாங்க, கண் நீர், அதோடைய அது ஒரு லேயர் தான். இது இயற்கையாகவே நமக்கு ப்ரொடெக்டிவாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு தூசி படுதுன்னா ஒரு எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு ரிஃப்ளெக்ஸாக உங்களால் கண்ணு மூடுறீங்க. ஸோ அதை ஏன் ப்ரொடெக்ட் ஆகுதுனா எதுவும் படாமல் இருக்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு டியர் ஃபிலமில் வந்து லைசோசைம்ஸ்ன்ற ஒரு என்சைம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதுவும் வந்து நம்மளோட கண்ணில் வந்து எதாவது பட்டுருச்சுன்னா அதை க்ளீன் பண்ணி வாஷ் அவுட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ நம்ம சிஸ்டமோ இல்லை வந்து மொபைல் ஃபோன்ஸ் பார்க்கும் போது என்ன பண்ணுறோம்னா வி ஃபர்கெட் டு பிளிங்க். நார்மலாக நம்மளோட கண்ணு இமேஜ் இருக்கும், நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கும் போது நம்ம வந்து பிளிங்க் பண்ண மறந்துடும். ஸோ அது பிளிங்க் பண்ண மறக்கிறதா வந்து கண் வந்து ட்ரை ஆகுது. ஸோ அது ட்ரை ஆகுறதா வந்து அதோடைய ப்ரொடெக்டிவ்னஸ் போக ஆரம்பிக்குது. ஸோ உங்களுக்கு அந்த ப்ரொடெக்டிவ்னஸ் இல்லாதனால வந்து ஒரு கண்ணில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகுறதோ இல்லை கண்ணில் ஏதாவது பட்டால் சீக்கிரமாக கருவிழி பாதிக்கிறது கண வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால தான் வந்து கண்ணாடி சிஸ்டம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்ணை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பிளிங்க் பண்ணுங்கள், கண்டினியூஸாக பார்க்காதீங்க. பார்த்தீங்கன்னா ட்ரை டு மூவ் தட் பிளேஸ், வேறு எங்கன்னா பாருங்கள். ரூல் ஆஃப் 20 சொல்லுவாங்க, ஒரு 20 minutes மேலே நீங்கள் ஒரு சிஸ்டமாக பார்க்குறீங்கன்னா ஒரு 20 seconds பிரேக், ஒரு ஒரு 20 feet டிஸ்டன்ஸில் இருக்க ஒரு ஆப்ஜெக்டோ ஒரு பார்த்தீங்கன்னா யூ டேக் த டை அந்த இடத்துல ஸ்க்ரீன்லேருந்து வெளியில் பார்த்துட்டு யூ பிளிங்க் யூர் ஐஸ். ஸோ தட் இஸ் அ மெயின் திங். ஃப்ரீக்வெண்ட்டாக பிளிங்க் பண்ணாவே வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டரோ இல்லை ஃபோன் பார்க்குறது. இப்போ வந்து வி கான்ட் சே தட் டு அவாய்ட் அ சிஸ்டம் ஒரு ஃபோன் பிகாஸ் எல்லாமே எல்லா ஒர்க்குமே ட்ரான்ஸ் வித் யுவர் ஃபோன் அண்ட் யுவர் சிஸ்டம். ஸோ உங்களால் பாருங்கள், பார்க்காம இருங்க அப்படின்றத முடியாத விஷயம். ஸோ அட்லீஸ்ட் வீ கேன் ப்ரொடெக்ட் ஐஸ் பை பிளிங்கிங் அண்ட் அவாய்ட் யூஸிங் பிரைட் ஸ்க்ரீன்ஸ். இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட கண்ணை வந்து கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். தள்ளி வச்சு பார்க்குறது, டேபிள் டிஸ்டன்ஸ் வச்சு பார்க்குறது, அதே மாதிரி ரூம்ஸ் லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபோன் பார்க்குறதெல்லாம் இட் வில் காஸ் மோர் எக்ஸ்போஷர் ஆஃப் த லைட் அண்ட் ட்ரைனஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதில் வந்து கண் வந்து பாதிக்கப்படும்.
1: இப்போது இங்கே பொறுத்தளவுக்கு, இந்தியாவை பொறுத்தளவுக்கு நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் எப்படி வராங்க? இப்போ வந்து விழிப்புணர்வு இருக்கா நிறைய வந்து பாதி பேர் வந்து கடைசி நேரத்தில் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ எந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து எவ்வளோ சீக்கிரம் வந்தால் நல்லது? என்னென்னா நம்ம இப்போ நீங்கள் நீலகிரியில் டாக்டராக இருக்கீங்க, எந்த மாதிரி கேசஸ் பார்த்துட்ருக்கீங்க ரொம்ப எஃபெக்ட் ஆகுறது?

0: யாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க நீங்க? அண்ட் எந்த மாதிரி கேசஸ் வந்து ஜாஸ்தியா வராங்க?
1: நீலகிரிஸை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் கருவிலியில் பாதிக்கப்பட்டவங்களும் வராங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் இங்கே வந்து மோஸ்ட்டாக ஹில் ஏரியா ட்ரைபல் ஏரியாஸ் இருக்கிறதுனால தே டோன்ட் ஹாவ் அவேர்னஸ் தட் நமக்கு எதாவது பட்டா நம்ம ஹாஸ்பிட்டல் வரணுன்றது இருக்கிறதுல தே கம் லேட். இப்போ ஒரு கண் ஏதாவது தெரியாமல் செடிப்பட்டு கண்ணு வில புண்ணை இருக்குன்னா ஒரு 3 டேஸ் 4 டேஸ் அவங்க வீட்டில் வந்து வைத்திய பார்க்குறாங்க, தாய்ப்பால் போட்டு பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா சரியாகலை, வலி வந்து ரொம்ப சிவியரான பிறகு தான் வராங்க. அப்போ வரும்போது கருவெளி பாதி பாதிச்சிருக்கு, இந்த மாதிரி வரவங்களும் இருக்காங்க. நெக்ஸ்ட் சுகரோ பிபி இதனாலேருந்து வந்து கண்ணு நரம்பு பாதித்து செக்கப் ரெகுலராக வராமல் சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குது, பிபி கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ரெட்டினோபதி அதிகமாகி அதுவும் எண்ட் ஸ்டேஜில் வரவங்க தான் நிறைய இருக்காங்க இங்கே. ஸோ ஸ்க்ரீனிங் வந்து ஹாஸ்பிட்டல் அப்ரோச் பண்ண மாட்டேங்கிறாங்க இங்கே.
0: ஸோ நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுறீங்க மக்களுக்கு என்னன்னு சொல்லணும்னா? இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இதனால் அவேர்னஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்போ இருக்க ஜெனரேஷன் வந்து எதை நோக்கி ஓடி போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியறதில்ல. ஸோ எந்த விஷயத்துலையும் ஸோ நீ யங் ஜெனரேஷன் அண்ட் வந்து நமக்கு முன்னாடி இருக்கிற ஜெனரேஷன்ஸ் இவங்களை கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது இந்த ஐ டொனேஷனாக இருக்கட்டும் இல்லை அவேர்னஸ் எப்படி இருக்கு மேம்?
1: யங் டொனேஷன் யங் பாப்புலேஷன் வரைக்கும் இப்போ வந்து தே ஆர் மோர் அவேர் ஆஃப் ஐ டொனேஷன். யூ நாட் ஏபிள் டு பிரிங் த ஓல்டு அந்த பாஸ்ட் ஜெனரேஷனை மொபிலைஸ் பண்ணுறது. ஈவன் வி ஹேட் அ கேம்ப் ரீசென்ட்லி வேர் வி ஹேவ் அங்கே வந்து போய் வந்து நம்ம வந்து பேசி பார்த்தோம். நிறைய பேர் வந்து என்னென்னா நான் தானத்துக்கு நான் ரிஜிஸ்டர் பண்ணவே நாட் ஈவன் தே ஆர் நாட் டொனேட்டட் அவங்கள வந்து பதிவு பண்ணுறதுக்கே தே ஆர் ரெசிடென்ட்னா எங்களோட இனத்துலேருந்து ஒதுக்கி வச்சுருவாங்க, இதை பதிவு பண்ணால் என்ன இடத்துலேருந்து. ஸோ அந்த மித்தை தான் நம்ம கொண்டு வரணும். ஸோ அந்த அவேர்னஸ் தான் மெயினாக இம்பார்ட்டன்ட். கருவிடி தானம் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம், ஒரு 4 பேருக்கு நம்மளால் வந்து பார்வை கொடுக்க போகுது. அதுவும் நம்ம இறந்த பிறகு மண்ணுக்கு போக வேண்டிய ஒரு இதை வந்து 4 பேருக்கு உயிர் வருதுன்னா அந்த 4 பேரோட பார்வை நல்லா இருக்குன்னா அவங்களோட 4 பேரோட அவங்களோட வாழ்க்கையும் அவங்களோட எக்கனாமி எல்லாமே வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான். ஸோ இந்த ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கே அவ்வளோ ஹெசிடண்ட்டாக இருக்காங்க, என்னுடைய இதுலேருந்து இது பண்ணிடுவாங்க. ஸோ அந்த அவேர்னஸை எங்கே கொண்டு வர்றதுக்காக தான் மெயினாக வந்து நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபோர்ட்நைட்டு.
0: ஓகே மேம், இன்றைக்கி வந்து நிறைய தகவல்களை வந்து சொல்லிகிட்டு இருக்கீங்க, நேர்களும் நிறைய பேர் கேட்டுட்ருப்பீங்க என்ன அப்படின்னு சொன்னால். ஸோ கண் ஏதோ இருக்கிற வரைக்கும் நம்ம பார்த்துக்கலாம்ப்பா, இல்லை அதுக்கப்புறமா நம்ம போய் டாக்டரை மீட் பண்ணி அப்புறமா சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசிச்சதுக்கு அப்புறமா ரொம்ப பசிச்சுன்னா சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை வந்ததுக்கப்புறமா வந்து போய் நம்ம வந்து ஏதோ ஒரு மாத்திரையை சாப்பிடலாம் சரி பண்ணலாம்ன்றது இல்லாமல் நம்மளுக்கு முன்னாடியே நிறைய விஷயங்களை நம்ம தேடிட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து யங் ஜெனரேஷனை பற்றி நிறைய சொன்னீங்க, எல்லா விஷயத்தையும் நம்ம கைக்குள்ளேயே வச்சு பார்த்துட்ருக்கோம். ஸோ எப்படியெல்லாம் அவேராக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் நிறைய விஷயங்கள் பேசுவோம். ஸோ அடுத்ததாக நம்ம வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத பேசுறதுக்கு முன்னாடி ஒரு அருமையான பாடலை கேட்டுகிட்டு வந்துடலாம்.

0: ஹலோ டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்து கண்களை எப்படியெல்லாம் பாதுகாக்கிறது, நம்ம வந்து அது மட்டும் இல்லாமல் கண் எப்படியெல்லாம் தானம் செய்கிறது, அதுக்கான விழிப்புணர்வுகளை பற்றி நிறைய விஷயங்களை வந்து டாக்டர் விஜயஸ்ரீ அவர்கள் நிறைய சொல்லிகிட்டு இருக்காங்க. மேம், நம்ம நீலகிரி மாவட்டத்திற்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுடைய மருத்துவமனை, அதாவது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மலைப்பகுதிகளில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னோம்னா எல்லாருமே இங்கேருந்து கோயம்புத்தூருக்கு கிளம்பி போய் பெரிய இடர்பாடுகள் இருந்துட்டு இருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து நீலகிரி மாவட்ட மக்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு பொக்கிஷம் மாதிரி ஒரு மருத்துவமனை கிடச்சிருக்கு அப்படிங்கிறத மத்திய மாநில அரசுகளுக்கு வந்து ஒரு பெரிய நன்றிகளை தான் சொல்ல வேண்டும். ஸோ இந்த ஹாஸ்பிட்டலில் நம்ம கண்களுக்குன்னு சொல்லி தனியார் துறை என்ன மாதிரியான விஷயங்களை பார்த்துட்ருக்கு, என்னென்னலாம் பண்ணிகிட்ருக்கீங்க? ஏன்னா இங்கே இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பிளைன் கூட நிறைய டிஃப்ரெண்ட்டான பீப்புள்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த ஹில் ஏரியாவில், ஸோ கூடலூர்லேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டெரெயின் வேறு மாதிரி இருக்குது, கிளைமேட் வேறு மாதிரி இருக்குது. ஸோ ஊட்டியில் வேறு மாதிரி இருக்குது, குந்தாவில் வேறு மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஹாஸ்பிட்டலில் என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணிகிட்ருக்கீங்க?
1: நம்மளோட கண்ணை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா கண் பார்வை இழப்பிற்கு மெயினாக ஒரு காரணம் வந்து கண்ணோட பொறை, சரிங்களா? கண்ணோட பொறை தான் ஃபஸ்ட் ரீசன், உலகத்துலேயும் சரி இந்தியாவிலும் சரி கண்ணோட பொறவினால தான் பார்வை இழக்கிறாங்க. கண் பொறைன்றது சர்ஜரி பண்ணால் கண் பார்வை வரும், ஆனால் வந்து நம்ம எவ்வளோ சீக்கிரம் பார்க்குறோம், பொறை முத்தி போய் பொறை வந்து சர்ஜரி பண்ணாமல் போனோம்னா கண்ணோட நரம்பு பாதிக்கும். அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி கண்ணில் வந்து ஒளி விழுந்தால் தான் கண்ணோட நரம்பு நல்லாயிருக்கும். ஸோ பொறை விழுந்தது, பொறைன்றது ஒரு திரை மாதிரி. ஸோ அந்த திரை விழுந்துச்சுன்னா

0: ஸோ சர்ஜரி பண்ணி நிறைய வந்து இங்கே வந்து வந்து பார்வை வந்து லென்ஸ் எல்லா லென்ஸ் வைக்கிறோம். ஸோ லென்ஸ் வைக்கிறதா வந்து பார்வை வந்து வருது பேஷண்ட். ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா நெக்ஸ்ட் வந்து கருவிழி பாதிப்பு. ஸோ கருவிழி பாதிப்பு இருக்கிறவங்களுக்கும் இங்கே வந்து வைத்தியம் கிடைக்கும். ஸோ கருவிழி மாற்றம் இங்கே வந்து பண்ணுறதில்ல, பட் கருவிழி மாற்றத்துக்கு அதற்கு அதனால் அந்த வர பாதிப்புக்கான வைத்தியம் எல்லாமே இங்கே வந்து டெஸ்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தது என்ன காரணம் கண்ணோட பார்வைக்குன்னு பார்த்தோம்னா கண் சுகர்னால்தான் அந்த ரெட்டினோபதி, டயபெட்டிக் ரெட்டினோபதின்றது. ஸோ அதுக்கான ஸ்க்ரீனிங்கும் நம்ம வந்து பண்ணுறோம். இப்போ கேம்ப் போகிறோம்னு சொல்லுவீங்களா, கேம்ப்பில் வந்து பேஷண்ட்ஸை வந்து ஸ்க்ரீன் பண்ணுறோம். யார் சுகர்னால்தான் பாதிக்க, நிறைய பேர் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நீலகிரிஸ் மாவட்டம் இந்த ரீச்சபிள் வந்து ரொம்ப கஷ்டம், நிறைய பேருக்கு வந்து தூரத்துலேருந்து வர்றதுக்குக்கான கஷ்டம். ஸோ அதுக்காக தான் இந்த கேம்ப்பெல்லாம் வந்து இங்கேருந்து ஆர்கனைஸ் பண்ணி பேஷண்டோட இருக்கிற இடத்துக்கே வந்து நம்ம போய் நம்ம ஸ்க்ரீன் பண்ணி அங்கே யாருக்கு வந்து நீடட் ட்ரீட்மெண்ட் தேவையோ அவங்கள வந்து மொபிலைஸ் பண்ணுறோம். வண்டியை வச்சு நம்ம மொபிலைஸ் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட். டயபெட்டிக் ரெட்டினோபத்தின்றதுக்கு வந்து ஸ்டேஜஸ் இருக்குது, அதுலேயும் வந்து எது வந்து நம்ம ட்ரீட் பண்ண முடியுன்றது. ஸோ ஏர்லி ஸ்டேஜஸில் நம்மளை வந்து டயபெட்டிக் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துறாங்கன்னா வீ கேன் ட்ரீட் அவங்களோட ப்ராப்ளம் வந்து ரிகவர் பண்ணலாம். சுகர் கண்ட்ரோலும் ப்ளஸ் ஐயோட ட்ரீட்மெண்ட்டும் சேர்ந்து பண்ணோம்னா பார்வை வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதே வந்து நெக்ஸ்ட் எண்ட் ஸ்டேஜ் அட்வான்ஸ் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க, அது வந்து ப்ராலிஃபரேட்டிவ் டயபெட்டிக் ரெட்டினோபத்தின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எந்த ஸ்டேஜ்னால் கண்ணில் வந்து ரொம்ப ரத்த கசிவோ இல்லை ஏதாவது ஏற்படும் போது அந்த ஸ்டேஜுக்கு போச்சுன்னா பார்வை வந்து முழுசாக வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு, ஆனால் வரலாம் சர்ஜரி மூலிமா. ஸோ இந்த இந்த எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஃப்ரீயாக தான் நடக்குது. ஸோ அதுக்கான டெஸ்ட்டு ஸ்க்ரீனிங் இது எல்லாமே ஃப்ரீ. ஸோ இப்போ டயபெட்டிக் ரெட்டினோபத்திக்கு பார்த்தோன்னா லேசர் ட்ரீட்மெண்ட் இருக்குது, கண்ணில் வந்து ஊசி போடுவாங்க. ஸோ அதோடைய ஆன்டி வெஜ்எஃப்னு சொல்லுவாங்க, அது வெளியிலலாம் வந்து பார்த்தோம்னா ப்ரைவேட்டில் அது வந்து 20,000-30,000 வந்தது இன்ஜெக்ஷனோட காஸ்ட். ஸோ அதெல்லாமே நம்மளோட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஃப்ரீயாக தான் போடுறோம். ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்குற ஸ்கேனிங் பண்ணி அதுக்கான வைத்தியமும் நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் இதோ இதுதான் மோஸ்ட் காமனாக வந்து பார்வை இழப்பிற்கான முக்கியமான காரணங்கள். ஸோ இதெல்லாமே இங்கே ட்ரீட்மெண்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இப்போ இந்த கண் தானத்துக்கு வந்து மெயினாக வந்து பிளெட்ஜ் வந்து யார் வேணால் எடுக்கலாம் சரிங்களா, அதுக்கு வந்து ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ வெப்சைட் என்னென்னா www.tnehms.tn.gov.in. ஸோ ஹாஸ்பிட்டலு வந்தால் தான் அவங்க வந்து பதிவு பண்ணுன்றதில்ல, வீட்லேயே அவங்க வந்து அந்த வெப்சைட்குள்ளே போய் தே கேன் கோ இன் டு த கன்சென்ட் ஃபார்ம் வந்து வச்சு அவங்களோட ஃபோன் நம்பர் போட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி மூலமாக அவங்களோட டீட்டெயில்ஸை போட்டு அவங்க வந்து பதிவு பண்ணிக்கலாம் பேஷண்ட். அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டும் அதில் வந்து ஜென்ரேட் ஆகும், அவங்களே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா பார்வை எடுப்புக்கு அடுத்தது ரிஃப்ராக்டிவ் எரர்ன்னு சொல்லுவாங்க, அதாவது கண்ணால் மயோப்பியா ஹைப்பர் மெட்ரோப்பியா அதுக்கப்புறமா ப்ரெஸ் பைப்பா. மயோப்பியான்றது என்னென்னா தூர பார்வை குறைபாடு, ஹைப்பர் மெட்ரோப்பியான்றது என்னென்னா கிட்ட பார்வை குறைபாடு. இதை வந்து இங்கே வந்து ஸ்க்ரீன் பண்ணி அதுக்கான ஃப்ரீ கண்ணாடியும் வந்து கொடுக்குறோம். 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ப்ரெஸ் பயோப்பியான்னு சொல்லுவாங்க. ப்ரெஸ் பயோப்பியன்றதுனா கிட்ட பார்வை பாதிப்பு. எதனாலந்து வருதுன்னா நம்ம ஏஜ் ஆக ஆக வந்து நம்மளோட கண்ணுடைய வந்து அமைப்பு மாறுறதுனால வந்து நம்மளுக்கு படிக்கிறதுக்கான கஷ்டம் வந்து வரும், கிட்ட பார்வைக்கான தொந்தரவு வந்து வரும். ஸோ அதுக்கான ஃப்ரீ கிளாஸஸும் வந்து நம்மளோட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா தூர பார்வையும் சரி கிட்ட பார்வைக்கும் சரி நம்மளோட ஸ்க்ரீன் பண்ணிவிட்டு அதுக்கான கண்ணாடிக்கு பதிவு பண்ணிவிட்டு ஆர்டர் போட்டு ஃப்ரீ கண்ணாடியும் இஷ்யூ பண்ணுறோம் நம்மளோட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில்.
1: ஸோ இது வரைக்கும் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஸோ ஐ டொனேஷனை பற்றி நீங்கள் என்ன சொல்லுவீங்க, மக்கள் வந்து எப்படியெல்லாம் வேற இருக்கணும் அப்படிங்கிற ஃபைனல் சஜஷன்.
0: ஸோ கண் தானத்துக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இந்த கருவிடியை வந்து வந்து நம்ம வந்து 6 hoursக்குள்ளே வந்து நம்ம வந்து கொடுக்கணும். ப்ளஸ் அந்த 6 hoursக்குள்ளே அந்த கருவிழியை வந்து ஒரு மீடியாக்குள்ளே வச்சு நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம். மெயினாக வந்து எல்லாருமே வந்து அவங்க ஒருத்தவங்க வந்து ப்ரொமோட் பண்ணாலும் கண் தானம் பண்ணாலும் 4 பேருக்கு நம்மளோட பார்வையும் அவங்களோட வாழாதாரத்துக்கு நமக்கு யூஸ் பண்ண முடியுது. ஸோ அதனால் அவங்க வந்து இதில் வந்து இப்போ நம்ம நீலகிரிஸில் பார்த்தோம்னா இது வரைக்கும் நம்ம மூணு ஃபேமிலிஸில் வந்து கண் டொனேட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து லாஸ்ட் இயரில் 1 இயரில் ஸோ அந்த 3 ஃபேமிலிஸ்னால வந்து நம்ம வந்து இங்கேருந்து நம்ம வந்து கோயம்புத்தூருக்கு அனுப்பி அவங்க வந்து கருவிழி மாற்றம் பண்ணி பயன்பட்டுருக்க அந்த கருவிழி. ஸோ வந்து அந்த மாதிரி இப்போ இந்த 3ன்றது நெக்ஸ்ட் இயர் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகணுன்றதுக்காக தான் இந்த அவேர்னஸ் மெயினாக வந்து கொடுக்கணும்னு பார்க்குறேன்.

நேர்களே, இது வரைக்கும் நிறைய தகவல்களை வந்து பயனுள்ள தகவல்களை வந்து இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கந்தானம் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம். நம்ம வந்து இருக்கும் பொழுது நம்ம யாருக்காச்சும் வந்து ஹெல்ப் பண்ணுறதை விட, நம்ம இல்லாத போதும் கூட நம்மளுடைய கண்கள் மற்றவர்களுக்கு ஒரு பார்வையை கொடுத்து இந்த உலகத்தை வந்து பார்க்குறக்காக ஒரு அற்புதமான விஷயத்தை பண்ணுது அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்மளும் கந்தானம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நிகழ்ச்சியில் ரொம்ப அருமையான நிறைய தகவல்களை கொடுத்தீங்க. இந்த வீக் ஃபுல்லாகவே நிறைய பேர் வந்து நீங்கள் அவேர்னஸ் ஏற்படுத்தணும். அதே மாதிரி நீங்கள் சொன்னது போன வருஷம் வந்து 3 பேர் டொனேட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இந்த வருஷம் வந்து இன்னும் நிறைய பேர் வந்து இதுக்காக வந்து டொனேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் நம்புகிறோம். ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு வந்து ரொம்ப அருமையாக நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்காக நிலையத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கொள்கிறோம். நேர்லே, இன்றைக்கி வந்து ஒரு அருமையான நிகழ்ச்சியில் பங்கேற்றிருப்பீங்க. நாளைக்கு இன்னும் வரக்கூடிய நாட்களில் வந்து இதை பற்றியான நிறைய விஷயங்களையும் நீங்கள் கேள்விப்படுவீங்க. அதே மாதிரி அடுத்த வாரம் ஒரு சிறப்பு விருந்தினரை இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விரைவிப்பது உங்கள் அன்பாட்சே நோர்த்தே.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 4 மணி. எதிரும் புதிரும். இந்த எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் எனக்கு வினாடி வினா இந்த நிகழ்ச்சியில் தான் நீங்கள் கலந்துக்க போகிறீங்க. வினாடி வினா நிகழ்ச்சி அப்படின்னும் போது ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன்ஸ் நம்ம வந்து தரப்போகிறோம். அந்த க்வெஸ்சனுக்கு வந்து நீங்கள் வந்து ஆன்சர் பண்ண போகிறீங்க. இந்த நிகழ்ச்சியில் நான் ஆர்ஜே உங்கள் ஷர்மிலி.
1: நான் உங்கள் ஆர்ஜே நார்த்தே. ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோன்னா என்னப்பா மாத்தியார் தான் க்வெஸ்சன் கேட்பார் அப்படின்றது இல்லாமல் நாங்களும் வந்து நிறைய
0: அது மட்டும் இல்லைங்க, அந்த க்வெஸ்சன் வந்து ரொம்ப கஷ்டமாலாம் ஒன்றும் இருக்காது, ரொம்ப அறிவுபூர்வமாக இருக்கும், பதில் சொல்கிறதுக்கும் கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படியாப்பட்ட க்வெஸ்சன் தான் நம்ம எடுத்திருக்கோம்.
1: நிறைய பேர் வந்து 4 to 5 வந்து நம்ம டீயெல்லாம் குடிச்சிக்கிட்டு அப்படியே UTFM கூட பேசிக்கிட்டு அப்படியே வந்து நிறைய க்வெஸ்சன்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ணலாம்னு சொல்லி வெயிட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நிகழ்ச்சியில் ஃபஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னோன்னா நிறைய நம்ம இப்போ தான் எலெக்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சது, ஒரு 3 மந்த்ஸ் மேலே ஆச்சு. ஸோ அதை பற்றின ஒரு க்வெஸ்சன் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷர்மிலா வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கேட்கலாம்
0: முக்கியமாக அப்படியாப்பட்ட க்வெஸ்சன் தான் நம்ம கேட்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து உள்ளூர் நேயர்கள் இருப்பாங்க, அவங்க எப்படி கால் பண்ணலான்னு கேட்டால் 9344901018. வெளியூர் நேயர்கள் இருப்பீங்க 9342901018. புதிய நேயர்களாக இருப்பீங்க 8300191019188. இந்த மாதிரி நம்பரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி இன்றைக்கி வந்து இந்த விளையாட்டை வந்து நம்ம விளையாட போகிறோம். சொன்னால் போதும், நாங்கள் உடனே வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்திருக்காங்க. அப்போ வந்து உடனே அவங்களுக்கான க்வெஸ்சன் நம்ம சொல்கிறோம், கேள்வியை நம்ம சொல்கிறோம். இந்த கேள்வி ரொம்ப சூப்பராகவே இருக்கும், நீங்கள் வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். என்னமோ தெரியல, நம்ம காலர் வந்து க்வெஸ்சன் ஃபஸ்ட்டு கேள்வி சொல்லிட்டா அதுக்கப்புறம் நம்ம வரலாம் அப்படின்னு சொல்லி கூட யோசிச்சிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
1: ஸோ ஓட்டு போடுறது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே வந்து காமனான ஒரு விஷயம்.
0: ஸோ அது மட்டும் இல்லை, கட்டாயமாக ஓட்டு போடணும் அப்படின்றதும் இருக்குது.
1: கட்டாயமாக ஓட்டு போடணும். இப்போ வந்து இந்தியாவில் மட்டும் இல்லாமல் எல்லா இடங்கள்லையும் பொதுவாக வந்து ஓட்டு போடுறது அப்படிங்கிறது ரொம்ப கட்டாயமான ஒரு விஷயம்.
0: இதில் இதே மாதிரி பேசிட்டு இருக்காங்களே அவங்க நினைச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம அவங்க கிட்ட பேச போகிறோம். ஹலோ,
2: வணக்கம்.
0: வணக்கம்,
2: திருப்பூர்லேருந்து பாலன்.
0: ஓகே, உங்களுக்கான கேள்வி என்னன்னு சொல்லி ஒரு க்ளூ முன்னாடியே நாங்கள் கொடுத்துட்டோம். இந்த மாதிரி தான் ஒரு கேள்வி கேட்க போகிறோம்னு சொல்லிட்டு இப்போ வந்து நாங்கள் உங்களுக்கு இது வந்து கேள்வி தரப்போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கிய நாடு எது?
1: ஒரு
2: அனுமானத்துல தான் சொல்றேன்.
0: அப்படி சொல்லிருக்கீங்க இல்லையா?

0: ஆமாதான். ஆனாலும் கூட உங்களுக்கு ஒரு சின்ன க்ளூ கொடுக்கட்டா?
1: கொடுங்க.
0: அதாவது புதிய, அப்படியே இங்கிலீஷ்ல கொஞ்சமா கொண்டு வாங்க.
1: நியூசிலாந்து
0: சொல்லுங்க, சொல்லுங்க.
2: நியூசிலாந்து, கரெக்டா நான் சொல்லிட்டேன்.
0: நியூசிலாந்து. அப்பாடா, என்ன சூப்பரா கண்டுபிடிச்சீங்கல்ல.
1: அதுக்கு காரணம் நீங்க கொடுத்த க்ளூ தாங்க.
0: அப்படின்றீங்களா? ஆனாலுமே நீங்க வந்து அந்த க்ளூவை வச்சு அவ்வளவு சூப்பரா கண்டுபிடிச்சீங்கன்றது வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு பாராட்டக்கூடிய விஷயம்.
1: உங்களுடைய ஒத்துழைப்பினால விடையை கண்டுபிடிச்சேன். மிகவும் நன்றி. வாய்ப்புக்கு நன்றி.
0: ஓகே, நன்றி.
2: சோ இன்னொரு க்வெஸ்சன் கூட நம்ம
1: கேளுங்க.
0: அவங்க வெற்றி பெற்றதுக்கு இந்த மாதிரி ஒரு கைத்தட்டு
2: கொடுக்கணும். கண்டிப்பா, கண்டிப்பா.
0: அதனால கைத்தட்டு கொடுத்துட்டோம்.
2: கைத்தட்டு கொடுத்துட்டீங்க. இன்னொரு க்வெஸ்சன் கூட நம்ம கேட்கலாம். என்ன அப்படின்னு சொன்னா, முட்டை இட்ட பிறகு அந்த முட்டை வந்து பெருசாக வளர்ச்சி அடையுமோ, அந்த முட்டை எதனுடையது? என்ன பாப்பா புதுசாக சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிட்டு.
0: ஆமாம், ஆமாம், நிஜமாக தான். அது மட்டும் இல்லை, இது வந்து ஒரு புதுசாக நம்ம கேள்விப்படுற மாதிரியான ஒரு விஷயமா கூட இருக்குது. ஓஹோ, முட்டை இட்டவுடனே அந்த முட்டை வந்து வளர்ச்சி அடையுது. வளர்ச்சி அடையுதுன்னு சொல்கிறது என்னதுன்னு எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை. அதாவது முட்டை வந்து எப்போவுமே உள்ள கரு வளர்ச்சி அடையுதா, இல்லை முட்டையே வளர்ச்சி அடையுதா?
2: முட்டையே தான் வளர்ச்சி அடையுது.
0: ஆஹா, முட்டையே வளர்ச்சி அடையுது. இன்னும் நேர்களை உள்ளூர் நேர்களாக இருந்துச்சுன்னா 93444-90-1-8. வெளியூர் நேராக இருந்தால் 93-42-90-1-8. 8300-0019-1-8 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய ஆன்சரை சூப்பராக சொல்ல போகிறீங்க. அதுக்கு முன்னதாக நம்ம வந்து ஒரு அழகான பாடலை உங்களுக்காக ப்ரெசென்ட் பண்ணுறோம். கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இது
2: ஊட்டி எஃப்எம்
0: 101.8.
2: எல்லாமே சமஹிட்டு.

0: படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடலை கேட்டோம். அந்த பாடல் விஜய் எஸ் தாஸ், ஸ்வேதா மோகன் பாடினது. அனிருத், ஸ்ரீகாந்த் இவங்களுடைய இசையில் சூப்பரான பாடலை கேட்டு சூப்பராகவே என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்க. இனி அடுத்த கொஸ்டின் கூட ஒரு சூப்பரான கொஸ்டின் கேட்க போகிறோம். இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ரொம்ப ஈஸியாக ரொம்ப நல்லா ஆன்சர் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டுல எந்த விதமான வித்தியாசமும் இல்லை.
1: ஸோ ஆல்ரெடி உங்கள்கிட்ட கேட்டாச்சு நம்ம என்ன அப்படின்னு சொன்னால், எல்லா முட்டையும் வந்து போட்டதுக்கப்புறமா அப்படியே தான் இருக்கும், ஒரு முட்டை மட்டும் வளரும் அப்படின்னு சொன்னால் அந்த முட்டை என்ன முட்டை?
0: ஆமாம், அந்த முட்டையே வளருமா? அப்போது அந்த முட்டை என்ன முட்டை அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ வந்து நேயர் சொல்ல போறாங்க, நம்ம கேட்க போறோம். ஹலோ,
2: அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம் உங்களுக்கும்.
2: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் கே சண்முக சுந்தரம்.
0: அப்படிங்களா?
2: ஆமா, நல்லா இருக்கீங்களா எல்லாரும்?
0: ஆமா ஆமா, ரொம்ப உற்சாகமா சொல்றது பார்த்தாலே இது சண்முக சுந்தரம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம். சொல்லுங்க, நாங்க வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், அதாவது எல்லா முட்டையும் வந்து கருதான் வளர்ச்சி அடையும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ஆனா இது முட்டையே வளர்ச்சி அடையும் அப்படின்னு இருக்கு. அப்போ அந்த முட்டை யாருடைய முட்டை?
1: எதோடைய முட்டை?
0: ஆமா,
2: ஆஸ்ட்ரிச்.
0: அது வந்து நெருப்பு கோழில?
2: ஆமா, நெருப்பு கோழி.
0: ஆனா அது வந்து உங்களுக்கு சரியான ஆன்சர் இல்லை.
1: ஏற்கனவே ஒருத்தருக்கு க்ளூ கொடுத்து கரெக்டா சொல்லிட்டாரு அப்படிங்கறனால நீங்களும் க்ளூ கேக்குறீங்களா?
2: பள்ளிக்குதான்
0: நீங்க பயப்படுவீங்களா?
2: பாம்பு.
0: ஃபாஸ்ட்டு நீங்கள் தப்பாக தான் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஆனாலும் ஒரு க்ளூவில் வந்து ஆன்சர் கண்டுபிடிக்காட்டையுமே அடுத்த டைம் கண்டுபிடிச்சிங்க, அது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே க்ளூ தான் அதுலேயே நீங்கள் கண்டுபிடிச்சிடணும். ஓகே,
2: சரி,
0: நன்றி நன்றி. என்னதான் இருந்தாலுமே எப்படியோ வந்து நம்ம விளையாண்டு ஜெயிக்கணும் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே நினைப்போம். அதே மாதிரி தான் இவங்களும் விளையாண்டு ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி அதே மாதிரி வந்து விளையாண்டுட்டுருக்காங்க, அப்படி தானே? இப்போ வந்து நம்ம வினாடி வினா நிகழ்ச்சியில் அடுத்த கேள்வியை ரெடியாக வச்சுருக்கோம். கேள்வியை முன்னாடியே கேட்டுறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, எல்லா கேள்வியும் ஓரளவுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டமான ஒரு கேள்வி தான். ஆனால் முன்னாடி கேள்விக்கு நம்ம வந்து பதில் சொல்லலை, அதனால் பதில் அவர் சொல்லிட்டாரு. இப்போ வந்து என்னதான் இருந்தாலுமே கேட்கப்பட்ட கேள்வி யாருடையது? அவங்க பதில் சொல்லணும்ல, அதனால் அவங்ககிட்ட நம்ம வந்து பதில் கேட்க போகிறோம். சொல்லுங்கள், என்ன அவங்க கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதில் சரியான பதிலா? நீங்கள் உங்கள் வயலில் ஒரு டைம் அந்த பதிலை சொல்லுங்கள். அந்த முட்டையானது நீளமாக வளருது அப்படின்போது அது எதோட முட்டை?
1: கண்டிப்பாக பாம்புடைய முட்டை தான் வந்து
0: நீளமாக வளருது. ஆமாம், பாம்பு பள்ளி ஒரே மாதிரி தான். ஏன்னு கேட்டால் பாம்பு பள்ளியை பார்த்தா பாம்புக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் ஒரு ஃபர்ஸ்ட் பள்ளின்னு அடுத்தது பாம்பையும் சொல்லியிருக்காரு. ஓகே, சூப்பர் தான்.
1: அடுத்ததாக வந்து நம்ம ஒரு பாடலுக்கு கேட்கறதுக்கு முன்னாடி இன்னொன்று கேட்குறேன், இந்தியாவினுடைய முதல் திரைப்படம் என்ன அப்படிங்கிறது? ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன்.
0: இந்தியாவினுடைய முதல் திரைப்படம், இந்தியாவில் வெளியான முதல் திரைப்படம் எது அப்படின்னு சொல்லி ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த கேள்விக்கான பதிலை சொல்கிறதுக்கு ஒருத்தர் இருக்காரு, கேட்டுருவோம். அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யலாம்னா, தொடர்ந்து பாடலை கேட்கலாம், அவங்க கிட்ட பேசலாம், என்ஜாய் பண்ணலாம்.
1: வணக்கம்.
0: என்னாச்சு? அவருக்கு பதில் தெரியல.

0: பேசலாம், இணைந்திருங்கள்.
1: இது ஊட்டி எஃப்எம்
0: 101.8. ஆனால் வந்து நேர்கிட்ட பேசுகிற சான்ஸ் கிடைக்கும் போது நம்ம நேர்கிட்ட தான் பேசணும். ஹலோ.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: எங்கேருந்து பேசுகிறீங்க, யார்?
2: ஹலோ
0: சொல்லுங்கள். ஹலோ வருக, வணக்கம்
1: சார். வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: மதன் மோகன், குன்னூர்லேருந்துங்க சார்.
1: குன்னூர்லேருந்து? குன்னூர் எப்படி இருக்குது, கிளைமேட் எல்லாம் எப்படி இருக்குது?
2: மழை தூரிட்டு இருக்கு சார்.
1: மழை தூரிட்டு இருக்கு.
2: ஆமாம் சார. அங்கே
0: முதல்
1: திரைப்படம் என்ன
2: அப்படின்னு
0: சொல்லி
2: கேட்டோம்.
1: என்னங்க எல்லாத்துக்குமே க்ளூ கொடுக்க சொன்ன சொல்றது, முதலாவதாக வந்த திரைப்படம் அப்படின்னு சொல்றோம்.
0: பாட்டுக்கப்புறம் பேசலாம்.

0: கேட்டுருக்க நேரம் பார்த்தீங்கன்னா 4:18 ஆயிடுச்சு. இன்னைக்கு நிறைய
1: புதும் நிகழ்ச்சியில் வினாடி வினா
0: சுவையான குவஸ்டின்ஸோட நல்ல அருமையான பதில்களோட போய்கிட்டே இருக்கு. ஸோ நம்ம வந்து என்ன குவஸ்டின் கேட்டிருந்தோம்,
1: அதாவது இந்தியாவின் முதல் திரைப்படம் அப்படின்னு கேட்டிருந்தோம்.
0: ஸோ ஆன்சர் கண்டிப்பாக சொல்லி ஆவேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்துட்டார், யார் எங்கன்னு சொல்லி கேட்டுடலாம். வணக்கம். வந்த ஸ்பீட்லேயே வந்து கிளம்பிட்டாரு. என்ன இப்போ ஏன்
1: கேள்வி வந்து கொஞ்சம் ரொம்ப பழமையான ஒரு கேள்வி இல்லையா, அதனால ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்குமோ என்னமோ தெரியல.
0: எஃப்எம் நேயர்களுக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி கஷ்டம் இருக்காது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் அடுத்ததா வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க
2: சார்? ஊட்டியிலேருந்து தீபா பேசுகிறேன்.
0: சொல்லுங்க தீபா,
2: என்ன
1: தீபாக்கு வந்து நிச்சயமா இதுக்கான ஆன்சர் தெரியும் நான் நினைக்கிறேன். சரிதா, அதுக்கு முன்னாடி என்னமோ ஒன்னு கூட சேருது. அவர் யாருங்க? ஹரிச்சந்திரான்னு சொல்றது யாரு?
2: அவர் ஒரு ராஜாங்க மேம், ஒரு அரசர்.
1: அப்ப அதையும் சேருங்க. இந்த மார்ச் 22 ஒரு முக்கியமான தினமா நம்ம கொண்டாடுறோம், அது என்ன தினம் அப்படின்றது தான் கேள்வி.
0: என்கிட்ட கேக்குறீங்களா இல்ல?
1: இல்ல இல்ல, நேர்கள் கிட்ட தான்.
0: ஓகே, அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பாத்துறோம்.
1: ஆமா, வேற யார்கிட்டயும் நான் வந்து அப்படி எல்லாம் கேட்க
0: மாட்டேன். வணக்கம். ஹலோ,
2: சென்னையில இருந்து அன்புராணி பேசுறேன்.
0: அன்புராணி அம்மா, எப்படி இருக்கீங்க?
2: அன்பா சார், உங்களுடைய நிகழ்ச்சி நினைக்கி இது கேட்ட திருவோணம் ரொம்ப நல்லா இருந்தது. வெப்ப நிகழ்ச்சி
0: எல்லா நிகழ்ச்சியும் கேட்டுட்டு
2: இருக்கீங்க.
1: அடுத்த கேள்வி அதாவது மார்ச் 22 இது நம்ம ஒரு முக்கிய தினமா அனுசரிக்கிறோம், கொண்டாடுறோம், அது என்ன தினம்?
2: மார்ச் 22
0: நீங்க
1: என்ன க்ளூ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது இல்லாம நம்ம உயிரே வாழ முடியாது. ஆமா, இது இல்லன்னா உயிரே வாழ முடியாது. நமக்கு மட்டும் இல்லைங்க, உயிர்கள் எல்லாருக்குமே தேவையான
2: ஒண்ணு.
0: பக்கத்துல யாரோ ஒருத்தர் உட்காந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். சோ வாட்டர் டே அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா சொல்லிருக்கீங்க,
2: ரொம்ப நன்றி.
1: ஓகே, நீங்க சொல்லிட்டீங்க, உங்களுக்கு வந்து ஒரு பெரிய தான்.
0: உங்களுக்காக அவங்க வந்து வந்துகிட்டே இருப்பாங்க, அடுத்த நல்ல ஒரு நிகழ்ச்சி உங்களுக்காக ப்ரெசென்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இன்னைக்கு சூப்பரா வந்து போய்கிட்டே இருக்கு. ஸோ இன்னொரு க்வெஸ்சன் கூட நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நிகழ்ச்சியில.
1: இது வந்து ரொம்ப ஈஸியான ஒன்று தான். யுரேனஸ் அப்படின்னு ஒரு கோள் இருக்கு. இந்த கோளுக்கு ஒரு சிறப்பு பெயர் கொடுத்துருக்காங்க. அந்த சிறப்பு பெயர்னு பார்த்தீங்கன்னா, க்ளூவே வந்து சிறப்புன்றது ஒரு க்ளூ தான். அது என்னன்னா, அது வந்து ஒரு நிறத்தின் பெயர் கொடுத்துருக்காங்க. அது என்ன நிறம்?
0: எல்லாமே நீங்களே ஆன்சர் சொல்லிட்டீங்க, அங்க என்ன சொல்ல போறாங்க?
1: என்ன நிறம் மட்டும் தான் சொல்ல போறாங்க.
0: சரி, ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் சார், மும்பையில இருந்து நடராஜன் பேசுறேன் சார்.
0: எங்க இருந்தீங்க? மும்பையில இருந்தா?
3: ஆமாங்க, மும்பையில இருந்து.
0: மும்பையில இருந்து
1: அவ்வளவு தூரத்துல இருந்து பேசிட்டு இருக்காங்க,
0: ரொம்ப
1: இந்த ஓனம்க்கு ரொம்ப சந்தோஷம்.
0: சோ மும்பையில இருந்து ஒருத்தர் கூட நம்ம பேச போறோம். சொல்லுங்க சார், இன்னைக்கு வந்து க்வெஸ்சன் என்ன அப்படிங்கறத கேட்டிங்களா?
3: சார், மார்ச் 22 தான் சார்.
0: அது ஏற்கனவே முடிஞ்சு போச்சு சார்.
3: ஓகே ஓகே
1: சார், சரி சொல்லுங்க, மார்ச் 22 என்ன நாள்? ஏன்னா நீங்க ரொம்ப தூரத்துல இருக்கீங்க இல்லையா?
3: அதான் இது வாட்டர் இது பண்றது என்ன சேவ் பண்றது.
1: இப்போ வந்து உங்களுக்கு போனஸ் க்வெஸ்சன் ஒன்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து கண்டுபிடிச்சிட்டீங்க, இப்போ அப்படியே கண்டுபிடிச்ச உங்களுக்கு இன்னொரு கேள்வி இருக்கு இல்லையா? அந்த கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, யுரேனஸ் அப்படின்னு

0: குறிக்கோள் இருக்கு. அதுக்கு ஒரு நிறத்தினுடைய பேர் கொடுத்துருக்காங்க. அது எந்த நிறம் அப்படின்னு சொல்ல முடியுமா?
1: இல்ல சார், இல்ல, ஐ அம் நாட் இல்ல.
0: இது உங்களுக்கு க்ளூ தரேன், க்ளூ தரேன், க்ளூ தரேன்.
1: ஆ சொல்லுங்க.
0: அதாவது நம்ம வந்து எங்கனாச்சும் சுத்தி பார்க்க போவோம். அப்ப சுத்தி பார்க்க போகும்போது நம்ம எதை வந்து முதன்மைப்படுத்தி சுத்தி பார்க்க போறோம்? அந்த பிளேஸோட எப்படி ரசிக்கிறதுக்கு நம்ம போவோம்? அந்த பிளேஸோட என்ன பார்க்கிறதுக்கு போவோம்?
1: இல்ல, இந்த கலர் எப்படி இருக்கு? அதோட இது பசுமை மரம் இருக்கிறது, அந்த மாதிரி.
0: ஆ, அதேதான். கொஞ்சம் கண்டுபிடிங்க.
1: கிரீனரி, கிரீனரி. ஆமா, கிரீனரி. பச்சை, பச்சை.
0: ஆ, பச்சை கலர். ஆனால் நான் க்ளூ கொடுத்தானே கண்டுபிடிச்சிங்க.
1: ஆமா, க்ளூ கொடுத்தானே.
0: ஆமா, என்னன்னு இங்க பாம்பேல இருந்து ஃபோன் பண்ணும்போது ரொம்ப தூரத்துல இருந்து பண்றீங்க இல்லையா?
1: ஆமாமா,
0: உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்காக தான் பண்ணது.
1: சரி,
0: ஓகே. இனிமே டெய்லி இந்த மாதிரி ப்ரோக்ராம் இருக்கும், டெய்லி நீங்க கண்டுபிடிக்க போறீங்க.
1: ஆ, சரி சரி, ஓகே. அண்ணா,
0: அப்ப பச்சை கோட் அப்படிங்கற ஒரு பேர் இருக்கு.
1: தேங்க் யூ, தேங்க் யூ.
0: ஓகே, தேங்க் யூ. சூப்பர்.
2: எதிர்பார்க்கூடாதான்.
3: சில சமயத்தில் பாடலை கொடுத்துடலாம். பாடலை தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்களை வந்து நம்ம பேசலாம்.

0: நாலு மணிக்கு 30 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு வந்து சூப்பராக எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் நாங்கள் ரெண்டு பேரும் எதிரும் புதிரமாக உட்காந்துட்டு நிறைய குவஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அவங்க வந்து அதுக்கான ஆன்சருக்கான க்ளூவும் கூட கொடுத்து எல்லாத்தையும் ஜெயிக்க வச்சுட்டு இருக்காங்க.
1: ஸோ அது மட்டும் இல்லை, நான் கேட்குற கொஸ்டின்லாம் ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி யாரோ சொல்லிட்டு இருக்கிறதுனால இந்த கேள்வியை வந்து மணி கேட்க போகிறார்.
0: அப்படி வேற இருக்கோ, கண்டிப்பாக கேட்கலாம். ஸோ நம்ம வந்து ஃப்ளவர்ஸ் அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்.
1: எனக்கும் தான்,
0: உங்களுக்கு மட்டும்.
1: ஆமா,
0: உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் தான்.
1: ஸோ பூவை பற்றி ஒரு க்வெஸ்சன் கேட்க போறீங்க.
0: கண்டிப்பா. ஸோ பூவை பற்றி கேட்ட உடனே பெண்கள் தான் வந்து அதுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நீங்களே சொல்லிடுங்களேன்.
1: கேள்வியா? அதாவது இந்த லில்லி மலர் அப்படின்னு ஒரு மலர் இருக்குல்ல, இந்த மலர் மாநில மலராக கருதப்படுதான். நம்ம ஊர்ல கூட இந்த மலர் இருக்கு, லில்லி மலர்.
0: எந்த மாநிலத்தினுடைய
1: மலர், எந்த மாநிலம் இந்த மலரை வந்து தங்களுடைய மலரா வச்சிருக்கு, மாநில மலரா?
2: மாநிலத்தினுடைய
1: பூவா இருக்கு. ஒரு மாநிலம் இந்த லில்லி பூவை வந்து மாநில மலரா வச்சிருக்கு.
2: ஆமா ஆமா மேம், இது வந்து மணிப்பூர் அப்படிங்கிற ஒரு மாநிலம், அதனுடைய மலர் தான் லில்லி மலர் மேம்.
0: கரெக்ட்.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆமா ஆமா, ரொம்ப சூப்பர். இன்னொரு க்வெஸ்சன் கேக்குதா?
2: ஆ, கேளுங்க கேளுங்க.
1: அந்த கேள்வி வந்து
0: சொல்லிட்டாங்க, நீங்க இன்னொரு க்வெஸ்சன் போறதுக்கு முன்னாடி, நீங்க வந்து மணிப்பூரோட மலரை கண்டுபிடித்து விட்டீர்கள். நம்மளுடைய ஸ்டேட் ஃப்ளவர் என்ன?
1: இந்த நவீன முறையில இருக்க ஒரு பொருளை ஆங்கில பொறியாளரான ஸ்மித்தன் அப்படின்றவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அது என்ன பொருள் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆங்கில பொறியாளர், ஆங்கில என்ஜினியர் கண்டுபிடிச்சிருக்காரு.
2: என்ன பொருள் கண்டுபிடிச்சிருக்காங்க?
1: ஆமா ஆமா, ஸ்மித்தன் அப்படின்றவர் வந்து ஒரு பொருளை கண்டுபிடிச்சிருக்காரு. இது என்ன பொருள் அப்படின்னு
2: சொல்லுங்க. ஏதாவது க்ளூ கொடுக்குறீங்களா?
1: ஒரு தீபம் அப்படின்னு வச்சுக்கலாம்.
2: என்னமா?
1: தீபம். தீபம்.
2: தீபமா?
1: ஆமா.
2: இது நான் கேள்விப்படல மேம்,
1: இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
2: தீபம் ஏதாவது மேம், ப்ராடக்டா?
1: ஒரு பொருள் பெருசுங்க, இது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. சரி, நீங்கள் அடுத்த கேள்விக்கு வந்து ட்ரை பண்ணலாமா?
2: ஆ சரி.
0: ஓகே, தேங்க்யூ ஃபார் காலிங். ரெண்டு பதில்களை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ நிகழ்ச்சியில் வந்து அடுத்ததாக வர்றவங்க என்ன பதில் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து க்வெஸ்சனை கேட்ட உடனே

0: ஆன்சர் தெரியலன்னு நம்ம போய் ஏன்பா பல்ப் எல்லாம் வாங்க வேண்டாம்
1: நம்மளுக்கு
0: வந்து ஷர்மிலா
1: பல்ப் கூட வந்து ஓரளவுக்கு ஒரு க்ளூ தான்.
0: இல்ல இல்ல
1: பல்ப் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்றது கூட ஒரு க்ளூ தான். செகண்ட் க்ளூ நம்ம கொடுத்துருக்கோம்
0: அப்படின் கூடயா?
1: ஆமா
0: ஓகே.
1: அதனால இதை வச்சு அவங்க கண்டுபிடிக்கலாம். கலர் கலரா இருக்கும் அப்படி எல்லாம் கொடுத்தா போதும் கண்டுபிடிச்சிருப்பாங்களோ என்னமோ தெரியல. ஆனா வந்து கலர் கலரா இருக்கும் ஒண்ணு, கலர்லயே ஸ்டார்ட் ஆகும் இன்னொன்னு.
0: சரி ஓகே சொல்றாரு அப்படிங்கறத நம்ம பாத்துருவோம்.
2: ஹலோ
0: வணக்கம்.
2: வணக்கம் மேடம் சார், நான் செண்டம் பேசுறேன் சார், வடவள்ளியில இருந்து.
0: நல்லா இருக்கீங்களா? ரொம்ப பதட்டமா வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டீ காபி எல்லாம் குடிச்சிங்களா?
2: இல்ல இல்லங்க சார்.
0: அதனால தான் பதட்டமா இருக்கீங்க.
1: இந்த நிகழ்ச்சியில பேசணும்னு உங்களுக்கு ரொம்ப ஆசை இருந்திருக்கு. ஓகே, நான் வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி கேக்குதா? சரிங்க சார். பதில் சொல்லுவீங்களா? ஆ சொல்றேன் மேடம். அதுக்காக தான் வந்திருக்காங்க. அப்போ நீங்க இப்படி கேட்டீங்க எப்படி பதில் சொல்லுவாங்க? அதுதான் இல்ல, இன்னைக்கு நிகழ்ச்சி ஃபுல்லா கேட்டிருப்பீங்க அப்படிதானே? ஆமாங்க. ஆமா, அதுல வந்து இன்னைக்கு ஓணம் பண்டிகையில ஏதாச்சும் ஒரு விசேஷம் சொல்லுங்க. எதுக்காக ஓணம் பண்டிகை கொண்டாடுறாங்க, அந்த கொண்டாடப்படும் அந்த ராஜாவினோட பேர் அந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லுங்க.
2: அந்த ராஜா பேர் தெரியலங்க மேடம், கேரளாவில தான் கொண்டாடுவாங்க மேடம்.
1: கொண்டாடுற இடம் சொல்லிட்டாங்க, அப்போ உங்களுக்கு வின்னர் தான்.
0: கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஓணம் ஃபெஸ்டிவல் ரொம்ப
1: கொண்டாட மாட்டாங்க. கொண்டாட மாட்டாங்க கேரளால தான்.
0: இல்ல நான் என்ன சொன்னேன்னா, கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கக்கூடிய பாலக்காடு ரொம்ப க்ளோஸ்ல இருக்கு.
1: அப்படிங்களா? கோயம்புத்தூர் பக்கத்துல தான் பாலக்காடு இருக்கா? கோயம்புத்தூர் பக்கத்துல பாலக்காடுனாரு, சரியா தப்பா? பாலக்காடு.
0: இல்ல இல்ல
1: அவரு நிலத்துக்கடியில பதிஞ்சிருப்பாரு. அவர் மேல வரணும் அப்படின்றதுக்காக அவரே கேட்ட வரம் தான் அது. அப்ப கிருஷ்ண பரமாத்மா அந்த வரம் தராரு, அந்த நாள் அவர் அவங்க வெளியே வராங்க. அதுக்காக தான் கோலம் எல்லாம் போட்டு அவரை நம்ம வரவேற்கும் விதமாக இந்த பண்டிகை கொண்டாடப்படுது.
0: இது
1: ஊட்டி FM 101.8.

0: எதிரும் புதிரும் நிகழ்ச்சியை கேட்டிருக்க நேரம் பார்த்தீங்கன்னா 4:42 ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து எதிரும் புதிருமா நாங்க ரெண்டு பேரும் உட்காந்துக்கிட்டு
1: நமக்கு தெரியும் இந்த கங்காரு அப்படின்னு சொல்லுக்கு சவுத் ஆப்பிரிக்கா மக்கள் என்ன பொருள் வச்சிருந்தாங்க. சவுத் ஆப்பிரிக்கால தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் இது வந்து ஆஸ்திரேலியாவினுடைய ஒரு விலங்கு, அப்படிதானே ஆஸ்திரேலியாவினுடைய நாட்டு விலங்கு அது. ஆனால் இதை வந்து கண்டுபிடிச்சது வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் தான். சவுத் ஆப்பிரிக்காவில் கண்டுபிடிச்சி தான் இதுக்கு பேர் வந்து வழங்கியிருக்காங்க. ஆனால் சவுத் ஆப்பிரிக்காவில்
0: கங்காருக்கு என்ன பேர்,
1: என்ன பேர்
0: தெரியாது. ஸோ கேட்டுருவோம், எனக்கு வந்து தெரியல நிஜமாவே. நீங்கள் என்ன கேட்டனால மக்கள் என்ன சொல்கிறாங்க அவங்களுக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிற கூட.
1: ஆமாம்,
0: அவங்க எல்லாம் சேர்ந்து சொன்னாங்க,
1: சொன்னால் நல்லாயிருக்கும். க்ளூவை வந்து அவங்க ஏற்கனவே வாங்கியிருக்காங்க, அதனால நிச்சயமாக சொல்லுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம்.
0: அப்படியா, நிறைய புதிய நேயர்கள் வந்து
1: நீங்கள் பேசும்போது
0: வருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா புதிய நேயர்கள் என்னாச்சும் நீங்கள் கால் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 8300-1918 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் எங்கள் கூட பேசிடலாம். இப்போ நம்ம கூட பேச போகிற அந்த காலர் யாருங்கன்னு கேட்டலாம். வணக்கம், ஹலோ, லைனில் தான் இருக்கீங்க, பேசுங்க.
2: ஹலோ வணக்கம்.
1: ஆ வணக்கம், சொல்லுங்க, எங்கேருந்து?
2: ஊட்டி ஜிகேபி
1: கங்காரு.

0: யாருன்னு கேட்டீங்களா? பதில் சொல்லி மணி கொடுத்துருக்காரு.
1: வயது சரியா எனக்கு தெரியலீங்க.
0: என்னது?
1: சாரி,
0: என்ன என்ன சொன்னீங்க?
1: எனக்கு சரியா தெரியல.
0: அப்படின்னீங்களா?
2: உங்களுக்கு தொடர்ந்து தெரியல,
0: தொடர்ந்து ப்ரோக்ராம் கேளுங்கல்ல.
2: நீங்க ப்ரோக்ராம் கேட்டீங்கன்னா இதுக்கான பதில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிரும். ஏன் அப்படின்னு சொன்னா அவரும் சொல்லிட்டு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் யார் சொல்ல போறாங்க அப்படிங்கறத பாக்கலாம். வணக்கம். ரேடியோவை கொஞ்சம் வந்து நீங்க
0: நாங்க பேசுறது அப்படியே வந்து கேக்குங்க.
3: கோவை செல்வவரம்
2: சொல்லுங்க.
3: நிகழ்ச்சி அருமையா இருக்குதுங்க. எதிரும் புதிரும் அவ்வளவு ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு.
2: கங்காரு அப்படிங்கற சொல்லுக்கு
0: சவுத் ஆப்பிரிக்கா மக்கள் அவங்க மொழியில என்ன பொருள் வச்சிருக்காங்கன்னு ரெண்டு க்ளூவுமே கிடைச்சிருச்சு. ரெண்டு பேர் சொன்னதுமே க்ளூ தான். அதை வச்சு நீங்க சொன்னாலே போதும். ஆமா,
3: எனக்கு தெரிஞ்சது
0: பாருங்களா, நீங்களா ஒரு பேர்
2: வைக்கிறீங்க.
0: கேட்டே இருங்க, அப்ப தெரிஞ்சிடும். சரியா? ஆனா நீங்க பதில்
2: தெரியல.
0: தெரியல.
2: ஓகே, என்ன அப்படின்னு சொன்னா இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான க்வெஸ்சனிங்க.
0: ஆமா ஆமா, அதனால அவங்க
2: கண்டுபிடிக்கணும்
0: நிறைய டைம்
2: சொல்லிட்டு
0: நம்ம இருக்கவங்கள தெரியல இதுதான் பதில் அப்படினு கண்டுபிடிக்க முடியாம இருக்க மாதிரியான ஒரு கேள்வி இது.
2: சோ அடுத்த நேயர் என்ன சொல்றாரு அப்படிங்கறத நம்ம கேட்றுவோம். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க?
4: நான் சென்னையில இருந்து பிரமிளா பேசுறேன் மேடம். சார் நல்லா இருக்கீங்களா?
0: ரெண்டு பேரும் நல்லா இருக்கோம். மேடமும் நல்லா இருக்காங்க, சாரும் நல்லா இருக்காங்க, நீங்களும் நல்லா இருக்கீங்க, அப்படிதானே?
4: அந்த க்வெஸ்சன் நல்லா இருக்கும் மேடம். அந்த க்வெஸ்சன் முடிஞ்சிருச்சா? கங்காரு,
0: அது எப்படி முடிப்போம்? அவங்க யாருமே பதில் சொல்லலையே, நீங்க சொல்லுவீங்கன்னு
4: எதிர்பார்க்கறோம். இன்ட்ரஸ்டிங்கான ஒரு இது. என்னோட லைஃப்ல வந்து என் ஃப்ரெண்ட் வந்து நான் எட்டாவது படிக்கும் போது கேட்டா, கிட்டத்தட்ட 30 வருஷம் முன்னாடி
0: கேட்ட கேள்வி இப்ப வந்திருக்கு பாருங்க.
4: அதுவும் ஆல் இண்டியா ரேடியோல சொல்றேன்னா எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கும். அவங்க அப்பா வந்து மிலிட்டரியில இருந்தாங்க, அதனால அவர் ஏதாவது ஒரு க்வெஸ்சன் கேட்டு அதை எங்க கிளாஸ்ல வந்து அப்ளை பண்ணுவா. இது தெரியுமாடி, அது தெரியுமா அப்படின்னு கேட்பா. அப்படி கங்காரு பத்தி சொல்லியிருந்தா அதோட மீனிங் வந்து தெரியாதுன்னு அர்த்தம்.
0: என்ன இவங்க தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க, நீங்க கை தட்டிட்டீங்க.
4: ஆமா, அதுக்கு ஸ்டோரி சொல்றேன். அங்க வந்து ட்ரைபல் பீப்புள்ல வந்து கேட்டிருக்காங்க, ஆஸ்திரேலியால அவங்க வந்து இதுக்கு வாட் இஸ் திஸ் நேம் அப்படின்ற மாதிரி கேட்கும் போது அவங்க கங்காரு அந்த லாங்குவேஜ்ல வந்து தெரியாதுன்னு அர்த்தம். அது கங்காரு அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓ, திஸ் இஸ் கங்காரு அப்படின்னு போயிட்டாங்களாம்.
0: பாருங்களேன்,
4: இது என் ஃப்ரெண்ட் சொன்னா பூங்கடி அது மறக்கவே முடியாது. எனக்கு எனக்கு புள்ளறிக்கு இது சொல்லும் போது, ஏன்னா ஒரு க்வெஸ்சன் வந்து கூகுள் பார்க்காம அவங்க லைஃப்ல நடந்து அது சொல்லும் போது அது
2: ஏற்கனவே வந்து உங்களோட வாழ்க்கையில இந்த விஷயம் ஒரு சுவாரஸ்யமா நடந்திருக்கு அப்படிங்கறது வந்து இருக்கு.
4: பிரில்லியண்டா கேப்பா பூங்குடி. அவங்க ஹஸ்பண்ட், அவங்க அவங்க அப்பா வந்து மிலிட்டரியில இருப்பாங்க, சூரத், அந்த குஜராத் சூரத்ல இருந்தா இருந்தாங்க அவங்க அப்பா. அங்க இருந்து வீட்டுக்கு வரும்போது ரொம்ப இன்டெலிஜென்ட். எங்க அப்பா விவசாயம், அவங்க அப்பா வந்து இவ்வளவு இவ்வளவு அட்வான்ஸா திங்க் பண்றாங்களே எல்லாமே, பெண்கள் வளர்ப்புல இருந்து எல்லாமே அப்படிலாம். நான் வந்து அவளை அட்மையர் ஆனேன். அவளை இந்த நேரத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன்.
2: தேங்க்யூ. அது மட்டும் இல்லாம ரொம்ப அருமையான, நாங்க எல்லாத்தையும் குழப்பிக்கிட்டே இருந்தோம், அதுக்கான சூப்பரான ஒரு கரெக்டான ஆன்சர் கிடைச்சிருச்சு.
0: ஆமா,
4: ரொம்ப நன்றிங்க மேடம்.
0: நன்றிங்க, நன்றிங்க, சூப்பர் தாங்க.
4: நன்றிங்க சார்.
0: வந்து இப்போ கங்காரு அப்படின்னா தெரில அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது வந்து சவுத் ஆப்பிரிக்கா மக்கள் வந்து இப்படி தெரிலன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து கண்டுபிடிக்க போனாங்க. அப்போது இந்த கரெக்டான கங்காருவை காமிச்சு இது என்னன்னு கேட்கும்போது அவங்க கங்காரு அப்படின்னு சொல்லிட்டாங்க, கங்காரு அப்படின்ட்டாங்க. அடுத்தது வந்து நெக்ஸ்ட் செட் போனாங்க. அதே மாதிரி ரிசர்ச்சுக்கு போகும்போது இன்னொரு அனிமலையும்

0: பண்ணி ஜம்ப் பண்ணி வரும். கங்காருக்கு ஒரு சிறப்பு இருக்கு, முன்னாடி ஜம்ப் பண்ணி போகும், முன்னாடி எகிரி குதிச்சு போகும், ஆனா பின்னாடி குதிச்சு வர முடியாது. பின்னாடி இருந்து ஒரு அனிமல் தாக்குச்சுன்னு சொல்லி சொன்னா அதனால எதிர்த்து போராட முடியாது.
1: ஆனா ஏறி நினைச்சுன்னா மனுஷன் மாதிரி எப்படி
0: அப்படி இருக்கும். அதே மாதிரி அதோட வால் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா, அந்த வால்ல ஊனி நின்னாலே அது அவ்வளவு ஸ்ட்ராங்கா நிக்கக்கூடிய அனிமலா. அதனால கங்காருல இவ்வளவு சிறப்புகள் இருக்கு.
1: கங்காரு பத்தி ரொம்ப அருமையான நிறைய தகவல்கள் எல்லாம் ஷர்மிளா கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம சூப்பரான ஆன்சர் சொன்ன அந்த நேயருக்காக ஒரு அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு. கேளுங்க, இது 101.8
0: இங்க எல்லாமே செம ஹிட்டு.

0: எதிரும் கேட்டிருக்க நேரம் பார்த்தீங்கன்னா 4:55 ஆயிடுச்சுங்க. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு வந்து நிகழ்ச்சியில நிறைவு காலர், அதே மாதிரி கடைசி க்வெஸ்சன் யார் அப்படிங்கிறது, கடைசி க்வெஸ்சன் என்ன அப்படிங்கிறது,
1: நம்ம ஏற்கனவே க்ளூ வந்து கொடுத்துட்டோம், ஃபுல் க்ளூவே கொடுத்துட்டோம், அது வந்து கேள்வியா கேட்டோம். இப்போ வந்து அதோட பதில கேள்வியாக்குறோம்.
0: என்ன பதில்?
1: அதாவது என்ன க்வெஸ்சன்? நவீன முறையில கலங்கரை விளக்கம் இருக்குல்ல, கலங்கரை விளக்கம் ரொம்ப முக்கியம், கப்பல் பிளைன் அதெல்லாம் பொறுத்து. இந்த கலங்கரை விளக்கத்தை கண்டுபிடிச்சவங்க யாரு? நவீன முறை கலங்கரை விளக்கத்தை கண்டுபிடிச்சவங்க யாரு? அந்த நாடபதி கூட சொல்லிடலாம், இல்லைன்னு சொல்லி சொன்னா அவங்க என்ன சொல்லலாம்னா, நவீன முறையில இருந்த இந்த யார் கண்டுபிடிச்சா அப்படின்றத சொல்லலாம்.
0: இப்போ நம்ம கூட லைன்ல வந்திருக்கவர் இந்த க்வெஸ்சன் வந்து கேட்டிருக்கோம் நினைக்கிறேன். ஹலோ, வணக்கம்.
1: நினைக்கிறேன்
0: அடுத்த காலர். வணக்கம். ஹலோ, வணக்கம் ஊட்டி எஃப்எம். வணக்கம் சார்.
1: கலங்கரை விளக்கத்தை யாரு? அவங்களுக்கு இந்த கல்களை உரசுவதன் மூலமாகவும் மிதக்கும் திரி அப்படின்ற ஒண்ணு வந்து இவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க வாழ்க்கையில மிதக்கும் திரி, சுடு மண்ணு, பளிங்கு கற்களால் செய்யப்பட்ட மண், இதெல்லாம் வச்சு விளக்கேத்தி அவங்க வந்து கொண்டாடுவாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் தான் வந்து இதை கண்டுபிடிச்சாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்து ஏன் வரும்
0: இருக்கிற எல்லா ஆன்சரையும் நீங்களே சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னா.
1: ஆமா, அவன் பதில் இன்னும் வரல,
0: கேட்டுக்கிட்டே இருக்காரு.
1: அது பாருங்களேன்,
0: சொல்லுங்க.
1: நாடு சொன்னா போதும். ஏன் ஃபர்ஸ்ட் வரும், நடுவுல தீ வரும், கடைசியில ஒரு இன்னு வரும்?
0: கண்டுபிடிச்சவர் க்வெஸ்சன் கேக்குறது மட்டும் இல்லாம ஆன்சரும் நிறைய ஆன்சர்லாம் நீங்களே வந்து க்ளூன்ற பேர்ல கொடுத்துட்டீங்க. சோ இன்னைக்கு உங்களுக்கு தான் ஒரு பெரிய அப்ளாஸ் நான் கொடுத்துக்கிட்டேன்.
1: ஓகே, சோ இன்னைக்கு திருப்பி மணிக்கும் அப்ளாஸ் கொடுத்துட்டு இந்த வினாடி வினா எதிரும் புதிரும்
0: நிகழ்ச்சியோட நிறைவு பெறுது. சோ இன்னைக்கு காலேஜ் எல்லாம் நிறைய பேர் வந்து நிறைய ட்ரை பண்ணியிருந்தீங்க. சென்னையில இருந்து வந்த நேயர் வந்து ரொம்ப அற்புதமா அருமையா வந்து அவங்களோட வாழ்க்கையில நடந்ததை ஆன்சர் ஆக சொன்னாங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் ஆல் த ஃபோன் காலேஜ். அங்கிருந்து வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப அருமையான பதிலெல்லாம் சொல்லிட்டு பண்ணீங்க. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை
1: நிறைவு செய்யறோம். நான் உங்க ஷர்மிலி.
0: நான் உங்க இன்னொருத்தன்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நேபாளத்தில் நேரிட்ட காட்டாற்று வெள்ளத்தில் 150 இந்தியர்கள் உள்பட 400 பேர் அடித்துச் செல்லப்பட்டதாக அஞ்சப்படுகிறது. விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நாடு முழுவதும் காய்ச்சல் பாதிப்புகளை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வனப்பரப்பை அதிகரிக்க மரக்கன்றுகள் நடும் இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் கேட்டுக் கொண்டுள்ளார். மக்களவையிலும் சட்டப்பேரவைகளிலும் மகளிருக்கு 33% இடஒதுக்கீட்டை செயல்படுத்துவதற்கு தடையாக காங்கிரஸ் உள்ளது என்று பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. ஓணம் பண்டிகை மற்றும் மிலாது நபி இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அரசு கலைக்கல்லூரிகளில் 5000 உதவி பேராசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்ற தவேக அரசின் அறிவிப்பு வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. பொங்கல் பண்டிகையொட்டி குடும்ப அட்டைதாரர்களுக்கு விலையில்லா வேட்டி சேலை வழங்கும் திட்டத்திற்கான உற்பத்தி அனுமதியை தவேக அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று அமமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மும்பையில் நடைபெற்ற ஆசிய ஜூனியர் கிளாசிக்கல் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பிரதிதி பர்தோலாய் மற்றும் மயங்க் சக்கரவர்த்தி தங்கப்பதக்கம் வென்றனர். நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாமில் நடைபெற்று வரும் உலக படகு சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் உஜ்வல் குமார் ரோஹித் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்ரானி மற்றும் வேலவன் செந்தில்குமார் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். பொட்டியானாக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சா ராவத் காயத்ரி ராவத் இணை மகளிர் இரட்டையர் பிரிவில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கும் அன்வேஷா கவுடா, துர்கா ஈஷா கந்தரப்பு, ருஜுலா ராமு, நரேன் சங்கர் ஐயர், தன்வி பத்ரி ஆகியோர் ஒற்றையர் பிரிவுகளில் இரண்டாவது சுற்றுக்கும் முன்னேறியுள்ளனர். கொழும்பில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4 நாளான இன்று ஃபாலோ ஆனை பெற்று இரண்டாவது இன்னிங்ஸை ஆடி வரும் இலங்கை 6 விக்கெட் இழப்பிற்கு 229 ரன் எடுத்திருந்த நிலையில் மழையினால் ஆட்டம் தடைபட்டுள்ளது. உஸ்பெகிஸ்தானுக்கு எதிரான 2 நட்புணர்வு கால்பந்து போட்டிகளில் பங்கேற்பதற்காக 17 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய மகளிர் அணி தாஷ்கண்ட் சென்றடைந்தது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நம்ம ஸ்டுடியோல கரெக்டா டைம் பாத்தீங்கன்னா 5:02 ஆயிடுச்சுங்க. பொன்மாலை பொழுது வாடாமல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறது உங்கள் அன்பு ஆர்ச்சி நோர்த்தே. ஸோ நம்மளோட ஊட்டிஎஃப்எம்ல பாடல்கள் கேட்கணும் அப்படின்னா உங்களுக்கு கலாதிப்பிரியம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதுவும் நம்மளுடைய நினைவில் நின்றிருக்கக்கூடிய பழைய திரைப்பட பாடல்கள் கேட்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் வாடாமலரை கேட்கறதுல எவ்வளோ ஒரு பிரியம் அப்படிங்கிறதும் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். இன்றைக்கி உங்களுக்கு பிடித்தமான உங்களுடைய நினைவுகளில் நின்றிருக்கக்கூடிய நிறைய திரைப்படங்கள்லேருந்து பாடல்களை பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டி எம் சவுந்தரராஜன் குழுவினரோடு சேர்ந்து பாடிய ஒரு பாடல் 1000 ஒருவன். அந்த படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல் வருது, கேளுங்க.

அருமையான இந்த பொன்மாலை பொழுதில் வாடாமல்ல நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. 5:08 ஆயிடுச்சுங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு இனிமையான பாடல், டி எம் சவுந்தரராஜனுடைய குரலில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைச்ச கண்ணதாசன் அவர்களுடைய அருமையான வரியில் ஆண்டவன் கட்டளை திரைப்படத்தில் இருந்தேன்.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: நேர்கள் எல்லாரும் கேட்டு ரசிச்சிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுதில்.

நம்ம வாடாமலர் நிகழ்ச்சி கேட்டிருக்க நேரம் 5:15 ஆயிடுச்சுங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக கண்ணதாசன் அவர்களுடைய அழகிய வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைத்த டி எம் சவுந்தரராஜன் மற்றும் சுஷீலா அவர்கள் பாடிய பாசமலர் திரைப்படத்திலிருந்து

பொன்மாலை பொழுது வாடாமல் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் நேரம் 5:20. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வாலி அவர்களினுடைய இனிமையான வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் எல்லா ஈஸ்வரி அவர்கள் பாடிய சர்வசுந்தரம் திரைப்படத்திற்காக

5:24 அடுத்ததாக கண்ணதாசன் அவர்களின் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பி. சுஷீலா அவர்கள் பாடிய புதிய பறவை திரைப்படத்திலிருந்து

0: உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

கண்ணுறங்கும் நேரம் வரை. உங்களுக்கு பிடிச்ச நிகழ்ச்சிகளோடும் பாடல்களோடும் காற்றலைகள்ல தவழ்ந்து வருது உங்க ஊட்டி FM 101.8.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக வாலி அவர்களின் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்து டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடிய இந்த பாடல் எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்திற்காக.

நீங்கள் கேட்டுருக்கிறது பொன்மாலை பொழுது வாடாமல் நிகழ்ச்சி. நீங்கள் வந்து பழைய திரைப்பட பாடல்களுடைய, அதுவும் உங்களுடைய நினைவுகளில் நீங்காமல் இருக்கக்கூடிய பாடல்களை பற்றி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக கண்ணதாசன் அவர்களின் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி சமைத்த, பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுசீலா அவர்கள் பாடிய நெஞ்சம் மறப்பதில்லை படத்திலிருந்து.

0: பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் வாடாமலர் கேட்டு ரசித்துட்டு இருக்கீங்க. 5:45 ஆயிடுச்சுங்க. பழைய திரைப்பட பாடல்கள் என்பது நம்மளுடைய மனசு வந்து அப்படியே பல காலங்களுக்கு பின்னோக்கி இருந்துட்டு போகும். ஸோ உங்களுடைய நினைவுகள், நீங்கள் அந்த காலகட்டத்தில் வந்து என்ஜாய் பண்ணது, ஸோ எந்த மாதிரியான ஒரு அழகான காலம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுடைய நினைவில் நிறுத்தக்கூடிய ஒரு அருமையான நிகழ்ச்சி தாங்க இந்த வாடாமலர் நிகழ்ச்சி. ஸோ பல்வேறு நினைவுகளை சுமந்து கொண்டு அப்படியே பயணிச்சுட்டு இருக்க எல்லா நேயர்களுக்காகவும் இந்த இனிமையான நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைத்த TM சவுந்தரராஜன் பி சுசிலா அவர்கள் பாடிய பலே பாண்டியா திரைப்படத்திலிருந்து.
1: இந்த பாருங்க, பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்க. நாம கொஞ்ச நாளையாவது பழகிட்டு இருந்த ஒரு இதுக்காக சொல்றேன், பின்னால என்ன நினைச்சு நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. அதனால ஒரு நல்ல முடிவான வார்த்தையா சொல்லுங்க.
2: நான் என் முடிவை மாத்திக்க தயாராவே இல்லை.
1: விடுறா தற்கொலை.

வடமலர் கேட்டுருக்க நேரம் பார்த்தீங்கன்னா 5:52 ஆயிடுச்சுங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாசமலர் திரைப்படத்திற்காக TM சவுந்தரராஜன் மற்றும் குழுவினரோடு சேர்ந்து பாடிய பாடல் இது.

0: இனிய பொன்மாலை பொழுது வாடாமல் நிகழ்ச்சி நிறைவேறுகிறது. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் சரியாக 6 மணி.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
0: நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். இன்று மாலை, நாளை காலை, நாளை நண்பகல் மற்றும் நாளை மாலை நேரங்களில் எமது நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள் இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சி நிரலினை தொடர்ந்து 6:10 விளக்கேற்றும் வேளை, 6:40 பெட்ட தகமலோ, 7 மணிக்கு திரைகாணம், 7:10 விழுப்புரம் மாவட்ட செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 7:30 தோட்டமும் தொழிலும், தடிமரங்களின் அரசன் தேக்கு மரம் குறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் முன்னாள் முதன்மையர் KT பார்த்திபன் அவர்கள் வழங்கும் உரையின் 2ம் பகுதி, தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8:25 நினைத்தாலை இணைக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 9:15 செய்தி சுடர், 9:30 அரங்கிசை, 10:45 காற்றோடு கலந்திடவா,

எமது நாளை காலை ஒளிபரப்பில் ஆறு பத்திரிகை அனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் மு கற்பகம் அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள், 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில் சுற்றுச்சூழலுக்கு உதவும் பறவை இனங்கள் குறித்து தகவல்களை வழங்குகிறார் உதகை அரசு கலைக்கல்லூரி ஆராய்ச்சி மாணவி த்ரிஷ்யா அவர்கள். காலை 7 மணிக்கு காலை கதிர் நலமுடன் வாழ நிகழ்ச்சியில் மல்டிபிள் ஸ்க்ரோலிங்ஸ் எனப்படும் தண்டுவட மருத்து போதல் நோய் குறித்து இயன்முறை மருத்துவர் பிரவீணா அவர்கள் வழங்கும் தகவல்கள். தொடர்ந்து திரைகாணம் நிறைவாக சட்டம் அறிவோம் நிகழ்ச்சியில் போலி சுய விவர மோசடி குறித்து தகவல்களை வழங்குகிறார் வழக்கறிஞர் ஈனா ரஹ்மான் அவர்கள். காலை 7:25 குட் மார்னிங் நீல்கிரிஸ் புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். புதின பக்கங்கள் எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 4வது பருவம் நிறைவாக ஞான அமுதம் வழங்குபவர் மனவளக்கலை பயிற்றுனர் பி சுதா அவர்கள். 8:30 டிரைவ் டைம் பீட்ஸ், 9 மணிக்கு ரெட்ரோ ராகங்கள், 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்கள், 9:30 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம் தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள், 10 மணிக்கு என்சிஆர்டி வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 10:30 இளமை உலகம் கோத்தகிரி கேபிஎஸ் கல்லூரி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி, 11:00 என் கேள்விக்கு என பதில் தொடர்ந்து எண்ணங்களின் வண்ணங்கள். இந்நிகழ்ச்சியின் தலைப்பாக கொடுத்தால் பெருகும் என்று நீங்கள் நினைக்கும் ஒன்று என்ன? 12:10 சிநேகதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை, 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி பாடல்கள், 1:55 திரைகாணம், 2:15 நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் கோத்தர் பாடல்கள் இடம்பெற கேட்கலாம், 2:30 அனுபவ நிகழ்ச்சியில் ஐ செல்வராஜ் அவர்களுடனான வாழ்க்கை மற்றும் பணி அனுபவங்கள் குறித்த நேர்முகம் இடம்பெற கேட்கலாம், 3 மணிக்கு செய்தி சுருக்கம் தொடர்ந்து 3:02 ஹலோ ஊட்டி, மாலை 4 மணிக்கு எதிரும் புதரும், 5 மணிக்கு செய்தி சுருக்கம், 5:02 பொன்மாலை பொழுது வாடாமல நிகழ்ச்சி, 6:10 விளக்கேற்றும் வேலை, 6:40 விட்டது கமலு, 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம், நாளை 7:00 விருதுநகர் மாவட்ட செய்திகள் இடம்பெற கேட்கலாம், 7:30 தோட்டம் தொழில் நிகழ்ச்சியில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி பழமரங்கள் சாகுபடி அனுபவங்களை பகிர்கிறார் செந்தில்குமார் அவர்கள், பருவநிலை மாற்றங்களுக்கான மாற்றுப்பயிர் திட்டம் குறித்த நேர்முகம் பங்கேற்கிறார் திருநெல்வேலி மாவட்டம் கிள்ளிக்குளம்

0: 9 for 6 in their second innings at stumps on day 4 after receiving follow-on from India in the second and final test in Colombo. Sri Lanka now lead by 16 runs. And with that, we end this news bulletin.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 6:10. விளக்கேற்றும் வேளை. நிகழ்ச்சியில் முதலாவதாக சாதனா சொர்க்கம் கமல்ஹாசன் பாடிய தசாவதாரம் திரைப்படத்திலிருந்து.

விளக்கேற்றும் வேலையை கேட்டிருக்க நேரம் 6:25 ஆயிடுச்சுங்க. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாகலாக அறையின் 305 கடவுள் திரைப்படத்திற்காக

0: மாநில செய்திகள் இடம்பெறும்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நேபாளத்தில் நேரிட்ட காட்டாற்று வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் தமிழகத்தைச் சேர்ந்த 57 பேர் சிக்கியுள்ளனர். நாடு முழுவதும் காய்ச்சல் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மாநிலத்தில் உள்ள 50 முதுநிலை கோவில்களில் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட உள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய ஜூனியர் கிளாசிக்கல் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நேபாளத்தில் நேரிட்ட காட்டாற்று வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக தமிழகத்தைச் சேர்ந்த 57 சுற்றுலாப் பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். ரசுவா மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டது. முக்திநாத் உள்ளிட்ட ஆன்மீக தலங்கள் மற்றும் சுற்றுலா தலங்களுக்கு சென்ற தமிழகத்தைச் சேர்ந்த 57 பேர் இதில் சிக்கியுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள சுற்றுலா ஏஜென்சி மூலம் இவர்கள் அழைத்துச் செல்லப்பட்டதாக அந்த ஏஜென்சி உரிமையாளரின் தந்தை சையத் சாதிக் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.
2: சார், நாங்கள் 23 நைட்டு ஒரு 57 பேர் குறிப்பு கைலாய யாத்திரைக்காக தமிழ்நாட்டிலிருந்து பல இடங்கள் வந்து கேதர் பண்ணி அவங்களை அழைச்சிட்டு போனோம். சென்னையிலேருந்து ஒரே பிளைட்டு, சென்னையிலேருந்து காட்மாண்டு இறங்கி ரூம்க்கு ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு வச்சுட்டோம். மறுநாள் கைலாயத்தை விட்டு கிளம்புற வரைக்கும் நான் இருந்து அனுப்பி வச்சுட்டு தான் நான் கிளம்பி வந்தேன். நீங்க காலையில 8 சாப்பிட்டு அந்த ஏரியா விட்டு கிளம்புறப்போ ஒரு 9 பையன் பேசல, அதுல 3 பஸ் போனதுல 3 பேர் ஒரு வண்டிக்கு சீப்பா போட்டு அனுப்பியிருந்தாங்க. அதுல வந்து ரகுங்கிறவர் தான் போன் பண்ணாரு, இது மாதிரி ஒரு வெளி விபத்து ஏற்பட்டது, அதுல வந்து நில அதிர்வு ஏற்பட்டுச்சு, அதுல இருந்து நாங்க தப்பிச்சு ஒரு வண்டி தான் நாங்க டிரைவர் வந்து காப்பாத்தி வேண்டாம் கொண்டு போலாம், அடுத்த வண்டி நாங்க திரும்பி பார்க்கும்போது அது பள்ளத்தை உருண்டது பார்த்தோம் அப்படின்னு சொல்லி போன் பண்ணாரு. இதுல இறங்கி பார்க்க முடியுமா, நாம இறங்கி பாக்கிறதுக்கு அலோவ் பண்ணல, அங்க இருந்தா நம்ம மாட்டிக்குவோம், நீங்க நேரம் நாங்க மேல போயிடுறோம் அப்படின்னு சொல்லி மேல அடைச்சிட்டு போயிட்டான் டிரைவர். அவன் மேல கொண்டு போய் தங்க வச்சதுக்கு அப்புறம் இங்க என்ன நடந்த சம்பவங்கள் தெரியல. அப்புறம் பர்மிஷன் வாங்கிட்டு மிலிட்டரிக்காரங்க சொன்ன விதத்தை வச்சுக்கிட்டு தேடிட்டு இருக்காங்க, ஒரு பஸ் கவுந்தடிச்சு தேடிட்டு இருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு, ஏன்னா பெரிய விபத்து அது.
1: இதற்கிடையே நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களின் நிலை குறித்த விவரங்களை அறிந்து கொள்வதற்கான உதவி எண் அறிவிக்கப்பட்டுள்ளது. 9289516712 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு விவரங்களை அறிந்து கொள்ளலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக கனடா சென்றுள்ள அவர் இன்று டொரண்டோவில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த தொழிலதிபர்களிடையே கலந்துரையாடினார். உலக தரத்திற்கு இணையான டிஜிட்டல் கட்டமைப்பு இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். நகரமயமாக்கல் பணிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் நடுத்தர வர்க்கத்தினரின் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இதன் காரணமாக அனைத்து துறைகளிலும் புதிய வாய்ப்புகள் உருவாகியுள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். நாடு முழுவதும் காய்ச்சல் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக மாநில அரசுகளுக்கு உரிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதற்கிடையே பன்றி காய்ச்சல் பரவல் குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று இந்திய மருத்துவ சங்கம் கூறியுள்ளது. இந்த வகையில் தற்போது பரவி வரும் தொற்று வலிமை குறைந்தது என்றும் இதற்காக நோய் எதிர்ப்பு மருந்துகளை உட்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அந்த சங்கத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மருத்துவர்களின் உரிய ஆலோசனையின்றி மருந்துகளை உட்கொள்ளக்கூடாது என்றும் அந்த செய்திக்குறிப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. கோவில்களில் ரீல்ஸ் மற்றும் புகைப்படம் எடுப்பதை தடுப்பதற்கு ஏதுவாக 50 முதுநிலை கோவில்களில் செல்போன் கொண்டு செல்வதற்கு தடை விதிக்கப்பட உள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். திருவண்ணாமலையில் உள்ள அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். திருக்கோவில்கள் குறித்த விவரங்களை அறிந்து கொள்வதற்கென இணையதளம் உருவாக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மாநிலத்தில் தவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் பல்வேறு கோவில்களில் திருப்பணிகள் நடைபெற்று வருவதாகவும் திரு ரமேஷ் கூறினார். தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகளை தவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இன்று திருப்பத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய

0: அவர், கோவிட் போன்ற பேரிடர் காலங்களிலும் தூய்மை பணியாளர்கள் தங்கள் உயிரை பணயம் வைத்து பணியாற்றியதாக தெரிவித்தார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுப்படி தமிழகத்திற்கு உரிய நீரை வழங்க வேண்டிய பொறுப்பு கர்நாடக அரசுக்கு உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்ற தவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், சேலம், அரியலூர், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: தொடர் விடுமுறை காரணமாக நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலைக்கு செல்லும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. அங்குள்ள நீர்வீழ்ச்சிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மாவட்டத்தில் இயற்கை எழில் கொஞ்சும் சுற்றுலா தலமாக கொல்லிமலை விளங்கி வருகிறது. அங்கு சமீப காலமாக தொடர் மழை பெய்து வருவதால் நம்மருவி, மாசிலா அருவி, புகழ்பெற்ற ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி ஆகியவற்றில் தண்ணீர் அதிக அளவில் கொட்டி வருகிறது. கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கு செல்லும் பகுதியில் சேதமடைந்த படிக்கட்டுகள் சீரமைக்கப்பட்டுவிட்டன. இதனால் படிக்கட்டுகள் வழியாக நீர்வீழ்ச்சிக்கு செல்லும் பாதை சிரமமில்லாமல் இருப்பதால் சுற்றுலாப் பயணிகள் ஏராளமானோர் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியில் குளித்து மகிழ்கின்றனர். அங்குள்ள எட்டுக்கை அம்மன் கோவில், அரப்பளீஸ்வரர் கோவில், அதைத் தொடர்ந்து சீக்குப்பாறைப்பட்டி, காட்சி முனையம் ஆகிய பகுதிகளிலும் சுற்றுலாப் பயணிகள் அதிக அளவில் காணப்படுகின்றனர். கொல்லிமலை பகுதியில் தொடர் மழை காரணமாக ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி உள்ளிட்ட அனைத்து நீர்வீழ்ச்சிகளிலும் அதிக அளவு நீர்வரத்து உள்ளது. சுற்றுலாப் பயணிகள் பாதுகாப்பாக குளித்து செல்வதை உறுதிப்படுத்தும் வகையில் வனத்துறை மற்றும் காவல்துறையினர் தொடர்ந்து ரோந்து பணிகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர். நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரத்தில் உள்ள அருள்மிகு வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் 4 கோடி ரூபாய் செலவில் புதிய திருத்தேர் அமைக்கும் பணியினை மாநில அமைச்சர்கள் திரு தென்னரசு, திரு ரஞ்சித்குமார் ஆகியோர் இன்று தொடங்கி வைத்தனர். மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக விரைவில் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று அறிவிப்பு வெளியானதை முன்னிட்டு சேலம் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் தலைமையில் காவல்துறையினர் அந்த அணையில் ஆய்வு மேற்கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம், பள்ளிப்பாளையம் பகுதிகளில் விதிமுறைகளை மீறி செயல்பட்ட 21 சாயப்பட்டறைகளின் மின் இணைப்புகளை அதிகாரிகள் துண்டித்தனர். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட 62 ஆட்டோ நிறுத்தங்களில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய ஜூனியர் கிளாசிக்கல் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் பிரிவில் பிரதிதி பர்தோலாயும், ஆடவர் பிரிவில் மயங்க் சக்கரவர்த்தியும் தங்கப்பதக்கம் வென்றனர். உலக படகு சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் உஜ்வல் குமார், ரோஹித் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் தகுதிச் சுற்று ஆட்டத்தில் பெற்ற கூடுதல் புள்ளிகள் அடிப்படையில் இந்த இணை இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்ரானி மற்றும் வேலவன் செந்தில்குமார் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இப்போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்களில் வீர் சோட்ரானி 13-11, 12-14, 11-9, 12-10 என்ற சிற்கணக்கில் போர்ச்சுகலின் ரூய் சோர்ஸை வென்றார். வேலவன் செந்தில்குமார் 11-9, 6-11, 11-7, 11-2 என்ற சிற்கணக்கில் ஜெர்மனியின் ரஃபேல் கான்ட்ராவை வென்றார். பாண்டியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சா ராவத், காயத்ரி ராவத் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-18, 14-21, 21-17 என்ற செட்கணக்கில் இந்தோனேஷியாவின் நூர் ஹபீஸ்தா ஹபீஃபா, ஷஷீரா ஆஷா அஹாலியா இணையை வென்றது. ஒற்றையர் பிரிவுகளில் அன்வேஷா கவுடா, துர்கா ஈஷா கந்தரப்பு, ருஜுலா ராமு, நரேன் சங்கர் ஐயர், தன்வி பத்ரி ஆகியோர் 2வது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. உஸ்பெகிஸ்தானுக்கு எதிரான 2 நட்புணர்வு கால்பந்து போட்டிகளில் பங்கேற்பதற்காக 17 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய மகளிர் அணி தாஷ்கண்ட் சென்றடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நேபாளத்தில் நேரிட்ட காட்டாற்று வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் தமிழகத்தைச் சேர்ந்த 57 பேர் சிக்கியுள்ளனர். நாடு முழுவதும் காய்ச்சல் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மாநிலத்தில் உள்ள 50

0: முதுநிலை கோவில்களில் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட உள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய ஜூனியர் கிளாசிக்கல் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இனி விளம்பரம்.
2: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடும்.

0: पीएम फसल बीमा योजना से करीब 2,00,000 करोड़ रुपए क्लेम के रूप में किसानों को मिले
1: हैं।
2: பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
3: இங்கே கிளைகள் காப்பீட்டு நிறுவனம் விவசாய கடன் குழு பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும் அல்லது
2: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப் லைன் எண் 1447 அழைக்கவும்.
4: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
5: நேரம் இப்பொழுது 6 மணி.
6: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 6:41.
7: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
8: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
7: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
8: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
7: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
9: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
10: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
9: செம்ம டேஸ்ட்.
10: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
7: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
8: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
7: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
8: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
7: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
11: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8. வெட்டத கமலு, படகு மொழி பாடல்கள்.
12: சீமைய ஜனலாக எங்க சிரி தும்பித நமஸ்கார. இதோ வெட்டத கமலு. வெட்டத கமலு நிகழ்ச்சி பப்பா முதல் பாட்டு. காலாந்த காலா நாங்க அந்த ஒள்ளிய விஷயம் ஆண்னா தன்ல தேவர்னா வணங்கித்தா அதுனா ஆரம்பம் ஆண்னா அதுக்கு நாங்க பொதுவா நோடுவ தேவருவா தன்ல விநாயகரன் தான். விநாயகர்னா பெருமை ஏவுதுகா, சாவிர போட்டோ லட்ச போட்டாடத இத்தலையோ ஒந்தொந்த புரிஜோ விநாயகர்னா வழிபாடு மாடுனையும் சரி, தன்னை கதையை யோகோனும் சரி, மனசு பொந்தோ அமைதியார எல்லா விட ஒன்று நம்பிக்கை பந்துற தும்பிக்கையின நம்பில நம்பிக்கைம்போதோ மனசு தோக யோகோ ஆற்ற ஈசகத்தானே சுவாமி எல்லாம் மாடித்தன்னா அத்தம்ப நம்பிக்கை தப்புதோ தேவர். ஆ தேவர்னை வணங்கி இந்த நிகழ்ச்சியா நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். நங்ககாய் இதா பாட்டு பொந்த இடத்த கேத்து நோடுவோம்.

நிகழ்ச்சி தொகுப்ப இரண்டாவது பாட்டு. இ பாட்டு தொகை நாங்கள் கவாவை பார்த்தா எழுதுவானோம். இங்கிலீஷ் தொகை லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அத்தந்திக்கார். அது தொகை ஏசகாக நம்பிக்கை அடத ஏசகாக நம்பிக்கை இல்லை அத்தம்போதோ ஒன்று தனி விஷயம். ஆல கவா எல்லாருக்கும் வந்துடும். அது தார மேலே எத்த யோகுவா ஏன் நிமிஷா அதெல்லாம் தவறு அறியாரு. சாதாரணவா இப்போ வந்து மனசு தொகை கவா அத்தம்போதோ எத்த வந்தரா அத்தம்ப விஷயா நாங்கள் அறுதுப்பில் நாங்கள் வந்து தொட்ட விஞ்ஞானி. இ பாட்டு கவா பத்தா ஏகிறா தந்தி ஏப்டா எனக்கு அப்புறம் இடத்த வந்த விஷயம் எதுவும் இல்லை. ஃபஸ்ட்டு சரணா என்னை கண்ணுக புத்தோ நெஞ்சு கெருகி நெத்துராயி கலதுப்ட நான் மண்ணு கோலையோ நின்ன கவனா என்னை விட்டு ஓகா அத்தந்தையே கண்டு போடுவனுங்க. ஃபஸ்ட்டு சரணா அடத ஒசி மக்கள் ஏன் நெஞ்சியாரா அத்தன்ல நங்கெல்லாம் நோடுதுகா ஒன்று சிங்கர் இல்லாத்தவா நங்க விட்டுகோ நங்க கலருகோ நங்களாவது தாரம் ஓடியாரா அத்தம்ப வந்தோ நினப்போ எல்லாவும் அடத அத்தாக ஒன்பத்தாக அடத அத்தந்தைக்கு நங்க ஏற்றுவோம். ஆல ஒன்பத்தாவது வகையோ கவா ஆகும்போது ஏதோ

0: ಇಂದಿನ ಬೆಟ್ಟದ ಕಂಬಳ ನಿಗಚಿದಾಗ ಬಂದ ಎಲ್ಲ ಪಾಟು ನಿಂಗಾಗ ಅಪ್ಪರ ಹುಡುತಟ್ರ ಅತ್ತಂದೆಗೆ ಹೆಂಗ ನಂಬನಿಯೋ ಇದೇ ಮಾಕ ಇನ್ನೊಂದು ನಿಗಚಿದಕ್ಕೆ ನಿಂಗೆ ಒಂದು ಸಂದಿಸಿನಿಯೋ. ನಮಸ್ಕಾರ
1: நேயர்கள், இதுவரை பெட்டத கமலு படுகுமொழி பாடல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
2: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
3: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
2: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
3: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
2: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
4: சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டேன்.
5: என்னாச்சு?
4: புது கிட் பேக் வேணுமா?
5: முதல்ல கேப்டன் கிட்ட சொல்லு, கேக்கலன்னா மேனேஜர் கிட்ட.
4: கரெக்ட்.
5: அதே மாதிரி முதல்ல பேங்க் கிட்ட புகார் தரணும். 30 நாளுக்குள்ள பதிலோ தீர்வோ கிடைக்கலனா CMS போர்ட்டல்ல புகார் பண்ணு. முதல்ல பேங்க், அப்புறம் CMS போர்ட்டல். இல்லனா புகார் ஏற்கப்படாது. போலாமா? வந்தாச்சுல புது கிட் பேக்.
4: RBI சொல்கிறது,
6: முதல்ல உங்க பேங்க், அப்புறம் RBI ஓம்புட்ஸ்மேன்.
7: நேயர்களே, நாளை காலை

0: பத்து மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டிஎஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 7 மணி. திரைகானம் கேட்கலாம். நிகழ்ச்சியில் மதுபாலகிருஷ்ணன், மதுஸ்ரீ மற்றும் தினா பாடிய பொறி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

0: நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி விழுப்புரம் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஜி சுரேஷ்.
1: விழுப்புரம் மாவட்டத்தின் சுதந்திர தினத்தை முன்னிட்டு இல்லங்களில் தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என்று பாரத பிரதமர் கேட்டுக்கொண்டதைத் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் இல்லங்களில்

0: தேசிய கொடியை ஏற்றினர். மேரா யுவபாரத் சார்பில் தேசிய கொடியை ஏந்தி கல்லூரி மாணவ மாணவிகள் பேரணி நடத்தினர். விழுப்புரம் எள்ளிச்சத்திரம் சாலையிலிருந்து தேவானையம்மாள் கல்லூரி வரை இந்த பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை ஓய்வு பெற்ற நீதிபதி செல்வராஜ் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் ஏராளமான கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்டு 80வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் வகையில் கையில் தேசிய கொடியை ஏந்தி பேரணியில் முழக்கமிட்டு சென்றனர். தொடர்ந்து மேரா யுவபாரத் இளைஞர் மன்றத்தின் சார்பாக இளைஞர்கள் ஸ்வச் பாரத் திட்டத்தினை மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக பேருந்து நிலையத்தில் இருந்து நோட்டீஸ் மூலம் ஸ்வச் பாரத் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். விழுப்புரம் மாவட்டம் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மைதானத்தில் 80வது சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். சமாதான புறாவையும் மூவர்ண பலூன்களையும் அவர் வானத்தில் பறக்க விட்டார். தொடர்ந்து சுதந்திர போராட்ட தியாகிகளின் வாரிசுகளுக்கு சால்வை அணிவித்து பரிசு பொருட்களை வழங்கி மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் 34 காவலர்கள் மற்றும் 66 அரசு ஊழியர்களுக்கு நற்சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன.
1: மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் ஆடி மாத அமாவாசை சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு காலை முதலே தரிசனம் செய்தனர். தொடர்ந்து நள்ளிரவு பூஜையாக ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. ஊஞ்சல் உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் தங்களின் வேண்டுதலை நேர்த்திக்கடனையும் அவர்கள் நிறைவேற்றினர். இந்த நிகழ்வில் ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் மற்றும் அமைச்சர் தென்னரசு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டத்தில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை மூலம் விவசாயிகளுக்கு தனித்துவ அடையாள அட்டை வழங்குவதற்கான பதிவு செய்யும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. பட்டா உள்ள அனைத்து விவசாயிகளும் தங்கள் பெயரில் உள்ள அனைத்து பட்டா நிலங்களையும் வேளாண்மை மையம் மற்றும் இ சேவை மையங்களில் ஆதார் எண், கைபேசி ஆகியவற்றை இணைத்து பதிவு செய்ய வேண்டும். அவ்வாறு பதிவு செய்தால் மட்டுமே நிலங்களின் அளவுக்கு ஏற்ப உரமானியம், விவசாய கடன் மற்றும் மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள் வழங்கப்படும் என்று விவசாயிகள் உடனடியாக இதனை பதிவு செய்ய வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் பகுதிக்கு உட்பட்ட தொல்லாமூர் என்ற கிராமத்தில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் தலைமையில் நடைபெற்ற இந்த திட்ட முகாமில் ₹1,16,00,000 மதிப்பிலான வீட்டுமனை பட்டா மற்றும் விவசாய கருவிகள், மானியத்துடன் கூடிய நுண்ணீர் பாசன கருவிகள், மின்னணு குடும்ப அட்டை உள்ளிட்ட பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டன. 196 பயணிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் இந்த திட்டங்களை வழங்கி அவர் பேசுகையில், இந்த முகாமில் மத்திய மாநில அரசின் திட்டங்கள் குறித்த கண்காட்சி வைக்கப்பட்டுள்ளது. இதனை மக்கள் பார்வையிட்டு தங்களுக்கு தேவையான இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திட்டங்களை முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து ஆரோவில் பகுதியில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை ஆய்வு மேற்கொண்ட அவர், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, முறையான சுத்திகரிப்பு ஆகியவை பின்பற்றப்படுகிறதா என்று ஆய்வு மேற்கொண்டார். அருகாமையில் உள்ள வீடுகளில் திடக்கழிவு, திரவக்கழிவு முறையாக அகற்றப்படுகிறதா என்பது குறித்தும் ஆய்வு மேற்கொண்டார். திண்டிவனம் அடுத்த மயிலம் மலைமேல் அமைந்துள்ள வள்ளி தெய்மானை சமேதன சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆடி மாத கிருத்தியை முன்னிட்டு கோயில் நடை காலையில் திறக்கப்பட்டு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டன. தொடர்ந்து மூலவர் தங்க கவசத்தால் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இரவு உற்சவமூர்த்தி மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வீதி உலா புறப்பட்டது. ஆணை வாகனத்தின் மீது சுப்பிரமணிய சுவாமி வீதி உலா வந்ததை ஏராளமான மக்கள் கண்டுகளித்தனர். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 26ஆம் தேதி போதைப் பொருள் ஒழிப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது. அதனை மையமாக கொண்டு ஒரு மாத காலமாக காவல்துறை மூலம் போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டு ஒழிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக விழுப்புரம் காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்திலிருந்து மாவட்ட காவல்துறை காவலர்கள் இருசக்கர வாகனம் மூலம் விழிப்புணர்வு பேரணியை நடத்தினர். இதனை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மதிவாணன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். பேரணி விழுப்புரம் நகரத்தின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று காவல் நிலையத்தில் முடிவடைந்தது. இதுகுறித்து காவல்துறை கண்காணிப்பாளர் கூறுகையில், விழுப்புரம் மாவட்டத்தில் பள்ளி, கல்லூரி ஆகிய இடங்களில் போதைப் பொருள் விழிப்புணர்வு குறித்து பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுகிறது என்றும், மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இருசக்கர வாகனம் மூலம் காவலர்கள் போதைப் பொருள் குறித்த தீமைகள் துண்டு பிரசுரங்கள் மூலமாகவும் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர் என்று அவர் அப்பொழுது தெரிவித்தார். மத்திய அரசு தூய்மை பணியாளர்கள் மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் தூய்மை பணியாளர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மத்திய மாநில அரசுகளின் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் மூலம் நேரடியாக பயனாளிகளுக்கு சென்றடையும் நோக்கத்தில் தமிழகம் முழுவதும் அனைத்து நகராட்சிகளிலும் சிறப்பு முகாம்கள் நடைபெற்றன. அதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் நகராட்சியில் நடைபெற்ற சிறப்பு முகாமில் மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள் குறித்து அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளையும் முகாமில் விளக்கப்பட்டன. விழுப்புரம் நகராட்சியின் ஆணையர் ஷியாமலா இந்த கண்காட்சியையும் முகாமினையும் துவக்கி வைத்தார்.
2: விழுப்புரம் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஜி சுரேஷ். நேரம் 7:14. சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
3: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். நேபாளத்தில் நேரிட்ட காட்டாற்று வெள்ளத்தில் 100 மேற்பட்ட இந்தியர்

0: உட்பட 400 சுற்றுலாப் பயணிகள் அடித்துச் செல்லப்பட்டதாக அஞ்சப்படுகிறது. காட்டாற்று வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்று பிரதமர் நரேந்திரமோடி கூறியுள்ளார். நேபாள காட்டாற்று வெள்ளம் காரணமாக பீகாரில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. மணிப்பூரில் 13 தீவிரவாதிகளை பாதுகாப்புப் படையினர் கைது செய்துள்ளனர். இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இனி விரிவான செய்திகள். நேபாளத்தில் நேரிட்ட காட்டாற்று வெள்ளத்தில் 100 மேற்பட்ட இந்தியர்கள் உட்பட 400 பேர் அடித்துச் செல்லப்பட்டதாக அஞ்சப்படுகிறது. திபெத்தை ஒட்டிய எல்லைப் பகுதியில் உள்ள ரசுவா மாவட்டத்தில் இந்த காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டது. நிலநடுக்கம் அதனைத் தொடர்ந்து நேரிட்ட பனிச்சரிவு காரணமாக இந்த காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டதாக முதல் கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே காட்டாற்று வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நேபாள பிரதமர் திரு பாலேந்திர ஷாவை தொடர்பு கொண்டு பேசிய பிரதமர் இந்த வெள்ளத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கலை தெரிவித்துக் கொண்டார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை நேபாளத்துடன் ஒருங்கிணைந்து மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளில் இந்திய குழுவினர் ஈடுபட்டுள்ளதாகவும் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இந்த காட்டாற்று வெள்ளத்தின் பாதிப்பு பீகாரில் எதிரொலிக்கும் என்பதால் அம்மாநிலத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். எந்தவொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் அவர் உறுதியளித்தார். தேசிய பேரிடர் மீட்புப் படை நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள இந்தியர்களுக்கு உதவுவதற்கான தொலைபேசி எண்களை காத்மாண்டுவில் உள்ள இந்திய தூதரகம் அறிவித்துள்ளது. தகவல் தேவைப்படுபவர்கள் 977-135-131-6807, 977-970-7500 என்ற தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இதற்கிடையே தமிழகத்தைச் சேர்ந்த சுற்றுலாப் பயணிகள் 50 மேற்பட்டோர் நேபாளத்தில் சிக்கியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இவர்கள் குறித்த விவரங்களை அறிந்து கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் மத்திய அரசுடன் இணைந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. தமிழர்களின் நிலை குறித்த விவரங்களை அறிந்து கொள்வதற்கான 9889516712 என்ற உதவி எண்ணும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே இந்த காட்டாற்று வெள்ளத்தில் 17 பேர் உயிரிழந்துள்ளதாக நேபாள அரசு அறிவித்துள்ளது. இந்நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தில்லியில் வெங்காயத்தை கிலோ ஒன்றுக்கு 35 ரூபாய் என்ற மானிய விலையில் விற்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. வெங்காயத்தின் விலை கிலோ ஒன்றுக்கு 55 முதல் 60 ரூபாய் அதிகரித்திருக்கும் நிலையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மானிய விலை வெங்காய விற்பனையை மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி நாளை தொடங்கி வைக்க இருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியம் கேரளத்தைச் சேர்ந்த ஓய்வூதியதாரர்களுக்கு இம்மாதத்திற்கான ஓய்வூதியத்தை முன்கூட்டியே விடுவித்துள்ளது. கேரளம் மண்டலத்தைச் சேர்ந்த 440,000 ஓய்வூதியதாரர்களின் வங்கிக் கணக்கில் ஓய்வூதியம் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தொழிலாளர் நலத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மாத இறுதியில் விடுவிக்கப்படும் ஓய்வூதியம் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு முன்கூட்டியே விடுவிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக மானியக்குழு நடத்திய தேசிய தகுதித் தேர்வில் 84 பாடங்களுக்கான முடிவுகள் இந்த வாரத்தில் வெளியிடப்படும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள தேசிய தேர்வு முகமை, தேர்வுகள் தொடர்பான விவரங்களை முகமையின் இணைய பக்கங்களில் வெளியிடப்படும் தகவல்களை மட்டுமே மாணவர்கள் பின்பற்ற வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

0: உத்தரப்பிரதேசத்தில் 60 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் வாழ்நாள் முழுவதும் இலவசமாக பேருந்தில் பயணம் செய்யும் திட்டம் வரும் சனிக்கிழமை முதல் செயல்பாட்டிற்கு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். இன்று லக்னோவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இத்திட்டத்தின் பயனாளிகளுக்கு அதற்கான பயண அட்டைகளை வழங்கி அவர் பேசினார். இதன் மூலம் மாநிலம் முழுவதும் 60 வயதுக்கும் மேற்பட்ட பெண்கள் வாழ்நாள் முழுவதும் இலவசமாக பயணம் மேற்கொள்ள முடியும் என்று தெரிவித்தார். வாக்காளர் அடையாள அட்டை அல்லது ஆதார் அட்டையை பயன்படுத்தி இந்த திட்டத்தில் இணைந்து கொள்ளலாம் என்றும் திரு யோகி ஆதித்யநாத் கூறினார். தில்லியில் மகளிருக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் வழங்கும் திட்டத்தின் கீழ் முதல்கட்டமாக 2,500 பயனாளிகளுக்கு ஒப்புதல் கடிதங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இதற்கான நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய துணைநிலை ஆளுநர் திரு தரண்ஜித் சிங் சந்து மகளிர் மேம்பாட்டில் இந்த திட்டம் முக்கிய பங்கு வகிக்கும் என்றார். இந்த திட்டத்திற்காக நடப்பு நிதியாண்டில் 5,110 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு தரண்ஜித் சிங் சந்து கூறியுள்ளார். மேற்கு வங்கத்தில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள பிஜேபி அரசு 43% தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளதாக அம்மாநில நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திருமதி அக்னிமித்ரா பால் கூறியுள்ளார். கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய அரசுடன் இணைந்து மாநிலத்தின் வளர்ச்சிக்கான பணிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். பஞ்சாபில் மாதந்தோறும் மகளிருக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் இதுவரை 76 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பதிவு செய்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு பகவந்த் மான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இந்த திட்டத்தின் கீழ் 2,381 கோடி ரூபாய் 68 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிருக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் பொதுப்பிரிவைச் சேர்ந்த மகளிருக்கு மாதந்தோறும் 1,000 ரூபாயும் ஷெட்யூல்டு வகுப்பைச் சேர்ந்த மகளிருக்கு 1,500 ரூபாயும் வழங்கப்படுவதாக திரு பகவந்த் மான் தெரிவித்துள்ளார். மேகாலயாவில் யுரேனிய சுரங்கப் பணிகளுக்கு எதிரான தீர்மானம் அம்மாநில சட்டப்பேரவையில் நிறைவேறியது. இன்று பேரவையில் இதற்கான தீர்மானத்தை அம்மாநில முதலமைச்சர் திரு கான்ராட் சங்மா தாக்கல் செய்தார். இந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. மேகாலயாவில் யுரேனிய சுரங்கப் பணிகளுக்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்று அந்த தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மணிப்பூரில் 13 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். அம்மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட சோதனையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து ஏராளமான ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக மணிப்பூர் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தெலங்கானாவில் நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். ஹைதராபாத்திலிருந்து விஜயவாடா சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து சூரியப்பட்டு அருகே லாரி மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்தனை செய்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பீகாரில் நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். சபால் பிப்ரா வழித்தடத்தில் உள்ள கோவில் அருகே நின்று கொண்டிருந்தவர்கள் மீது கார் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. கொழும்பில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 4வது நாளான இன்று 8 விக்கெட் இழப்பிற்கு 250 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இலங்கை அணி 290 ரன்னுக்கு ஆட்டமிழந்து ஃபாலோ ஆனை பெற்றது. அதிகபட்சமாக சோனால் டிசுன்சா 103 ரன் எடுத்தார். பிரசித் கிருஷ்ணா மற்றும் மானவ் சுதார் அபாரமாக பந்து வீசி தலா 3 விக்கெட்களை வீழ்த்தினர். பின்னர் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இலங்கை அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 229 ரன் எடுத்திருந்த நிலையில் மழை குறுக்கிட்டதன் காரணமாக இன்றைய ஆட்டம் முன்கூட்டியே முடித்துக் கொள்ளப்பட்டது. இந்தியா முதல் இன்னிங்ஸில் 9 விக்கெட் இழப்பிற்கு 503 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொண்டது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து தகுதி சுற்றுப் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. விஷால் யாதவ், பிரணவ் சுந்தர்ராமன் உட்பட 23 பேர் இந்த அணியில் இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நேபாளத்தில் நேரிட்ட காட்டாற்று வெள்ளத்தில் 100க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் உட்பட 400 சுற்றுலாப் பயணிகள் அடித்துச் செல்லப்பட்டதாக அஞ்சப்படுகிறது. காட்டாற்று வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நேபாள காட்டாற்று வெள்ளம் காரணமாக பீகாரில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. மணிப்பூரில் 13 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8 நேரம் சரியாக 7:25.
2: ஜூஸ் பண்ணனும் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
3: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
2: செம்ம டேஸ்ட்!

0: இதமானது, சுவையானது, ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
3: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
4: விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் இடம்பெற கேட்கலாம். வரும் நாட்களில் மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலையாக 14-18 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 8-12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 90-100%, மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 60-70% இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 0.4-0.5 கிலோமீட்டர் அளவிற்கு வீசக்கூடும். உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உழவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும். விதை மூலம் பரவும் நோய்களை நிர்வகிக்க விதைகளை ட்ரைக்கோடர்மா அஸ்போரல்லம் 4 கிராம் 1 கிலோ அல்லது பெசிலிஸ் அஸ்டிஸ் 10 கிராம் 1 கிலோ கொண்டு விதை மூலம் பரவும் நோய் கிருமிகளை கட்டுப்படுத்த விதை நேர்த்தி செய்யலாம். மேலும் எந்த ஒரு பயிர் திட்டத்திற்கு முன்பு மண் பரிசோதனை செய்யப்பட வேண்டும். பூண்டு பயிரில் புசேரியம் அழுகல் நோயை கட்டுப்படுத்த கார்பன்டிசம் 1 கிராம் 1 லிட்டரில் அல்லது காப்பர் ஆக்சிக்ளோரைடு 2.5 கிராம் 1 லிட்டர் தண்ணீரில் என்ற அளவில் மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் ஊற்ற வேண்டும். கேரட் பயிரில் துரு ஈ மேலாண்மையை விதைத்த 45-50 நாட்களில் 1 ஏக்கருக்கு 4 கிலோ குளோரோடானில் என்ற குறுணை மருந்துகளை மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் இட வேண்டும். முட்டைக்கோசு பயிரில் கருப்பழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சிக்ளோரைடு 2.5 கிராம் 1 லிட்டரில் தண்ணீர் மூலம் இலைவழி மூலம் மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். குறுமிளகு வாடல் நோயை கட்டுப்படுத்த ஒரு செடிக்கு ட்ரைக்கோடர்மா அசோஸ்பயிரிடம் அல்லது பெஸ்டிசைட் சப்ளீஸ் 25 கிராம் மற்றும் வேப்பம்பிண்ணாக்கு 500 கிராம் இடலாம். இவற்றையும் மழை இல்லாத நேரங்களில் இட வேண்டும். காய்கறி பயிர்களை தாக்கும் நச்சுயிரி நோய்களுக்கான ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை முறைகள். மேரக்காய், பாகற்காய், மிளகாய், பீன்ஸ் போன்றவற்றை நோயற்ற விதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரே பயிரை திரும்ப திரும்ப பயிரிடக்கூடாது. நச்சுயிரி தாக்கப்பட்ட செடிகளை சேகரித்து அழிக்க வேண்டும். நாற்றங்கால் படுக்கைகளின் மீது நைலான் வலை வைக்கோல் கொண்டு மூட வேண்டும். மிளகாய் போன்ற காய்கறி பயிர்களை பயிரிடும் பொழுது 2 அல்லது 3 வரிசை மக்காச்சோளம் அல்லது சோளத்தை வறுப்பு பயிராக பயிரிட வேண்டும். ஒட்டிப்பொறிகளை நீளம் அல்லது மஞ்சள் முறையே 5 என்ற எண்ணிக்கையில் வயலில் பொருத்த வேண்டும். தேவையெனில் டைமிதையேட் 2.0 மில்லி லிட்டர் 1 லிட்டரில் அல்லது டயாமிதியசம் 0.2 மில்லி லிட்டர் 1 லிட்டர் தண்ணீரில் அல்லது இமிடாக்ளோரி 0.2 மில்லி லிட்டர் 1 லிட்டரில் என்ற அளவில் கைத்தளிப்பான் கொண்டு மழை இல்லாத நேரங்களில் தெளிக்கலாம். இடியுடன் கூடிய மிக லேசானது முதல் மிதமான மழை மற்றும் மழைக்கால நோய்களால் கால்நடைகளை பாதிக்கப்படலாம். எனவே மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய மழையிலிருந்து உங்கள் விலங்குகளை பாதுகாக்கவும். விலங்குகளை வெளியில் மேய்க்க அனுமதிக்காதீர். மின்கம்பங்கள் மற்றும் மரங்களுக்கடியில் கால்நடைகளை கட்ட வேண்டாம். உள்ளூர் கால்நடை மருத்துவருடன் கலந்தாலோசித்து உங்கள் கால்நடைகளுக்கு பருவகால நோய்களுக்கு எதிரான தடுப்பூசியை போடுங்கள்.
5: ஆகாஷ்வாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி FM 101.8. தோட்டமும் தொழிலும்

வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் வழங்குபவர் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே.டி. பார்த்திபன் அவர்கள்.

0: வணக்கம் நேயர்களே, வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில தடிமரங்களின் அரசன் தேக்கு மரத்தை பத்தி போன வார நிகழ்ச்சியில பார்த்திபன் சார் நிறைய தகவல்கள் சொன்னாரு. அந்த ஒரு எபிசோட்ல தேக்கு மரத்தை பத்தின எல்லா தகவல்களையுமே தர முடியல, அதனால அதனுடைய தொடர்ச்சியை நாம இன்னைக்கு கேட்கலாம்.
1: அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கெல்லாம் தெரியும், ஆல் இண்டியா ரேடியோ நம்ம தகவல் களஞ்சியம் என்ற தலைப்பில் பார்த்தீங்கன்னா வேளாண் காடுகள் சார்ந்த தொழில்நுட்பங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது என்னன்னா ஒரு 100 எபிசோட்ல பிளான் பண்ணி இதை நடத்திட்டுறோம். தேக்கு மரத்தை பத்தி தான் ஏற்கனவே ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போறோம். ஏன்னா மரங்களின் அரசன் தேக்கு. இப்பதே நேர்த்தி பண்ணியாச்சு, நாற்றங்கால் தெரிஞ்சிருச்சு. இப்ப என்ன பண்றோம், நிலத்தை சமப்படுத்திட்டோம், நிலத்தை பண்படுத்திட்டோம், குழி எடுத்தாச்சு, குழிக்குள்ள பேசல் உரத்தை விட்டாச்சு, செடியை நட்டாச்சு. இப்ப செடி வளரக்கூடியிருக்கிறது. தண்ணி வசதி எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் தேக்கு வந்து பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த, மிகப்பெரிய வருமானத்தை விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால கொஞ்சமான ஒரு நீர்ப்பாசன வசதி உள்ள மாதிரி இருக்கிற இடத்துல இந்த தேக்கை வச்சு சொட்டு நீர் பாசனம் இருந்துச்சுன்னா இன்னும் கூட நன்றாக இருக்கும். ஏன் சொல்றேன்னா, இந்த தேக்கு வந்து முதல் 5 ஆண்டுகளில் மிக வேகமாக வளரக்கூடியது. வேகமாக வளரக்கூடிய ப்ரொடக்டிவிட்டி என்று அழைப்பார்கள். அந்த ப்ரொடக்டிவிட்டி பாத்தீங்கன்னா ஒரு 5 ஆண்டுகளிலே குறைந்தபட்சம் 20-25 மீட்டருக்கு உயரத்துக்கு போயிடும். சுற்றளவு பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் 5 இன்ச்ல இருந்து அதிகபட்சமும் 12 இன்ச் சுற்றளவு ஆயிரும். அப்ப என்ன ஆகும், மரம் வேகமாக வளரக்கூடியது. வேகமாக வளரப்ப என்ன ஆகும், அதற்கு தேவையான நிறம், நீர், அதற்கு தேவையான உரம், அதற்கு தேவையான மேலாண்மை, இதையெல்லாம் பண்ணும் பட்சத்தில், ஏன்னா தேக்க நடுறப்ப நான் இருக்க சொல்லியிருக்கேன், அதாவது 3 விதமா நடலாம். ஒண்ணு வந்து அட நடவு. நிறைய தோப்புகள் வந்து அட நடவுல நட்டுருவாங்க, ஆனா அதை வந்து கழிக்க மாட்டாங்க. இந்த அடநடவு 6 அடிக்கு 6 அடி நடுறப்ப என்ன ஆகும், பக்கத்துல மரங்கள் இருக்கிறதுனால கிளைகள் விடாம மரங்கள் நேராக வளரக்கூடியது. தேர்வு செய்யப்பட்ட ரகம், தேர்வு செய்யப்பட்ட நிலங்கள், நல்ல நில மேலாண்மை, குழி மேலாண்மை, நாற்றங்கால் மேலாண்மை, இதெல்லாம் நட்டுட்டு மரம் வந்தாச்சு. இப்ப எல்லாம் முடிஞ்சிச்சு, 1 ஆண்டு முடிஞ்சது. இப்ப என்ன பண்ணும், வாரம் 7 நாள்ல இருந்து 10 நாளுக்கு ஒரு தடவை தண்ணி விட வேண்டும். அந்த தண்ணி விடுறதுக்கு பதிலாக நீங்க ட்ரிப் இருந்துச்சுன்னா குறைந்தபட்சம் 2-3 நாளுக்கு ஒரு முறை ட்ரிப்ல போட்டாச்சுன்னா, இந்த ரகங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா டெய்லர்ட் மேட் டிசைன்ஸ். இந்த எப்படி வந்து டெய்லர் சட்டையை தைக்கிறாரோ அதே மாதிரி இந்த மாதிரி ரகங்கள் எல்லாம் இந்த மேலாண்மைக்காக உருவாக்கப்பட்டது. ஏன் உருவாக்கப்பட்டதுன்னா, குறுகிய காலத்தில் அதிக மகசூலை தரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும், அதற்காகத்தான் இதை கொண்டு வருகிறோம். அப்படி வர்றப்ப என்னாகும், நீர் மேலாண்மை அவசியம். ட்ரிப் இரிகேஷன் இருந்தா 2-3 நாட்கள் ஒரு முறையும், நம்ம சேனல் இரிகேஷன் இருந்தா குறைந்தபட்சம் 5-7 நாட்களுக்கு ஒரு முறையும், அட்லீஸ்ட் 10 நாட்களுக்கு ஒரு தண்ணி விட்டுறணும். அப்படி விட்டாதான் இந்த மரங்கள் வட்டப்பாத்தி அதுக்கு பண்றப்ப என்னாகும், நல்லா 1.5 மீட்டர் வட்டப்பாத்தி போட்டு அந்த வட்டப்பாத்தியில தண்ணியை நிப்பாட்டி அதன் மூலமாக மரத்தை வளர்க்க வேண்டும். அப்படி என்ன ஆகும், மரத்தோட ப்ரொடக்டிவிட்டி வேகமாக வரும். உயரமாகட்டும், பருமனாகட்டும், கிளைகளாகட்டும், இது எல்லாமே வேகமாக வளரும். இந்த வேகமாக வளர்றப்ப என்ன ஆகும்னா, ஆண்டுக்கு ஒரு முறை மர மேலாண்மை. இந்த மர மேலாண்மையில எப்படி பண்றோம், 1 ப்ரூனிங், 2 தின்னிங். மர மேலாண்மையில ப்ரூனிங் தான் மெயின். என்னன்னா தேக்கு வளர வளர என்ன ஆகும், நிறைய பக்க கிளைகள் வரும். இந்த பக்க கிளைகள் என்ன பண்ணும், 3 மாதங்களுக்கு ஒரு முறை 2 மீட்டர் முடிக்க நம்மளே ஈஸியாக நம்ம ரீச்சபிள்லாம். அப்போ என்ன ஆகும், பட்டு வந்த உடனே, பட்டு பார்த்த உடனே பிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை வலது பக்கமாகவோ அல்லது இடது பக்கமாகவோ பிரிக்கணும், கீழே இழுக்கக்கூடாது. கீழே இழுத்தா என்னாகும், மரம் வந்து டேமேஜ் ஆயிரும். மரம் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா என்னாகும், பூச்சியோ நோயோ தாக்கும். பூச்சியோ நோயோ தாக்குற என்னாகும், உள்ளே போய் இருந்துக்கிட்டு 20 ஆண்டுகள் கழிச்சு நீங்கள் வெட்டுறப்போ தான் உங்களுக்கு அந்த பிரச்சனையே வரும். அதனால இதை தவிர்ப்பதற்காகத்தான் இந்த பட் ப்ரூனிங் என்று அழைப்பார்கள். இதை வந்து வலது பக்கம் கிளி விடணும், இல்லைன்னா இடது பக்கம் பிடிக்கணும். இந்த பட் எல்லாம் வந்து கிளைகள் ஆரம்பிக்கும் பொழுதே அதை ரிமூவ் பண்றதான் ஈஸியா இருக்கும். கொஞ்சம் பெருசாயிடுச்சுன்னா என்ன ஆகும், உங்களுக்கு மரம் டேமேஜ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கிடும். அதனாலதான் இந்த பட் ப்ரூனிங் கரெக்டா பண்ணிட்டு அந்த இடத்துல எல்லாம் நீங்க லைட்டா ஒரு வேப்ப எண்ணெய் அப்படியே லைட்டா தடைய விட்டீங்கன்னா போதும், அந்த பட் எந்த நோய் நொடி வராம அந்த மரம் ஸ்ட்ரைட்டாக வளரும். ஒரு குறைந்தபட்சம் இனிஷியல் பீரியட்ல 6 அடியிலிருந்து 8 அடிக்கு மரம் தெளிவாக இருக்க வேண்டும். நல்லா வளர்ந்த மரங்கள்ல பாத்தீங்கன்னா 15 அடியிலிருந்து 20 அடிக்கு கிளைகளே இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் மரத்துடைய இந்த சந்தை வாய்ப்புகள் இருக்குல்ல மிக அதிகமாக இருக்கும். சோ ப்ரூனிங்

இந்த ப்ரூனிங் எப்ப பண்ணணும், எப்பப்பெல்லாம் கிளைகள் உருவாகிறதோ அப்பெல்லாம் ப்ரூனிங் பண்ணணும். இரண்டாவது, ப்ரூனிங் பண்ணியாச்சு, இது ஆண்டுக்கு ஒரு முறை பண்ணிக்கிட்டே இருக்கணும், இரண்டு முறை கூட பண்ணலாம், மூன்று முறை, உங்களுக்கு எவ்வளவு கிளைகள் உருவாகுதோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தின்னிங், மரத்தை கழித்தல். இதுதான் நிறைய இடத்துல நான் பிராக்டிக்கலா பாக்குற இடத்துல எல்லாம் மரம் வெட்டுருவாங்க, இது எதுக்கு சார் வெட்டணும் சொல்லி வெட்டாமே வெட்டுருவாங்க. என்ன ஆகும், ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு அப்புறம் மரம் எல்லாமே இருக்கும், ஆனா மரம் பருமன் வளராது. பருமன் வந்தாத்தான் இந்த மரத்திற்கு அழகு, அப்படி பருமன் ஆனாதான் இந்த மரத்திற்கு விற்பனை வாய்ப்பு, சந்தை வாய்ப்பு கூடும். இந்த பருமன் கூட கூடத்தான் ரேட்டே கூடும். இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா தேக்கு மரம் பாத்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 8-12 இன்ச்லேருந்து ஆரம்பிச்சு 48 இன்ச்சு முடிக்க இந்த வேரியேஷன்ஸ் இருக்கு. சில மரங்கள் வந்து கலிகளுக்காக போகிறது, சில மரங்கள் பாத்தீங்கன்னா சிறு டிம்பர்ஸ், ஸ்மால் டிம்பர் என்று அழைப்பார், அதற்காக போகிறது. சில மரங்கள் பாத்தீங்கன்னா பர்னிச்சருக்கு மட்டும் போகும், சில மரங்கள் பாத்தீங்கன்னா நிலை, சட்டம், கதவு, கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக போகும். சோ பயன்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த சைஸே மாறுது. இந்த சைஸ் மாறப்ப என்ன ஆகும், விலையும் மாறுபடுகிறது. அதைத்தான் சொல்றோம். அதனால என்ன பண்ணும், கரெக்டான நேரத்துல இந்த தின்னிங் மரத்தை கழிக்க வேண்டும். எங்கெங்கெல்லாம் 6 அடிக்கு 6 அடி நடுக்குதோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா 4-5 தடவை மரங்களை கழிக்க வேண்டும். முதல் 2 கழித்தல் பாத்தீங்கன்னா 4ஆம் ஆண்டு அல்லது 5ஆம் ஆண்டு, இரண்டாவது பாத்தீங்கன்னா 8-10 ஆண்டுகளுக்குள்ள இந்த 2 பண்ணிடணும். இந்த 2ல என்ன பண்றோம், இட்ஸ் கால்ட் மெக்கானிக்கல் தின்னிங். கண்ணை மூடிட்டு மரத்தை கழிக்கணும். எப்படி, 4-5 ஆண்டுகளுக்கு அப்புறம் மரம் ஒரு 25-30 அடி உயரம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு வரிசை விட்டு ஒரு வரிசை உள்ள மரங்களை கழிக்க வேண்டும். என்ன சார் 1200 நட்டுச்சிட்டு கழிக்க சொல்றீங்களா? இந்த ஏன் அடர்டடவு நடுறோம்னா 2 விஷயங்கள், ஒன்று வந்து கலைகள் வராம இருக்கும், இரண்டாவது மரங்கள் காம்படிஷன். என்ன ஆகும், மர வளர்ச்சியில பாத்தீங்கன்னா 2 விதமான வளர்ச்சி, ஒன்று பாத்தீங்கன்னா வெர்டிக்கல் க்ரோத், ஸ்ட்ரைட்டா போகும், இரண்டாவது பாத்தீங்கன்னா ஹரிசான்டல் க்ரோத். இந்த வெர்டிக்கல் க்ரோத் தான் ஃபர்ஸ்ட் முக்கியம், மரம் மேக்சிமம் உயரத்தை போய், அந்த உயரம் எப்படி இருக்கும், ரகத்தாலா வரும், மேலாண்மையெல்லாம் வரும், மண் மேலாண்மையிலாலும் வரும். இந்த 4 உள்ளடக்கி மரத்தை வந்து ஒரு 30-35 அடிக்கு கொண்டு போயிட்டோம்னா தான் உங்களுக்கு மரத்துடைய குவாலிட்டி, அந்த கிரெயின் பேட்டர்ன், அந்த சைஸ் எல்லாம் கிடைக்கிற பட்சத்தில் என்னாகும், தேக்கு மரம் சார்ந்த விவசாயம் பொருளாதார ரீதியாக விவசாயிகளுக்கு மிகப்பெரிய வருமானத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால என்ன பண்றோம், அடர்வடல் நட்டுட்டு 4-5 ஆண்டுகளுக்கு உயரம் ரீச் ஆனதுக்கு அப்புறம் ஒரு வரிசை விட்டு ஒரு வரிசை உள்ள அத்தனை மரங்களையும் கழித்து விட வேண்டும். இந்த மரத்தை என்ன சார் பண்ணலாம்னு கேட்கலாம், இந்த மரங்கள் எல்லாம் கலிகளுக்காகவே போகிறது, போல் என்று அழைப்பார்கள், சவுக்கு மர போல், தைல மர போல் மாதிரி. இன்றைக்கு தேக்கு மர போலுக்கு மிகப்பெரிய மார்க்கெட் வந்து கொண்டிருக்கிறது, வந்தாச்சு. தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் இந்த மாதிரி கழிக்கக்கூடிய மரங்கள்ல சில இண்டஸ்ட்ரீஸ் என்ன பண்றாங்கன்னா சிறு வகை டிம்பராவும் பயன்படுத்துறாங்க, மரத்தை ரெண்டா பிரிச்சுட்டு சின்ன சின்ன ரீப்பர் எல்லாம் அதுல இருந்து எடுக்கிறாங்க, இந்த ஒட்டு ரீப்பர் என்று அழைப்பார்கள். நீங்க கார்பெண்டர் கேட்டீங்கன்னா தெரியும், இந்த இன்டீரியர் செய்யறவங்க ஒட்டு ரீப்பர்ஸ், இது எல்லாமே இந்த மரங்கள் தான் குறுகிய காலத்தில் அறுவடை செய்யக்கூடிய கழிக்கக்கூடிய மரங்கள் இருந்து எடுக்கிறாங்க. இப்படி இருக்கிறப்ப 1200 மரங்கள் வந்து 600 மரம் போயிருது. அடுத்த கழிப்பு எப்ப சார் பண்றது, இந்த கழிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணும், மரம் மேலாண்மை திருப்பி கூட்டணும். என்ன உர மேலாண்மை, நம்ம ஏற்கனவே பேசல் அப்ளிகேஷன் பண்ணிருக்கோம், ஆண்டுக்கு ஒரு முறை 2 கிலோ 5 கிலோ தொழு உரம் மரத்திற்கு இட வேண்டும். ஒரு 6 மாதத்திற்கு ஒரு முறை நல்ல காம்ப்ளெக்ஸ் உரம், ஃபர்ஸ்ட் யூரியா போட்டோம், அடுத்து வந்து காம்ப்ளெக்ஸ் உரங்கள். இந்த காம்ப்ளெக்ஸ் உரங்களை ஒரு மரத்திற்கு குறைந்தபட்சம் 75-100 கிராம் போட்டு, ஆர்கானிக் போடுறவங்க ஆர்கானிக் 100% போட்டுக்கலாம், மாற்றுக்கிறதே கிடையாது. நான் வந்து ஆர்கானிக்கும் சொல்றேன், இன்னும் ஆர்கானிக்கும் சொல்றேன், இது ஏன்னா மரவுடைய வளர்ச்சிக்கு. ஆர்கானிக் பண்ணக்கூடிய விவசாயிகள் ஆண்டுக்கு 2 முறை ஒரு 2 கிலோ 2.5 கிலோ ஆர்கானிக் உரங்களை வந்து மரத்தை சுத்தி 1 மீட்டர் சர்க்கம்பரன்ஸ் வட்டப்பாத்தியை உருவாக்கி போட்டு விட்டு அந்த ஆர்கானிக் உரத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அதே போலதான் உரமும், 75 கிராம்ல இருந்து 100 கிராம் ஆல் காம்ப்ளெக்ஸ், ஆல் 17 ஆல் 19, இது என்ன காம்ப்ளெக்ஸ் உரங்களை போட்டு வச்சுன்னா மரம் வளரக்கூடிய வரும். ஆர்கானிக் போட்டாலும் இன்ஆர்கானிக் போட்டாலும் ஆண்டுக்கு ஒரு முறை குறைந்தபட்சம் 2 கிலோ அதிகபட்சம் 5 கிலோ தொழு உரம் 1 மீட்டர் வட்டப்பாத்திக்குள்ள தோண்டி நல்லா நம்ம தென்னை மரத்துக்கு போடுற மாதிரி தேக்குக்கு போட்டீங்கன்னா தேக்கு மரத்துடைய வளர்ச்சி குவாலிட்டி மிக நன்றாக இருக்கும். மாதத்திற்கு தண்ணி வசதி குறைவாக இருக்கிறவங்க அட்லீஸ்ட் 2 நீர்ப்பாசனம், கொஞ்சம் ஓரளவுக்கு சர்ப்ளஸா இருக்கிறவங்க வாரம் 1 நீர்ப்பாசனம் விடுவது இந்த மரத்திற்கு நல்லது, வளர்ச்சிக்கு நல்லது, நம்ம எதிர்பார்த்த உற்பத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. இது பூரா 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் 8 வருஷம் கட் பண்ணிடும். 8வது ஆண்டு வந்ததுக்கு அப்புறம் மரத்துடைய வளர்ச்சியை பொறுத்து அடுத்த ஒரு கழிப்பு பண்ணணும். இது ஒரு மெக்கானிக்கல் தின்னிங். அங்க வரிசை 4-5வது வருஷத்துல என்ன பண்ணோம், வரிசை விட்டு வரிசை எடுத்தோம். இப்ப டயகனல் டு டயகனல், அதாவது கோணம் விட்டு கோணம், இந்த ஃபர்ஸ்ட் கோணத்திலிருந்து அடுத்த கோணம் இந்த மரங்கள் எடுக்கணும். அப்படி என்ன ஆகும், மரம் வந்து இனிஷியலா 2 மீட்டருக்கு 2 மீட்டர் நட்டுருப்போம், 6 அடிக்கு 6 அடி நட்டுருப்போம். இப்ப என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் கழிப்புல ஒரு பக்கம் வந்து என்ன ஆகும், ஒரு பக்கம் 12 அடி ஆயிருக்கும், அடுத்த கழிப்புல 2 பக்கமே 12 அடிக்கு 12 மீல் ஆயிரும். அப்ப என்ன ஆகும், 8 ஆண்டுகளுக்கு அப்புறம் மரத்துடைய இடைவெளி 12 அடிக்கு 12 அடிக்கு மேல வந்துடும். அப்ப என்ன ஆகும், குறைந்தபட்சம் ஒரு 300 மரங்கள் தான் உங்கள்கிட்ட இருக்கும். 1200 மரங்கள்ல இருந்து முதல் கழிப்புல 600 மரம் போயிருது, இரண்டாவது கழிப்புல

ஒரு மரம் போயிருது, மிச்சம் 300 மரம் தான் 8-10 ஆண்டுகள் இருக்கும். இந்த மரங்கள் தான் உங்களுக்கு கமர்சியல் ட்ரீஸ். இந்த மரங்களை குறைந்தபட்சம் ஒரு 15 அடியில இருந்து அதிகபட்சம் 25-30 அடி வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அதெல்லாம் கிளைகளை பூரா ப்ரூன் பண்ணணும். ஆண்டுக்கு ஒரு தடவை ப்ரூன் பண்ண கிளைகள்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேப்ப எண்ணெயை நல்லா தடைய விட்டணும். நல்லா ஒரு துணியில வந்து வேப்ப எண்ணெயை முக்கிட்டு குச்சியில போட்டு அந்த குச்சியை வச்சு அப்படியே லைட்டா தடைய விட்டீங்கன்னா இந்த பூச்சி நோயெல்லாம் தாக்காது. அது மட்டும் இல்லாம இந்த புதிய கிளைகளும் வராம அது தடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு, ஆன்டி ஆக்சிடன்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கும். அப்ப என்ன ஆகும், மரம் வந்து ஸ்ட்ரைட்டா நேரா சிலிண்டிக்கலாக இருந்து அதன் மூலமாக நல்ல வருமானத்தை கொடுக்கும். இது இரண்டாவது தின்னிங் முடிச்சிடும். அடுத்து என்னன்னா வருஷம் வருஷம் நீங்க நீர் மேலாண்மை உர மேலாண்மை இதை பூரா பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்து வந்து ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த 300 மரங்கள்ல எந்தெந்த மரங்கள்லாம் லீனா இருக்கோ, லாங்கியா இருக்கோ, டிசீஸ்டா இருக்கோ, மரவுடைய பார்வைக்கே இல்லையோ, அந்த மரங்கள் செலக்டிவ் தின்னிங், அந்த மரத்தை பூரா எடுத்துடணும். ஏறக்குறைய ஒரு 30-40 மரம் தேவரும். அப்படி விட்டாச்சுன்னா ஒரு 250 மரங்கள்லாம் இருக்கும். இந்த எல்லா மரங்களுமே குறைந்தபட்சம் 24-30 இன்ச்சு சுற்றளவுல உங்களுக்கு அப்படியே நின்று நல்லா வளரக்கூடிய 15 ஆண்டுகளுக்கு அப்புறமே மரத்தின் பார்வை, மரத்தின் தெளிவு, மரத்தின் உற்பத்தி எல்லாமே சாட்டிஸ்பாக்டரி லெவல்ல இருக்கும். நம்ம இந்த மரத்தோட இப்பயே வித்துடலாம கூட இருப்போம். இன்னும் குறைந்த ஒரு 2-3 ஆண்டுகள், 15 ஆண்டுகளுக்கு மேலாகவே எலிஜிபிலிட்டி வந்துருது. இருந்தாலும் நல்லா இன்னும் முதிர்ச்சி வருவதற்கு இன்னும் ஒரு 3-5 ஆண்டுகள் விடும்பட்சத்தில் என்னாகும், மரம் வந்து ஒரு 30 இன்ச்சு சுற்றளவை தாண்டிருச்சுனாலே உங்களுக்கு வெட்டும் காலங்கள் வந்து விட்டது என்று அர்த்தம். 36 இன்ச்சு, 42 இன்ச்சு, 48 இன்ச்சு, 60 இன்ச்சு, இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த ஓல்டஸ்ட் டீக் ட்ரீ எல்லாம் பாத்தீங்கன்னா 7-8 மீட்டர் சுற்றளவு இருக்கு. அதெல்லாம் என்னன்னா 400 ஆண்டுகள், 500 ஆண்டுகள், 1000 ஆண்டுகள் மரம். அது தாய்லாந்துல இருக்கு, பர்மால இருக்கு, நம்ம கேரளால பாத்தீங்கன்னா பரம்பிக்குளம் பக்கத்துல இருக்கு, கன்னிமரா டீக் என்று அழைப்பார்கள். இதெல்லாம் பாத்தீங்கன்னா 5 பேர் 6 பேர் சேர்ந்து பிடிச்சாதான் சுற்றளவு. நமக்கு அவ்வளவு தேவையில்லை. நமக்கு என்ன வேணும், குறுகிய காலத்தில் மகசூல் வர வேண்டும், அதன் மூலமா அந்த வருமானத்தை கொண்டு நம்மளுடைய விவசாயத்தினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும். அப்ப என்னாகும், ஒரு 15 ஆண்டுகள்லிருந்து 25 ஆண்டுகளுக்குள்ள இந்த மரங்களை வரும். ஏன்னா ஏற்கனவே நம்ம 5 ஆண்டுகள் ஒரு வருமானம் கிடைச்சிருது கலிகள் மூலமா, 8 ஆண்டுகள ஒரு வருமானம் கிடைச்சிருது. அடுத்து என்னாகும், 15-18 ஆண்டுகளுக்கு மேல நன்கு வறந்த மரங்களை அதிகபட்சம் 20 ஆண்டுகள்ல நீங்க எடுத்து செல்ல முடியும். நல்ல சந்தை விலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்படி ரகங்கள் மூலமா உருவாக்குறது என்ன குவாலிட்டி இருக்கும் இந்த மரங்கள்ல, தேக்க பொறுத்தளவு குவாலிட்டி பாத்தீங்கன்னா 3 விதம் வச்சலாம். இந்த தேக்கில வந்து ஆயிலி குவாலிட்டி இருக்கும், மரத்தை அறுக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அந்த ஆயிலி குவாலிட்டி தான் அந்த தேக்குக்கு இந்த டியூரபிலிட்டி, நெடுநாளைய நிலைக்கக்கூடியது. டைமென்ஷனல் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு என்னன்னா, காத்து, மலை, வெப்பம் இதெல்லாம் இருந்தாலும் ஒரு மரம் வந்து அந்த தன்மையை மாத்தாது. சில மரங்களை பாத்தீங்கன்னா மழை காலத்துல துறக்கவே முடியாது கதவை, வெயில் காலத்துல பாத்தீங்கன்னா ஈஸியா ஓடிடும். அப்ப என்னாகும், இந்த டைமென்ஷனல் ஸ்டெபிலிட்டி இருக்காது. அந்த ஸ்டெபிலிட்டி எல்லாம் இந்த ரகங்கள் கம்ப்ளீட் டெஸ்டிங், த மாடுலஸ் ஆஃப் ரப்சர், மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி, எல்லா மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், டென்சிட்டி, அடர்த்தி. தேக்க பொறுத்தல அடர்த்தின்னு பாத்தீங்கன்னா ஒரு 650-700 kg/m³, இதுதான் மீடியம் டென்சிட்டி வுட். அதனால தான் அது குவாலிட்டி நல்லா இருக்கும். இந்த குவாலிட்டிக்காக தான் இந்த மரங்களை பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா கப்பல் கட்டும் தொழிற்சாலை, நம்ம டொமஸ்டிக் டிம்பர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஃபர்னிச்சர்ஸ் எல்லாத்துக்குமே தேவை பார்த்தீங்கன்னா தேக்கின் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. நம்ம போன எபிசோட்ல பார்த்தோம் 30 லட்சம் டன் தடிமரத்தின் தேவை ஆர்கனைஸ் செக்டர்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி தமிழ்நாட்டுக்கு மட்டும், இந்தியா முழுவதும் எடுத்துக்கங்க. இப்போ என்னாகும், இன்றைக்கு மரம் மூலமாக வீடு கட்டுவது, இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ் இதெல்லாம் அதிகமாக தடிமரத்தின் தேவையும் அதிகரித்து கொண்டே இருக்குது. அந்த வகையில் இந்த தேக்கு வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்ப எல்லாம் பார்த்தாச்சு, இதுல பூச்சி எல்லாம் வருமா சார், வரும். இலை பூச்சிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, அது பெரிய தொந்தரவு இருக்காது. என்னன்னா அந்த ஸ்கெலட்னைசர் டிஃபோலியேட்டஸ் என்று அழைப்பார்கள், ஹிப்லியா பியூரா ஸ்கெலட்னைசர் ஈர்டெக்டனா மேக்ராலிஸ், மரத்தை வந்து பாத்தீங்கன்னா ஜல்லடியா உரிச்சிருத்தும். இது என்னன்னா இந்த சம்மர் பீரியட்ல வெயில் காலங்களில் இந்த பூச்சிகள்லாம் வந்து போகும். இதெல்லாம் வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், மண் மேலாண்மை, மண்ணில் பண்றப்பயே நம்ம இந்த வேப்பம் புண்ணாக்கு, வேப்பம் புண்ணாக்கு சார்ந்த இந்த ஆயில், வேப்ப எண்ணெயவே நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு அழகா ஒரு சர்ஃபாக்டன்ட் சோப் சொல்யூஷன் ஏதாவது சேர்த்துட்டு நீங்களே எடுத்து மரத்தில் ஸ்ப்ரே பண்ணலாம். அதுக்காக நீங்கள் புதுசாக போய் ஒரு பெஸ்டிசைடா வாங்கி நீங்கள் ஸ்ப்ரே பண்ண அவசியம் கிடையாது. அதர்வைஸ் இந்த நோய்கள்னால மரத்துக்கு பெரிய பிரச்சனை இருக்காது. எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அவங்கள நேரடியாகவே வனக்கல்லூரியவோ வனத்துறையோ மற்ற ஆராய்ச்சி நிலையம் தொடர்பு கொண்டு அந்த சைட் ஸ்பெசிஃபிக் அதற்கேற்ற மாதிரி பரிந்துரைகளை செய்து மேற்கொள்ளலாம். இல்லைன்னா சிம்பிள் என்னன்னா, ஆண்டு ஒரு முறை நான் சொன்ன இந்த உர மேலாண்மை, வேப்பம் புண்ணாக்கு, வேப்ப எண்ணெய், இதை சார்ந்த பூச்சி மேலாண்மை, இதெல்லாம் பண்ணும் பட்சத்தில் மரம் வந்து நன்றாக வளர்ந்து நல்ல மகசூலை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்ப எல்லாம் பார்த்துட்டோம், என்ன சார் ஈடு வரும், என்ன மகசூல் கிடைக்கும். ஒரு மரம் குறைந்தபட்சம் ஒரு 15 CFT அதிகபட்சமா 30 CFT வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இது என்னன்னா ஒரு கியூபிக் மீட்டர்னு பாத்தீங்கன்னா ஒரு 35-35 CFT வரும். ஒரு மரம் ஒரு கியூபிக் மீட்டர் கிடைக்குமா சார்னா, ஒரு குறைந்தபட்சம் 0.5 கியூபிக் மீட்டர் ஆரம்பிச்சு
அதிகபட்சமாக புள்ளி

0: 8 கியூபிக் மீட்டர் வளரக்கூடிய வாய்ப்புகள் ஒரு மரத்திற்கு 15-20 ஆண்டுகளில் உண்டு, வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்ப என்ன ஆகும், நல்ல இன்றைக்கெல்லாம் வந்து தோட்டத்திலேயே விற்கிறப்ப நல்ல ரேட்டு போகுது. இன்னைக்கெல்லாம் ரேட்டுன்னு பாத்தீங்கன்னா, தோட்டத்தில் நான் சொல்றது வந்து மார்க்கெட்ல கிடையாது, தோட்டத்திலேயே விற்கிறவங்களுக்கு என்ன வெட்டுக்கூலி இருக்கு, அதை டிரான்ஸ்போர்ட் இருக்கு, இந்த இதெல்லாம் எடுத்து செல்லக்கூடிய செலவுகள் இருக்கிறாங்க. இதெல்லாம் தோட்டத்திலேயே குறைந்தபட்சம் ஒரு கணத்திற்கு 1000 ரூபாயில ஆரம்பிச்சு 1800 ரூபாய் முடிக்கக்கூடிய விற்பனை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இவை எல்லாமே அந்த மரத்துடைய சைஸை பொறுத்திருக்கு, மரத்தோட தரத்தை பொறுத்திருக்கு, மரத்தோட குவாலிட்டி பொறுத்திருக்கு. இப்படி வளரும் பட்சத்தில் என்னாகும், ஏறக்குறைய தேக்கு மூலமாக வருமானத்தை பெருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதுல வந்து 6 அடிக்கு 6 அடி போட்டோம், 6 அடிக்கு 6 அடியே போடல சார், 10 அடிக்கு 10 அடி, 12 அடிக்கு 12 அடி, குறிப்பா 12 அடிக்கு 12 அடி போட்டா பிரச்சனையே கிடையாது. நீங்க ஒரு ஏக்கருக்கு 290 மரம் தான், நீங்க பெரிய வருஷம் விட்டு வரிசையில ரிமூவ் பண்ணவே தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி நல்ல இடைவெளி விட்டுட்டீங்க. ஆனா என்ன பண்ணணும், மரம் மேலாண்மை பண்ண வேண்டும். என்ன மரம் மேலாண்மை, என்ன இந்த ப்ரூனிங், கிளைகளை பக்க கிளைகளை கரெக்டா ஆண்டுதோறும் எடுத்து விட வேண்டும். எடுத்து விடும் பட்சத்தில் எங்கெங்கெல்லாம் கிளைகள் எடுத்துட்டு அந்த மரத்திற்கு தேவையான உரம், மரத்திற்கு தேவையான நீர், என்ன தேவையோ அதற்கேத்த உரம், பரிந்துரை செய்யப்பட்ட உரங்களை நீங்க கொடுத்தே ஆகணும். அப்படி கொடுக்குற பட்சத்துல தான் மரம் நேராக சீராக வளர்ந்து நமக்கு தேவையான அந்த வால்யூம் இருக்குல்ல, மகசூலை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதன் மூலமாக நம்ம வருமானத்தை பெருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது. இல்ல என்ன சார், ஊடு பயிர் பண்ணலாம், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அனைத்து விதமான பயிர்களும் ஊடு பயிர் கொண்டு போகலாம். அனைத்து விதமான பயிர், நீங்க உங்க தோட்டத்தில் இருக்கக்கூடிய நீரின் அளவை பொறுத்தும், உங்களுடைய மேனேஜ்மெண்ட் அளவு பொறுத்தும், என்ன விதமான கிராப்பும் கொண்டு போய்க்கலாம். நான் சொல்லுவது இந்த பயிர் வகைகள் இருக்குல்ல, ஆல்வேஸ் பயிர் வகைகளை கொண்டு போறது நல்லது. இப்பெல்லாம் கொஞ்சம் பேர் பேப்பரை ஏத்தி விடலாமான் கூட கேட்கறாங்க, நிறைய கேள்வி. அந்த பேப்பரை ஏத்தி விடுறாங்க, நிறைய பேர் ஏத்தி விடுறாங்க. பட் என்ன பிரச்சனைனா, தேக்கு வந்து ஒரு டெசிடுவஸ் ட்ரீ, இலைகள் விழுந்துகிட்டே இருக்கும். அந்த இலைகள் விழுறப்ப என்ன ஆகும், பேப்பர்ல போய் விழுகுது. பேப்பர்ல விழுகிறப்ப என்ன ஆகும், ஒரு சின்ன மழை விழுந்துச்சுன்னா அது வந்து அழுகி அப்படியே பேப்பரையும் அழுகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய வந்துட்டு இருக்கு. நிறைய இடத்துல பிராக்டிக்கலா பாத்துட்டு இருக்கோம். அதுக்காக முடியாதுன்னு சொல்லல, இதை பண்ண முடியும். அதற்குரிய கரெக்டான மேலாண்மை பண்ணும் பட்சத்தில், ஏன்னா தேக்கோட பட்டை இருக்குல்ல, அது மிளகுக்கு ஏத்துறதுக்கு நன்றாக இருக்கும், செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. ஆகையால் இந்த நிகழ்ச்சியை, இந்த தகவல் களஞ்சியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அனைத்து நேயர்களுக்கும் நான் சொல்லிக் கொள்வது என்னன்னா, தடிமரம் சார்ந்த விவசாயம் என்பது தேக்கு வந்து முக்கிய பங்களிக்கும். அதுவும் தமிழகத்தை பொறுத்தளவு தேக்கு வளராத மாவட்டங்களே கிடையாது. அந்த வளரக்கூடிய மரம் நல்ல ரகங்களை தெரிந்து கொள்ள வேண்டும், நல்ல மர மேலாண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். மரத்தின் இடைவெளி என்ன இடைவெளி, நிலத்துக்கேற்ற இடைவெளி, தேவைக்கேற்ற இடைவெளி, மர மேலாண்மை குறிப்பா ப்ரூனிங், தின்னிங், மரத்தை கழித்தல், உர மேலாண்மை, நீர் மேலாண்மை, ஊடுபயிர் மேலாண்மை, இவையெல்லாம் எடுத்து செல்லும் பட்சத்தில் மரத்தை வந்து நல்ல சர்க்குலர் சுற்றளவு, 24 இன்ச்சுக்கு மேல சுற்றளவு மரம் முழுவதும் இருக்கிற மாதிரி கொண்டு வர வேண்டும். அதாவது மரத்துடைய வால்யூம் பண்றப்ப, ஒரு மரத்தோட நடு மரம் இருக்குல்ல 30 அடி உயரம் இருக்குன்னா, 15 அடியில 24 இன்ச்சு 30 இன்ச்சு 32 இன்ச்சு சுற்றளவு இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய மரத்திற்கு நல்ல மார்க்கெட் சந்தையில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அமையும் என்று கூறிக்கொண்டு, மீண்டும் ஒருமுறை ஒரு நல்ல தொழில்நுட்பத்துடன் உங்களை சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: இன்னைக்கு 17வது எபிசோட்ல தடிமரங்களின் அரசன் தேக்கு மரத்தினுடைய தொழில்நுட்பங்கள், வளர்ப்பு முறைகள், அதில் இருக்கக்கூடிய சவால்கள், நோய் மேலாண்மை அப்படின்னு எக்கச்சக்கமான விஷயங்களை பார்த்திபன் சார் சொல்ல கேட்டோம். இனி அடுத்த வார நிகழ்ச்சியில மகாகனி மரத்தை பத்தி நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த நிகழ்ச்சி இன்னைக்கோட முடியறது இல்லைங்க, தொடர்ந்து உங்களுக்காக 100 வாரங்கள் வரப்போகுது. வேளாண் காடுகள் பற்றி நமக்கு தெரியாத பல தொழில்நுட்பங்களை சொல்லி தரப்போகுது இந்த தொடர். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க.

0: வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் வழங்கியவர் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள்.
1: இனி கிராமிய பாடல்.
2: இந்த கும்மரிச்சங்களில் இசையவில்லை மனசு, கொக்குகுளக் கரையோரமாக கொஞ்சம் கிளி நடக்கிறாள் கோவை பழம் தேடி. பிறந்த ஊர் பெருமை என்றால் பெண்களுக்கு அச்ச

0: கிராமிய பாடல் கேட்டீர்கள்.
1: மானாவாரி நிலங்களில் எதிர்நோக்கு பயிர் திட்டமிடல் குறித்து தெரிந்து கொள்ளலாம். நம் நாட்டின் வேளாண் நிலங்களில் பெரும்பகுதி 70% மானாவாரி நிலங்களாக உள்ளது. மானாவாரி நிலங்களில் இருந்து மட்டும் சுமார் 40% உணவு உற்பத்தி செய்யப்படுகின்றது. மானாவாரி விவசாயம் பருவமழையை மட்டுமே நம்பி செய்யப்படுகின்றது. சூரிய வெளிச்சம், உச்ச வெப்பநிலைகள், காற்றின் ஈரப்பதம், காற்றின் வேகம் போன்ற பருவநிலை காரணிகளும் பயிர் விளைச்சலுக்கு முக்கியமானதாகும். ஆனால் மானாவாரியில் மழையை தவிர மற்ற பருவநிலை காரணிகள் போதிய அளவு இருந்தால் கூட மழை ஒன்று மட்டுமே விளைச்சலை நிர்ணயிக்கக்கூடிய முக்கிய காரணியாக இருக்கும். ஒரு ஆண்டில் பெறக்கூடிய சராசரி மழை அளவில் 20% மற்றும் அதற்கு மேலும் குறைவான அளவு மழை பெறாவிட்டால் வறட்சி என கணக்கிடப்படுகின்றது. பருவமழை காலத்தில் பெறப்படும் மழை விகிதத்தின் மாறுபாட்டால் பயிரின் வளர்ச்சி நிலைகளில் உண்டாகும் நிலைப்பாட்டை கொண்டு வறட்சியை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். முன்பருவ வறட்சி, மத்திய கால வறட்சி மற்றும் பிந்தைய கால வறட்சி என 3 வகைப்படுத்தப்படுகின்றது. பயிர் விதைப்பின் முன்பாகவோ அல்லது விதைத்த பின்னரோ எதிர்பாராத சாதாரண மற்றும் சாதகமில்லா வானிலை சூழ்நிலைகள் ஏற்படும் போது அதற்கேற்ப தற்செயல் பயிர் திட்டமிடல் செய்யப்படுகின்றது. ஒரு பகுதிக்கான தற்செயல் திட்டத்தை உருவாக்க மழை தரவு குறித்த விரிவான ஆய்வு முதலில் செய்யப்பட வேண்டும். இந்த மழை தரவுகளின் அடிப்படையில் திட்டமிடல் செய்யப்பட வேண்டும். பயிர்களின் விதைப்பு அல்லது நடவு நேரத்தின் மாற்றம், விதை பயிர் விகிதத்தில் மாற்றம், உர பயன்பாட்டின் அட்டவணையில் மாற்றம், குறுகிய கால வகைகளில் உர பயன்பாடு, உயர் விளைச்சல் பயிர் வகைகளில் உர தேவை ஆகியவை தற்செயல் திட்டத்தின் முக்கிய அங்கமாக

0: சம்பந்தப்படுகின்றது. பருவமழை எதிர்நோக்கு பயிர் திட்டத்தின் வெவ்வேறு நிலைகளாவன: பருவமழை தாமதம், மத்திய கால வறட்சி, பருவமழை முன்கூட்டியே முடிதல், நீட்டிக்கப்பட்ட பருவமழை. பருவமழை தாமதமாக ஏற்படுதல். பருவமழை தாமதமாக தொடங்குவதாலும் மழை தொடங்கி விதை விதைத்த பின்னர் முன் பருவ வறட்சி காலம், மழை பெய்வதில் 3 முதல் 4 வாரங்களுக்கு ஏற்படும் இடைவெளியினால் வறட்சி உண்டாகும். இந்த சூழ்நிலையிலிருந்து பயிர் இழப்பீட்டை குறைக்க கீழ்காணும் மேலாண்மை முறைகளை கையாள வேண்டும். 1. குறுகிய கால மாற்று பயிர்கள் விதைக்கப்பட வேண்டும். எடுத்துக்காட்டு, பருத்தி விதைப்புக்கு பதிலாக சூரியகாந்தி பயிரிடலாம். 2. தேர்வு செய்யும் பயிர்களில் குறுகிய கால ரகங்களை தேர்ந்தெடுத்து விதைக்கலாம். எடுத்துக்காட்டாக துவரை ரகம் பயிரிடலாம். 3. தேவையான விதைகளின் அளவை விட அதிக அளவு விதையை உபயோகித்தல் வேண்டும். 4. விதை கடினப்படுத்துவதற்கு பொட்டாசியம் குளோரைடு அல்லது பொட்டாசியம் நைட்ரேட் உபயோகிக்க வேண்டும். 5. உலர் விதைப்பு, நுண் விதைப்பு மூலம் நாற்றங்கால் தயார் செய்தல் போன்ற முறைகளை பின்பற்றலாம். 6. மழைநீர் சேமிப்பிற்கான பகுதி, பாத்திகள், வரப்புகள் அமைத்தல், ஆலசால் அகலப்பாத்தி, பார்கள் அமைத்தல் போன்ற முறைகளை கையாண்டு நிலத்தை விதைப்பதற்கு தயார் செய்தல் வேண்டும். 7. பயிர் களைப்பு செய்தலை தாமதப்படுத்த வேண்டும். அடுத்ததாக மத்திய கால வறட்சி. மத்திய கால வறட்சி என்பது பருவமழை காலத்தில் பயிர் வளர்ச்சியின் இடைப்பட்ட காலத்தில் ஏற்படும் வறட்சி நிலையாகும். இது பருவமழையின் இடைப்பட்ட காலத்தில் 2 அல்லது 3 வாரங்களுக்கு மேல் மழை பொய்த்தல் மூலம் ஏற்படும் வறட்சியாகும். மொத்த பயிர் இழப்பை தவிர்க்க வறட்சியின் பாதகமான விளைவை குறைக்க வேண்டும். சிறந்த விளைச்சலை உறுதிப்படுத்த சரியான தாவர நிலைப்பாட்டை பராமரிப்பது அவசியம். எனவே போதிய தாவர நிலைப்பாட்டை தொடர்வதை விட பயிரை மறு சீரமைப்பது நல்லது. இத்தகைய சூழலில் விதைத்த 40 முதல் 50 நாட்களுக்கு பிறகு வறட்சி ஏற்பட்டால் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு 1/3 பங்காகவோ அல்லது 2 பங்காகவோ பயிர் எண்ணிக்கையை குறைத்தல் வேண்டும். தூசி நில போர்வை முறை. பயிரிலிருந்து நீர் ஆவியாதலை குறைக்கும் விதமாக இலைமேல் பொட்டாசியம் குளோரைட்டு, கயோலின் போன்ற ரசாயன மற்றும் நீராவி தடுப்பான்களை தெளிக்க வேண்டும். மேல் மண்ணை கிளறி விடுவதன் மூலமும் நுண்கற்களை உடைத்து மண்ணில் ஆவியாதலை குறைத்து நீர் விரயத்தை தடுப்பது நல்லது. பயிர் வளர்ச்சியை அதிகரிக்க ரசாயன உரங்களான யூரியா, பொட்டாசியம் போன்ற கரைசலை தெளிக்க வேண்டும். பயிர்களின் இலைத்தலைகளை கொண்டு நிலப்போர்வை அமைத்தல் வேண்டும். அடர்ந்த பயிர் இலைகளை அகற்றுதல் வேண்டும். பருவமழையை முன்கூட்டியே திரும்ப பெறுதல். பிந்தைய கால வறட்சி என்பது பயிர் வளர்ச்சியின் பிந்தைய பருவத்தில் முதிர்ச்சி பருவத்தில் பருவமழை குறிப்பிட்ட காலத்திற்கு முன்பே முடிதல் அல்லது பயிர் முதிர்ச்சி பருவத்தில் 2 முதல் 3 வாரங்களுக்கு மழை இல்லாதிருத்தல் மூலம் ஏற்படும் வறட்சியாகும். மிகுந்த வறட்சி நிலையில் பயிர்களை தீவனத்திற்காக அறுவடை செய்யலாம். பண்ணை குட்டைகளில் சேமிக்கப்பட்ட நீரை கொண்டு நீர்ப்பாசனம் செய்யலாம். உயிர்நீர் பாசனம் செய்தல் வேண்டும். பயிர் வினையியல் முதிர்ச்சியில் அறுவடை செய்ய வேண்டும். நீட்டிக்கப்பட்ட பருவமழை என்பது பருவமழை காலம் முடிந்த பின்னரும் பெய்யும் அதிகபட்ச மழையாகும். அந்த சூழ்நிலையில் மண்ணின் ஈரப்பதத்தை பயன்படுத்தி கலப்பு மற்றும் ஊடு பயிர்களை பயிரிடலாம். இந்த முறையை கரிசல் மண்ணில் பின்பற்றி விதைப்பை முன்கூட்டியே செய்யலாம்.
1: இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சி. அமைப்பில் உதவி ஏ புவனேஸ்வரி, நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நேபாளத்தில் நேரிட்ட காட்டாற்று வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக தமிழகத்தைச் சேர்ந்த 57 சுற்றுலாப் பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். ரசுவா மாவட்டத்தில் நேரிட்ட நிலநடுக்கம் மற்றும் பனிச்சரிவு காரணமாக காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டதாக முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. முக்திநாத் உள்ளிட்ட ஆன்மீக தலங்கள் மற்றும் சுற்றுலா தலங்களுக்கு சென்ற தமிழகத்தைச் சேர்ந்த 57 பேர் இதில் சிக்கியுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள சுற்றுலா ஏஜென்சி மூலம் இவர்கள் அழைத்துச் செல்லப்பட்டதாக அந்த ஏஜென்சி உரிமையாளரின் தந்தை சையத் சாதிக் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இதற்கிடையே நேபாள வெள்ளப்பெருக்கில் தமிழர்கள் உள்பட இந்தியர்கள் பலர் காணாமல் போனதாக வரும் செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த பேரழிவில் காணாமல் போன தமிழகத்தைச் சேர்ந்தவர்களை விரைந்து மீட்கவும் பாதிக்கப்பட்டவர்

அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கவும் அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வெளியுறவுத்துறை மற்றும் நேபாளத்தில் உள்ள இந்திய தூதரகம் வாயிலாக தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் குறித்த தகவல்களை பெற்று அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தேவையான நடவடிக்கைகள் விரைந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு விஜய் கூறியுள்ளார். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்கள் மற்றும் தமிழகத்தில் உள்ள அவர்களது குடும்பத்தினருக்கான உதவி எண்களை மாநில அரசு அறிவித்துள்ளது. 1800-930-93793 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு விவரங்களை அறிந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் 9289-16712 என்ற எண்ணையும் தொடர்பு கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே இந்த காட்டாற்று வெள்ளத்தில் 17 பேர் உயிரிழந்துள்ளதாக நேபாள அரசு அறிவித்துள்ளது. இந்நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக கனடா சென்றுள்ள அவர் இன்று டொராண்டோவில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த தொழிலதிபர்களிடையே கலந்துரையாடினார். உலக தரத்திற்கு இணையான டிஜிட்டல் கட்டமைப்பு இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். நகரமயமாக்கல் பணிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் நடுத்தர வர்க்கத்தினரின் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இதன் காரணமாக அனைத்து துறைகளிலும் புதிய வாய்ப்புகள் உருவாகியுள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். நாடு முழுவதும் காய்ச்சல் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக மாநில அரசுகளுக்கு உரிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதற்கிடையே பன்றி காய்ச்சல் பரவல் குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று இந்திய மருத்துவ சங்கம் கூறியுள்ளது. இந்த வகையில் தற்போது பரவி வரும் தொற்று வலிமை குறைந்தது என்றும் இதற்காக நோய் எதிர்ப்பு மருந்துகளை உட்கொள்ள வேண்டிய அவசியமில்லை என்றும் அந்த சங்கத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மருத்துவர்களின் உரிய ஆலோசனை இன்றி மருந்துகளை உட்கொள்ளக்கூடாது என்றும் அந்த செய்திக்குறிப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் 45 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் அன்றைய தினம் தண்ணீரை திறந்து வைக்க உள்ளதாக நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அறிக்கை ஒன்றில் கூறியுள்ளார். கோவில்களில் ரீல்ஸ் மற்றும் புகைப்படம் எடுப்பதை தடுப்பதற்கு ஏதுவாக 50 முதுநிலை கோவில்களில் செல்போன் கொண்டு செல்வதற்கு தடை விதிக்கப்பட உள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். திருவண்ணாமலையில் உள்ள அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். திருக்கோவில்கள் குறித்த விவரங்களை அறிந்து கொள்வதற்கென இணையதளம் உருவாக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மாநிலத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் பல்வேறு கோவில்களில் திருப்பணிகள் நடைபெற்று வருவதாகவும் திரு ரமேஷ் கூறினார். தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகளை தாவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இன்று திருப்பத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவிட் போன்ற பேரிடர் காலங்களிலும் தூய்மை பணியாளர்கள் தங்கள் உயிரை பணயம் வைத்து பணியாற்றியதாக தெரிவித்தார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுப்படி தமிழகத்திற்குரிய நீரை வழங்க வேண்டிய பொறுப்பு கர்நாடக அரசுக்கு உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்ற தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் கேட்டுக் கொண்டார். ஆசிய ஜூனியர் கிளாசிக்கல் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் பிரிவில் பிரதிதி பர்தோலாயும் ஆடவர் பிரிவில் மயங்க் சக்கரவர்த்தியும் தங்கப்பதக்கம் வென்றனர். நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாமில் நடைபெற்று வரும் உலக படகு சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் உஜ்வல்குமார் ரோஹித் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்ரானி மற்றும் வேலவன் செந்தில்குமார் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

நம்ம ஸ்டுடியோவில் கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 8:05 ஆயிடுச்சுங்க. நினைத்தாலும் இன்னைக்கும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறது உங்கள் அன்பாட்சி நோர்த்தே. இந்த இரவு வேளையில் உங்களுக்கான அருமையான பாடல்களை கொடுக்கறதுக்காக நான் வெயிட் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலியமாகவும் இல்லை நம்மளுடைய

தொலைபேசி வேலை மூலியமாகவும் நீங்கள் கேட்டு வச்சுக்கொள்ளலாம். நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள், நீங்கள் வந்து மற்ற நிகழ்ச்சிகளில் பாடல் கேட்டவங்க, மற்ற நிகழ்ச்சிகளில் வந்தவங்க, நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்காமல் மற்றவர்களுக்கு வழிவிட்டீங்க அப்படின்னு சொன்னோம், எல்லாத்துக்கும் ஈவனாக சான்ஸ் கொடுத்த மாதிரியான ஒரு இது வரும். ஸோ அதனால் எல்லாருமே வந்து மற்றவர்களுக்கும் வழிவிட்டுட்டு பாடல்களெல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, இன்றைக்கி நிகழ்ச்சியில் முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ராம்நகர்லேருந்து சதீஷ்குமார் அப்படிங்கிற ஒரு சூப்பரான பாடல் கேட்டிருக்கார் சின்ன ஜமீன் திரைப்படத்திற்காக. அவருக்காக இந்த முதல் பாடலோட நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம்.

இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்மோட பேச போகிற ஃபர்ஸ்ட் காலர் யாருங்கன்னு சொல்லி கேட்கலாம். வணக்கம், ஹலோ, ஸோ ஏதோ சைலண்டாகவே இருந்துட்டுருக்கார். நம்ம இருந்தாலும் நிகழ்ச்சியில் வந்து ஒருத்தர் பாடல் கேட்டிருந்தார் குன்னூர்லேருந்து, அவருக்காகவும் அதே பாடலை வந்து சத்யநாராயணன் கோயம்புத்தூர்லேருந்து கேட்டிருக்கார். இந்த ரெண்டு நேயர்களுக்காகவும் மெல்லித்திறந்தது கதவு திரைப்படத்திலிருந்து சூப்பரான பாடல் வருது, கேளுங்கள்.

0: 8:16 நம்மோட இணைய காலர் யாருங்கன்னு சொல்லி கேட்கலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார், எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கேன். யார் பேசுறீங்க?
1: ஏலக்காடு மணிதாசன் சார்.
0: உங்க ஊரெல்லாம் எப்படி இருக்கு?
1: எங்க ஊரெல்லாம் காத்து வெயில் அழுதா அடிக்கிறது சார். இந்த மழையெல்லாம் ஒன்றும் காணாங்க சார்.
0: வந்துடும், நீங்க சொன்ன உடனே வந்துடும்.
1: எங்க சார் வருது, இங்க எல்லாம் ஒன்றும் பொறுக்க முடியல.
0: என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு தனியார் தாகம் படத்திலிருந்து மலேசியா வாசிக்காம சாணிங் வரணும் பார்த்து பூவை நீ யாருக்காக சொல்லி மாதிரி அந்த பாட்டு வேணும்.
0: ஓகே, உங்களுக்காகவும் கேட்டிருக்க எல்லா நேர்களுக்கும் இந்த பாடல். தேங்க்யூ சார்,
1: நன்றி.

நினைத்தாலே இன்றைக்கும் நிகழ்ச்சியில் அருமையான பாடல்களோடு உங்களை தாளாட்டிகிட்டு இருக்கிறது உங்கள் பார்ஷி நோர்த்தே. 8:22 ஆயிடுச்சுங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சுரேஷ்குமார் மைசூர்லேருந்து மெசேஜ் பண்ணியிருக்கார். அவருக்காக அரண்மனை கிளி திரைப்படத்திலேருந்து ஒரு அருமையான பாடல் வந்துட்டுருக்கு, கேளுங்கள்.

0: 8:28 நீங்க கேட்டு இருக்கிறது நினைத்தாலே இன்னைக்கும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்ததான் நம்ம கூட பேச போற காலர், வணக்கம்.
1: இரவு வணக்கத்தோடு பழனி வட்டம் கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன்.
0: ராமகிருஷ்ணன் எப்படி இருக்கீங்க?
1: அருமையா இருக்குங்க சார். நீங்க நிலையத்தில் நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாரும் நல்லா இருக்கும். பழனி எல்லாம் எப்படி இருக்கு?
1: பழனி கொஞ்சம் குளிர் காத்து வீசுது அப்படி இப்போ.
0: அதனால சந்தோஷமா இருக்கீங்க?
1: இப்போ வந்து கொஞ்சம் குளிர் காத்து அப்படியே வீசுது.
0: ஓகே, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: மலையூர் மாம்பட்டியான் படத்திலிருந்து சின்ன பொண்ணு சேலை என்று தொடங்கும் இரவு நேரத்தை இனிமையாக்கும் அருமையான பாடல்.
0: ஓகே சார், உங்களுக்காகவும் கேட்டிருக்கேன் எல்லா நேர்களுக்கும் இந்த இனிய பாடல் வந்து.
1: நன்றி,
0: தேங்க்யூ.

இந்த இனிமையான இரவு வேளையில் நினைத்தாண்டு எடுக்கும் நிகழ்ச்சியில் அருமையான பாடல்களோடு உங்களை வந்து தாளாட்டி இருக்கிறது உங்கள் அன்பா ஆட்சி நோர்த்தே. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பாம்பே கேசல்லேருந்து சாந்தகுமார் மார்க்கெட், எஸ்ஆர்கே ராமகிருஷ்ணன், மசனகுடி சபாபதி, டிஆர் பஜார் ஸ்ரீனிவாசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டே இருக்குங்க. அவங்களுக்காக உயிருள்ளவரை உஷா திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் வருது, கேளுங்கள்.

0: இரவு வேளையில் அழகாக அவங்களை தாளாட்டிட்டு இருக்கிறது. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நிறையா நல்ல நல்ல பாடல்கள் தான் தாளாட்டியிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக நம்ம கூட பேச போகிற இந்த காலர் யாருங்கன்னு சொல்லி கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார், மகா தாராபுரத்திலிருந்து பேசுகிறேன் சார்.
0: தாராபுரத்திலிருந்து? தாராபுரம் எல்லாம் எப்படி இருக்கு?
1: மழை அதிகமாக பெய்யல சார், தூரல் மாதிரி விட்டுது அவ்வளோதான். அப்புறம் சார், ஊட்டி எஃப்எம் கேட்கலாம், எனக்கு தூக்கமே வராது சார். மத்தியானம் பேசுவேன், மத்தியானம் பேச முடியல. இப்ப லைன் பிடிச்சிட்டு அப்படியே சந்தோஷமா
0: இருக்கு.
1: ஊட்டி எஃப்எம் தான் நம்பர் ஒன், இந்தியாவிலேயே நம்பர் ஒன் எஃப்எம் சார். இதமா இருக்கீங்க, எல்லாரும் இதமா பதமா பேசுறீங்க. உங்களை மாதிரி நான் பார்த்ததே இல்லை. மற்ற எல்லா எஃப்எம் நான் பேசுவேன், ஆனா உங்க எஃப்எம் மாதிரி நான் பார்த்ததே இல்லை சார்.
0: தேங்க்யூ, தேங்க்யூமா. நீங்கள் உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து ரேடியோ கேட்டுட்ருக்கிறதுனால தான் வந்து நம்மளுடைய நிகழ்ச்சிகளெல்லாம் வந்து நல்லா வெற்றி அடையுது.
1: இல்லை சார், அதான் ஒன்று ரெண்டு பேர் இதமாக இருப்பாங்க மற்ற எஃப்எம்ல, ஆனால் நீங்கள் எல்லாரும் எஃப்எம் எல்லாருமே இதமாக இருக்கிறது நினச்சா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. பண்பலைனா இப்படி தான் இருக்கணும்.
0: ஊட்டி கிளைமேட் இல்லை, ஸோ அதனால எல்லாரும் இப்படி இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஊட்டியை
1: போல இருக்கீங்க, அதனால தான் இதமாக இருக்கீங்களா? வெயில் அடிச்சா ஹாட் ஆயிடுவீங்க.
0: அப்படியெல்லாம் கிடையாது. உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சினா எந்த நிகழ்ச்சி?
1: பிடித்தமானது ஊட்டியில வந்து சார், அந்த டீ கடை, அது அது அது ரொம்ப பிடிக்கும்.
0: அப்புறம்
1: இந்த மாதிரி நினைத்தாலே

0: நிக்கும். அப்ப முதல்ல வந்து ஒரு தலைப்பு கொடுத்து பேசிட்டு இருந்தவன் இப்ப பாட்டோட பேசிட்டு இருக்கேன். வெறும் தலைப்பே கொடுத்து பேச சொல்லுவீங்க, அந்த நிகழ்ச்சியில நான் தவறவே மாட்ட கேட்டுட்டு இருந்தேன். இது நாடகம் போடுவீங்க ஞாயிற்றுக்கிழமை, நாடகம் இப்படி எல்லாத்தையும் கேட்டேன், ஒண்ணு விட பாத்துடா.
1: சரி சரி.
0: அப்புறம் இப்ப சிலை இடியா வந்திருக்கு, சூப்பரா இருக்கு சார்.
1: இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய நிகழ்ச்சிகளை கேளுங்க. ஸோ எல்லாத்துக்கும் சொல்லுங்க, உங்களை மாதிரி நேயர்களை வந்து உங்க கூட பேசுறதுல உங்க கூட பேசுறதுல எங்களுக்கும் வந்து ரொம்ப சந்தோஷம் கொடுத்து வச்சிருக்கணும்.
0: தேங்க்யூமா,
1: தேங்க்யூ. என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
0: முதல் மரியாதையிலிருந்து நீதான அந்த கோயில் வரும் வல்லங்க சார், அந்த பாட்டு சார்.
1: கண்டிப்பா உங்களுக்காக அந்த பூங்காற்று கண்டிப்பா வரும், கேளுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங்மா. உங்களுக்கான அந்த பாடல் வருது.

தொடர்ச்சியாக நிறைய நல்ல பாடல்களெல்லாம் கேட்டிருப்பீங்க. நம்ம தாராபுரத்துலேருந்து கேட்டவங்களுக்காக இனிமையான அந்த பாடல் ஒலித்தது. நிகழ்ச்சி ஒலித்துட்டு இருக்க நேரம் பார்த்தீங்கன்னா 8:46 ஆயிடுச்சுங்க. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்ததாக மஞ்சூர் சிவகுமாரனுடைய விருப்ப பாடலாக உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படத்திலிருந்து

0: படிச்சிருங்க?
1: சிவார்த்தி.
0: சிவார்த்தினி. சிவார்த்தினி. சிவார்த்தினி எப்படி இருக்கீங்க? மஞ்சூர் எல்லாம் எப்படி இருக்கு?
1: அது நல்லா இருக்கு.
0: அது நல்லா தான் இருக்கு அப்படிங்கறீங்க. மஞ்சூர் நல்லா தான் இருக்கு. அப்ப நீங்க நல்லா இல்லையா? ஓகேமா. மஞ்சூரை பத்தி ஓணம் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. உங்களுக்கும் எங்கள் நிலையத்தின் சார்பாக ஓணம் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கொள்கிறோம். இப்போ வெளியில் இருக்கவங்க மஞ்சூரை பற்றி டக்குன்னு சொல்லி மஞ்சூர் அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்லுவாங்க. மஞ்சூரோட ஸ்பெஷாலிட்டியை சொன்னால் என்ன சொல்லுவீங்க? ஓகே. இந்த இனிமையான வேலையில் உங்களுக்கு என்ன பாடல் வேணும்? ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. உங்களுக்கான அந்த இனிமையான பாடல் வந்துட்டு இருக்கு, கேளுங்க.
1: Okay, thank you.
0: Thank you.

8:56 ஆச்சு. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம். இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சி நிறைவு யாரோட பாடல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எம்பி ரவிச்சந்திரன் அவர்கள் ஊட்டியிலிருந்து வந்து முள்ளிக்குறையிலிருந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு. அவருக்காக பிரம்மா திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல். இந்த பாடலோட இன்றைய நினைத்தாலே இன்னைக்கும் நிகழ்ச்சி நிறைவு பெறுது.

0: ഓണം സെലിബ്രേഷൻസ്. കൾച്ചറൽ പ്രോഗ്രാംസ് ഓർഗനൈസ് ആസ് പാർട്ട് ഓഫ് ദ ഒഫീഷ്യൽ ഓണം ടൂറിസം വീക്ക് സെലിബ്രേഷൻസ് ആർ കണ്ടിന്യൂയിങ് അറ്റ് വേരിയസ് വെന്യൂസ്. Besides state and district headquarters, programs are also being held at various tourist destinations. With memories and festive spirit to last through the coming year, Kerala's biggest harvest festival is now drawing to a close. Smithy M. Palluruthi, Akashvani News, Thiruvananthapuram.
1: Eid al-Adha-n-Nabi, the birthday of Prophet Hazrat Muhammad, was celebrated today with religious fervor in various parts of the country. Milad processions were taken out to mark the occasion. In Kashmir, Eid al-Adha-n-Nabi was celebrated across the valley today with joy and enthusiasm. We have a report.
2: Thousands of devotees gathered at mosques and shrines across the valley and offered special prayers on the occasion. The largest gathering was held at the Hazrat Bal Shrine in Srinagar, where the holy relic of Prophet Muhammad was displayed, drawing thousands of devotees who offered prayers and sought blessings. Similar gatherings were held at major shrines and mosques in different parts of Kashmir. Devotees prayed for peace, harmony and prosperity in Jammu and Kashmir and for the well-being of people across the world. Meanwhile, Lieutenant Governor Manoj Sinha and Chief Minister Umar Abdullah greeted people on the occasion. Ishfaq Shah, Akashwani News, Srinagar.
1: The President, Vice President and Prime Minister have greeted people on the occasion of Onam and Eid-e-Milad. The Indian Institute of Creative Technologies, IICT, and Netflix have announced scholarships for 100 students to support next generation of Indian storytellers. Under this scholarship scheme, students will be provided up to 80% financial support across 6 professional programs, comprising 2 one-year diploma programs and 4 six-month certificate programs. The announcement has come after Prime Minister Narendra Modi held a meeting with co-CEO of Netflix, Ted Sarandos, earlier this month. In men's cricket, hosts Sri Lanka reached 229 for 6 in their second innings at stumps on day 4 after receiving follow-on from India in the second and final test in Colombo. Sri Lanka now lead by 16 runs. Earlier in the day, the visitors enforced the follow-on after bowling Sri Lanka out for 290 in their first innings. India had declared their first innings at 503, powered by centuries from Dhruv Jorel and Devdutt Padikkal. The visitors are currently leading the two-match series 1-0. And now, before we end the bulletin, the headlines once again. Massive flash flood hits Nepal-Tibet border, claiming 46 lives and leaving nearly 500 people missing, including over 100 Indians. India assures all possible assistance as rescue and relief operations intensify in the Himalayan nation. Bihar and Uttar Pradesh step up preparedness amid possible rise in water levels of rivers after flash floods in the neighboring country. India and China reaffirm commitment to peace and tranquility in border areas, agree on 8-point consensus at 25th round of boundary talks in Beijing. And in men's cricket, India tighten grip on Colombo test as host Sri Lanka struggle at 229 for 6 in their second innings at stumps on day 4 after follow-on. That is all in the news at 9. Good night.
3: Neram 9:15 nimidam.
4: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
5: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் யுபிஐ டிஜிட்டல் பண பரிவர்த்தனையின் 10 கால சாதனைகள், சிறப்பம்சங்கள் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் பட்டய கணக்காளர் திருமதி புவனேஸ்வரி அவர்கள். வணக்கம் மேம்.
6: வணக்கம்.
5: டிஜிட்டல் பண பரிவர்த்தனை தொடங்கி 10 வந்து நிறைவடைஞ்சிருக்கு. இதன் சாதனைகளா நீங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன மேம்?
6: 2016 ஆகஸ்ட் 25th அன்னைக்கு நம்ம நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இந்த யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ்னு சொல்லக்கூடிய யூபிஐயை லான்ச் பண்ணாங்க. நம்ம இந்தியாவோட டிஜிட்டல் பேமெண்ட் எக்கோ சிஸ்டம்க்கு இந்த யூபிஐ அப்படிங்கிறது ஒரு பெரிய பேக் போனாக செயல்பட்டு வருது. ஏன்னா 2016 இன்னைக்கு 2026 நம்மளுடைய டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை நம்ம கம்பேர் பண்ணும்போது 13,000 டைம்ஸ் வந்து இந்த டிரான்சாக்ஷன்ஸ் வந்து உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ இது கேஷுக்கு மாற்றாக வந்த ஒரு டிஜிட்டல் பேமெண்ட் மாற்றம் மட்டும் கிடையாது, நம்ம இந்திய நாட்டோட ஒரு பேமெண்ட் கல்ச்சரே வந்து மாற்றி அமைச்சிருக்கிற ஒரு விஷயம்னு சொல்லலாம்.
7: நிச்சயமா மேம், அதாவது ஒரு நிறைய மக்கள் தொகை கொண்ட ஒரு நாட்டில் இந்த மாதிரி ஒரு முறை வந்து ஈஸி ஆக்கியிருக்கு, இந்த பேமெண்ட் மெத்தட பரிவர்த்தனை அப்படின்னு தான் சொல்ல முடியும். எந்த அளவுக்கு வந்து மக்களோட வேலையையும் அந்த நேரத்தையும் மிச்சப்படுத்தி இருக்கு மேம் இந்த யூபிஐ?
6: யூபிஐயோட மிகப்பெரிய பெனிஃபிட் வந்து டைம் சேவிங் அண்ட் கன்வீனியன்.

0: என்னுடைய கருத்து, முதல்ல ஒருத்தருக்கு பேமெண்ட் பண்ணணும்னா நம்ம அவருடைய பேங்க் டீடைல்ஸை நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் அவரை நம்ம பெனிஃபிஷியரியா ஆட் பண்ணணும். அதோட இது வந்து பேங்கிங் ஹவுஸ்ல மட்டும்தான் நம்மளால வந்து இந்த டிரான்சாக்ஷனை பண்ண முடியும். ஸோ இதுல வெயிட்டிங் டைம் வேற இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம உட்கார்ந்துருக்க இடத்துல இருந்து நமக்கு தேவையான பேமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்மளால ஒரு சிங்கிள் ஃபேஸ்ல வந்து பண்ணிக்க முடியும். இல்லை என்னோட ஃபேமிலி மெம்பருக்கோ இல்லை என்னுடைய ஒரு பிசினஸ் பேமெண்ட்ஸுக்கு ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்றது, இது எல்லாத்தையுமே ஒரு ஸ்மார்ட் போனும் அது ஒரு பேங்க் அக்கௌண்ட்டும் லிங்க் ஆயிருந்தாலே போதும். இது போக நம்மளோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ், எலக்ட்ரிசிட்டி பில், மொபைல் ரீசார்ஜ், நம்ம பண்ற ஷாப்பிங் செலவுகள், ரெஸ்டாரண்ட்டுக்கான சார்ஜஸ், ஏன் ஈவன் ஸ்கூல் ஃபீஸ் போன்ற பல பேமெண்ட்ஸ் வந்து இப்போ நம்மளால வீட்ல இருந்தே பண்ண முடியும். ஸோ ஈவன் மிட் நைட்ல கூட, விடுமுறை நாட்கள்ல கூட இந்த பேமெண்ட்ஸை நம்ம பண்ணலாம். அதுக்காக பேங்க்கு போய் பேமெண்ட் கவுண்டர்ல நின்று கியூல வெயிட் பண்ணி தான் பண்ணுங்கிற அவசியம் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல குறைஞ்சிருக்கு.
1: நிச்சயமா, அதாவது முன்னாடி நம்ம அதெல்லாம் வந்து அனுபவிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸ் பேங்க்கு போயிட்டு அப்புறமா வந்து அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்றது அந்த மாதிரி விஷயங்களை. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்கர் ஜென்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரி விஷயங்களை வந்து ஃபேஸ் பண்ணல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அந்த அளவுக்கு ஈஸியாக்கி இருக்கு. இப்போ வங்கி சேவையை வந்து எல்லா யாருக்குமே வந்து கிடைக்கிறத இது வந்து உறுதி செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாமா
0: மேம்? நிச்சயமா.
1: ஏன்னா ஒரு பேங்க் அக்கௌண்ட்டும் ஒரு மொபைல் போனும் இருந்தா வந்து இதை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னும் போது கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு பேங்க் அக்கௌண்ட் வேணும் அப்படிங்கறத இது வந்து உறுதிப்படுத்திருக்கா?
0: கண்டிப்பா. ஏன்னா பேங்கிங் சர்வீஸை வந்து எல்லாரும் யூஸ் பண்றதுக்கு யூபிஐ எப்படி ஒரு மிக முக்கிய சோர்ஸ்னு சொல்லலாமோ அதே மாதிரி நம்ம வங்கி சேவைகளை வந்து எல்லா மக்களுக்கும் கொண்டு சேர்த்ததுல வந்து இந்த ஜன்தன் அக்கௌண்ட்ஸ், ஆதார், மொபைல் லிங்கேஜ், டிஜிட்டல் இந்தியா போன்ற மற்ற முயற்சிகளும் வந்து சேர்ந்துதான் இந்த யூபிஐ வந்து இன்னைக்கு எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஈவன் மிகப்பெரிய நிறுவனங்களை விட சின்ன லெவல்ல ஆப்ரேட் பண்ணக்கூடிய அந்த ஸ்ட்ரீட் வெண்டார் கூட இன்னைக்கு வந்து டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டமை யூஸ் பண்றோம். ஸோ அந்த சூழ்நிலை வந்து இன்னைக்கு மாறி இருக்கு.
1: நிச்சயமா. இப்போ பிசினஸ்ல வந்து இது எந்த அளவுக்கு வந்து எளிமையாக்கி இருக்கு மேம்? பிசினஸ் மற்றும் இண்டஸ்ட்ரீஸ் அதை பொறுத்த வரைக்கும் இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ் வந்து எந்த அளவுக்கு அவங்களுடைய வேலையை வந்து ரொம்ப ஈஸியாக்கி இருக்கு?
0: இந்த யூபிஐன்னு நம்ம சொல்லும்போது 24x7 அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அதாவது ரவுண்ட் தி கிளாக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். த்ரூ அவுட் த டே இதை நம்மளால ஆப்ரேட் பண்ண முடியும். அப்போ பிசினஸ் பண்ற எல்லாருக்கும் அவங்களோட எல்லா பேமெண்ட்ஸையும் பேமெண்ட் பண்ண அடுத்த செகண்ட்ல வந்து அவங்களுடைய அக்கௌண்ட்ல வந்து இது கிரெடிட் ஆயிடுது. அப்போ ஒரு பிசினஸ்ல வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எனக்கு ஃபண்ட் வந்து அடுத்த செகண்டே கிடைக்குது அப்படின்னா என்னால எனக்கு தேவைப்படுற ஃபண்டை இன்னும் பெட்டரா என்னால மேனேஜ் பண்ண முடியும். அதாவது ஒர்க்கிங் கேபிட்டல இன்னும் பெட்டராவே என்னால மேனேஜ் பண்ண முடியும். இது போக ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன், ஒரு ஃபேமிலி மெம்பருக்கு பணம் அனுப்பணும், ஒரு பிசினஸ்ல வந்து கேஷ் ஃப்ளோ தேவைப்படுது அதிகமாக அப்படின்னா எப்பவுமே கையில் கேஷ் வச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல இது பிசினஸ்க்கு வந்து ரொம்பவே வந்து சப்போர்ட்டாக இருக்கும்.
1: இப்போ வந்து வணிகம் மற்றும் தொழில் துறையில இதனால வந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய முன்னேற்றம் பத்தி சொன்னீங்க மேம். வணிகம் அப்படின்னாவே வந்து பெரிய வணிகர்கள் மட்டுமே கிடையாது, நிறைய வந்து சிறு வணிகர்கள் இருக்காங்க, சின்ன சின்ன பெட்டிக்கடை இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நடைபாதை வியாபாரிகள் இருக்காங்க. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு வழியில போகும்போது ஏதோ ஒரு பொருள் வாங்கினா கூட அவங்க கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த கியூஆர் கோடு இருக்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். அந்த அளவுக்கு வந்து இந்த யூபிஐ வந்து எல்லார்கிட்டையும் போய் ரீச் ஆயிருக்குன்னு சொல்லாமா, இது எந்த அளவுக்கு அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு மேம்?
0: ஸோ இப்போ யூபிஐங்கிறது தனி நபருக்கான வசதிகளை மட்டுமே கொடுக்கல, பிஸ்னஸ் மேனுடைய மொத்த டிரான்சாக்ஷனுமே வந்து இது ரொம்ப சிம்பிளிஃபைடாக மாற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து பாயிண்ட் ஆஃப் சேல் மிஷினோ இல்லை டிஜிட்டல் பேமெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தால் மட்டும்தான் இந்த யூபிஐயை நான் பண்ண முடியும் அப்படிங்கிறது இன்றைக்கி கிடையாது. ஒரு சிம்பிளாக ஒரு 2x2 சென்டிமீட்டரில் ஒரு கியூஆர் கோட் நம்ம வச்சுருந்தாலே போதும், நம்மளால் நம்மளுடைய பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனில் ரொம்ப சிம்பிளிஃபைடாக பண்ண முடியும். அதே மாதிரி இன்றைக்கி இ காமர்ஸ் யூஸ் பண்ணாதவங்களே யாருமே இருக்க முடியாது. நம்ம இ காமர்ஸ் மொத்தமே வந்து இந்த டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்ல தான் வந்து டிரான்சாக்ஷன் நடந்துட்டு இருக்கு. அப்ப அதுக்கு யூபிஐ வந்து ஒரு பெரிய அளவுல வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இந்த சிறு வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய கேம் சேஞ்சர்னு நான் சொல்வேன். ஏன் அப்படின்னா இந்த ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ், பெட்டிக்கடை வச்சிருக்கிறவங்க அவங்களுடைய டெய்லி பிசினஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க டெய்லியும் ஒரு டைப் ஆஃப் பிசினஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு காய்கறி விற்கிறாங்க அப்படின்னா நாளைக்கு வந்து பழங்கள் விற்பாங்க. அவங்களுடைய டெய்லி பிசினஸ் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்ப இந்த மாதிரி ஒரு பேமெண்ட் டிரான்சாக்ஷன் இருக்கும்போது அவங்க பிசினஸ் இன்னுமே வந்து அது ரொம்ப சிம்பிளிஃபைடா மாத்தும். அப்ப டிஜிட்டல் பேமெண்ட்லாம் வந்து ரொம்ப பெரிய டெக்னாலஜி, ரொம்ப பெரிய வணிக நிறுவனங்கள் மட்டும்தான் வந்து இதை யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த நிலை மாறி இன்னைக்கு தெருவோர வியாபாரிகள் கூட இதை யூஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலையில தான் இது இருக்கு.
1: நிச்சயமா. இப்ப டெக்னாலஜி பத்தி நீங்க ஒரு டேர்ம் வந்து குறிப்பிட்டீங்க, இது ஒரு பெரிய டெக்னாலஜியா இருந்திருந்தா கண்டிப்பா இதை வந்து இதை யூஸ் பண்ணிருக்க முடியாது. அப்போ ஒரு சிம்பிளிஃபை டெக்னாலஜியா இது இருந்ததுனால மட்டும்தான் எல்லார்கிட்டையும் போய் இது ரீச் ஆச்சுன்னு சொல்லலாமா மேம்? ஏன்னா முன்பே வந்து நீங்க குறிப்பிட்டீங்க ஒரு மொபைல் போனும் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டும் இருந்து இருந்தாவே போதும், இதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு. அப்போ இன்னைக்கு நீங்க குறிப்பிட்ட மாதிரி இந்த நடைபாதை வியாபாரிகளோ சிறு வணிகர்களோ இல்ல யாரு எனி இண்டிவிஜுவல் வந்து இதை யூஸ் பண்றாங்க.

0: அப்போ அந்த டெக்னாலஜி ரொம்ப சிம்பிளிஃபைடான ஒண்ணு அப்படின்னு சொல்லலாமா?
1: இல்ல, யூபிஐ சக்சஸ்க்கு பின்னாடி நிச்சயமா வந்து ஒரு டெக்னாலஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு பேமெண்ட் ஆப் மட்டும் கிடையாது, இதுல வந்து பல வகையான தொழில்நுட்பங்கள் சேர்ந்து செயல்பட்டு தான் இந்த டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ முதல்ல வந்து ஸ்மார்ட் போன், அப்புறம் இன்டர்நெட், இதுதான் வந்து மக்கள் கிட்ட வந்து முதல்ல ரீச் ஆச்சு. இது ரெண்டையும் வச்சுதான் இந்த யூபிஐயை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கும் போது டெக்னாலஜி வந்து இதுல வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ எந்த ஒரு பேங்க் டீட்டெயில்ஸையும் எல்லாராலையும் நினைவில் வச்சுக்க முடியாது. நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா என்னோட பேங்க் டீடைல் எனக்கு தெரியாது, ஆனா இன்னைக்கு வந்து சிம்பிளா என்னோட மொபைல் நம்பரையோ இல்ல என்னோட யூபிஐ ஐடியோ கொடுத்து என்னால என்னோட பேமெண்ட்ஸ் வந்து ஈஸியா வாங்கிக்க முடியும்.
0: அதான் நீங்க சொன்ன மாதிரி இப்போ அந்த மொபைல் நம்பரோட இது கனெக்டடா இருக்கிறதுனால நம்ம அந்த பேமெண்ட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மேம். இப்ப நமக்கு வந்து ஒருத்தரோட போன் நம்பர் தெரிஞ்சாவே போதும், நம்ம வந்து அவங்களுக்கு பே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலை இருக்கிறதுனாலதான் இது ரொம்ப ஈஸியா போய் ரீச் ஆயிருக்கு. இப்ப இந்த 10 இயர்ஸ் வந்து கடந்து பார்க்கும் போது நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த 13,000 மடங்கு வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அந்த அளவுக்கு இது வெற்றி அடையறதுக்கு இதுதான் காரணம், இந்த தொழில்நுட்பம் காரணம் சொல்லலாமா?
1: இதுக்கு பின்னாடி வந்து நிறைய தொழில்நுட்பங்கள் இருந்தாலும் இதை ஈஸியா வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியும் இல்லையா. ஒருத்தரோட மொபைல் நம்பரையும் இல்ல யூபிஐ ஐடி மட்டுமே போட்டு வந்து நம்மளால பேமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா இது ஈஸி யூசேஜ். அதனாலதான் இது மக்களிடையே ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா மாறி இருக்கு.
0: இன்னைக்கு மக்கள் கிட்ட ரொம்ப பிரபலமான ஒரு விஷயமாவும் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா நம்ம அன்றாடமே வந்து நம்ம பாக்குறோம், ஒரு டீ கடைக்கு போனாலும் கூட முன்னாடி எல்லாம் வந்து காசு கொடுத்து வாங்குற அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு நாம எல்லா இடத்துலயும் நம்ம பாக்குறது ஒரு எல்லாருமே கையில மொபைல் போன் வச்சு அந்த கியூஆர் கோட வந்து ஸ்கேன் பண்ணி பே பண்ற விஷயங்களை பாக்குறோம். ரொம்ப அரிதாதான் வந்து இந்த பணம் கொடுத்து மீதி வாங்குறது அந்த மாதிரி விஷயங்களை வந்து பாக்குறோம். இப்போ சிறு வியாபாரிகள் சொன்னீங்க, நடைபாதை வியாபாரிகள்லாம் சொன்னீங்க, ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டத்துல இந்த யூபிஐ பண பரிவர்த்தனை அப்படிங்கிறது எல்லா மக்களுக்கும், நாட்டு மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப உதவிகரமா இருந்துச்சு அப்படின்னு தான் சொன்னோம். அந்த அளவுக்கு நம்ம நாட்டுல வந்து தொழில்நுட்பத்தையும் நம்ம வந்து டிஜிட்டலைஸ் பண்ணி இருந்தோம், அதனாலதான் வந்து அது சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்ல முடியும். அந்த காலகட்டத்தை நம்ம கண்டிப்பா இப்ப நினைவு கூர்ந்துதான் ஆகணும், அது வந்து இந்த கோவிட் காலகட்டம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லார்கிட்டயுமே வந்து இந்த யூபிஐ வந்து நல்லாவே ரீச் ஆயிருந்துச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். இன்னொன்னு, இதோட அவசியத்தை அப்ப நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லலாமா மேம்?
1: கண்டிப்பாக. ஏன்னா அந்த கோவிட் பீரியட் அப்படிங்கறது வந்து எல்லாருடைய லைஃப்லயுமே வந்து மறக்க முடியாத ஒரு காலகட்டம்.
0: அந்த கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் அப்படின்னும் போது அந்த கிருமி பரவற ஒரு விஷயத்தை கூட தடுத்தது அப்படின்னு கூட சொல்லுவாங்க.
1: கண்டிப்பாக. கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் வந்து நம்ம எல்லாருமே வந்து லாக்டவுன் பீரியட்ல இருந்தோம். அப்ப நமக்கு தேவையான எல்லா அத்தியாவசிய தேவையான உணவு, காய்கறிகள், பழங்கள், இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளால வீட்டுல இருந்து வெளியில போகாம வாங்கக்கூடிய ஒரு லெவல்ல இருக்கும்போது அந்த காலகட்டத்துல வந்து இந்த யூபிஐ அப்படிங்கிறது எல்லாராலையுமே ரொம்ப பயன்படுத்தப்பட்டது.
0: நிச்சயமா மேம், அதாவது ஒரு கடினமான காலகட்டத்தில் வந்து இந்த தொழில்நுட்பம் ரொம்ப உதவி இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் பார்க்குறோம். ஏற்கனவே நீங்கள் சொன்னீங்க தொழில்நுட்பங்கள் இதை வந்து ரொம்ப சாத்தியமாக்குச்சுன்னு. அதுக்கு முன்பே வந்து நம்ம டிஜிட்டல் இந்தியா அப்படின்ற ஒரு மூமெண்ட்டை வந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையுமே டிஜிட்டைஸ் பண்ணதுனால மட்டும்தான் இதெல்லாமும் சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்ல முடியும். இன்னொன்று, அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு நாட்டில் இந்த மாதிரியான ஒரு தொழில்நுட்பம் எல்லா மக்களையும் சென்றடைஞ்சு அது வந்து பயன்பாட்டில் இருக்கிறது அப்படின்றது ஒரு ஆச்சரியமான விஷயமும் கூட. இப்போ வெளிநாடுகள் கூட வந்து நம்ம யூபிஐ சேவையை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதனால வந்து நிறைய நன்மைகள் நம்ம நாட்டுக்கும் இருக்கு, இன்னொன்னு ஒரு பெருமையும் கூட, நம்மளுடைய யூபிஐ சேவையை வந்து வெளிநாடுகள் பயன்படுத்துறாங்க அப்படின்ற ஒரு பெருமையும் கூட. நீங்க எப்படி பாக்குறீங்க இது?
1: கண்டிப்பா. ஏன்னா இது டொமஸ்டிக் பேமெண்டா இருந்த யூபிஐ இன்னைக்கு வந்து ஒரு குளோபல் டிஜிட்டல் பேமெண்டா மாறி இருக்கு. நம்ம இந்தியால உருவாக்குன இந்த டிஜிட்டல் பேமெண்ட் டெக்னாலஜியை வந்து மத்த நாடுகளும் வந்து அக்செப்ட் பண்றாங்க. அப்ப இந்தியாவோட டெக்னாலஜிக்கல் கெப்பபிலிட்டிக்கு கிடைச்ச இது ஒரு சர்வதேச அங்கீகாரம் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு இந்தியால இருந்து வெளியில போக வேண்டிய தேவைகள் வந்து பாத்தீங்கன்னா டூரிசம் அண்ட் பிசினஸ் பர்பஸ்க்காக நிறைய பேர் வெளியில போறாங்க. அப்ப அவங்க எல்லாம் வெளிநாடுகள்ல இருந்து இந்த யூபிஐ யூஸ் பண்றதுனால அவங்களுடைய மொத்த ப்ராசஸுமே வந்து இந்த இடத்துல சிம்பிளிஃபைடா மாறி இருக்கு, டைம் சேவிங்கா மாறி இருக்கு. உலக அளவுல ரியல் டைம் பேமெண்ட் டிரான்சாக்ஷன் யூபிஐ மட்டுமே வந்து 49% வந்து ஆக்குபை பண்ணிருக்கு. அப்ப இன்னைக்கு டேட்ல மொத்தம் 11 நாடுகள் இந்த யூபிஐ ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வந்து லேட்டஸ்டா ஜாயின் பண்ணது கிரீஸ் அண்ட் மால்தீவ்ஸ் தான். ஸோ இவங்க வந்து இந்த டெக்னாலஜி அடாப்ட் பண்றதுக்கு லேட்டஸ்ட். ஸோ இவங்க இந்தியாவுடைய ரியல் டைம் பேமெண்ட் பிளாட்ஃபார்ம் அக்செப்ட் பண்ணி உபயோகப்படுத்துறது நம்ம நாட்டுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமா பார்க்கலாம்.
0: நிச்சயமா மேம், 11 நாடுகள் சொன்னீங்க, பூட்டான், நேபாள், சிங்கப்பூர், அப்புறமா வந்து ஐக்கிய அரபு எமிரேட், பிரான்ஸ், இலங்கை, அப்புறமா மரீஷியஸ், கத்தார், இந்த போன்ற இந்த 11 நாடுகள் வந்து இதுல வந்து சேர்ந்திருக்காங்க அப்படின்றது ஒரு பெருமிதம் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான். இப்போ இந்த யூபிஐ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம நாட்டில் இருக்கிறவங்க யூஸ் பண்றது அப்படின்றது இங்க இருக்கிற விஷயங்களை ஈஸியா பண்றதுக்கு நமக்கு உதவுது. இப்போ இந்த வெளிநாடுகள் யூஸ் பண்றதுனால

0: வெளிநாடுகள்லையும் இதை யூஸ் பண்றதுனால முதல்ல இது நமக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம். அந்த டிரான்சாக்ஷன்ஸ் வந்து குளோபல் லெவல்ல வந்து மக்களால வந்து அறியப்படுது அப்படிங்கறத இதை நம்ம சொல்லலாம்.
1: அப்போ இன்னும் நிறைய நாடுகளுக்கு வந்து இது ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு நமக்கு இருக்கு.
0: இது வந்து அடுத்த கட்ட டெவலப்மெண்ட்டை நம்ம இனி பார்க்கலாம். இன்னும் வந்து இதுல பயோமெட்ரிக் பேஸ்ட் இன்னும் சிம்பிளிஃபைடா சில ப்ராசஸ் எல்லாம் இதுல கொண்டு வரதை நம்மளால பார்க்க முடியும்.
1: இப்போ இந்த ஆனுவல் டிரான்சாக்ஷன் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 314 லட்சம் கோடி வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி 4000 மடங்கு வந்து அதிகமான தொகை வந்து இதுல வந்து பரிவர்த்தனை பண்ணப்படுது அப்படின்றத சொல்றாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முறையான பண பரிவர்த்தனைக்கு வழிவகுக்குது அப்படின்னு சொல்லலாமா? ஏன்னா இந்த பணம் யார்கிட்ட இருந்து எங்க போகுது அப்படின்றது ஆன் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்துருது அப்படின்னு சொல்லலாமா மேம்?
0: நிச்சயமா முறையான பண பரிவர்த்தனை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதை விட டிரான்ஸ்பரன்சிக்கு மிக முக்கியமான ஒரு காரணமா இருக்குன்னு நம்ம சொல்றதுதான் கரெக்டா இருக்கும். ஏன் அப்படின்னா இதுல வந்து ஒரு டிஜிட்டல் ட்ரெயில் வந்து கிரியேட் ஆகுது. நம்ம கேஷ் மூலமா டீல் பண்ணும்போது யாருக்கு பணம் கொடுத்தோம், இல்ல நமக்கு யார் பணம் கொடுத்தாங்க, எப்போ கொடுத்தாங்க, எவ்வளவு கொடுத்தாங்க அப்படிங்கறதுக்கான எந்த ரெக்கார்டுமே வந்து பெரிய அளவுல நம்மளால மெயின்டைன் பண்ண முடியாது. ஆனா யூபிஐ மூலமா பண்ற எல்லா டிரான்சாக்ஷன்லயுமே ஒரு டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் அந்த இடத்துல கிரியேட் ஆகுது. சின்ன லெவல்ல பிசினஸ் பண்ற எல்லாருமே வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ரெக்கார்ட் கீப்பிங் புக் கீப்பிங் அப்படின்னு ஒன்று மெயின்டைன் பண்றது வந்து நம்ம ரொம்ப ரேரா தான் நம்ம பார்ப்போம். அப்படி இருக்கிற அவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த யூபிஐ பேஸ்டு டிரான்சாக்ஷன் ஒரு பெரிய ஃபினான்ஷியல் ஹிஸ்டரியை வந்து கிரியேட் பண்ணுது. நாளைக்கு எவ்வளவு டேஸ் ஆனாலும் எத்தனை நாட்கள் ஆனாலும் நம்மளால அந்த டிரான்சாக்ஷனை போய் செக் பண்ணி நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அப்ப பிசினஸ் டிரான்சாக்ஷன் எல்லாத்தையுமே வந்து இந்த இடத்துல நம்ம அக்கௌண்ட் பண்றோம். எல்லாத்தையும் ப்ராப்பரா அக்கௌண்ட் பண்றதுனால சரியான அக்கௌண்டிங் அண்ட் ஆல்சோ டாக்ஸ் கம்ப்ளையன்ஸை வந்து இந்த இடத்துல நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ண முடியும். சோ இது ஒரு டாக்ஸ் கம்ப்ளையன்ஸுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு அடித்தளம்னு கூட இதை நம்ம சொல்லலாம்.
1: நிச்சயமா மேம், நீங்க வந்து இந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரியை வந்து இது மெயின்டைன் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்லும் போது கொஞ்சம் பின்னோக்கி ஒரு சில விஷயங்களையும் நம்மளால வந்து யோசிக்க முடியுது. என்ன அப்படின்னா, நாம பாத்துருப்போம் நம்மளுடைய பேரண்ட்ஸ் வந்து டைரியில எழுதுவாங்க, அன்றாட செலவுகளை எழுதுவாங்க. நம்மளும் கூட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நெட் பேங்கிங் யூஸ் பண்ணும் போதோ இல்ல வந்து கிரெடிட் கார்ட்ஸ் யூஸ் பண்ணும் போதோ பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா, நம்ம என்ன டிரான்சாக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்றது. இப்போ இந்த யூபிஐ அப்படிங்கிறது நம்மளுடைய மொபைல்லயே டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரியை வந்து காட்டுது அப்படின் போது எந்த அளவுக்கு இதுல வந்து ஒரு பரிணாம வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் மேம்? நம்ம
0: இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில இருந்து ஒருத்தவங்க கிளம்பி வெளியில போறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு ஹேண்ட்பேகோ இல்ல ஒரு ஜென்ஸ் வந்து மணி பர்ஸோ வாலெட்டோ இல்ல ஒரு டைரியோ எடுத்துட்டு போக வேண்டிய அவசியமே இன்னைக்கு இல்ல. இது சென்னை மாதிரி ஒரு நகரங்கள்ல வந்து இதை நம்ம கண்கூட நம்ம பார்க்கலாம். வீட்டில இருந்து கிளம்பி திருப்பி நான் வீட்டுக்கு ரீச் ஆகிற வரைக்கும் என்னுடைய அனைத்து தேவைகளையுமே நான் ஒரே ஒரு மொபைல் போனை மட்டுமே கொண்டு போனாலே இந்த இடத்துல அது வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுது. அப்படி இருக்கும்போது இது இந்த டிஜிட்டல் எக்கானமிக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய அளவுல வந்து சோர்ஸ் பண்ணிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
2: நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை வரும் வெள்ளிக்கிழமை கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி, நேரம் 9:30. அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் குன்னக்குடி எம் பாலமுரளி கிருஷ்ணா அவர்களின் பாட்டு கேட்கலாம். தஞ்சாவூர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், பி ஸ்ரீ சுந்தர்குமார் அவர்கள் மிருதங்கம், எஸ் சுனில்குமார் அவர்கள் கஞ்சிரா. முதலில் நெனருஞ்சரா என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, சிம்மவாகினி ராகம், ஆதிதாளம்.

அடுத்து மொய்யார் தடம், பூர்வி கல்யாணி ராகம், மிஸ்ர சாபுதாளம், மாணிக்க வாசகர் திருவம்பாவை.

அரங்கிசை நிகழ்ச்சியில் எம் பாலமுரளி கிருஷ்ணா அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். குன்னக்குடி எம் பாலமுரளி கிருஷ்ணா அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தஞ்சாவூர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், பி ஸ்ரீ சுந்தர்குமார் அவர்கள் மிருதங்கம், எஸ் சுனில்குமார் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஸ்ரீகிருஷ்ணம் பஜமானச, தோடிராகம், ஆதிதாளம், முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி.

நிறைவாக சஞ்சரததர ராகம் சுத்தசாரங் ஆதிதாளம் ஜெயதேவர் அஷ்டபதி.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை குன்னக்குடி எம் பாலமுரளி கிருஷ்ணா அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். தஞ்சாவூர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், பி ஸ்ரீதர் குமார் அவர்கள் மிருதங்கம், எஸ் சுனில்குமார் அவர்கள் கஞ்சிராம்.

ஆகாஷ்வாணி. நேர்கள் கேட்கவிருப்பது காற்றோடு கலந்திடவா. நிகழ்ச்சியின் முதலில் ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பி சுஷீலா பாடியுள்ள பாடல்

கொளித்த பாடலுடன் நிறைவு பெற்றது காற்றோடு கலந்திடவா. நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை அறிவிப்பு. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 36.6°C, இயல்புக்கு 2.1°C அதிகம். குறைந்த அளவு 26.9°C, இயல்புக்கு 1.0°C அதிகம். காற்றில் ஈரப்பதம் 85%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 36.7°C, இயல்புக்கு 2.1°C அதிகம். குறைந்த அளவு 27°C, இயல்புக்கு 1.5°C அதிகம். காற்றில் ஈரப்பதம் 86%. வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிகளவு வெப்பநிலை 36-37°C ஒட்டியும் குறைந்த அளவு 27°C ஒட்டியுமே நிலவக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை அறிவிப்பு கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் மு கற்பகம் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை திரை இசை, தமிழ் அமுதம் வழங்குபவர் தங்க சங்கரபாண்டியன் அவர்கள், 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 3வது பகுதி, 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 7:35 திரைகானம் தொடர்ந்து உங்கள் கவனத்திற்கு, உலக ஏரிகள் தினம் சிற்றுரை, 7:45 நகர்வலம் சென்னையின் பசுமை கட்டமைப்பு ஸ்பாஞ்ச் பூங்காக்கள் எஸ் கவிதா அவர்கள் எழுதிய செய்திக்கோவை, 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், காலை 8:00-8:30 திரைகானம், 9:00 அரங்கிசை டாக்டர் சுபா கணேசன் அவர்களின் பாட்டு, எஸ் அருணாச்சல கார்த்திக் அவர்கள் வயலின், ராமநாதபுரம் வி ராமநாதன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி 100.1 FM கோல்டிலும் இடம்பெறும். காலை 10:00 முத்துச்சிதறல், 11:00 தேன் சிந்தும் நேரம், 12:10 சங்கீத சாரல், ஏ என் பாக்யலட்சுமி அவர்களின் புல்லாங்குழல் இசை, ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின் நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை, 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் தேசிய தொழுநோய் ஒழிப்பு திட்டம் குறித்த தகவல்கள், பகல் 1:10 எண்ணுயிர் தோழி பாரம்பரிய சமையல் கலை நேர்முகம்,

பங்கேற்பவர் சமையல் கலை நிபுணர் அன்னபூரணி அவர்கள். உடன் உரையாடுபவர் உமா மீனா அவர்கள். பிற்பகல் 2:15 மாலை 5:30 திரை கானம், 2:55 வானிலை. மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. 7:00 சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். 7:10 விருதுநகர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் டி கமலக்கண்ணன். 7:25 பண்ணை செய்தி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, பழ மரங்கள் சாகுபடி அனுபவங்களை பகிர்கிறார். திருவள்ளூர் மாவட்டம் தண்ணீர்குளம் கே செந்தில்குமார் அவர்கள். உடன் உரையாடுபவர் பி சரவணன் அவர்கள். தொடர்ந்து பருவநிலை மாற்றங்களுக்கான மாற்றுப் பயிர் திட்டம் குறித்து நேர்முகம். பங்கேற்கிறார் திருநெல்வேலி மாவட்டம் கிள்ளிக்குளம் வ.உ. சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உழவியல் துறை பேராசிரியர் முனைவர் எம் ஜோசப் அவர்கள். 8:05 9:15 திரை கானம், 9:30 நாடக மலர், சிவரஞ்சனி நாடகம். எழுத்தாக்கம் வி. ராமச்சந்திரன் அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார், சிறீனிவாச முருகன் ஆகியோர். 10:00 காற்றோடு கலந்திடவா. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.